நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஆகாஷ்வாணி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் எமது காலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. இன்று சக ஆண்டு 1949 அஸ்வின மாதம் 20 நாள், பராபவ வருடம் புரட்டாசி மாதம் 25 நாள், 2026 வருடம் அக்டோபர் மாதம் 12 தேதி திங்கட்கிழமை.

0: இனி கேட்கலாம் நாள் ஒரு குரல்.
1: செவியுணவில் கேள்வி உடையார் அவியுணவில் ஆன்றாரோடு ஒப்பர் நிலத்து.
2: கேள்வியாகிய உணவை பெறுகின்ற பெருமை உடையவர்கள் இந்த மண்ணுலகில் வாழ்பவர்கள். ஆனாலும் அவர்கள் வேள்வியில் இடப்பெறும் அவி உணவை பெறுகின்ற தேவர்களுக்கு இணையானவர்கள். குறள் எண் 413 அதிகாரம் கேள்வி.
1: செவியுணவில் கேள்வி உடையார் அவியுணவில் ஆன்றாரோடு ஒப்பர் நிலத்து.
2: கேள்வியாகிய உணவை பெறுகின்ற பெருமை உடையவர்கள் இந்த மண்ணுலகில் வாழ்பவர்கள். ஆனாலும் அவர்கள் வேள்வியில் இடப்பெறும் அவி உணவை பெறுகின்ற தேவர்களுக்கு இணையானவர்கள். குறள் எண் 413 அதிகாரம் கேள்வி.

நேரம் 5:55. ஆகாஷ்வாணி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் இன்றைய நிகழ்ச்சிகள் குறித்த நிகழ்ச்சியும் நேரமுமாய். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து காலை 6 மணிக்கு விளம்பரங்கள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி என்றலாக, 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் முனைவர் சு தில்லைவனம் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை. 6:35 ஒரு சொல் கேளிர் இன்று ஒரு செய்தி. இதில் அறிவிப்புகள். இதனைத் தொடர்ந்து இன்று ஒரு செய்தியில் கூட்டுறவு பண்டக சாலை குறித்து தகவல் வழங்குகிறார் சத்திரப்பட்டி கூட்டுறவு பண்டக சாலை கணக்கர் பரமேஸ்வரி அவர்கள். 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக. 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குகிறார் பேராசிரியர் ஜி.

மாணவர்கள். காலை 7 மணிக்கு அறிவும் ஆயிரம், 7:10 மதுரை தென்றல், 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக, 7:25 நலமாய் வாழ, காது மூக்கு தொண்டை பிரச்சனைகளில் காதில் சீல் வடிதல் குறித்து விளக்கம் அளிக்கிறார் காது மூக்கு தொண்டை சிறப்பு நிபுணர் டாக்டர் ப. ராஜசேகரன் அவர்கள். பகுதி 2 கேட்கலாம். இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கு சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 மதுரை தென்றல், 8 மணிக்கு மதுரை தென்றல், 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள். எட்டு 30 சக்தி உலா வாழ்வழிக்கும் வனதுர்க்கை, தஞ்சாவூர் மாவட்டம் கதிராமங்கலம் ஸ்ரீ வனதுர்க்கை பரமேஸ்வரி அம்மன் ஆலயம், படைப்பு காரைக்கால் வானொலி நிலையம். 8:45 மதுரை தென்றல், 9 மணிக்கு அரங்கிசை சென்னை அஞ்சல், திருச்சூர் வி. ராமச்சந்திரன் அவர்களின் பாட்டு, எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்களின் வயலின், உமையால்புரம் மலி அவர்களின் மிருதங்கம், ஹெச். சிவராமகிருஷ்ணன் அவர்களின் கடம். 10 மணிக்கு எனக்கு பிடித்த பாடல், 11 மணிக்கு மதுரை தென்றல், 12 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 12:10 இசை மேடை மகேஸ்வரி வெங்கட்ராமன் அவர்களின் வீணை இசை, 12:40 தமிழில் செய்திகள், 12:50 மெல்லிசை சென்னை அஞ்சலாக, 1 மணிக்கு திரை இசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள். ஒன்று 10 என்னுயிர் தோழி இன்டர்வியூ வித் குக்கிங் எக்ஸ்பர்ட் கிருஷ்ணமால் ராஜகுமார் பார்ட் 3. ஒன்று 45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சலக, 1:55 பாரதியார் பாடல், 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. இரண்டு 15 மதுரை தென்றல், 2:40 ஹிந்தி பாடம், பயிற்சியாளர் டாக்டர் வி. சௌமியா அவர்கள், கற்றுக்கொள்பவர் ஹரல் ஹஷா. 2:55 வானிலை அறிக்கை, 3 மணிக்கு பகல் ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது, 5:27 மாலை ஒளிபரப்பு துவங்கும், 5:30 மதுரை தென்றல், 6 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 ஒரு பட பாடல், இதில் தித்திக்குதே திரைப்படத்திலிருந்து பாடல் அமையும், 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக, 6:40 மதுரை தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7 மணிக்கு மதுரை தென்றல், 7:10 மதுரை மாவட்ட செய்திகள், எழுதியவர் எஸ். ரகுராஜா அவர்கள். எழு 15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக, 7:25 பன்னீர் செய்தி, 7:30 மண்ணும் மணியும் கத்திரி சாகுபடி குறித்து திண்டுக்கல் மாவட்டம் பட்டினவட்டை சேர்ந்த லக்ஷ்மணன் அவர்களுடன் நேர்முகம், அதனைத் தொடர்ந்து வேளாண் தகவல், வேளாண் பழமொழி சிந்தனை, விடைபெறும் முன் ஆகியவை இடம்பெறும். எட்டு மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 மதுரை தென்றல், 8:30 அச்சாணி கோலப்படி தயாரிக்கும் தொழிலில் ஈடுபட்டிருக்கும் ஆர். மகாலட்சுமி அவர்கள் பங்கு பெற்ற நேர்முகத்தின் நிறைவு பகுதி உடன் உரையாடுகிறார் கே. வேல்முருகன். 8:45 மதுரை தென்றல், 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 செய்தி சுடர், 9:30 இசை பெயருரை, 10:30 நட்சத்திர கீதங்கள், ஆக்டர் ஜெமினி கணேசனின் பாடல்களாய் அமையும், 11 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 இன்றைய ஒளிபரப்பு இனித நிறைவு பெறும்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
3: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது.

0: அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
0: சூப்பர்னே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?
4: ஓ 2 2 2 4 காது கொடுத்து கேளு, மனப்பாடம் பண்ணு.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: பிரியா, ஃபங்க்ஷனுக்கு நேரமாச்சு, சீக்கிரம் வாயே.
2: ரியர் வியூ கண்ணாடியை தொடச்சு நேரா வச்சிருக்கலாம்ல?
1: அதெல்லாம் சரியா தாமா இருக்கு. நீ ஏறி உட்காரு, இந்த வண்டி எப்படி போகுதுன்னு மட்டும் பாரு.
2: முதல்ல ஹெல்மெட்டை போட்டு லாக் பண்ணுங்க.
1: போட்டாச்சு போட்டாச்சு.
2: ஏன் இப்படி ரைட்ல திரும்பினா அப்படியே ரைட்ல ஓட்டி திரும்புவீங்களா? எது தப்புல வண்டி வர வேண்டாமாங்க?
1: அவன் பிரேக் பிடிக்கட்டுமே. அடடா, ரெட் சிக்னல் வேற போட்டாச்சா?
2: வெயிட் பண்ணி போங்க.
1: இடது பக்கமா ரோட்டை விட்டு இறங்கி அப்படி முன்னால போயிடலாம்.
2: ஐயோ பல்லோ பல்லோ.
1: இங்கே உட்காரங்க, நான் பார்த்துக்கிறேன்.
2: ஏங்க, கிரீன் சிக்னல் போடுறதுக்கு 5 செகண்ட் இருக்கும் போதே இப்படி சிக்னல் கிராஸ் பண்றீங்களே.
1: அதான் அந்த பக்கம் இருந்து வண்டி எதுவும் வரல. இல்ல,
2: கடைசி செகண்ட்ல வேமா யாராவது வந்துட்டா என்ன பண்ணுவீங்க? போனை தொடாதீங்க, நான் எடுத்து ஆஃப் பண்ணி வச்சிடுறேன்.
1: உன் தம்பி தான்.
2: ஓரமா நிறுத்தியாவது பேசுங்களேன்.
1: என்ன மாப்பிள, சிக்னல் தாண்டிட்டான், அடுத்த கிராஸ் தாண்டி இன்னும் 2 நிமிஷத்துல அங்க இருப்பான்.
3: பயங்கர வேகம், வண்டி ஓட்டிட்டு ஹெல்மெட்ட கழட்டி மடியில வைக்கிறீங்க, போன் பேசிட்டு பெரிய வாகனத்தை கேப் இல்லாத இடத்துல முந்த போய் இப்ப பாருங்க விழுந்து கிடக்குறீங்க. நல்ல வேலை தப்பிச்சிங்க. சாலை பாதுகாப்பு விதிகள் அப்படிங்கிறது உங்க சுதந்திரத்தை பறிக்கிறதுக்குன்னு நினைக்காதீங்க. வண்டியை எடுக்கும் போதே உங்களை நம்பி உள்ளவங்களை மனசுல நினைச்சுக்கிட்டு எடுங்க.
4: போக்குவரத்து விதிகளை பின்பற்றி பாதுகாப்பாய் பயணிப்போம்.
5: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: கிழிஞ்சிரும் போல.
1: எப்படித்தான் இவ்வளவு வேகமா வண்டி ஓட்டுறாங்களோ, இத கேட்க யாருமே இல்லையா? நடந்து போறவங்க, வண்டியில போறவங்க எல்லாருமே இவங்க ஸ்பீடா போறத பார்த்து அவங்கவுங்க வண்டிய விட்டுருவாங்க.
2: இனிமே பாருங்க, அவங்க கனவுல கூட வேகமா போகணும்னு யோசிக்கவே மாட்டாங்க.
1: ஏன் அப்படி சொல்றீங்க?
2: அதுதான் திருத்தப்பட்ட புதிய மோட்டார் வாகன சட்டம் அமலுக்கு வந்துருச்சுல, அதனாலதான் அப்படி சொன்னேன். ஃபைன் அமௌண்ட் எல்லாம் கூட எக்கத்தப்பா ஏறிடுச்சு. அதனால அமைதியா பதறாம மெதுவாதான் எல்லாருமே வண்டியை ஓட்டிட்டு போவாங்க.
1: திருத்தப்பட்ட மோட்டார் வாகன சட்டத்தின் படி சாலைகளில் வேகமாக வாகனம் ஓட்டுவோருக்கு ₹5,000 முதல் ₹10,000 வரை அபராதமும், 3 மாதத்திலிருந்து 1 வருடம் வரை சிறை தண்டனையும் விதிக்கப்படும். அதே போன்று 18 வயதுக்கு கீழ் உள்ளோர் சாலைகளில் வாகனம் ஓட்டினால் வாகனத்தின் உரிமையாளருக்கு 20

0: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் உறவுகளை பேணுதல் கருத்துக்களை வழங்குகிறார் முனைவர் சு தில்லைவனம் அவர்கள்.
1: பிறப்பு முதல் இறப்பு வரை பல்வேறு உறவுகளை இணைத்துக் கொள்ளும் நாம் ஒரு சில உறவுகளோடு மட்டும் நெருங்கி பழகும் நிலை ஏற்படுகின்றது. உறவு வலைக்குள் அகப்பட்டு கொண்ட மனிதன் உணர்வு நிலைக்குள் சிக்கிக்கொண்டு ஒழுகுவதை பார்க்கின்றோம். அறிவு நிலையில் வாழ்கின்றவன் துன்பத்தை கண்டு நடுங்குவதில்லை. உணர்ச்சி வசப்படுபவர்கள் துன்பத்தில் சோர்ந்து துவண்டு விடுவர். இன்ப துன்பங்களை சமமாக பாவிக்கின்ற மனநிலையை வளர்த்து கொள்ள

0: வேண்டும். இந்நிலை சற்றே கடினம்தான். வெற்றி தோல்விகளை சமமாக பாவிக்க விடாமல் செய்வது நம் மனமே. தோல்வியிலிருந்து பாடம் கற்கும் அனுபவத்தை நம் மனதிற்கு பயிற்சி அளிக்க வேண்டும். உறவுகளை பேணுதலை திருவள்ளுவர் சுற்றந்தடால் என்னும் சொல்லால் குறிக்கின்றார். இன்றைய பொருளுள் சுற்றத்தார் என்பவர் உறவினர் என்னும் பொருளில் வழங்கப்படுகின்றது. ஆனால் வள்ளுவர் உறவினர்களை மட்டும் குறிப்பிடவில்லை, நம்மை சுற்றி வாழும் அனைவரையுமே சுற்றத்தார் என்று கூறுகின்றார். ஒவ்வொரு மனிதனும் அவன் வாழும் சமூகத்தில் பிறரை சார்ந்தே வாழ்கின்றான். அறிவினாலும் செல்வத்தாலும் அவன் உயர்ந்தாலும் பிற மனிதர்களுடன் பழகும் முறையிலேயே அவன் மதிக்கப்படுகின்றான். உலகத்தோடு ஒட்ட ஒழுகும் வாழ்க்கை அமைப்பான சமூகத்தை சார்ந்து வாழக்கூடிய கட்டமைப்பையே இன்று பலரும் வலியுறுத்துகின்றனர். பிற மனிதர்களோடு இணைந்து வாழ்வதற்கு தங்கு தடை இல்லாத பரிவும் பேரன்பும் தன்னலமின்மையும் உறவு பாலமாக அமைகின்றது. புறநானூறு சுட்டும் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்னும் கணியின் பூங்கன்னான் பாடல் கருத்து இதற்கு வலு சேர்க்கின்றது. சுற்றம் ஆக்கம் தரும், பாதுகாப்பு தரும். சுற்றம் சூழ வாழ்தல் என்பது ஒரு கலை. சுற்றத்தாரை பேணி வாழ்தலுக்கு இடையறாத அன்பு, நினைவில் போற்றி பாராட்டுதல், ஒத்துப்போதல், குற்றம் பாராதிருத்தல், விட்டு கொடுத்தல், பகமை பாராட்டுதிருத்தல், குறிப்பாக புறங்கூறாதிருத்தல் முதலான பண்புகள் தேவை. சுற்றத்தார் ஒருவரோடு ஒருவர் தொடர்பற்ற நிலையில் வாழ்ந்தாலும் பழைய நினைவுகளை மறவாமல் நட்பு பாராட்டும் இயல்புடையவர். மெய்தொட்டு பயிரல் என்னும் முறையில் கொஞ்சி குழாவி மகிழும் பண்பு சுற்றத்தார் கண்ணே மாட்டும் உள்ளது என்னும் நோக்கில் பற்றற்ற கண்ணும் பழமை பாராட்டுதல் சுற்றத்தார் கண்ணே உள என்று குரட்பா கூறுகின்றது. முக்கியமாக சுற்றத்தாரிடம் விருப்பையும் அன்பையும் வளர்த்து கொள்ள வேண்டும். விருப்பம் அற்றுப்போகாத உறவானது ஈரம் அற்றுப்போகாத நிலம் போன்றது. ஈரமான நிலம் விதையை ஏற்றுக்கொண்டு முளைவிட்டு தாவரத்தை துளிக்க செய்வது போன்று விருப்பமான உறவுகள் புது புது நன்மைகளை உறவுகளிடையே வளர்க்கும். கரை இல்லாத குளத்தில் நீர் தேங்காததை போன்று சுற்றமின்றி வாழ்பவன் பாதுகாப்பற்று பயனற்ற வாழ்க்கையை மேற்கொள்வான். கருவுற்ற தாய் குழந்தையின் முகம் கண்டதும் பிரசவித்த வேதனையை மறந்து இன்பம் அடைவதை போன்று ஏதேனும் இழப்பு ஏற்படும் பட்சத்தில் சுற்றத்தாரின் அன்பும் ஆறுதலான வார்த்தைகளும் இன்பத்தை ஏற்படுத்தும் என்பதை பயாவும் வருத்தமும் ஈன்றக்கால் கவார் மகக்கொண்டு தாய் மறந்தாங்கு அசாத்தான் உற்ற வருத்தம் உசாத்தான் கேளிரை காணக்கிடும் என்று நாலடியார் குறிப்பிடுகின்றது. சுற்றத்தாரை பேணும் முறையில் ஒருவன் தன்னலமற்றவனாக இருக்க வேண்டும். சமூகத்தில் இன்று நிலவும் பெருவாரியான சிக்கல்களுக்கு சுயநலமே காரணமாக அமைகின்றது. பெற்ற பெருவளம் பெறார்க்கு அறிவுறுத்தி யாம் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெற வேண்டும் என்னும் நோக்கில் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்பிய சங்ககால செவ்வியல் வாழ்க்கை முறையை மேற்கொள்ளும் பட்சத்தில் சமூகம் செம்மாந்த நிலையை அடையும். சுற்றத்தினர் சூழ இருப்பவன் பெரிய பக்கபலம் உடையவனாக இருப்பான். இக்கருத்துக்கு அரணாக ராமன் சமூகத்தின் எல்லா உறவுகளையும் ஏற்று அனைத்து உயிர்களுக்கும் தலைவனாய் வாழ்ந்ததை முகனோடு ஐவரானோம் முன்பு பின் குன்று சூழ்வான் மகனோடு அறுவரானோம் என்னுடைய அன்பின் வந்த அகனவர் காதல் ஐய நின்னுடைய எழுவரானேன் புகழரும் காணம் தந்து புதல்வரால் பொழிந்தான் முந்தை என்று கம்பர் சிறப்பாக சுட்டி காட்டுகின்றார். மனிதர்கள் சுற்றந்தழுவி ஒற்றுமையாய் உயர்வாய் வாழ வழி சொல்லும் கருத்துக்களை கடைபிடித்தால் சமூகம் உயர்வதோடு தனி மனிதனும் உயர்நிலைக்கு செல்லலாம்.
1: இதுவரை இணைத்தானும் நல்லவை கேட்க இதில் உறவுகளை பேணுதல் கருத்துக்களை வழங்கினார் முனைவர் சு தில்லைவனம் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

0: காலையில மணி 7 ஆயிருச்சு. பாரு, வீட்டுல இருக்க வேலையும் நான் தான் பாக்கணும், வெளியே இருக்க வேலையும் நான் தான் பாக்கணும். சரி, குப்பைய கூட்டிட்டு வந்து சமைக்கிற வேலைய பாப்போம்.
1: சாந்தாக்கா, நீங்க சொன்னாங்க, நீங்க எப்படி பண்ணலாம்?
2: தலிவரு,
1: வீட்டுல இருக்க குப்பையை ரோட்ல கொட்டினா வீடு சுத்தமாகும். அதே கொஞ்சம் தள்ளி குப்பை தொட்டிலே கொட்டினா இந்த குப்பமே சுத்தமாகும்.
0: நான் மட்டுமா குப்பையை தொட்டிக்கு வெளியே கொட்டுறேன்? ஊரே தொட்டிக்கு வெளியே தான் கொட்டுது.
3: ஏமா, அந்த தம்பி சொல்றதும் கரெக்ட் தானேமா? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப வெளியே குப்பைய போடுறீங்க, அது காத்துல அங்கிட்டு இங்கிட்டு பறக்குது, வண்டி ஓட்டுறவங்க முகத்துல எல்லாம் போய் படுது, இது பார்த்தாதுன்னு எல்லாரோட வீடு கடை வாசல்னு போய் விழுகுது. அது மட்டுமா, ஆடு மாடு எல்லாம் சாப்பாடுன்னு நினைச்சு நீங்க போடுற குப்பையில இருக்க பிளாஸ்டிக் எல்லாம் சாப்பிடுது. இதுக்கெல்லாம் ஒரே வழி, குப்பைய கரெக்டா குப்பை தொட்டியில போடுறது. அதான் நம்ம அரசாங்கமே மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு தொட்டியை தனித்தனியா பிரிச்சே வச்சிருக்காங்களே, அதுல போடுறதுக்கு உங்களுக்கு என்னமா சிரமம்?
0: சரிமா, நீங்க சொல்றது கரெக்ட் தான். இனிமேலாச்சும் நம்ம எல்லாம் மாறலாம்.
4: சாலைகளில் குப்பைகளை போடாமல் மக்கும் குப்பை மக்காத குப்பை என பிரித்து குப்பை தொட்டியில் போட்டு பழகுவோம்.
5: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
6: ஆகாஷ்வாணி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நீங்க கேட்டீங்க பக்தி மாலை. நேரம் 6:35.

அன்று பராபவ வருடம் புரட்டாசி மாதம் 25ஆம் தேதி திங்கட்கிழமை. அன்பார்ந்த உழவர்களே, நேயர்களே, இன்று உங்களுக்காக ஒலிக்கவிருப்பது ஒரு சொல் கேளீர் என்று ஒரு செய்தி.

அன்பார்ந்த விவசாயிகளே, தமிழ்நாடு அரசின் முக்கியமான அறிவிப்பு ஒன்று விவசாயிகளின் நலனுக்காக அனைத்து தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் வாயிலாக நேரடியாக ரொக்க விலையில் தரமான விதைகள் மற்றும் உரங்கள் வழங்க சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. விவசாயிகள் தங்களின் பயிர் சாகுபடி, பரப்பு மற்றும் நில ஆவணங்களின் அடிப்படையில்

நேரடியாக ரொக்க பணம் செலுத்தி இந்த பலனை பெற்றுக்கொள்ளலாம். இடைத்தரகர்கள் இன்றி தரமான விதைகள் மற்றும் உரங்கள் நியாயமான விலையில் தங்குதடையின்றி கிடைப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதற்கு உங்கள் பகுதிக்கு உட்பட்ட அனைத்து தொடக்க மேலாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களில் வழங்கப்படுகின்றன. தேவையான ஆவணங்கள் பயிர் சாகுபடி பரப்பு மற்றும் நில ஆவணங்கள் ஆகும். இடைத்தரகர்கள் இன்றி தரமான விதைகள் மற்றும் உரங்கள் சரியான விலையில் உடனுக்குடன் கிடைக்கும். வேளாண்மை துறை மூலம் சான்றளிக்கப்பட்ட நெல் மற்றும் இதர பயிர் வகைகள் வேளாண் விரிவாக்க மையங்களில் மானிய விலையிலும் வழங்கப்பட்டு வருகின்றன. விவசாயிகள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு தமிழ்நாடு அரசு கேட்டுக்கொள்கிறது.

அன்பார்ந்த உழவர்களே, சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் உள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் வருகின்ற அக்டோபர் 14ஆம் தேதி, அதாவது 14/10/2026 அன்று செயற்கை மல்லிகைப்பூ முல்லைப்பூ தயாரித்தல் பற்றிய பயிற்சி நடைபெற உள்ளது. இது இலவச நேரடி பயிற்சி வகுப்பாகும். இதனால் முன்பதிவு அவசியம். பதிவு செய்ய காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை அழைக்கலாம். பதிவு செய்ய அழைக்க வேண்டிய அலைபேசி எண் 94-88-57-57-16. மீண்டும் ஒரு முறை அலைபேசி எண் 94-88-57-57-16. இப்பயிற்சியில் சேர்ந்து பயன்பெறுமாறு சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் உள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மைய இயக்குநர் தெரிவிக்கின்றார்.

சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் உள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் வருகின்ற அக்டோபர் 27ஆம் தேதி சூரிய உலர்த்தி பயன்பாடுகள் பற்றிய நேரடி பயிற்சி நடைபெற உள்ளது. இது இலவச பயிற்சி என்பதால் முன்பதிவு அவசியம். இப்பயிற்சியில் கலந்து கொள்ள ஆர்வமுள்ளோர் பதிவு செய்ய காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை அழைக்கலாம். பதிவு செய்ய அழைக்க வேண்டிய அலைபேசி எண் 94 88 57 57 16. மீண்டும் ஒரு முறை அலைபேசி எண் 94 88 57 57 16. இப்பயிற்சியில் சேர்ந்து பயன்பெறுமாறு சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மைய இயக்குநர் தெரிவிக்கின்றார்.

சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் உள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் வருகின்ற அக்டோபர் 16 மாட்டுச்சாணத்தில் இருந்து மதிப்பு கூட்டுப் பொருட்கள் தயாரித்தல் பயிற்சி நடைபெற உள்ளது. இந்த வகுப்பு இலவச வகுப்பு என்பதால் முன்பதிவு அவசியம். பதிவு செய்ய காலை 10 முதல் மாலை 4 வரை அழைக்கலாம். பதிவு செய்ய அழைக்க வேண்டிய அலைபேசி எண் 94 88 57 57 16. மீண்டும் ஒருமுறை அலைபேசி எண் 94 88 57 56. இப்பயிற்சியில் சேர்ந்து பயன்பெறுமாறு சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மைய இயக்குநர் தெரிவிக்கின்றார்.

0: இனி கேட்கலாம் இன்று ஒரு செய்தி. கூட்டுறவு பண்டகசாலை குறித்து தகவல்கள் தருகிறார் சத்திரப்பட்டி கூட்டுறவு பண்டகசாலை கணக்கர் பரமேஸ்வரி அவர்கள்.
1: வணக்கம் மேடம், இப்போ உங்களை பற்றி கொஞ்சம் அறிமுகப்படுத்துங்க மேம்.
2: 677 சத்திரப்பட்டி குற்றம் பண்டசாலையில் முதல்ல கணக்கராக இருந்து இப்போ தான் கூடுதல் பொறுப்பு இருக்கிறேன் மேடம். என் பேர் பரமேஸ்வரி. நான் எங்கள் ஊர் வந்து சத்திரப்பட்டி. நாங்கள் வந்து ரேஷன் கடை வந்து 13 கடை கடை, அதில் 8 கடை வந்து சர்வீஸ் பாயிண்ட்டு, மொத்தம் 20 கடை மேடம் நடத்துகிறோம். அதில் வந்து நாங்கள் என்ன என்சி நான் கண்ட்ரோல் தான் எங்களுக்கு பிஸ்னஸ் சேமோ, அதை வச்சு தான் எங்கள் ஸ்டோரே இயங்கிகிட்ருக்கு. 13 கடை மொத்த கடை, அதில் வந்து சர்வீஸ் பாயிண்ட்டு, மாரத்துக்கு வந்து சேவை மையம்னு சொல்லி இருக்குது, அது மொத்தம் 20 கடை மேடம்.
1: இப்போ வந்து 13 கடை தனி, 7 கடை வந்து சர்வீஸு கடை அப்படின்னு சொல்லி. சர்வீஸ் கடைன்னா என்ன, அது எப்படி நீங்கள் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுங்களேன், ஏன்னா சில பேருக்கு குழப்பமாக இருக்கும். ஏன்னா எங்களுக்கெல்லாம் வந்து பொது விநியோக கடை, ரேஷன் கடை அப்படின்னா எங்களுக்கெல்லாம் தெரியும். இப்போ நீங்கள் கூட்டுறவு பண்டக சாலை,

0: அப்புறம் அதில் வந்து 13 ரெகுலரு, 7 வந்து இது அப்படின்னு சொல்கிறீங்க, அது என்ன அர்த்தம்?
1: அதாவது இப்போ ஒரு ஊர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சொக்கலிங்கபுரம், அதில் வந்து சொக்கலிங்கபுரம் மில்க் கிருஷ்ணாபுரம்னு இருக்குது. அதில் வந்து இங்கே ஒரு 4 நாள், அங்கே ஒரு 3 நாள் சர்வீஸ் பாயிண்ட்டு, கடை 1, பாயிண்ட் 1 சேவை மையம் மாதிரி வச்சுருக்குறோம். கடை 1 தான், ஆனால் வந்து பாயிண்ட் கடை வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கும் தூரத்தில், அதனால் அங்கே ஒரு சர்வீஸ் மையம் வச்சுருக்குறோம்.
0: இப்போ இந்த கடையில் இருக்கிற பொருட்கள்லாம் அந்த கடையிலையும் இருக்கும், நீங்கள் இங்கே 3 நாள் இல்லை அங்கே 2 நாள் அந்த மாதிரி பார்ப்பீங்களா?
1: அதாவது இங்கே சொக்கலிங்கபுரம் இருக்குது அப்படின்னா இங்கே 1 நாள், திங்கள் செவ்வாய் புதன் வியாழன், வெள்ளி சனி அங்கே, அந்த ஞாயிற்றுக்கிழமை வேலை நாள்லாம் அங்கே வச்சுக்கிடுவோம், அப்படி மாற்றிக்கிறோம்.
0: அப்போ இப்போ நீங்கள் வந்து 2-3 கடை பார்க்குறதுனால உங்களுக்கும் இந்த தாய்மான ஒரு திட்டம்லாம் உண்டா?
1: உண்டு. அது வந்து இங்கே காலையில் இப்போ 2-3 தேதினா 2 நாளில் முடிக்க முடியாது, கொஞ்சம் கஷ்டம்தான். வீட்டில் ஆள் இருப்பாங்க, இருக்க மாட்டாங்க, இப்போ கஷ்டப்படுற ஆளுகள்லாம் இருப்பாங்க, போய் இருந்தாலும் ஆள் இருக்காது, அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மொதல் தேதிங்கிறப்ப கொஞ்சம் சிரமந்தான். அந்த ஒரு டைம் ஒதுக்குனாங்கன்னா இப்போ சனி ஞாயிறு இன்னொரு நாள் எக்ஸ்ட்ரா நாள் கொடுத்தா தான் அவங்க அந்த இதை முடிக்க முடியும். அந்த 2 நாள் நெருக்கடிக்கணும், முடிக்கணும் முடிக்கணும்னா முடிக்க முடியாது, ஆள் இருக்க மாட்டாங்க, சேல்ஸ்மேனுக்கு வெயிட் இருக்க மாட்டாங்க, வண்டி கிடைக்காது, அவங்களும் சிரமப்பட்டு தான் வேலை பார்க்காங்க.
0: இப்போ வண்டி அப்படின்னா வண்டி நீங்கள் தனியாக வந்து வாடகைக்கு பிடிச்சி நீங்கள் கொண்டு போகணுமா?
1: வாடகை வந்து சேல்ஸ்மேன் கொடுத்துருவாங்க, ஏற்றக்கூலி இறக்கக்கூலி வெயிட்டு சம்பளம் எல்லாமே அவங்க தான் கொடுக்குறாங்க.
0: அப்போ அதை கொடுத்து நீங்கள் கொண்டு போய் நீங்கள் தனியாக நம்ம கூப்பிட்டு நம்ம கொண்டு போய் அந்த வண்டியில் இறக்கி எல்லாத்தையும் கொடுத்துட்டு வரணும்.
1: ஏற்றி கடையிலேருந்து ஏற்றி இறக்கி அங்கேருந்து வீடு வீடாக போய் அந்த சேல்ஸ்மேன் வந்து விநியோகம் பண்ணுறாங்க. ரொம்ப முடியாதவங்ககிட்ட கைரேகையை வச்சு வாங்கிட்டு பொருள்களை கொண்டு போய் வீட்டில் கொண்டு போய் கொடுக்குறவங்களும் இருக்கிறாங்க, ரொம்ப முடியாதவங்களுக்கு.
0: இப்போ நீங்கள் இந்த வேலைக்கு வந்து எத்தனை வருஷம் ஆகுது மேடம்?
1: நான் 98 ஜாயின் பண்ணேன், 98 இப்போ 2 வருஷமாக தான் கணக்கர ஆஃபீஸுக்குள்ளே இருந்துக்கேன். அந்த மேடம் வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க, அதுக்கப்புறம் இப்போ கூடுதல் பொறுப்பெலாம் இருக்கிறேன். நான் அதுக்கு முன்னாடி நான் சேல்ஸ்மேனாக தான் இருந்தேன்.
2: இதுவரை கூட்டுறவு பண்டகசாலை குறித்து தகவல் வழங்கினார் சத்திரப்பட்டி கூட்டுறவு பண்டகசாலை கணக்கர் பரமேஸ்வரி அவர்கள். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்று ஒரு செய்தி.
3: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர் ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
4: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
5: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
4: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 போனஸா தர்றாங்க.
5: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை FM 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
6: 103.3 மதுரை FM இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
7: இனி தொடர்வது மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக.

தலைப்புச் செய்திகள். துடிப்பான இளைஞர் சக்தியை நாடு பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி சென்னையில் நேற்று தொடங்கி வைத்த திட்டங்கள் தமிழகத்தின் வளர்ச்சிப் பயணத்திற்கு மேலும் வலு சேர்ப்பதாக அமைந்துள்ளன என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மின் பற்றாக்குறையை சரிசெய்ய அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் மதுரை, கோவை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான மூன்றாவது 2020

கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 14 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். துடிப்பான இளைஞர் சக்தியை நாடு பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சென்னையில் நேற்று தாம் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், ஜெய்கோபால் கரோடியா இந்து வித்யாலயா பள்ளியின் பொன்விழா கொண்டாட்டங்களின் போது இளையோர் உற்சாகத்தை வெளிப்படுத்தியதாக குறிப்பிட்டுள்ளார். சென்னையில் தாம் பங்கேற்ற நிகழ்ச்சிகளின் போது இளையோரிடம் கலந்துரையாடியதாகவும், நிதி, தொழில்நுட்பம், எரிசக்தி, விவசாயம் என பல துறைகளில் தங்கள் பணிகளை அவர்கள் எடுத்துரைத்ததாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். அவர்களின் பேரார்வமும் அர்ப்பணிப்பும் மிகச் சிறப்பான என்று திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி சென்னையில் நேற்று தொடங்கி வைத்த திட்டங்கள் தமிழகத்தின் வளர்ச்சிப் பயணத்திற்கு மேலும் வலு சேர்ப்பதாக அமைந்துள்ளன என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் ஒரு பகுதியாக பூந்தமல்லி வடபழனி இடையிலான இரண்டாம் கட்ட வழித்தட பகுதி திறக்கப்பட்டுள்ளதன் மூலம் சென்னையின் பொது போக்குவரத்து வசதிகள் மேலும் ஒரு புதிய மைல்கல்லை எட்டியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் சுமார் 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்கள் தொடங்கப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார்.

0: முருகன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் ஒரு பகுதியாக பூந்தமல்லி வடபழனி இடையிலான இரண்டாம் கட்ட வழித்தட பகுதி திறக்கப்பட்டுள்ளதன் மூலம் சென்னையின் பொது போக்குவரத்து வசதிகள் மேலும் ஒரு புதிய மைல்கல்லை எட்டியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் சுமார் 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்கள் தொடங்கப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். தமிழகத்தின் வளர்ச்சிக்கு முழு ஒத்துழைப்பை மத்திய அரசு வழங்கும் என்று பிரதமர் உறுதியளித்துள்ளதை அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரதமரின் வழிகாட்டுதலில் வளர்ச்சியடைந்த தமிழகத்தை உருவாக்கி அதன் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை நோக்கி அனைவரும் இணைந்து பயணிக்க வேண்டும் என டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் மேம்படுத்தப்பட்ட 5 ரயில் நிலையங்களை பிரதமர் திரு நரேந்திரமோடி நேற்று திறந்து வைத்தார். இந்நிலையில் இத்திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்டு நேற்று திறக்கப்பட்ட பழனி ரயில் நிலையம் பயனாளிகளுக்கும் பக்தர்களுக்கும் பெரிதும் பயனளிக்கும் என்று பழனியைச் சேர்ந்த ரயில் பயணி நாகேஸ்வரன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: பாரத பிரதமர் அவர்கள் கிட்டத்தட்ட 5 ரயில் நிலையங்களை புதுப்பிச்சு மக்களுக்கு அர்ப்பணிச்சிருக்காங்க. இந்த பழனி ரயில் நிலையம் மிக பழமை வாய்ந்த ரயில் நிலையம். இதை புதுப்பிக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. ரொம்ப சந்தோஷமா எங்களுக்கு இந்த பழனி நகர மக்கள் எல்லாருமே ரொம்ப வரவேற்கிறோம். இந்த திட்டத்தின் கீழ் 20 கோடி மதிப்புல இதை பிரதமர் அவர்கள் செஞ்சு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு எங்களுடைய பழனி ரயில் உபயோகப்பட சங்கத்தின் சார்பாக நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம்.
0: நாமக்கல்லில் மேம்படுத்தப்பட்ட ரயில் நிலையம் திறக்கப்பட்டுள்ளது. வசதிகளை மேலும் அதிகரித்துள்ளதாக ரயில் பயணி ஒருவர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: என் பெயர் நித்யா கார்த்திக். நான் நாமக்கல் ரயில் நிலையத்தில் அடிக்கடி பயணம் செய்வேன். அமிர்த பாரத் திட்டத்தின் மூலமா வந்து பிரதமர் மோடி காணொலி வாயிலா இந்த ரயில்வே ஸ்டேஷனை திறந்து வச்சாரு. நிறைய ஃபெசிலிட்டிஸ் பண்ணிருக்காங்க. இதுல நியூவா வந்து ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் வச்சிருக்காங்க. மாற்றுத்திறனாளிகள் வந்து பயணம் செய்யற மாதிரி லிப்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. அதே போல குடிநீர் வந்து நிறைய இடத்துல வச்சிருக்காங்க. டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் பண்ணிருக்காங்க. இப்ப டிஸ்பிளே போர்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க.
0: மின் பற்றாக்குறையை சரிசெய்ய அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
3: மின்சாரம் தட்டுப்பாடு சரி செய்யறதுக்காக டெண்டர்கள் விடப்பட்டு வெளியிலிருந்து கொள்முதல் செஞ்சுட்டு இருக்கோம். விரைவில் அனைத்து மின்சார தட்டுப்பாடு சரி செய்யறதுக்கான அனைத்து வேலைப்பாடும் நடந்துட்டு இருக்கு. இப்போதைக்கு வந்து நம்ம கேஸ் பர்ச்சேஸ் வெளியிலிருந்து கேஸ் பவர் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் மீடியம் கான்ட்ராக்டும் லாங் டேர்ம் கான்ட்ராக்டும் போடுறதுக்கான வேலைகள் துவங்கப்பட்டிருக்கு.
0: தமிழகத்தில் மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலகங்கள் அனைத்தும் விரைவில் சொந்த கட்டடத்தில் இயங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். சேலம் விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வாடகை செலவினங்களையும் தேவையில்லாத பிற செலவினங்களையும் குறைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் அதிக அளவில் மினி பேருந்துகளை இயக்குவதன் மூலம் கிராமங்களுக்கு போக்குவரத்து வசதியை அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ஆட்டோ ஓட்டுநர்களின் கோரிக்கைகள் குறித்து பரிசீலிக்க உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் குழுவின் அறிக்கையின் அடிப்படையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. சென்னையில் மக்கள் மாளிகையில் நவராத்திரி கோலு கொண்டாட்டங்களை தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தொடங்கி வைத்தார். இந்த ஆண்டு கோலு மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலின் குடமுழக்கு நிகழ்வை மையமாக கொண்டு அமைக்கப்பட்டுள்ளதாக மக்கள் மாளிகை தெரிவித்துள்ளது. வரும் 20 தேதி வரை நடைபெறும் இந்த 10 நாள் கொண்டாட்டங்களில் பாரம்பரிய இசை மற்றும் நடன நிகழ்ச்சிகள் இடம்பெறுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலில் நவராத்திரி விழா கோலு நேற்று தொடங்கியது. முதல் நாளில் ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: மதுரை அருள்மிகு மீனாட்சி அம்மன் திருக்கோவிலில் நேற்று முதல் வரும் 20 தேதி வரை 10 நாட்கள் நவராத்திரி கலைவிழா சிறப்பாக நடைபெற உள்ளது. நவராத்திரி திருவிழா நடைபெறும் ஒவ்வொரு நாளும் சிறப்பு அலங்காரங்கள் மற்றும் வழிபாடுகள் நடைபெற உள்ளன. மேலும் கொலிச்சாவடியில் எழுந்திருளும் உற்சவம் அம்மனுக்கு ஒவ்வொரு நாளும் விதவிதமான சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட உள்ளன. அதன்படி முதல் நாளான நேற்று ராஜராஜேஸ்வரி அலங்காரத்தில் மீனாட்சி அம்மன் எழுந்திருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தொடர்ந்து 2 நாளான 12 தேதி அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோலமும் 13 தேதி நாளான கோலாட்டம் 4 நாள் விழாவாக பட்டாபிஷேக திருக்கோலம் என வரும் 20 தேதி வரை பல்வேறு அலங்காரங்களில் அம்மன் பக்தர்களுக்கு காட்சியளிக்க உள்ளார். நவராத்திரியை முன்னிட்டு காலை மாலை வேளையிலே கோவில் திருக்கல்யாண மண்டபத்தில் திருமுறை இன்னிசை விழா, பக்தி இன்னிசை, பரதநாட்டியம், ஆன்மீக சொற்பொழிவுகள் மற்றும் கரகாட்டம் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன. நவராத்திரி கலை விழா துவங்கியுள்ள நிலையில் மீனாட்சி அம்மன் கோயில் தினமும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா.
0: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, ஈரோடு, சேலம், திருப்பத்தூர், மதுரை, சிவகங்கை, தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய 11 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக

அந்த மையம் கூறியுள்ளது. பிற மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸை ஒட்டி பதிவாகக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். மேற்காப்பிரிக்க நாடான ஜிபூட்டியில் படகு கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 139 அதிகரித்துள்ளது. நேபாளத்தில் கோர்க்கா மாவட்டத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் சிக்கிய 80 பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர். மாயமான 5 தேடும் பணி நடைபெற்று வருகிறது. தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் 33வது நிறுவன தின கொண்டாட்டம் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டா இமாச்சல பிரதேசத்தின் கீலாங்கில் மலைப்பகுதி மருத்துவ ஆராய்ச்சி மையத்திற்கு இன்று அடிக்கல் நாட்டுகிறார். மிசோரம் மாநிலத்தில் பல்வேறு வளர்ச்சித் திட்டப்பணிகளை மத்திய வடகிழக்கு மாநிலங்கள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா இன்று தொடங்கி வைக்கிறார். மத்திய உணவு மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி புதுதில்லியில் இன்று கரும்பு விவசாயிகளின் கோரிக்கைகள் தொடர்பாக விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் ஆலோசனை நடத்தவுள்ளார். தீபாவளி கூட்ட நெரிசலை தவிர்க்க சென்னையில் தற்காலிக பேருந்து நிறுத்தங்களை அமைப்பது குறித்து பெருநகர வளர்ச்சிக் குழுமத்தின் சார்பில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. ஈரோடு மாவட்டம் குண்டேரிப்பள்ளம் அருகே சேற்றில் சிக்கிய யானையை வனத்துறையினர் மீட்டு சிகிச்சை அளித்து வருகின்றனர். சென்னையில் கடந்த 2 நடைபெற்ற வாக்காளர் பதிவுக்கான சிறப்பு முகாம்களில் 2483 விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளதாக மாவட்ட தேர்தல் அலுவலர் திரு சமீரன் தெரிவித்துள்ளார். சென்னையில் சனிக்கிழமை தோறும் வீடுகளில் தேவையற்ற பழைய பொருட்களை பெற்று அவற்றை பாதுகாப்பாக அகற்றும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக நேற்று முன்தினம் 24 டன் பழைய பொருட்கள் பெறப்பட்டு கொடுங்கையூர் எரியூட்டும் நிலையத்தில் அழிக்கப்பட்டதாக மாநகராட்சி நிர்வாகம் கூறியுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான 3வது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 14 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்தூரில் நேற்று இரவு நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்திய அணி 223 ரன் எடுத்தது. 224 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய வெஸ்ட் இண்டீஸ் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 இழப்புக்கு 209 ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. இதன் மூலம் 5 கொண்ட தொடரில் இந்தியா 2-1 என்ற கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. இரு அணிகளுக்கும் இடையிலான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி வரும் 14 ஹைதராபாத்தில் நடைபெறுகிறது. தென்னிந்திய அளவிலான உள்ளரங்க வில்வித்தை சாம்பியன்ஷிப் போட்டியில் தெலங்கானா முதலிடத்தையும் தமிழகம் 2வது இடத்தையும் கர்நாடகா 3வது இடத்தையும் பெற்றன. நாமக்கல்லில் நடைபெற்ற இப்போட்டியில் முதல் 3 பெற்ற வீரர்கள் டிசம்பர் மாதம் மலேசியாவில் நடைபெறும் சர்வதேச உள்ளரங்க வில்வித்தை சாம்பியன்ஷிப் போட்டியில் பங்கேற்க தகுதி பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். துடிப்பான இளைஞர் சக்தியை நாடு பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி சென்னையில் நேற்று தொடங்கி வைத்த திட்டங்கள் தமிழகத்தின் வளர்ச்சிப் பயணத்திற்கு மேலும் வலு சேர்ப்பதாக அமைந்துள்ளன என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மின் பற்றாக்குறையை சரி செய்ய அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் மதுரை, கோவை உள்ளிட்ட 11 உட்பட்ட சில இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான 3வது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 14 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:55.
2: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் பேராசிரியர் ஜி பிரேமா அவர்கள்.
3: சாதாரண ஆற்றுல நீர் பெருக்கெடுக்கிறது தான் வெள்ளம்னு சொல்லிட முடியாது. ஒரு குறிப்பிட்ட பகுதியில் கிடைக்கக்கூடிய தண்ணீரை மண், ஆறு, ஏரி அல்லது வடிகால் அமைப்பு தாங்க முடியாதப்போ அது தன்னோட இயல்பான எல்லையை தாண்டி பரவுவது தான் வெள்ளம். ரொம்ப குறுகிய நேரத்தில் வேகமாக உருவாயிடும். மலைப்பகுதினா இதோட வேகம் இன்னும் அதிகமாக இருக்கும். நேபாளத்தோட புவியியல் அமைப்பும் இதுக்கு ஒரு முக்கிய காரணம். உயரமான மழையில் பனிப்பாறைகள், செங்குத்தான மலைச்சரிவுகள், கீழே ஆழமான பள்ளத்தாக்குகள் எல்லாம் இயற்கையாகவே அமைஞ்சிருக்கிறதுனால தான் இவ்வளவு பெரிய ஆபத்து நடக்க ஏதுவாக இருந்திருக்கு. ஆரம்ப காலகட்ட ஆய்வில் பனிப்பாறைகள் சரிவு ஒரு காரணமாக இருந்திருக்கலாம்னு சேட்டலைட்

0: இமேஜ் அனாலிசிஸில் கிளேசியரில் ஒரு பகுதி சரிஞ்சு பள்ளத்தாக்கில் விழுந்து மிகப்பெரிய வெள்ளம் ஏற்பட்டதாகவும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி இடங்களில் அதிக மழை பொழிஞ்சு வெள்ளத்தை உருவாக்கணுங்கிற அவசியம் இல்லாமல் போயிடுது. ஒரு பகுதியில் எவ்வளவு மழை பெய்தது, எத்தனை மணி நேரம் பெய்தது, மண் ஏற்கனவே ஈரமாக இருந்ததா, மழைச்சரிவு எவ்வளவு செங்குத்தாக இருக்குது, அந்த பகுதியில் எவ்வளவு மக்கள் வசிக்கிறாங்கங்கிறதெல்லாம் நாம் கவனிக்கணும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். காலநிலை மாற்றமும் ஒரு காரணம்னு சொன்னாலும் இது ஒரு நாள் ரெண்டு நாளில் நடந்த விஷயங்கள் கிடையாது இல்லை. மெல்ல மெல்ல நீண்ட காலமாக ஏற்பட்ட காலநிலை மாற்றங்களால் கூட இந்த நிகழ்வு நடந்திருக்கலாம்னு ஆய்வு பண்ணுறாங்க. உலக வெப்பநிலை உயர்ந்து வர்றதால மழையினுடைய தன்மை, பனி பாறைகளோட நிலை, சுழற்சி இதில் எல்லாம் மாற்றங்கள் ஏற்படுது. இயற்கையை மட்டுமே காரணமாக சொல்லாமல் கொஞ்சம் திரும்பி நம்மளை பார்த்தும் சில கேள்விகள் நாமே கேட்டுக்கணும். மழை இயற்கையானது தான், ஆனால் வெள்ளம் வர இடத்துல ஏன் வீடு கட்டுறோம்? ஆறு இயற்கையாக ஓடுது, ஆனால் அதோட பாதையை ஏன் ஆக்கிரமிக்கிறோம்? மழைச்சரிவு இயற்கையாக ஏற்படுது, ஆனால் ஏன் மழைகளை அளவுக்கு மீறி வெட்டுறோம்? மரங்களோட வேர் மண்ணை பிடிச்சிருக்கு, அப்படி இருக்க பிடிச்சிருக்கிற மரங்களை ஏன் வெட்டுறோம்? எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே ஏன் தெரியாதது போல நம்ம அழிவை நாமே தேடிக்கிறோம்? இயற்கை இயற்கையாகவே இருக்கிற வரை நமக்கு எந்த பாதிப்பையும் தந்துட போகிறதில்லை. நம்மோட புத்திசாலித்தனமும் முன்னெச்சரிக்கை உணர்வும் தான் நம்ம உயிரை காப்பாற்றும். முன்கூட்டியே எந்த பகுதி கட்டுமானத்துக்கு ஏற்றது கிடையாது, எது ஆற்றின் பாதைகள், பனிப்பாறை தொடர்பான அபாய பகுதிகள் என்ன என்னன்னு ஒரு வரைபடத்தை முன்னாலேயே நாம் குறிச்சுக்கிடணும். ஒரு பேரிடர் நடந்த பிறகு மீட்பதை விட பேரிடர் வரக்கூடிய இடத்துல கட்டுமானங்களை தவிர்க்கிறது மலிவானதும் பாதுகாப்பானதும் இல்லையா? இன்னொரு விஷயம், நாம் பாதுகாக்கப்பட வேண்டியது பொறியியல் கட்டமைப்புகளை மட்டும் இல்லை, இயற்கையை பாதுகாப்பதும் தான் நம்மளுடைய முதல் பாதுகாப்பு. இயற்கையை அழித்து அப்புறம் அதே பிரச்சனைக்கு பெரிய சுவர்களையும் அணைகளையும் கட்டுறது ஒரு முழுமையான தீர்வு ஆகாதுன்னு நான் நினைக்கிறேன். இறுதியாக ஒரு சாதாரண மனிதனாக நாம் செய்யக்கூடிய விஷயங்களை சொல்கிறேன், கேளுங்க. முதல்ல நீர்நிலை ஆக்கிரமிக்காமல் பாதுகாக்கணும். குப்பைகளை ஆறு குளங்களில் கொட்டக்கூடாது. உள்ளூர் மரங்களை பாதுகாக்கிறது, மழை நீரை சேமிக்கிறது, வெள்ளப்பாதைகளை ஆக்கிரமிக்காமல் இருக்கிறது, அவசரகால வெளியேற்ற பயிற்சிகளை பழகிக்கிறது, குழந்தைகளுக்கும் இயற்கை பேரிடர்லிருந்து பாதுகாக்க கற்றுக் கொடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. நேபாள் வெள்ளம் நமக்கு சொன்ன முக்கிய உண்மை என்னன்னா, இயற்கை பேரிடரை யாராலும் தடுக்க முடியாது.
1: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்கினார் பேராசிரியர் ஜி. பிரேமா அவர்கள்.

வணக்கம் வணக்கம் வணக்கம். உற்சாகமான இனிய காலை வணக்கம் நேயர்களே. வீக்கெண்ட் எல்லாம் முடிஞ்சு ஃப்ரெஷ்ஷாக மண்டே ஸ்டார்ட் ஆயிருச்சுங்க. கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். இனி கேட்கலாம் அறிவோம் ஆயிரம். இன்னைக்கு நிகழ்ச்சியில ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா திட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம் நேயர்களே. இந்த திட்டம்

மத்திய அரசோட முதன்மையான மருத்துவ காப்பீட்டு திட்டங்க. இந்த திட்டத்துடைய முக்கிய அம்சங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு குடும்பத்துக்கு ஆண்டுக்கு 5 லட்சம் வரை இலவச மருத்துவ காப்பீடு வழங்கப்படுதுங்க. குடும்பத்தில் உள்ள எல்லா உறுப்பினர்களும் இந்த திட்டத்துடைய பயனை அடையலாங்க. சிகிச்சைகள் அப்படின்னு பார்த்தோன்னா, ஹார்ட் சர்ஜரி, கேன்சர் ட்ரீட்மெண்ட்டு, டயாலிசிஸ் பண்ணுறது, எலும்பு மாற்று அறுவை சிகிச்சை அப்படின்னு 1500க்கும் மேற்பட்ட மருத்துவ சிகிச்சைகள் இந்த திட்டத்தில் அடங்குது. தமிழ்நாட்டில் மத்திய அரசின் PMJ திட்டம் மாநில அரசின் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தோடு இணைக்கப்பட்டு செயல்படுத்தப்படுதுங்க. கேட்ட இந்த இன்ஃபர்மேஷனோட ஒரு சூப்பரான சாங் கேட்டால் எப்படி இருக்கும்? சாங் வந்துட்டே இருக்கு, சிறைச்சாலை திரைப்படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம் சித்ரா குரலில் பாடல் இது காற்றலைகளில்.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ்ல இதுவரைக்கும் கேடு ரசிச்சோம். அறிவோம் 1000.
1: என்ன சமையலோ, என்ன சமையலோ.
2: காலையில மணி 7 ஆயிருச்சு. பாரு, வீட்டுல இருக்க வழி நான் தான் பாக்கணும், வெளியே இருக்க வழி நான் தான் பாக்கணும். சரி, குப்பைய கூட்டிட்டு வந்து சமைக்கிற வேலைய பாப்போம்.
3: சாந்தாக்கா, நீங்க ஃபேன்னு சொன்னாங்க, நீங்க எப்படி பண்ணலாம்?
4: தலிவுரு,
3: வீட்டுல இருக்க குப்பைய ரோட்ல கொட்டினா வீடு சுத்தமாகும். அதே கொஞ்சம் தள்ளி குப்பை தொட்டிலே கொட்டினா இந்த குப்பமே சுத்தமாகும்.
2: நான் மட்டுமா குப்பையை தொட்டிக்கு வெளியே கொட்டுறேன்? ஊரே தொட்டிக்கு வெளியே தான் கொட்டுது.
5: ஏமா, அந்த தம்பி சொல்றதும் கரெக்ட் தானேமா? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப வெளியே குப்பைய போடுறீங்க, அது காத்துல அங்கிட்டு இங்கிட்டு பறக்குது, வண்டி ஓட்டுறவங்க முகத்துல எல்லாம் போய் படுது, இது பார்த்தாதுன்னு எல்லாரோட வீடு கடை வாசல்னு போய் விழுகுது. அது மட்டுமா, ஆடு மாடு எல்லாம் சாப்பாடுன்னு நினைச்சு நீங்க போடுற குப்பையில இருக்க பிளாஸ்டிக் எல்லாம் சாப்பிடுது. இதுக்கெல்லாம் ஒரே வழி, குப்பைய கரெக்டா குப்பை தொட்டியில போடுறது. அதான் நம்ம அரசாங்கமே மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு தொட்டிய தனித்தனியா பிரிச்சே வச்சிருக்காங்களே, அதுல போடுறதுக்கு உங்களுக்கு என்னமா சிரமம்?
2: சரிமா, நீங்க சொல்றது கரெக்ட் தான். இனிமேலாச்சும் நம்ம எல்லாம் மாறலாம்.
6: சாலைகளில் குப்பைகளை போடாமல் மக்கும் குப்பை மக்காத குப்பை என பிரித்து குப்பை தொட்டியில் போட்டு பழகுவோம்.
0: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். இப்பொழுது கேட்டு ரசிக்கலாம் மதுரத்தின்றல். மதுரத்தின்றல் உங்க எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறது. இன்னைக்கு மதுரத்தின்றல் நிகழ்ச்சியில ஃபுல்லா கிளிகள் பாட்டு கேட்டு ரசிக்கலாம் மனையர்களே. காலையிலிருந்தே கிளி பறக்க ஆரம்பிச்சிருங்க, பறக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ அடுத்த கிளி என்ன பாடல் வரப்போகுது அப்படின்னு கேட்குறீங்களா? இந்தியன் திரைப்படத்திலிருந்து, அதாவது சங்கர் இயக்கத்தில் வெளிவந்துச்சு இல்லையா, இந்தியன் திரைப்படத்திலிருந்து கேஜே ஏசுதாஸ் குரலில் பச்சை கிளியை பறக்க விட்டுலாமா?

நேயர்களே, இதுவரை கேட்டு ரசித்தோம் மதுரத்தன்றல். இனி கேட்கலாம் 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.

செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். வங்கித்துறையில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த இந்தியாவும் சிங்கப்பூரும் முடிவு செய்துள்ளன. சவுதி அரேபியாவின் ரியாத் விமான நிலைய தாக்குதலில் பாதிக்கப்பட்ட இந்தியர்களுக்கு அனைத்து உதவிகளும் வழங்கப்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்திய மாலுமிகளின் பாதுகாப்புக்கு உயர் முன்னுரிமை அளித்து செயல்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ரஷ்யா யுக்ரைன் இடையே எரிசக்தி போர் நிறுத்தம் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். 17 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து தகுதிச் சுற்று போட்டியில் இந்தியா மலேசியாவை வென்றது. இனி விரிவான செய்திகள். வங்கித்துறையில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த இந்தியாவும் சிங்கப்பூரும் முடிவு செய்துள்ளன. 3 நாள் பயணமாக சிங்கப்பூர் சென்ற நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நேற்று அந்நாட்டு வங்கித்துறையினருடன் ஆலோசனை நடத்தினார். முதலீடுகளை இந்தியாவில் மேலும் அதிகரிப்பது குறித்து சிங்கப்பூர் வங்கித்துறையினருடன் திருமதி நிர்மலா சீதாராமன் ஆலோசனை நடத்தியதாக நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. பங்கு முதலீடுகள் மற்றும் கடன் கட்டமைப்பில் ஒத்துழைப்பை அதிகரிப்பது குறித்தும் அவர் சிங்கப்பூர் நிறுவனங்களுடன் ஆலோசனை மேற்கொண்டதாக நிதியமைச்சகம் கூறியுள்ளது. சவுதி அரேபியாவின் ரியாத் விமான நிலைய தாக்குதலில் பாதிக்கப்பட்ட இந்தியர்களுக்கு அனைத்து உதவிகளும் வழங்கப்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவு

0: நிலையில் ரியாத்தில் உள்ள இந்திய தூதரகம் நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் உள்ளூர் அதிகாரிகளுடன் தொடர்பில் இருந்து வருவதாகவும் கூறியுள்ளார். இதனிடையே இந்த தாக்குதலில் காயமடைந்த இந்தியர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக அங்குள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. அவரது குடும்பத்தினருக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்தாக்குதலில் காயமடைந்த இந்தியர்களில் 3 பேர் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களின் உடல்நிலை சீராக உள்ளதாகவும் தூதரகம் கூறியுள்ளது. இதனிடையே தாக்குதல் நடத்தப்பட்ட ரியாத் சர்வதேச விமான நிலையத்தின் மீது மீண்டும் மற்றொரு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாகவும் இதில் 11 பேர் காயமடைந்துள்ளதாகவும் சவுதி அரேபிய ராணுவ செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். இந்திய மாலுமிகளின் பாதுகாப்புக்கு உயர் முன்னுரிமை அளித்து செயல்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஹார்மோஸ் நீரிணை பகுதியில் மார்ஷல் தீவுகளைச் சேர்ந்த கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 11 இந்திய மாலுமிகள் பயணித்ததாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதில் இருந்த 9 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாகவும் 2 பேரை தேடும் பணி நடைபெற்று வருவதாகவும் அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. மஸ்கட்டில் உள்ள இந்திய தூதரகம் நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் மாயமான மாலுமிகளை மீட்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வணிக கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுவதை ஏற்க முடியாது எனவும் பதற்றத்தை தணிக்க புதிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. அருணாச்சல பிரதேசத்தில் உயர்கல்வி, சுகாதாரம் மற்றும் மகளிர் மேம்பாடு தொடர்பான பல்வேறு திட்டங்களுக்கு மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. முதலமைச்சர் திரு பேமா கண்டு தலைமையில் ஈட்டா நகரில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இத்திட்டங்களை அருணாச்சல பிரதேசத்தின் வளர்ச்சியை அதிகரிக்கும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. பிரதமர் திரு நரேந்திரமோடி அரசு நிர்வாக தலைமை பொறுப்பில் 25 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளதற்கு அமைச்சரவை கூட்டத்தில் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. திரிபுராவில் சுகாதார கட்டமைப்புகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு மாணிக் சாஹா தெரிவித்துள்ளார். அகர்தலாவில் நேற்று நடைபெற்ற சுகாதார முகாமில் பங்கேற்று பேசிய அவர், மாநிலத்தில் அவசர நோய் சிகிச்சை பிரிவு, இதய நோய் சிகிச்சைக்கான வசதிகள் போன்றவை அதிக அளவில் உருவாக்கப்பட்டுள்ளதாக கூறினார். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை உயர்தர மருத்துவ சிகிச்சைகளுக்காக பலர் வெளிமாநிலங்களுக்கு சென்றதாகவும் தற்போது அது 80% அளவுக்கு குறைந்துள்ளதாகவும் திரு மாணிக் சாஹா தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. அசாமில் இளையோருக்கு அதிக அளவில் அரசு வேலைவாய்ப்புகளை வழங்க மாநில அரசு தொடர்ந்து தீவிரமாக செயலாற்றி வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா கூறியுள்ளார். மாநில அரசு பணிகளுக்கு தேர்வு செய்யப்பட்ட 400 பேருக்கு நேற்று குவஹாத்தியில் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். மாநிலத்தில் கடந்த சில ஆண்டுகளில் 165,000 பேருக்கு அரசு பணிகள் வழங்கப்பட்டுள்ளதாக திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா தெரிவித்தார். தொழில்நுட்ப கல்வியில் மகளிரை ஊக்குவிக்க மத்திய அரசு பிரகதி என்ற ஊக்கத்தொகை திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. இத்திட்டம் தங்களுக்கு பெரிதும் பயனளித்துள்ளதாக தமிழகத்தின் சேலம் அரசு மகளிர் பொறியியல் கல்லூரியில் படிப்பை நிறைவு செய்த மாணவிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
1: என்னோட நேம் ஸ்ரீஜா. நான் வந்துட்டு பிரகதி ஸ்காலர்ஷிப்ல செலக்ட் ஆனேன். அண்ட் பிரகதி ஸ்காலர்ஷிப்போட யூஸ்ஃபுல் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நான் காலேஜ் படிக்கிறப்போ ஹாஸ்டல் ஃபீஸ், மெஸ் ஃபீஸ், அப்புறம் எக்ஸாம் ஃபீஸ், என்னென்ன ஃபீஸ் இருக்கோ எல்லாமே வந்துட்டு என்ன டிபெண்ட் பண்ணிதான் இருந்தேன். பேரண்ட்ஸை டிபெண்ட் பண்ணலாம் இல்லை, அவங்கள வந்துட்டு அந்த டிஸ்டர்பன்ஸ்லாம் கொடுக்காம இந்த ஸ்காலர்ஷிப் வந்து இந்த காலேஜ்ல நாங்கள் வந்து வாங்கினோம்.
2: என் பேர் அப்குதா. இயர்லி வந்துட்டு 50,000 எனக்கு ஸ்காலர்ஷிப்பா கிடைக்கும். என்னோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் வந்து மம்மி வந்து ஃபார்மர், ஸோ அதனால ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த ஸ்காலர்ஷிப்னால நான் வந்து என்னோட காலேஜ் ஃபீஸ், லைக் ஹாஸ்டல் ஃபீஸ், அதுக்கப்புறம் ஹாஸ்டல்
3: வணக்கம். நான் பேசிக்காவே எங்க அப்பா அம்மா வந்துட்டு ஃபார்மிங் தான் பண்ணிட்டு இருக்காங்க. என்னோட ஃபீஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு அவங்கள டிபெண்ட் பண்ணி அவங்கள கஷ்டப்படுத்தாம நானே பே பண்ணிக்கிட்டேன்.
0: ஆந்திராவில் விரைவில் நடைபெறவுள்ள உள்ளாட்சி தேர்தலில் மேயர் மற்றும் நகர்ப்புற தலைவர்களை நேரடியாக மக்கள் தேர்வு செய்யும் நடைமுறையை மாநில அரசு அறிமுகப்படுத்தியுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். நெல்லூரில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் பேசிய அவர், கடந்த 28 மாத கால ஆட்சியில் ஏராளமான நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மத்தியிலும் மாநிலத்திலும் இணக்கமான அரசுகள் அமைந்துள்ளதால் வளர்ச்சித் திட்டங்களை தடையின்றி செயல்படுத்த முடிவதாக அவர் கூறினார். உள்ளாட்சி அமைப்புகளிலும் இதேபோன்று இணக்கமான நிர்வாகம் அமைந்தால் வளர்ச்சி மேலும் விரைவுபடுத்தப்படும் என்று திரு சந்திரபாபு நாயுடு தெரிவித்தார். தில்லியில் மகளிர் மற்றும் திருநங்கைகளுக்கு வேலைவாய்ப்புகளை அதிகரிக்கும் நோக்கில் மின்சார ஆட்டோ திட்டம் தொடங்கப்படும் என்று

0: தில்லி அரசு தெரிவித்துள்ளது. இத்திட்டத்தில் முதல்கட்டமாக 1300 இளஞ்சிவப்பு நிற மின் ஆட்டோக்கள் பயனாளிகளுக்கு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் 1170 மின் ஆட்டோக்கள் பெண்களுக்கும் 130 மின் ஆட்டோக்கள் திருநங்கைகளுக்கும் ஒதுக்கீடு செய்யப்படும் என்று தில்லி அரசு கூறியுள்ளது. உலக மூட்டுவாத தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. மூட்டுவாத சிகிச்சையில் இயன்முறை மருத்துவம் முக்கிய பங்காற்றுவதாக தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையைச் சேர்ந்த இயன்முறை மருத்துவர் திரு புண்ணியகோட்டி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 12 உலக மூட்டுவாத தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. இந்த தினத்தின் நோக்கம் மூட்டுவாதம், மூட்டுதல், தசைகள், எலும்புகளை பாதிக்கும் இந்த நோய் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதாகும். உலக சுகாதார அமைப்பின் 2019 ஆண்டின் கணக்கின்படி உலகத்தில் மொத்தம் 52 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து இந்த கீழ்வாதத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர் அப்படின்ட்டு கணக்கு நமக்கு இருக்கு. ஸோ மூட்டுவாதத்தில் பிசியோதெரப்பியின் முக்கியத்துவம் அப்படின்றத பார்ப்போம். பிசியோதெரப்பி மருத்துவம் என்பது மூட்டுவாதத்திற்கான முழுமையான சிகிச்சையின் மிக முக்கியமான அங்கமாகும். வலி வந்து ரொம்ப கடுமையாக ஆகிற வரைக்கும் காத்திருக்காம மூட்டுகளின் இயக்கத்தையும் தசை வலிமையை பராமரிக்கவும் செயல்பாடுகளை தொடரவும் இந்த பிசியோதெரப்பி மருத்துவம் மிக அவசியமானது.
0: ரஷ்யா யுக்ரைன் இடையே எரிசக்தி கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்துவதை தடுக்கும் நோக்கில் எரிசக்தி போர் நிறுத்தம் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இந்த போர் நிறுத்தத்திற்கு ரஷ்யாவும் யுக்ரைனும் ஒப்புக்கொண்டுள்ளதாக சமூக வலைதளத்தில் திரு ட்ரம்ப் கூறியுள்ளார். எனினும் இதுகுறித்து முழுமையான விவரங்களை அவர் பதிவிடவில்லை. இந்த போர் நிறுத்தம் அறிவிப்பு தொடர்பாக ரஷ்யா இதுவரை எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை. ரஷ்யாவின் எரிசக்தி கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்துவதை நிறுத்த தயாராக இருப்பதாக யுக்ரைன் அதிபர் திரு ஜெலன்ஸ்கி கூறியுள்ளார். அதிபரின் அறிவிப்பை வரவேற்பதாகவும், ஆனால் இந்த அறிவிப்புக்கு பிறகும் ரஷ்யா தங்களது நாட்டின் எரிசக்தி கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தி வருவதாகவும் திரு ஜெலன்ஸ்கி குற்றம் சாட்டியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையேயான பாரம்பரிய மரபுசார் விளையாட்டு நிகழ்வு அகமதாபாத்தில் இன்று நடைபெறுகிறது. மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா இதனை தொடங்கி வைக்கிறார். பிரிக்ஸ் கட்டமைப்பில் இடம்பெற்றுள்ள நாடுகள் பாரம்பரிய விளையாட்டு நடைமுறைகளை வெளிப்படுத்தும் நோக்கில் இந்த நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. போட்டித்தன்மை, வெற்றி தோல்வியும் இல்லாத நிகழ்வாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இதில் கலாச்சார பகிர்வு, கலந்துரையாடல் மற்றும் பாரம்பரிய விளையாட்டுகள் குறித்த அறிவு பகிர்வுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாக விளையாட்டு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 17 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து தகுதிச் சுற்று போட்டியில் இந்தியா மலேசியாவை வென்றது. மலேசியாவில் நேற்று நடைபெற்ற போட்டியில் இந்தியா 4-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இதன் மூலம் அடுத்த ஆண்டு சீனாவில் நடைபெறவுள்ள 17 வயதிற்குட்பட்டோருக்கான மகளிர் கால்பந்து போட்டியில் பங்கேற்க இந்தியா தகுதி பெற்றுள்ளது. ISL கால்பந்து போட்டியில் நேற்றைய ஆட்டத்தில் கேரள அணி 2-0 என்ற கோல் கணக்கில் காஷி அணியை வென்றது. 23 வயதிற்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டி அமெரிக்காவின் லாஸ் வேகாஸில் இன்று தொடங்குகிறது. 18 வரை நடைபெறும் இப்போட்டியில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 600 மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்கின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வங்கித்துறையில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த இந்தியாவும் சிங்கப்பூரும் முடிவு செய்துள்ளன. சவுதி அரேபியாவின் ரியாத் விமான நிலைய தாக்குதலில் பாதிக்கப்பட்ட இந்தியர்களுக்கு அனைத்து உதவிகளும் வழங்கப்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்திய மாலுமிகளின் பாதுகாப்புக்கு உயர் முன்னுரிமை அளித்து செயல்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ரஷ்யா யுக்ரைன் இடையே எரிசக்தி போர் நிறுத்தம் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். 17 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து தகுதிச் சுற்று போட்டியில் இந்தியா மலேசியாவை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:26.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நலமாய் வாழ. காது மூக்கு தொண்டை பிரச்சனைகளில் காதில் சீழ்வடிதல் குறித்து விளக்கம் அளிக்கிறார் காது மூக்கு தொண்டை சிறப்பு நிபுணர் டாக்டர் ப. ராஜசேகரன் அவர்கள்.
3: சிறு வயதில் மூக்கில் சளி, மூக்கடைப்பு, மூக்கின் பின்புறம் உள்ள அடிநாய்டு, டான்சில் ஆகியவை வீங்கி வத்தி கொண்டே இருக்கும். மூக்கின் பின்புறம் நடுச்செவி குழல் சிறிய குழாய் மூலமாக இரண்டு காதுமே நடுச்செவிக்கு காற்றை செலுத்தி கொண்டே இருக்கும். இந்த

0: காற்று சென்று வருவது காதில் உள்ள சவ்வை நடுநிலையில் வைத்து அதனுடைய அதிர்வுக்கு உதவும். ஆனால் இந்த மூக்கடைப்பு சளி அதன் காரணமாக இந்த நடுச்செவி குழலுக்கு சளி போய் படிந்தால் கேட்கும் திறன் குறைவது மட்டுமல்லாமல் காதில் வலி உண்டாகி சவ்விலே சிறிய ஓட்டை விழுந்து அதன் மூலமாக சீழ்வடிய ஆரம்பிக்கும். சிறு குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கும் பொழுது தாய்மார்கள் தாங்கள் படுத்தபடியே குழந்தையும் படுக்க வைத்து பால் கொடுக்கும் பொழுது அகன்று இருக்கின்ற இந்த நடுச்செவி குழல் வழியாக நடு காதுக்கு சென்று நடுச்செவியில் நீர் தேங்கி பின்பு நடு இரவிலோ அல்லது பகலிலோ குழந்தைகள் திடீரென வலியினால் கதறி அழும். என்ன காரணம் என்று யாருக்கும் தெரியாது. காதை தொட்டால் மிக அதிகமாக வலி உண்டாகி அழும். அப்பொழுது காதிற்குள் இத்தகைய நீர்க்கோர்வை இருப்பது தெரிய வரும். அவற்றிற்கு தாய்மார்கள் தாங்கள் உட்கார்ந்த நிலையில் தாய்ப்பால் கொடுப்பது மிகச் சிறந்த வழிமுறையாகும். ஆற்றில், அருவி, குளத்தில், கடலில் முங்கி குளிப்பது, குளிர்பானங்களை தொடர்ந்து அருந்துவது, காதை கையில் கிடைத்தது வைத்து நோண்டுவதால் காதில் சீழ்வடிதல் நிரந்தரமாகின்றது. ஆக சவ்வில் ஓட்டை பெரிதாகி விடுகிறது. காது வலி, காதை சுற்றி வீக்கம், காது கேளாமை, காய்ச்சல், காது இறைச்சல் போன்றவை ஏற்படும். இதற்கு காதில் வண்டை எடுக்கிறேன் என்று காதில் ஊதி வண்டை எடுத்து காட்டும் போலி மருத்துவர்களிடம் சென்று ஏமாறுபவர்கள் இன்றும் உண்டு. காதை கேட்கும் திறன் குறித்து வள்ளுவர் ஒரு குரலிலே கூறுகின்றார், கேட்பினும் கேளா தகையவே கேள்வியால் தோற்கப்படாத செவி. அவருடைய காது கேட்பதாக இருந்தாலும் அவர் கவனமின்றி இருந்தால் அச்செவி கேளா செவி என்பதே நாம் கருத்தில் கொள்ள வேண்டியது என்பதாகும். காதில் ஈரம் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஈரம் இருந்தால் பூஞ்சை தொற்று ஏற்பட்டு அடைப்பு, அரிப்பு, வலி உண்டாகும். இதனால் மேலும் சீழ்கட்டி, மேஸ்டாய்டு எலும்பு என்கின்ற நடுச்செவியிலிருந்து பின்னால் இருக்கக்கூடிய எலும்பில் சீழ்கட்டி தோன்றி புடைத்து வெளியே வலியுடன் காய்ச்சலும் வரும். இச்சீழ்கட்டி பெரிதாக ஆக ஆக பக்கத்தில் உள்ள நரம்புகளை அழுத்தி முகவாதம், தலைவலி, வாந்தி, பார்வை இரட்டை இரட்டையாக தெரிதல், மூளை காய்ச்சல், பெருமூளை சிறுமூளையில் சீழ்கட்டி போன்ற பின்விளைவுகளை உண்டாக்கும். ஏனென்றால் இந்த காது மூளை சார்ந்த உறைகளுக்கு மிக அருகாமையில் அதன் அடியிலேயே அமைந்துள்ளது. இவைகளை தவிர்க்க வேண்டும் என்றால் காதுகளை குடையாமல் சுத்தமாக வைப்பது, சொட்டு மருந்துகளை முறையாக பயன்படுத்துவது, மூக்கில் சளி, தொண்டையில் சதை வளர்ச்சி இல்லாமல் தற்காத்துக் கொள்வது, சளம், பூஞ்சை காளான் சோதனை செய்து அவற்றுக்குரிய ஆன்டிபயோட்டிக்களை பயன்படுத்த வேண்டும். காதில் உள்ள சீல் எலும்பை அரிக்கும் தன்மை உள்ளதால் மிகவும் துர்நாற்றம் உள்ள சீல் வந்தால் அறுவை சிகிச்சையே சிறந்தது. கேட்கும் திறனை மேம்படுத்தவும் இந்த சீலினை போக்கவும் சவ்விலுள்ள ஓட்டையை அடைக்க மிரிங்கோ பிளாஸ்டி என்கின்ற அறுவை சிகிச்சை, காதின் பின்புறம் தேங்கும் சீலை அகற்ற சிம்பிள் மேஸ்டாய்டெக்டமி என்கின்ற அறுவை சிகிச்சை, காதில் உள்ள நுண்ணிய எலும்புகள் அரித்திருப்பின் மாடிஃபைடு ரேடிக்கல் மேஸ்டாய்டெக்டமி என்கின்ற அறுவை சிகிச்சை, காதில் உள்ள புற்றுநோயை அகற்ற ரேடிக்கல் மேஸ்டாய்டெக்டமி என்கின்ற அறுவை சிகிச்சைகள் செய்யப்படுகிறது.
1: இன்றைய நலமாய் வாழ நிகழ்ச்சியில் காதில் சீழ்வடிதல் குறித்து விளக்கம் அளித்தார் காது மூக்கு தொண்டை சிறப்பு நிபுணர் டாக்டர் ப. ராஜசேகரன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியானது நாளை காலை 7:25 காது இறைச்சல் பற்றிய விளக்கம் கேட்கலாம்.
2: நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள்.
3: நேரம் 7:30 ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில். இனி கேட்கலாம் இன்று ஒரு தகவல். வழங்குபவர் தன்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: ஒரு சின்ன பையன் வந்தான். அவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டோம், ஏன்ப்பா உங்கள் வீட்டில் அம்மா புத்திசாலியா அப்பா புத்திசாலியா அப்படின்னு. அவன் அலட்சியமாக நம்மளை பார்த்து சிரிக்கிறான், என்ன சார் இது இந்த காலத்தில் இது கூட தெரியாமல் இருக்கிறீங்களே அப்படிங்கிறான். ஒரு சின்ன பையன் நம்மளை பார்த்து இப்படி கேட்டு விட்டானே அப்படின்னு நினைக்கிறப்போ நமக்கு ஒரு மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம்தான் இந்த தாத்தா பாட்டிலாம் சொல்கிற ஒரு கதை ஞாபகத்துக்கு வந்தது. அது என்ன கதை தெரியுமா? ஒரு ஊரில் ஒரு அம்மாவும் பிள்ளையும் இருந்தாங்களாம். அந்த மகனுக்கு திடீர்னு தேசாந்திரம் போய் வரணும்னு ஆசை வந்துட்டுது. ஊர் ஊராக போய் சுற்றி பார்க்கணுங்கிற ஆசை. அந்த அம்மாவுக்கு இது பிடிக்கல. மகனை பிரிஞ்சிருக்கிறதுக்கு அவங்க மனசு இடம் கொடுக்கல. வேணாப்பான்னு சொல்லி பார்த்தாங்க, அவன் கேட்கல. போயே தீர்வேன்னு ஒத்த காலில் நிற்கிறான். திடீர்னு புறப்படவும் செஞ்சுட்டான். சரி, இனிமேல் அவனை தடுக்க முடியாதுன்னு முடிவு பண்ணிக்கிட்டாங்க அந்த அம்மா. இருந்தாலும் புத்திசாலித்தனமாக ஒரு யோசனை பண்ணாங்க.

0: கிட்டத்தில் கூப்பிட்டாங்க. அவங்ககிட்ட சொன்னாங்க, இதை பாருப்பா, நீ தேசாந்திரம் போகிறதுன்னு தீர்மானம் பண்ணிவிட்ட, அதை நான் தடுக்கலை, போயிட்டு வந்துடும். ஆனால் போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு போ அப்படின்னாங்க. போகிறப்போ ராத்திரியாக இருந்தாலும் பகலாக இருந்தாலும் சரி, புளிய மரத்து நிழலில் தான் தங்கணும். திரும்பி வர்றப்போ இரவும் பகலும் நீ வந்து வேப்ப மரத்து நிழல்லே தங்கணும் அப்படின்னாங்க. சரி, அப்படியே செய்கிறேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தான் பையன். புறப்பட்டு போனான். போகிற வழியில் புளிய மரத்து நிழல்லே தங்கினான், தூங்கினான். அப்படி போய்கிட்டே இருந்தான். ஏழாவது நாள் அவன் உடம்பு சுகமில்லாமல் போயிட்டுது, ரொம்பவும் பலவீனமாயிட்டான். இனிமேல் நடக்க முடியாதுங்கிற நிலைமை வந்துட்டுது. யோசிச்சு பார்த்தான், சரி இதுக்கு மேலே வந்து போக வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு திரும்பி வர ஆரம்பிச்சிட்டான். திரும்பி வர்றப்போ வழியில் வேப்ப மரத்து நிழல்லே தங்கி தங்கி வந்தான். நாளுக்கு நாள் உடம்பு சரியாக வந்துட்டுது. ஏழாவது நாள் வீட்டுக்கு வந்து சேர்றான், உடம்பு பழையபடியே கலகலப்பாயிட்டுது, பூரண சுகம். தேசாந்திரம் போன பையன் திரும்பி வந்துட்டானே அப்படின்னு அந்த அம்மா ஆச்சரியப்படலை. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இப்படி ஆகும்னு. பையன் சீக்கிரமாக திரும்பி வரணுங்கிறதுக்காக தான் அவங்க அந்த யோசனையை சொன்னாங்க. என்ன விஷயங்கிறதையும் அவங்களே சொன்னாங்க. மகனே, புளிய மரத்து நிழல் உடம்புக்கு உஷ்ணத்தை கொடுக்கும், சீக்கம் உண்டாக்கும். அதனால் நீ வந்து தொடர்ந்து புளிய மரத்து நிழலில் தங்கினாவே நோய்க்கு வந்து ஆளாயிட்ட, அதனால் பயணத்தை வந்து முடிச்சுக்கிட்டு திரும்பி வரணுங்கிற முடிவுக்கு வந்துட்ட. திரும்பி வர்றப்போ நீ தங்கினது வேப்ப மரத்து நிழல், அது உடம்புக்கு வந்து குளிர்ச்சியை தரக்கூடியது, நோயை தீர்க்கக்கூடியது. அதனால் சுகமாக வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்ட. உன்னோட தேசாந்திர பயணத்தை தடுக்கிறதுக்காக தான் இப்படி பண்ணினேன் அப்படின்னாங்களாம் அந்த அம்மா. பார்த்தீங்களா, அம்மாவோட புத்திசாலித்தனத்தை. அப்பாவாக இருந்தால் இப்படியா பண்ணுவார்? ஒரு அப்பா வந்து பையன்கிட்ட 10 ரூபா கொடுத்து இதை எடுத்துக்கிட்டு அடுத்த ஊருக்கு போய் அங்கே இருக்கிற மாமாக்கிட்ட இதை கொடுத்துட்டு வாடா, வழியில் எங்கேயாவது மரத்தடியில் படுத்து தூங்கிவிடாதே அப்படின்னு எச்சரிக்கை பண்ணி அனுப்புனாராம். பையனுக்கு எச்சரிக்கையாக வாழறது எப்படிங்கிறத கற்றுக் கொடுக்குறதுக்காக இப்படி பண்ணார். அவன் பணத்தை வாங்கிக்கிட்டு போனான். அப்பா சொன்னதை மறந்துட்டு ஒரு மரத்தடியில் படுத்து தூங்கிட்டான். அவனுக்கு தெரியாமல் அவன் பின்னாடியே போன அப்பா அவன் கையில் இருந்த அந்த 10 ரூபாய் நைஸாக எடுத்துகிட்டு வந்துட்டார். அவன் பையில் தானே வச்சுருந்தான், அது தெரியாமல் எடுத்துகிட்டு வந்துட்டார். அவன் தூங்கிக்கிட்டு இருக்கான். எடுத்துகிட்டு ஒரு மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டார். பையன் மூழ்கிக்கிட்டு பையன் தடவி பார்க்குறான், பணத்தை காணும். அழுதுகிட்டே திரும்பி வந்தான். அப்பாக்கிட்ட விஷயத்த சொன்னான். அப்பா சிரிச்சுக்கிட்டே சொன்னார், அதுக்கு தான்ப்பா ஆரம்பத்திலேயே எச்சரிக்கை பண்ணினேன், இனிமேலாவது நீ ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி பண்ணினேன். அந்த பணம் எங்கேயும் போயிடலை, நான் தான் அதை உனக்கு தெரியாமல் எடுத்து வச்சுருக்கிறேன், இதோ பாரு அப்படின்னு சொல்லிட்டு சைடு பாக்கெட்டில் கையை விட்டார். விட்டால் அது ஓட்டையாக இருக்குது, அதை எவனோ ஏற்கனவே கத்திரிச்சி எடுத்துகிட்டு போயிட்டான். இப்போ அப்பா முகத்தில் அசடு வழிஞ்சுதான்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இதுவரை கேட்டீர்கள் இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் மதுரத்தென்றல். உற்சாகமான இனிய காலை வணக்கம் நேயர்களே. ஸ்கூல், காலேஜ், ஆஃபீஸ் அப்படின்னு ரொம்பவே பரபரப்பாக சுறுசுறுப்பாக கிளம்பிட்டுருப்பீங்க. ஏன்னா இன்னைக்கு வீக்கு ஸ்டார்டிங் மண்டே இல்லையா? மண்டே அப்படின்றது ஒரு ஃப்ரெஷ்ஷான டேங்க. அதாவது சாட்டர்டே சண்டே அந்த வீக்கெண்ட் எல்லாமே வந்து என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு பெண்டிங் வேலைகள் எல்லாத்தையும் வந்து முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக இந்த மண்டே போய் எல்லா ஒர்க்கையும் முடிச்சிடணும்ப்பா அப்படின்ற ஒரு புது நாளை வந்து நம்ம எப்போவுமே தொடங்குறோம். அதாவது முடியாது அப்படின்றதுக்கு பல காரணங்கள் இருக்குமாங்க. ஆனால் முடியும் அப்படின்றதுக்கு ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் இருக்கும். அந்த காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னால் முடியும் அப்படின்றது தாங்க. ஸோ முயற்சியை பயன்படுத்தினா வெற்றி நிச்சயம் அப்படின்ற தன்னம்பிக்கையோடு இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷான மண்டேயை ஸ்டார்ட் பண்ணிடலாமா நீர்களே? இன்றைக்கி மதுரை தின்றல் நிகழ்ச்சியில் கிளிகள், அதாவது பேரட், மதுரை மீனாட்சி அம்மன் கையில் இருக்கலையா அந்த பச்சை கிளி, அந்த கிளிகளோட பாடல்கள் தான் தொடர்

0: மேட்டுக்குடி திரைப்படத்திலிருந்து மனு மற்றும் ஸ்வர்ணலதா குரல்ல கிளி சூப்பராக பறந்து பாடி வந்துச்சு இல்லையா? பாடல் கேட்டு முடித்த நேரம் 7:42. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் மதுரத்தன்றல். மதுரத்தன்றல் நிகழ்ச்சியில அடுத்ததா எந்த கிளி எந்த படத்துல இருந்து பறக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சம்திங் சம்திங் திரைப்படத்துல இருந்து பாடல் வந்துகிட்டே இருங்க, கேட்டு இணைந்திருங்கள் நேர்களே. இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
1: தம்பி போற ஊருக்கு வழி சொல்லு,
2: தம்பி போற ஊருக்கு வழி சொல்லு.

0: இன்வெஸ்டிங் ஓட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?
1: ஓ ரெண்டு ரெண்டு ஈ ரெண்டு நாலு, காது கொடுத்து கேளு, மனப்பாடம் பண்ணு.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெட்ஸில் கேட்டுட்டு இருக்கும் மதுர தென்றல். நேரம் 7:48. அடுத்து எந்த கிளி பறக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா, ஜி திரைப்படத்திலிருந்து கிளியே கிளியே கிளியக்கா அப்படின்ற பாடல் வந்துகிட்டே இருக்கு உங்களுக்காக.

0: 構ね。
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் தொடர்ந்து 2 பாடல்கள் கேட்டு முடித்தோம் நேர்களே. கீழே பாடல்கள் எந்தெந்த திரைப்படத்திலிருந்து அப்படின்னா, அல்லி அர்ஜுனா திரைப்படத்திலிருந்து மற்றும் எந்திரன் திரைப்படத்திலிருந்து. 2 கிளிகள் பறக்க விட்டுருக்கிற நேரம் 8:05.
2: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
3: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
3: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
4: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
5: அக்கா, காலைல 5:30 அலாரம் வச்சிருக்கேன், என்ன எழுப்பி விட்டுறியா?
6: எதுக்குப்பா, படிக்க போறியா?
5: இல்லக்கா, நான் நாளையிலேருந்து எக்ஸசைஸ் பண்ணலான் இருக்கேன், அதனால அதோட ஸ்டார்டிங்காக காலையிலேருந்து வாக்கிங் போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது.
6: டேய், என்ன சார் ஃபிட்டாக ட்ரை பண்ணுறீங்களா? யார் சொன்னாங்க?
5: ஆமாக்கா, ரேடியோவில் கேட்டேன், நிறையா ஆரோக்கியம் பற்றி பேசுனாங்க, உடல்நலம் பற்றி பேசுனாங்க, அதெல்லாம் ரொம்ப கரெக்டாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ நாளையிலேருந்து எக்ஸசைஸ் பண்ணி ஃபிட்டாகிடலான்னு ஒரு முடிவில் இருக்கேன்க்கா.
7: ஓவரா ரிஸ்க் எடுத்துட்டுருக்குங்க.
8: ரிஸ்க் எடுக்கிறலாம், எனக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி.
6: சரி சரி, ஃபிட் ஆகிறது மட்டும் இல்லை, ஆரோக்கியமான உணவையும் சாப்பிடு, அதுதான் இன்னும் உனக்கு ஃபிட் ஆக ஹெல்ப் பண்ணும்.
5: சரி, அதெல்லாம் இருக்கட்டும், நீ வந்து என் கூட ஜாயின் பண்ணிக்க
8: வேண்டியதானே. கடைசி வரைக்கும் வேலை வெட்டிக்கு போகாமே நாம வாழ்ந்து காட்டணும், இதுதான் நம்ம லட்சியம்.
6: நானும் நீயும் சேர்ந்துதான் நாளையில இருந்து ஆரம்பிக்கிறோம். ஓகே
5: ஓகே.
4: புதுநலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை.
9: நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டில் நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னா

ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் கேட்டுட்டு இருக்கோம் மதுரத்தன்றல். நேரம் 8:08 அடுத்ததா கிளிப்படல். லீலை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாமா?

0: எல்லாம் இதயம் தொட்ட இதயமெட்டுக்கள், இனிமையும் இன்பமும் இணைந்திருக்கும் இனிய கானங்கள் என்றும் உங்களோடு இணைந்திருக்கும் ஆகாஷ்வாணி மதுரை முதன்மை அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். கர்நாடக சங்கீதம், நாடகம், இலக்கிய நிகழ்ச்சி, திரை கானம் என புதுப்பொலிவுடன் புத்தம் புதிதாய் நமது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு ரசிக்கலாம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இதுவரைக்கும் கேட்டு ரசித்தோம் மதுரத்தென்றல். மீண்டும் மதுரத்தென்றல் நிகழ்ச்சியை கீழே பறக்க விடலாம். அதற்கு முன்பதாக கேட்டுவிடலாம் 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக
2: ஆகாஷ்வாணி பிரசன்ஸ் மார்னிங் நியூஸ். Good morning, I'm Abhishek Mukhopadhyay. The headlines. Prime Minister Narendra Modi highlights potential of India's youth in solving global challenges while remaining anchored in the ancient cultural roots. Delhi government to distribute 1300 e-autos to women and transgenders under Durga scheme. One person killed and 11 injured in second Houthi strike on Riyadh airport in 2 days. U.S. President Donald Trump announces an energy ceasefire between Russia and Ukraine with immediate effect. 139 people killed after overcrowded boat capsized off Djibouti coast. And in cricket, India beat West Indies by 14 runs in the third T20 International to take a 2-1 lead in the 5-match series. Prime Minister Narendra Modi highlighted the global potential of India's youth during the Golden Jubilee celebrations of the Jai Gopal Garodia Hindu Vidyalaya in Chennai. Mr. Modi asserted that the global community is actively searching for innovative answers to emerging challenges and expressed absolute confidence that India's youth possesses the talent and the potential to provide them.
3: विकसित भारत के लिए जो नए आइडियाज चाहिए, जो नए सॉल्यूशंस चाहिए, उनसे भारत ही नहीं विश्व का भविष्य भी तय होगा. Today, the world is looking for solutions and you have the potential to provide those solutions.
2: The Prime Minister emphasized that the current era belongs to the younger generation. Mr. Modi noted that the fresh ideas and hard work will mold the future of both India and the wider world, alongside global problem solving. Prime Minister delivered a message centered on national unity and the timeless wisdom of Tamil heritage. He specifically praised the ancient Tamil classic, Thirukural, as an essential guide for life and lifelong learning, reminding students that acquiring knowledge must always be paired with putting it into practice. Mr. Modi urged students to dream big, think differently, and act fearlessly, highlighting the infinite opportunities available in the country.

0: இன்றைய சக்தி உலாவில் நாம் தரிசிக்க இருப்பது வாழ்வளிக்கும் வனதுர்க்கை. தஞ்சாவூர் மாவட்டம் கதிராமங்கலம் ஸ்ரீ வனதுர்க்கை பரமேஸ்வரி ஆலயம்.
1: காவிரி தந்த வளம் காற்றோடு கலந்து வீசும் அழகியம்மன் கதிராமங்கலம்.
0: பச்சை பட்டாடை போர்த்திய வயல்வெளிகள் கண்களுக்கு விருந்தாக.
1: வரப்போரும் வீசும் தென்றல் மனதுக்கு இனிமையான இசையாக.
0: நீர்நிலைகளில் தவழும் அலைகள் இயற்கையின் கவிதையாக திகழ்கின்றன.
1: கோயில் மணியோசை காற்றில் கலக்க இறைவியை நாடி வரும் பக்தர்களின் பக்தி பயணம் இந்த மண்ணுக்கு மேலும் ஆன்மீக அழகை சேர்க்கிறது.
0: இவ்வழகிய கதிராமங்கலத்தில் எழிலாக அமர்ந்து அருள் பாலிக்கின்றாள் அம்பாள் ஸ்ரீ வனதுர்க்கா பரமேஸ்வரி.
1: வாழ்வளிக்கும் வனதுர்க்கை அம்பாளின் அற்புதங்களை அனைவரும் தரிசிக்க இதோ இத்திருத்தலத்தில் நுழைகிறோம்.

இத்திருத்தலம் மூன்று நிலை ஐந்து கலசங்களுடன் கிழக்கு நோக்கி கம்பீரமாக அமைந்துள்ளது. இக்கோயில் எதிரில் தாமரை தடாக தீர்த்தமானது அமைந்துள்ளது.

0: அம்மனுக்கு எதிரே சிம்ம வாகனம் அற்புதமாக காட்சியளிக்கின்றது.
1: கருவறை வாசலுக்கு மேல் சக்தியின் வடிவங்களான சைலபுத்ரி, பிரம்மசாரிணி, சண்டகண்டி, கூஷ்மாண்டி, ஸ்கந்தமாதா, சித்திதாயினி, காத்யாயினி, காலராத்திரி, மகாகௌரி சிலைகள் அமைக்கப்பட்டுள்ளன.
0: ஸ்ரீ வனதுர்க்கை பரமேஸ்வரின் வலது மேற்கரமானது தீவினை அறுக்கும் பிரத்யோகக்கரமாக உள்ளது, சிறப்பானதாகும்.
1: இடது மேற்கரத்தில் சங்கு, வலது கீழ்கரத்தில் அபய வரத ஹஸ்தம், இடுப்பில் கை வைத்து எழிலான பாவனை கொண்டு தாமரை பீடத்தில் நின்ற கோலத்தில் அருள்கிறார் ஸ்ரீ வனதுர்க்கை பரமேஸ்வரி அம்பாள்.
0: கதிர் மதியும் உதயமென கமலமுகம் தான் மலர,
1: மதிய விழ நகை சிந்தி மயங்கி விழி வண்டாட,
0: மார்பேறி பொன்னணிகள் அருள்கரத்து வேர்வையழ,
1: சுபம் காட்டும் திருவடிகள் குங்குமத்தில் அழுந்திவிட,
0: தேரழகு கதிர்தேவி திருக்கோலம் கண்டோம்.

0: ஸ்தல வரலாறு பற்றிய செய்திகளை நம்மிடையே பகிர்ந்து கொள்கிறார் இவ்வாலய குருக்கள் சந்திரசேகர சிவாச்சாரியார் அவர்கள்.
1: பொன்னியின் வடவால் ஓங்கி பூசர நிலைத்து வாழும் தன்னிகர் கம்பன் வாழ்ந்த தனி நகராகும். வெண்ணெய் பொன்னமர்ந்த துர்காதேவி பொற்பாதம் போற்றி பன்னரும் புகழும் பெற்று வாழ்வோமே. காவிரி நதியின் வடது பாகத்தில் ஸ்ரீ அன்னை மனதுர்கா பரமேஸ்வரி ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஊருக்கு கதிராமங்கலம் என்று பெயர். பூர்வீகத்திலேருந்து இந்த சம்பாள் இருக்கிற இடம் வந்து சிவமல்லிகாவ நட்சத்திரம்னு பேர். சிவமல்லிகை காட்டில் தான் அந்த அம்பாள் இருக்கா. அகஸ்தியர் தென்பாகம் வரும்பொழுது சண்டன் முண்டன் சும்பன் நிசும்பன் இவங்கிற அசுரெல்லாம் வழிமறைக்கும் போது பார்வதியானவளை பிரார்த்தனை பண்ணி தியானம் பண்ணுற பார்வதியானவளை இங்கே தபஸ் இருந்து துர்கையாக சும்பன் நிசும்பன் சண்டன் முண்டன்கிற அசுர வதம் பண்ணினதாக புராணங்களில் இருக்கு.

0: மேலும் சந்திரசேகர சிவாச்சாரியார் அவர்கள் இவ்வாலயத்தில் நடைபெறும் விழாக்கள் பூஜைகள் குறித்து நம்மிடையே தெரிவித்த போது,
1: மிருகண்ட மகரிஷி புத்திரசோகம் வந்து மார்க்கண்டேயர் 16 வயது சிரஞ்சீவி பட்டம் கிடைக்கிறதுக்கு இந்த அம்பாள் அனுகிரகம் பண்ணதாக இருக்கிறது. இந்த அம்பாளை பிரார்த்தனை செய்து மிருகண்டு மகரிஷி ரொம்ப உருகி வேண்டிக் கொள்கிறார். வேண்டிக் கொள்ளும் பொழுது திருக்கடையூர் போய் அபிராமி அமிர்தகடேஸ்வரர் பூஜித்து வர சொல்லுங்கள் பையனை, சிரஞ்சீவி பட்டம் கிடைக்கும் என்று அம்பாள் அனுகிரகம் பண்ணினதாக இந்த ஸ்தல விசேஷம். இந்த அம்பாள் வந்து கிழக்கு பாத்த சன்னதி, வேற எந்த ஊரிலும் கிழக்கு பாத்த சன்னதி கிடையாது. இந்த ஒரு விசேஷம் என்னென்றால் பத்மாசனத்தில் தபஸ் இருக்கா அந்த அம்பாள், பின்னாடி அம்மன் உருவமும் சர்ப்பாகாரமாக இருக்கும், பாம்பு படம் எடுத்தது போல். பொதுவாக ராகுக்கு அதிதேவதை துர்கை, இது அம்பாள் ராகு சுரூபமாக இருப்பது ரொம்ப விசேஷம். வருஷத்தில் வந்து இந்த அம்பாளுக்கு வந்து ஆடி மாதம் விசேஷம், புரட்டாசி மாதம் நவராத்திரி ரொம்ப விசேஷம், 10 நாள் விசேஷமாக இருக்கும். அதுமாரி பங்குனி மாதம் மசந்தா நவராத்திரி, அதுமாரி ஆஷாட நவராத்திரி. இந்த கோயிலில் வந்து சாரதா நவராத்திரி ரொம்ப விசேஷம். வெள்ளி செவ்வாய் ஞாயிறு பொதுவாக இந்த ஆலயத்தில் கூட்டம் அதிகமாக வந்து கொண்டு இருக்கும். இங்கே ஆடி திருவிழான்னு ஒரு பால் கொடாபிஷம் ஒன்று விசேஷமாக பண்ணிட்டு வரா. மேலே ஆகாசம் திறந்திருக்கும், அதாவது தினசரி அம்பாள் காசிக்கு போயிட்டு வரதா ஐதீகம். மழை பெய்தாலும் வெயில் அடித்தாலும் அம்பாள் மேலே படும். இந்த அம்பாளுக்கு என்னன்னாக்கா சதுர்புஜம், சௌவர்ணாம் புஜமத்யகாம் திரீணாம் சௌதாமணி சன்னிபாம் சங்கம் சக்கரவர அபயூர் ததத்தீம் இந்தோக்கலாம் பிப்ரதீம் கிரைவேயாங்கத ஹார குண்டதராம் ஆகண்டலாத்தேஸ்துதாம் தியாயேத் விந்திய நிவாசினியும் சசுமுகியும் பார்சஸ்த பஞ்சானனாம். இந்த அம்பாள் கிழக்கு பார்த்து அருள் புரித்து சதுர்புஜமாக உள்ளதால் சங்கு சக்கரம் அபய ஊரு ஹஸ்தம், சக்கரம் வந்து பிரயோக சக்கரம், அதாவது நீதி விவகாரம், குடும்ப தகராறுகள், தம்பதி அந்யோன்

புண்ணியம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த அம்பாவை பிரார்த்தனை பண்ணால் ரொம்ப விசேஷம். இந்த ஸ்தலத்தில் ராகு காலத்தில் வந்து தீபம் போட்டு அம்பாவை அர்ச்சனை பண்ணி மனம் முருக வேண்டினால் இந்த அம்பாளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். கல்யாணமாகாத கன்னிகைகள், புருஷர்கள், குழந்தைகள் எல்லாருக்கும், கல்யாணமாகாதவர்களுக்கு இங்கே திருமணமாகும். இது பிரார்த்தனை தான். இந்த அம்பாள்கிட்ட என்ன பிரார்த்தனை பண்ணுறோமோ அத்தனையும் கிடைக்கும். இப்போ கூட நீட் தேர்வுக்கு எல்லாருமே பரிசு எழுதி நிறைய ஸ்டெதஸ்கோப்லாம் மாட்டியிருக்கா, அம்பாளுக்கு தொட்டில் கட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி அவள் வந்து பரீட்சையில் பாஸ் பண்ணி நீட் தேர்வுக்காக அவங்க வந்து ஸ்டெதஸ்கோப் நிறையா மாட்டியிருக்கா. அதேமாரி ஒவ்வொன்றும் அம்பாவை பிரார்த்தனை பண்ணுறா எல்லா காரியமும் நடக்கிறது.

0: இத்திருக்கோயிலின் செயல் அலுவலர் ஈ ஜானகி ராமச்சந்திரன் அவர்கள் இத்திருத்தலம் பற்றி நம்மிடையே சில செய்திகளை பகிர்ந்து கொண்டார்.
1: இத்திருக்கோயில் அமைந்துள்ள இடம் கும்பகோணத்திலிருந்து காவிரி பூம்பட்டினம் செல்லக்கூடிய பூம்புகார் சாலை என்ற சாலையில் திருக்கோடி காவல் என்ற திருக்கோட்டீஸ்வரர் ஆலயத்திற்கு அடுத்ததாக இத்திருத்தலம் அமைந்துள்ளது. கதிர் வேய்ந்த மங்கலம் என்று இந்த தலத்திற்கு ஆதிகாலத்தில் பெயர் இருந்ததாக அறியப்படுகிறது. இந்த பகுதியில்தான் கம்பரை ஆதரித்த சடையப்ப வள்ளல் அவர்கள் வாழ்ந்த பகுதியாகவும் கருதப்படுகிறது. கதிராமங்கலத்திலே காவிரி மேட்டுத்தெரு என்ற பகுதியில்தான் அவர் வாழ்ந்ததாக கூறப்படுகிறது. சூரிய ஒளியும் மழை துளியும் இந்த அம்பாள் மேல் சேர்ந்து விழக்கூடிய காட்சி இங்கு காணப்பட்டதால் இதற்கு கதிர் வேய்ந்த மங்கலம் என்று பெயர் ஏற்பட்டதாகவும், ஒரு காலத்தில் அதிகமான வெள்ளப்போக்கு ஏற்பட்டு அம்பாள் அந்த வெள்ளத்திலே மூழ்கி இருந்ததாகவும், பின்பு கம்பர் பாடல் பாட கதிரவன் ஒளி பாய்ந்து அம்பாள் மேல் ஒளிப்பட்டதாகவும் ஒரு ஐதீகம் இப்பகுதியில் உள்ளது. அதனால் இதற்கு கதிர் வேய்ந்த மங்கலம் என்ற பெயர் இது போன்ற காரணங்களால் பொருந்தக்கூடிய பெயராக காணப்படுகிறது. பிற்காலத்தில் பெயர் மருவி கதிரா மங்கலம் என்று பெயர் வந்ததாக கூறப்படுகிறது. இங்கு உள்ள அம்மன் சக்தி வாய்ந்த அம்மன். இவர் தினமும் காசி சென்று வருவதாக ஒரு ஐதீகம் உள்ளது. இவர் மிகவும் சக்தி வாய்ந்த அம்மன் என்பதற்கான உதாரணம் இக்கோயிலில் காணப்படும் காணிக்கை பொருள்கள். இக்கோவிலில் வேண்டியது வேண்டியபடியே கிடைக்கக்கூடிய அம்மனாக இந்த அம்மன் விளங்கி வருகிறார். எத்தனையோ மாணவர்கள் தாங்கள் மருத்துவராக வேண்டும், பொறியாளராக வேண்டும், உதவி பேராசிரியராக வேண்டும் என்ற எண்ணத்தோடு வந்து பிரார்த்தனை செய்து அந்த பிரார்த்தனை அவர்களுக்கு ஈடேறவும் செய்துள்ளது. அனைத்து நேயர்களும் இத்திருக்கோயிலுக்கு வந்து இந்த அம்மனை வழிபட்டு இந்த அம்மனின் ஆசியையும் அருளையும் பெற்று செல்லுமாறு தங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.

0: ஸ்ரீ வனதுர்க்கை பரமேஸ்வரி அம்மனை தரிசிக்க வந்த பக்தர்கள் சிலரை நாம் சந்தித்த போது,
1: என் பெயர் எஸ் வடிவேல், அம்பாளுடைய நட்சத்திரம் மிருகசீர்ஷ நட்சத்திரம், அம்பாள் மிருகண்ட முனிவரால் பூஜிக்கப்பட்ட வனதுர்க்கா பரமேஸ்வரி. இந்த ஏரியா ஃபுல்லாக எல்லாமே காடாக தான் இருந்தது, கோவில் கொஞ்சம் டெவலப் ஆகி நிறைய மக்கள் வராங்க. அம்பாளுடைய கருணை எல்லோருக்கும் கிடைக்கும், அம்பாளுடைய வேண்டியதை வணங்கி கேட்டால் அவங்க அனைத்தும் கொடுப்பாங்க. நம்பிக்கை உள்ள கருணை கடவுள் வனதுர்க்கா பரமேஸ்வரி தாயிடம் கிடைக்கும்.
2: என் பேர் சந்திரா, குத்தாலத்துலேருந்து வரேன். ஒரு 4-5 வருஷமாகவே வந்துட்டுருக்கேன். வீட்டில் வந்து எங்கள் பெரியத்தை தான் சொன்னாங்க, தம்பி வந்து இந்த கோயிலில் தான் வர வாங்கி பிறந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அவன் மேரேஜ் பண்ணிட்டான், இன்னும் குழந்தையே இல்லாமல் இருக்கான். அவனுக்காக நான் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த கோயிலுக்கு நான் வருவேன். சாமி எங்களுக்கு கொடுக்குங்கிற நம்பிக்கையில் தான் நான் அந்த கோயிலுக்கு வந்துட்டுருக்கேன்.
3: கண்ணன், நான் கல்லூர்லேருந்து வரேங்க. மனசு திருப்தியாக வந்து போனான், அதனால் பொண்ணு கல்யாணம் சீக்கிரம் நடக்க வேண்டி வந்துருப்போம் கோயிலுக்கு வந்துருக்கேன்.
4: என் பேர் கங்காதேவிங்க, நாங்கள் அணக்கரையிலேருந்து வரோம். இப்போ ஒரு 6 மாதமாக தான் வரோம் கோயிலுக்கு. பொண்ணுக்கு மேரேஜ் ஆகணும்னு சொல்லி வேண்டி வந்தோம், 3வது வாரமே முடிஞ்சிருச்சு. எங்களுக்கு ஏற்ற மாதிரியே பையனும் அமைச்சிட்டாங்க. இப்போ தொடர்ந்து நாங்கள் கோயிலுக்கு வந்துட்டு வரோம்.
5: என் பேர் கணேசன், இந்த ஊரில் தான் வசித்து வந்து கொண்டிருக்கிறேன். பல ஊர்களிலிருந்தும்

0: பக்தர்கள் பல எண்ணங்களை வைத்து நமது வனதுர்கா பரமேஸ்வரி ஆலயத்துக்கு வந்து கொண்டிருப்பார்கள். அம்பாளை ராகு காலத்தில் வழிபட்டால் அனைத்து எண்ணமும் எழுதும் இனிதே ஈடேறும் என்று அனைவரும் பக்தர்கள் வந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். பால்கோடம் நடக்கிறப்ப பார்த்திங்கன்னா அவ்வளோ பக்தர்கள் வந்து கொண்டு இருப்பாங்க. அது வந்து அவங்களுக்கு அந்த எண்ணங்கள் ஈடேறத்தினால தான் தொடர்ந்து அவங்க இன்னும் பல பேர்கள்கிட்ட சொல்லி வந்துட்டுருக்காங்க. அனைத்து பக்தர்களும் வந்து அவங்களுடைய எண்ணங்களை வேண்டி அம்பாளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள்.
1: என் பேர் உமா மகேஸ்வரி. நாங்கள் தேர்லந்தூர்லேருந்து வரோம். 21 வருஷமாக வந்துட்டுருக்கோம். இங்கே வரும்பொழுதுலாம் ஒரு மன நிம்மதி தான் எங்களுக்கு. இங்கே வந்துட்டு போனால் ஒரு சந்தோஷம் இருக்கிற மாதிரி எங்களுக்கு தான் தோணும். எது வேணாலும் அது என்ன நினைக்கிறோமோ அது எங்களுக்கு நிறைவாக நடந்துட்டுருக்கு.
2: கல்வியோடு பெரும் செல்வம், காரியத்து வெற்றியெல்லாம் நல்வினையால் நின் கோவில் நாடி வரும் பேர்களுக்கே தீராத வினைகளையும் தீர்க்கின்ற காரணத்தால் ஆறாத மனநோயை ஆற்ற வந்து வேண்டுகிறோம். கதிராமங்கலத்து கற்பகம் நின் தாள் போற்றி போற்றி.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது சக்தி உலா. இன்றைய சக்தி உலாவில் நாம் தரிசித்தது வாழ்வளிக்கும் வனதுர்க்கை. தஞ்சாவூர் மாவட்டம் கதிராமங்கலம் ஸ்ரீ வனதுர்க்கை பரமேஸ்வரி ஆலயம். நிகழ்ச்சி அமைப்பு ஏ பிரியா, அமைப்பில் உதவி ஆர் செந்தில்குமரன். படைப்பு ஆகாஷ்வாணி காரைக்கால்.
1: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெட்ஸில் மீண்டும் இணையலாம் மதுரத்தன்றல் நிகழ்ச்சியில். மதுரத்தன்றல் நிகழ்ச்சியில உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலாவுடைய குரல்ல பச்சை கிளிய பறக்க விட்டுலாமா?

8:50 ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியாலை வரிசை 1269 கிலோ ஹெட்ஸ்ல கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் மதுரத்தென்றல். இன்னைக்கே மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில ஃபுல்லா கிளி பாடல்கள் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில அடுத்த கிளி எங்க இருந்து பறந்து வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்னக்கிளி திரைப்படத்துல இருந்து எஸ் ஜானகி குரல்ல பறந்து வந்துகிட்டே இருக்கு. இணைந்திருங்கள் நேர்களே, இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: ஸ்டூடெண்ட்ஸ் திரைப்படத்துல இருந்து அன்ன கிளி பாட்டு கேட்டு முடிச்சாச்சுங்க. இன்னைக்கு மதுரை தென்றல் நிகழ்ச்சியில ஃபுல்லா கிளி பாடல்கள் கேட்டு என்ஜாய் பண்ணோம். மீண்டும் கிளி பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம் 10 மணிக்கு எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது.
1: 10 மணி ஆகாஷ்வாணி நவராத்திரி இசை விழா. இன்றைய நிகழ்ச்சியில் திரிஷூர் வி ராமச்சந்திரன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், உமையாள்புரம் மாலி அவர்கள் மிருதங்கம், ஹெச் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். முதலில் விநாயகா விக்னநாசகா என தொடங்கும் முத்துசுவாமி தீக்ஷிதர் கிருதி, ராகம் சக்கரவாகம், ரூபகதாளம்.

நேரம் இப்போது 9:30 20 நொடி. நவராத்திரி இசை விழா ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் திரிசூர் வி ராமச்சந்திரன் அவர்களின் பாட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறோம். எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், உமையாள்புரம் மாலி அவர்கள் மிருதங்கம், ஹெச் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். அடுத்து கமலாம்பா சம்ரக்ஷத்து, ஆனந்த பைரவி ராகத்தில் அமைந்த முத்துசுவாமி தீக்ஷிதர் கிருதி, மிஸ்ர சாப்பு தாளம்.

நவராத்திரி இசை விழா நிகழ்ச்சியில் இதுவரை திரிசூர் வி ராமச்சந்திரன் அவர்களின் பாட்டு கேட்டோம். எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், உமையாள்புரம் மாலி அவர்கள் மிருதங்கம், ஹெச் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

வணக்கம் வணக்கம் வணக்கம். உற்சாகமான இனிய காலை வணக்கம் நேயர்களே. நேரம் 10:01. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ்ல இனி கேட்க போறோம் எனக்கு பிடித்த பாடல். இன்னைக்கு எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியும் கிளி பாடல்களா வளம் வர காத்துக்கிட்டே இருக்கு நேயர்களே. உங்களுக்காகவே கிளி அப்படின்ற, அதாவது கிளி அப்படின்னா பச்சை கிளி, அன்னக்கிளி, இந்த மாதிரி நிறைய அந்த கிளி பாடல்கள் வந்து தமிழ் திரைப்படத்தில் வந்து வந்திருக்குங்க. அந்த பாடல்கள்லாம் உங்களுக்காக ஸ்பெஷலாக தொகுத்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். உங்களுக்காக பாடல்கள் தர நான் ரெடியாக இருக்கேன் சுந்தரி. பச்சை வர்ண கிளிகளோ பறந்து செல்லவில்லையோ, செக்க சிவந்த அலையினால் பழங்களை கொத்த வாரீரோ, முத்து முத்தான கண்களால் சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு சொல்லித்தந்த பேச்சினால் என்னையும் வாழ்த்தி பேசிடுவீரோ அப்படின்னு ரெண்டு கிளிகள் வந்து அழகாக வந்து பேசுதான். சரி, இந்த கிளி அன்னக்கிளி நீ சொல்கிறதெல்லாம் சரிதாமா? மாஞ்சோலை கிளி கேள்விப்பட்டிருக்கீங்களா? மாஞ்சோலை கிளி நம்மளுக்காகவே பாட வந்துக்கிட்டே இருக்குது, கிளிக்கு போகும் ரயில் திரைப்படத்திற்காக.

அங்கம் ஒரு தங்க குடம் அழகெனில் மங்கை ஒரு கங்கை நதி உலகெனில் துள்ளும் மிதட்டேன் தான் அள்ளும் கவன் தான் மஞ்சம் மதில் வஞ்சிக் கொடி வருவாள் சுகம்.

0: கரஸ்பாண்டன்ட் அதாவது பிசியிடம் செல்லுங்கள், அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல் அல்லது மொபைல் எண் அல்லது மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும். ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா அடையாள அட்டை மற்றும் முகவரியோட சமீபத்திய ஆதாரத்தை காட்டுங்க. உங்க அக்கவுண்டை செயல்ல வச்சிருப்பதன் மூலம் பேங்கிங் சேவைகளை அனுபவியுங்க. கேஒய்சி அப்டேட் செய்ய உங்களுக்கு அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
1: ஆர்பிஐ சொல்கிறது,
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. நேரம் 10:08 நெருங்கியாச்சுங்க. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் கேட்டுட்டு இருக்கோம் எனக்கு பிடித்த பாடல். காலையில இருந்தே கிளிகள் வந்து சிறகடிச்சு பறந்துகிட்டே இருக்கு. அந்த வகையில அடுத்த மாஞ்சோலை கிளி எந்த திரைப்படத்துல இருந்து அப்படின்னு தானே கேக்குறீங்க? அம்மன் கோவில் திருவிழா திரைப்படத்துல இருந்து அடுத்த மாஞ்சோலை கிளி நமக்காக பறந்து வந்துகிட்டே இருக்கு.
3: வாசமுள்ள வெட்டி வேறு வந்து விளையாடுதடி, ஒரு நேசமுள்ள மல்லியப்பூ கொஞ்சி மணம் வீசுதடி, பாசமுள்ள மயிலே கூச்சம் என்ன குயிலே, நீ வாடி கொஞ்சம் வெளியே.

0: வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் டீச்சர் அம்மா.
0: உங்க பேரை நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
1: அவனா அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கான் டீச்சர்.
0: ஏன் காலேஜுக்கு போலையா அவங்க?
1: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
0: அப்படி எல்லாம் சொல்லாதீங்க பாட்டி. கல்வின்றது அல்ல அல்ல குறையாத ஒரு செல்வம். காசு பணம் இதெல்லாம் மத்தவங்களுக்கு இப்ப நீங்க கொடுக்கறீங்க அப்படின்னா கொடுக்க கொடுக்க குறைஞ்சு போயிடும். ஆனா படிப்புன்றது சொல்லி கொடுக்க கொடுக்க வளரக்கூடியது. மம்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைய நீக்கக்கூடிய மருந்து தான் கல்வின்ற ஒண்ணு பாட்டி.

0: அடியாத்தி இம்புடு சொல்றியலே, நாளைக்கே என் பேரன காலேஜ்ல சேர்த்து போறேன்.
1: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
0: எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி.
2: போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
4: நேரம் 10:14 இணைந்திருக்கிறோம். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். பச்சை கிளி. பச்சை கிளிதான் பறந்து வந்து பாட்டு பாடுது. இச்சை கிளி கதைகள் கூறி இதயம் கவருது. அச்சமின்றி தோளில் அமர்ந்து மழலை மொழி கூறுது. மிச்சமின்றி கோவை பழங்கள் தின்று தீர்க்குது. உச்சி கொப்பில் பறந்து ஏறி தூங்கி கிடக்கிறது இந்த பச்சை கிளி. கீதாஞ்சலி திரைப்படத்திலிருந்து கிளியே கிளியே பாடல் உங்களுக்காக பறந்து வருது.

Thank you.

நேரம் 10:20. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியாலை வரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கோயில் காளை திரைப்படத்திலிருந்து 2 கிளிகள் பாட வருது மனு மற்றும் எஸ் ஜானகி குரலில்.

நேரம் 10:25. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மதிய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ்ல கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம் எனக்கு பிடித்த பாடல். இன்னைக்கு எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சி ஃபுல்லாக வந்து கிளி சாங்ஸாக கேட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். இந்த நிகழ்ச்சி மட்டும் இல்லைங்க, தொடர்ந்து மதுரத்தன்றல் நிகழ்ச்சியிலும் கிளி பாடல்கள் தொடர்ந்து ஒழித்து கொண்டே தான் இருக்கின்றது. அந்த வரிசையில் அடுத்து வரக்கூடிய பாடல் தர்மதுரை திரைப்படத்திலிருந்து, சந்தைக்கு வந்த கிளி ஜாட சொல்லி பேசுதடி அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரலில் இளையராஜா இசையில் பாடல் வந்துக்கிட்டே இருக்குது.

நேரம் 10:32 நெருங்கியாச்சுங்க. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் கேட்டுட்டு இருக்கோம் எனக்கு பிடித்த பாடல். சில பேர் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேர்ட்ஸ் வளர்ப்பாங்க இல்லையா, அந்த பேர்ட்ஸ் வளர்க்குறது மூலமாக ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ, ஒரு ஸ்ட்ரெஸ் பர்ஸ்டராக வந்து அது இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா சில பேர் வந்து மனிதர்கள்கிட்ட பேச விரும்ப மாட்டாங்க. இந்த அனிமல்ஸ், குட்டி குட்டி இந்த பெட் அனிமல்ஸு, இந்த பேர்ட்ஸு, சில பேர் பிளான்ட்ஸ் கூட வந்து பேசுவாங்க. ஸோ அவங்களுடைய அந்த கான்வர்சேஷனே வந்து வேறு மாதிரி இருக்கும். நான் கேள்விப்பட்டிருக்கேன், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸும் வந்து நிறைய பேர் வந்து பேர்ட்ஸ் வளர்க்குறாங்க. ஸோ அதில் இந்த பர்டிகுலராக பார்த்தீங்க அப்படின்னா இந்த காக்டெயில் வளர்ப்பாங்க. அந்த காக்டெயில் வளர்க்குறவங்க இந்த பேர்ட்ஸ் எல்லாம் வீட்டில் ஒரு ஆள் வந்தால் எப்படி வந்து ரியாக்ட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி ரியாக்ட் பண்ணுதுங்க. உள்ளே போனோம் அப்படின்னா அது கரெக்டாக அந்த அதேவுடைய குரலில், அந்த குரலில் வந்து கூ கூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அந்த சவுண்ட் இருக்கும். அந்த சவுண்டு மூலமாக வந்து வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்ற மாதிரி, உள்ளே வாங்க, ரொம்ப நான் தனிமையில் இருக்கேன், என்கிட்ட வந்து பேசுங்க அப்படின்ற மாதிரிலாம் அந்த கிளி நம்மகிட்ட பேசுகிறது வந்து ரியாக்ஷன் வந்து வேறு லெவலில் இருக்கும். அதோடைய பார்வையும் பார்த்தீங்கன்னா அப்படி இப்படி பார்த்துட்டு பசிக்குது அப்படின்னா அதோடைய ஏக்கம் வந்து வேறு மாதிரி இருக்கும். தண்ணி வேணும் அப்படின்னா அதுக்குரிய ஏக்கம் வந்து வேறு மாதிரி இருக்கும். கொஞ்ச நாள் அது கூட பழகிட்டோம் அப்படின்னா அதனுடைய ஆக்டிவிட்டீஸே வந்து இதுக்காக தான் இது கூப்பிடுது, இதுக்காக தான் வந்து இது அமைதியாக இருக்குது அப்படின்றத நாமளே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாங்க. அந்த லெவலில் வந்து ஒரு சக மனுஷங்களை போலேயே வந்து பழகிறது. சில பேர் தனிமையில் இருக்கிறவங்க அதுக்கிட்ட பேசி தான் வந்து அவங்களுடைய அந்த தனிமையை வந்து போக்கிக்கிறாங்க அப்படின்றதே வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயம், ஒரு அதிசயமான விஷயம் கூட.

0: கேட்ட பாடல் ஜல்லிக்கட்டு திரைப்படத்திலிருந்து. பாடல் ஒழித்து முடித்த நேரம் 10:39.
1: காலமெல்லாம் இதயம் தொட்ட இதயமெட்டுக்கள், இனிமையும் இன்பமும் இணைந்திருக்கும் இனிய கானங்கள் என்றும் உங்களோடு இணைந்திருக்கும் ஆகாஷ்வாணி மதுரை முதன்மை அலைவரிசை 1269 KHz. கர்நாடக சங்கீதம், நாடகம், இலக்கிய நிகழ்ச்சி, திரை கானம் என புதுப்பொலிவுடன் புத்தம் புதிதாய் நமது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 KHz நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு ரசிக்கலாம்.
0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 KHz கேட்டுட்டு இருக்கோம் எனக்கு பிடித்த பாடல். இன்னைக்கு நிகழ்ச்சி ஃபுல்லா கிளிகளின் தொகுப்பா வளம் வந்துகிட்டே இருக்குங்க. அந்த வகையில பொன் விலங்கு திரைப்படத்திலிருந்து ஒரு கிளி பாடல் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு.

நேரம் 10:45. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ்ல இணைந்திருக்கின்றோம். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சி அது. இந்த கிளி பாட்டெல்லாம் வந்து வந்துட்டே இருக்கும்போது டக்குன்னு எனக்கு ஒன்று வந்து மைண்டுக்கு வந்துச்சுங்க, அது உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு எனக்கும் தோணுது. நான் சின்ன பிள்ளையில் இருக்கும்போது அந்த கிளி வந்து வெளியே வரணும், அதுக்கிட்ட வந்து பேசணும் பார்க்கணும் அப்படின்னு வந்து நான் மட்டும் இல்லைங்க, சின்ன பசங்க வந்து எல்லாருமே வந்து நினைப்போம். அப்போல்லாம் வந்து அந்த ஜோசியக்காரங்க அந்த பாக்ஸில் போட்டு அந்த கிளியை வந்து கொண்டு வருவாங்க இல்லையா, அந்த சீட்டை எடுக்கும்போது அந்த கிளி வந்து வெளியே வரும். ஸோ நமக்குரிய சீட்டை எடுத்து கொடுத்துட்டு அந்த கிளி மறுபடியும் அந்த கூண்டுக்குள்ளே போயிடும். அந்த 2 நிமிஷம் அந்த கிளி வெளியே வந்து அதை எவ்வளோ அழகாக அது அந்த அழகுன்னு சொல்லுவாங்களே, அந்த அழகில் எடுத்து எடுத்து போட்டு நமக்குரிய காடு சப்போஸ் லாஸ்ட்டில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கிளியை வந்து கொஞ்சம் ரொம்ப நேரம் பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் சம்டைம்ஸ் வந்து 2வது சீட்டை எடுத்துகிட்டு டக்குன்னு உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஐயோ என்னடா கிளி அதுக்குள்ளே வந்து அதுக்குள்ளே உள்ளே போயிடுச்சே அப்படின்ற ஒரு சின்ன ஃபீலிங்ஸ் கூட வந்து சம்டைம்ஸ் இருக்கும். அதாவது அந்த சீட்டில் என்ன வருதோ அதில் என்ன சொல்ல போகிறாங்கோ அப்படின்றது வந்து மேட்டர் இல்லைங்க, அந்த கிளி அந்த கூண்டிலேருந்து அந்த 2-3 நிமிஷம் வந்து வெளியே சுதந்திரமாக வருது இல்லையா, அதில் வந்து ஒரு சந்தோஷம். நான் சின்ன பிள்ளையில் வந்து நிறைய இந்த மாதிரிலாம் வந்து அனுபவிச்சிருக்கேன், நீங்களும் அனுபவிச்சிருப்பீங்க அப்படின்னு நானும் நம்புகிறேன். சரி, அடுத்த கிளி பாடல் கேட்கலாமா? ஆத்தா உன் கோயிலிலே திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக அடுத்த கிளி பறந்து வருது.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் கேட்டுட்டு இருக்கோம் எனக்கு பிடித்த பாடல். கிட்டத்தட்ட எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியோடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோங்க. அந்த வகையில் பார்த்தோன்னா அடுத்து எந்த கிளி அப்படின்னு கேட்குறீங்க. சரிங்க, இந்த கிளி அப்படின்னா ஜோடியாக இருக்கும். ஒன்று வந்து ஆண் கிளி, இன்னொன்று வந்து பெண் கிளி அப்படின்னு இருக்கும் இல்லையா. அதோடைய ஜோடி பக்கத்தில் வரும்போது இன்னொரு கிளி வந்து வெக்கப்படும். அது வந்து பார்த்துருக்கீங்களா? அந்த அது வந்து ஒரு தனியான ஒரு உணர்வு அப்படின்னு சொல்லலாம். அது மனிதர்களுக்கே எடுக்கும்போது சின்ன சின்ன பறவைகள் இந்த பெட் அனிமல்ஸுக்கு வந்து அதோடைய அந்த சைகை புரியும் இல்லையா. அது ஒரு கிளி அந்த ஜோடி கிளி பக்கத்தில் வரும்போது ஒரு கிளி வந்து வெக்கப்படுமாங்க. இது அது சம்மந்தப்பட்ட பாடலாக வருது. படிக்காதவன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டலாமா?

0: தனியாவா ட்ரெயின்ல டெல்லி வரைக்கும் போற? பேசாம இங்கே இரு, அங்கெல்லாம் போய் நீ ஒன்னும் இன்டர்வியூ அட்டன் பண்ண வேணாம்மா.
1: புரியாம பேசாதீங்கம்மா, இது எவ்வளவு முக்கியமான இன்டர்வியூன்னு உங்களுக்கு தெரியுமா? பா, நீங்களாச்சும் சொல்லுங்களேன்.
2: நீ சொல்றதெல்லாம் சரிதாம்மா, ஆனா ட்ரெயின்ல அதுவும் பொம்பளை பிள்ளைய தனியா?
3: என்ன என்ன இங்க டிபேட் நடந்துட்டு இருக்கு?
0: அது வந்துனே,
3: நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு தாம இருந்தேன். ஏன் தங்கச்சி நீ இவ்வளவு பயப்படுற? நம்ம இந்தியன் ரயில்வேயோட ஹெல்ப்லைன் நம்பர் 139 தெரியாத உனக்கு இந்த ஒரே எண்ணில் பிஎன்ஆர் ஸ்டேட்டஸ், ட்ரெயின் எங்க இருக்கு, டிக்கெட் ரிசர்வேஷன், நைட் நம்ம இறங்க வேண்டிய ஸ்டேஷன் வந்துட்டா அதுக்கு அலாரம், சாப்பாடு, புகார் அப்படின்னு எல்லாத்தையும் இதுலயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால பயப்படாம நீ அனுப்பி வைமா. இந்தியன் ரயில்வேயோட ஹெல்ப்லைன் நம்பர் 139, அதுவும் 12 மொழிகள்ல. மச்சான் யோசிக்காதீங்க, ரயில் பயணத்துல எல்லா வித பாதுகாப்பும் இப்ப நமக்கு கிடைச்சிருச்சு.
1: ரயில்வே ஹெல்ப்லைன் நம்பர் 139, உங்கள் ரயில் பயணங்கள் இனிமையாகட்டும்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
5: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டுறவங்களா நீங்க?
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
6: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெர்ட்ஸில் நிறைவடைகிறது எனக்கு பிடித்த பாடல்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி தொடர்ந்து கேட்கலாம் மதுரத்தென்றல். கிளி இன்னும் பறந்து வந்துகிட்டே தாங்க இருக்கு. அந்த வகையில் செந்தூர் புவே திரைப்படத்திலிருந்து கிளியே இளங்கிளியே அதுன்னு ஒரு பாட்டு வந்துகிட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணலாம்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேரம் 10:07 நெருங்கியாச்சுங்க. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ்ல கேட்டுட்டு இருக்கோம் மதுர தென்றல். அடுத்த பாடல் வந்துக்கிட்டே இருக்கு. ஆனந்தகுமி திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி மற்றும் எஸ்பி சைலஜாவுடைய இனிமையான குரலில் இந்த பாடல் எல்லாருக்குமே வந்து தெரியும். ஒரு கிளி உருகுது, அது வந்து உரிமையில் பழகுது அப்படின்னா அந்த கிளியோடு சேர்த்து மைனாவையும் கூப்பிடுவாங்க பார்த்தீங்களா. பாடல் கேட்டலாம் காற்றலைகளில்.

நேரம் 11:12 இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை வானொலியை வழங்கிக் கொண்டிருக்கும் மதுர தென்றல் நிகழ்ச்சியில். அடுத்த பாடல் வந்துகிட்டே இருக்குங்க. அதாவது பூவிள்ளி வாசல் யாரடி வந்தது கிளியே கிளியே அப்படின்னு தீபம் திரைப்படத்திலிருந்து பாடல் வருது காற்றலைகளில்.

பூவெள்ளி வாசலிலே யாரடி வந்தது கிளியே கிளியே பூவெள்ளி வாசல் அப்படின்னு பாடல ஆரம்பிச்சிச்சு இல்லையா. இப்போ திரைப்படத்துடைய பெயரும் அதே தான். பூவெள்ளி வாசலிலே திரைப்படத்திலிருந்து ஒரு கிளியின் தனிமையிலே சிறு கிளியின் உறவு அப்படின்னு பாடல் வருது காற்றலைகளில். நேரம் 11:17.

நேரம் 11:22. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியாலை வரிசை 1269 கிலோ ஹெட்ஸ்ல கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் மதுரை தென்றல். இன்னைக்கு காலையிலிருந்தே கிளிகள் பறந்து வந்துகிட்டே தாங்க இருக்கு, இன்னும் முடிஞ்ச பாடு இல்லை. அந்த வகையில் அடுத்து பறந்து வர்ற கிளி சின்ன கவுண்டர் திரைப்படத்திலிருந்து. சின்ன கிளி, வண்ணக்கிளி, சேதி சொல்லும் செல்லக்கிளி. அதாவது கிளி அப்படின்னாலே சில விஷயங்களை வந்து நம்மகிட்ட கன்வே பண்ண வருது அப்படின்றது தானே மீனிங் ஆகுது. ஸோ அந்த வகையில் இந்த கிளிகள் என்ன மீனிங் சொல்ல வருது அப்படின்னு நாமளும் கேட்டலாமா?

என்னங்க சின்ன கிளி பறந்து வந்துச்சா? அந்த சவுண்ட்ஸ் எல்லாம் கேட்கும் போது நமக்கே ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்குல்லையா? என்ன தான் வந்து பேர்ட்ஸ் இருந்தாலும் அதுக்கிட்ட பேசும்போது அந்த உணர்வு வந்து ஒரு விதத்தில் சந்தோஷமாக தாங்க இருக்கும். சரி, இப்போ பச்சை கிளி பாடுற பாட்டு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டுடலாமா? கருத்த மாத்திரை படத்திலிருந்து பாடல் வந்துக்கிட்டே இருக்குங்க உங்களுக்காகவே. இணைந்திருங்கள் நேர்களே, இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

நேரம் 11:30. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ்ல கேட்டுட்டு இருக்கோம் மதுரை தென்றல் நிகழ்ச்சியில. அடுத்ததா முந்தானை முடிச்ச திரைப்படத்துல இருந்து அடுத்த கிளி பாட வருதுங்க. இந்த கிளி பாடுறது வந்து கொஞ்சம் சுகமா இருந்தாலும் சுகமா இருக்குங்க.

கேட்டு முடித்த பாடல் கிழக்கு வாசல் திரைப்படத்திலிருந்து. நேரம் 11:40 நெருங்கியாச்சுங்க.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் கேட்டுட்ருக்கோம் மதுரத்தென்றல். கிளியில் பல வகைகள் இருக்கு இல்லையா, அன்னக்கிளி, மாஞ்சோலை கிளி, காதல் கிளி, அதுக்கப்புறம் வந்து இப்போ வெட்டு கிளி வருதுங்க பிரியங்கா திரைப்படத்திலேருந்து மனோஸ் ஸ்வர்ணலதா குரலில்.

உழைப்பாளி திரைப்படத்திலிருந்து ஒரு கோழக்கிளி அப்படின்ற பாடல் கேட்டு முடித்த நேரம் 11:51. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மாத்திய அலைவரிசை 1269.

உழைப்பாளி திரைப்படத்திலிருந்து ஒரு கோழக்கிளி அப்படின்ற பாடல் கேட்டு முடித்த நேரம் 11:51. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ்ல கேட்டுட்டு இருக்கோம் மதுரத்தென்றல். மதுரத்தென்றல்ல அடுத்து ஒரு பெண் கிளி பாட வருது. சந்தித்த வேலை திரைப்படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் சுஜாதா குரல்ல.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் நிறைவடைகிறது மதுரை தென்றல். இன்னைக்கு மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் வந்த எல்லா கிளி பாடல்களும் உங்களுக்கு ரொம்பவே பிடித்திருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். நான் சுந்தரி. நன்றி நேர்களே.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?
2: ஓ ரெண்டு ரெண்டு ஈ ரெண்டு நாலு, காது கொடுத்து கேளு, மனப்பாடம் பண்ணு.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நேரம் 12:01. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இனி கேட்கலாம் இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை. நிகழ்ச்சியும் நேரமுமாய் இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 12:10 இசை மேடை. இன்றைய இசை மேடை நிகழ்ச்சியில் மகேஸ்வரி வெங்கட்ராமன் அவர்களின் வீணை இசையை கேட்கலாம் நேர்களே. அதனைத் தொடர்ந்து 12:40 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல், 12:50 மெல்லிசை சென்னை அஞ்சல், 1:05 ஆங்கிலத்து செய்திகள் டெல்லி அஞ்சல், 1:10 எண்ணுயிர் தோழி சென்னை அஞ்சலாக கேட்கலாம். இன்றைய எண்ணுயிர் தோழி நிகழ்ச்சியில் சிறுதானியங்கள் பற்றி சமையல் கலை நிபுணர் கிருஷ்ணகுமாரி ஜெயக்குமார் அவர்கள் பங்கு பெற்ற நேர்முகத்தின் 3 பகுதி கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் டாக்டர் கே வித்யாவதி அவர்கள். 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சல், 1:55 பாரதியார் பாடல், 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 2:15 மதுரத்தன்றல், 2:40 ஹிந்தி பாடம் ஆசிரியர் டாக்டர் சௌமிய நாராயணன் மாணவர் ஹிரால் ஷா, 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல், 3:00 பகல் நேர ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. அதனைத் தொடர்ந்து 5:27 மீண்டும் ஒளிபரப்பு துவக்கமாகிறது. குரல் அமுதம் 413. 5:30 மதுரத்தென்றல், 6:00 நிகழ்ச்சியும் நேரமும், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 ஒருபட பாடல்கள். இன்றைய ஒருபட பாடல் நிகழ்ச்சியில் தித்திக்குதே திரைப்படத்திலிருந்து பாடல் இசைக்க கேட்கலாம் நீர்களே. 6:30 மாலை செய்திகள் சென்னை அஞ்சல், 6:40 மதுரத்தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7:00 மதுரத்தென்றல், 7:10 மதுரை மாவட்ட செய்திகள் எழுதியவர் எஸ் ரகுராஜா அவர்கள், 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல், 7:30 மண்ணும் மணியும். இன்றைய மண்ணும் மணியும் நிகழ்ச்சியில் கத்திரி சாகுபடி குறித்து திண்டுக்கல் மாவட்டம் பட்டணம்பட்டி சேர்ந்த லக்ஷ்மணன் அவர்களுடன் நேர்முகத்தின் நிறைவு பகுதி கேட்கலாம். தொடர்ந்து வேளாண் தகவல், வேளாண் பழமொழி சிந்தனை, விடை பெறும் முன் ஆகியன இடம்பெற கேட்கலாம் நேர்களே. 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல், 8:05 மதுரத்தன்றல், 8:30 அச்சாணி. இன்றைய அச்சாணி நிகழ்ச்சியில் கோலப்பொடி தயாரிக்கும் தொழிலில் ஈடுபட்டிருக்கும் ஆர் மகாலட்சுமி அவர்கள் பங்கு பெற்ற நேர்முகத்தின் நிறைவு பகுதி கேட்டு ரசிக்கலாம். உடன் உரையாடுபவர் கே வேல்முருகன். 8:45 மதுரத்தன்றல், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 9:15 செய்திச் சுடர், 9:30 ராமனே ராகம் இசை பேருரை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். கல்யாணபுரம் 6 வீரராகவன் டாக்டர் உஷா ராஜகோபாலன் வயலின், சீர்தலை ஆர் அனந்த கிருஷ்ணன் அவர்களின் மிருதங்கம் கேட்கலாம் இசை பேருரை நிகழ்ச்சியில். 10:30 நட்சத்திர கீதங்கள், 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 12:10 இன்றைய ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது நேயர்களே. இதுவரை கேட்டது இன்றைய நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாகக்கூடிய நிகழ்ச்சியும் நேரமுமாய் கேட்டு ரசித்தோம் நேயர்களே. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ்ல இனி கேட்கலாம் 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. இன்னும் சில நொடிகளில் இணைந்தீர்கள் நேர்களே. ஆகாஷ்வாணி கூடல் மாநகரின் காற்றலையோடு.

0: இதுவரை மகேஸ்வரி வெங்கட்ராமன் அவர்களின் வீணை இசை கேட்டீர்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெட்ஸில் இனி கேட்கலாம் 12:40 தமிழ் செய்திகள். சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில் இணைந்திருங்கள் நேயர்களே ஆகாஷ்வாணியின் காற்றலையோடு.

વાણી செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். அமைதி, பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சிக்கு உலக நாடுகளின் ஒருங்கிணைப்பு அவசியம் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். அரசியல் சாசன உரிமைகள் மீறப்படும் பொழுது நீதிமன்றங்கள் தலையிட்டு தீர்வு காண வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் வலியுறுத்தியுள்ளார். நீர்மூழ்கி எதிர்ப்பு கப்பல் INS மங்க்ரோல் இன்று இந்திய கடற்படையுடன் இணைக்கப்பட்டது.

0: ரஷ்யாவிலிருந்து டீசல் இறக்குமதி செய்வதற்கான அமெரிக்காவின் முடிவிற்கு அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். ISL கால்பந்து போட்டியில் நார்த் ஈஸ்ட் யுனைடெட் அணி இன்று மோகன் பகான் அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். அமைதி, பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சிக்கு உலக நாடுகளின் ஒருங்கிணைப்பு மிகவும் அவசியம் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். புதுதில்லியில் தேசிய ராணுவ கல்லூரி நிகழ்ச்சியில் பங்கேற்று உரையாற்றிய அவர், பருவநிலை மாற்றம், தீவிரவாதம் போன்ற பிரச்சினைகளை ஒருங்கிணைந்து எதிர்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். வசுதேவ குடும்பகம் இந்தியாவிற்கு மட்டுமின்றி உலகத்திற்கே பொருந்தும் என்றும் அவர் கூறினார். பேரிடர் காலங்களில் உலக நாடுகளுக்கு உதவும் நாடுகளில் இந்தியா முன்னணியில் இருப்பதாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். அரசியல் சாசன உரிமைகள் மீறப்படும் பொழுது நீதிமன்றங்கள் தலையிட்டு தீர்வு காண வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் இன்று தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் 33வது நிறுவன நாள் விழாவில் உரையாற்றிய அவர், அரசியல் சாசனம் ஒவ்வொரு குடிமகனுக்கும் சமத்துவம், நீதி, சுதந்திரத்தை உறுதி செய்துள்ளதாக கூறினார். மனித உரிமை ஆணையம் சுகாதாரம், உணவு, வாழ்வாதாரம், சுற்றுச்சூழல் ஆகியவற்றுடன் இணைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். மனித உரிமை பாதுகாப்பிற்கு மனித உரிமை ஆணையத்தின் பங்கு இன்றியமையாதது என்றும் அவர் குறிப்பிட்டார். கடந்த 33 ஆண்டுகளில் மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தில் 24 லட்சம் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறிய அவர், இதில் 23 லட்சம் வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் கைபேசி செயலி மூலம் பொதுமக்கள் எளிதாக புகார்களை பதிவு செய்ய வழிவகை செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நீதிமன்றத்தை அணுக அனைவருக்கும் உரிமை இருப்பதாக தெரிவித்தார். மக்கள் பிரதிநிதி உள்பட ஒவ்வொரு குடிமகனும் நீதிக்காக உச்சநீதிமன்றத்தை அணுகலாம் என்றும் அவர் கூறினார். உச்சநீதிமன்றத்தின் வாயில்கள் திறந்திருக்கும் என்று கூறிய திரு சூரியகாந்த், அனைத்து தரப்பினரின் மனுக்களை வரவேற்பதாக தெரிவித்தார். சுதந்திர போராட்ட வீரரும் சமூக ஆர்வலருமான டாக்டர் ராம் மனோகர் லோகியாவின் நினைவு நாளான இன்று பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவருக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், டாக்டர் ராம் மனோகர் லோகியாவின் வாழ்க்கை சமூக நீதிக்கும் அரசியல் நேர்மைக்கும் ஊக்கசக்தியாக திகழ்வதாக கூறியுள்ளார். சமூகத்தின் அனைத்து தரப்பினரையும் ஒருங்கிணைத்துக் கொண்டு செல்ல அவரது எண்ணங்களை பின்பற்றி முன்னேறி வருவதாக திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நீர்மூழ்கி எதிர்ப்பு கப்பல் INS மங்க்ரோல் இன்று இந்திய கடற்படையுடன் இணைக்கப்பட்டது. மும்பையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்திய கடற்படை வைஸ் அட்மிரல் சஞ்சய் வட்சயன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்த கப்பல் சேர்க்கப்பட்டது. கொச்சின் கப்பல் கட்டும் தளத்தில் வடிவமைக்கப்பட்ட இந்த கப்பலுக்கு குஜராத்தின் ஜூனாகட் மாவட்டத்தில் உள்ள மீனவ துறைமுகமான மங்க்ரோலின் பெயரில் சூட்டப்பட்டுள்ளது. கடந்த 2004 ஏப்ரல் 7 வரை கடற்படையில் சேவையாற்றிய INS மங்க்ரோல் கப்பலின் பெயர் தற்போது மீண்டும் சூட்டப்பட்டுள்ளது. இந்த கப்பலின் 80% உள்நாட்டு தயாரிப்பில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் தயாரிப்போம் சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் கொச்சின் கப்பல் கட்டும் தளம் இந்த கப்பலை தயாரித்துள்ளது. இந்த கப்பலில் அபை சோனார் சென்சார் கருவிகள், நீர்மூழ்கி கப்பல்களை தாக்கும் திறன் கொண்ட ராக்கெட் ஏவுதளம், மரீஷ் டோர்பிடோ ஏவுதளங்கள் இடம்பெற்றுள்ளன. நவராத்திரியின் 2வது நாளான இன்று பிரம்மாச்சாரிணி தேவியின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பிரம்மாச்சாரிணி தேவி தியாகம், தவம் மற்றும் உறுதி ஆகியவற்றுக்கு எடுத்துக்காட்டாக இருப்பதாக தெரிவித்துள்ளார். தைரியமும் சுயக்கட்டுப்பாடும் ஏற்பட பிரம்மாச்சாரிணியின் அருள் நாட்டு மக்களுக்கு கிடைக்கட்டும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய பிரதேசத்தில் கன்ஹா காப்பு காடுகளில் காட்டெருமைகளை பாதுகாப்பதற்கான நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் டாக்டர் மோகன் யாதவ் தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக அசாமின் காசிரங்கா தேசிய வனப்பூங்காவிலிருந்து கொண்டுவரப்பட்ட 8 காட்டெருமைகள் கன்ஹா காப்பு காடுகளில் விடப்பட்டன. அடுத்த 3 ஆண்டுகளில் 50 காட்டெருமைகளை இந்த பகுதியில் கொண்டுவர திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் மோகன் யாதவ் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் சிறப்பு தீவிர வாக்காளர் சேர்ப்பு முகாம் நடைபெற்றது. கடந்த 2 நாட்களில் காலை 9 முதல் மாலை 5 வரை அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்கான முகாம் நடைபெற்றது. அனைத்து தகுதியான வாக்காளர்களும் பெயர் சேர்ப்பதற்கும் திருத்தங்களை மேற்கொள்வதற்கும் இம்முகாமில் ஏற்பாடு செய்யப்பட்டதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீர் தலைமை தேர்தல் அதிகாரி திரு சஞ்சீவ் வர்மா தலைமையில் இந்த முகாம்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி பிரதமர்.

0: நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
1: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்திருக்கும் நிலையில், அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று மை பாரத் இயக்கம் குறித்து இடம்பெறுகிறது.
2: மத்திய அரசு மை பாரத் கேந்திராவை கடந்த 2023 ஆண்டு அக்டோபர் 31 தேதி தொடங்கியது. நாட்டின் வளர்ச்சிக்கு 21 நூற்றாண்டில் மை பாரத் முக்கிய பங்கு வகிக்க உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இளைஞர்களை நாட்டின் வளர்ச்சிக்காக ஒருங்கிணைத்து செயல்படுவதே இதன் நோக்கமாகும் என்று அவர் கூறியுள்ளார். சத்தீஸ்கர் மாநிலத்தில் மை பாரத் இளைஞர்களின் பங்களிப்புடன் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. மை பாரத் மூலம் சத்தீஸ்கர் மாநிலத்தின் இளைஞர்கள் தேசிய அளவில் தங்களது திறன்களை வெளிப்படுத்தி வருவதாக மை பாரத்தின் மாநில இயக்குநர் திரு அர்பித் திவாரி தெரிவித்துள்ளார். இளைஞர்களிடையே தலைமைத்துவ பண்பு, பொறுப்புணர்வு ஆகியவற்றை ஏற்படுத்துவதே மை பாரத்தின் நோக்கமாகும். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளைஞர்களின் பங்களிப்பை உறுதி செய்ய இது வழிவகை செய்யும். நாட்டின் வளர்ச்சிக்காக இளைஞர்களின் ஆற்றலை இணைத்து மை பாரத் செயல்பட்டு வருகிறது.
1: ரஷ்யாவிலிருந்து டீசல் இறக்குமதி செய்வதற்கான அமெரிக்காவின் முடிவிற்கு அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். யுக்ரைன் மீதான போரை நிறுத்தும் வரை ரஷ்யா மீது கடந்த 2022 ஆண்டு அமெரிக்கா வர்த்தக தடை விதித்திருந்தது. இந்த தடையை மீறும் செயல் இது என்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குறை கூறியுள்ளனர். அதிபர் டொனால்டு டிரம்ப் தலைமையிலான அரசு அமெரிக்க நாடாளுமன்றத்தில் இது தொடர்பாக விவாதிக்கவில்லை என்றும் சுட்டிக்காட்டியுள்ளனர். கடந்த வெள்ளிக்கிழமை ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் தொலைபேசியில் திரு டிரம்ப்பை தொடர்பு கொண்டதை அடுத்து ரஷ்யாவிலிருந்து 3 லட்சம் டன் டீசல் இறக்குமதி செய்ய முடிவெடுக்கப்பட்டது. ரஷ்யா மற்றும் ஈரான் மீது பொருளாதார தடை விதிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப்பிற்கு முழு அதிகாரம் அளிக்கும் தீர்மானம் கடந்த வாரம் அமெரிக்க நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கது. சவுதி அரேபியா மீது 4 ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக ஹவுட்டி கிளர்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். ரியாதின் கிங் காலித் சர்வதேச விமான நிலையம், சுகாடம் எரிவாயு நிலையம், தானாசிப் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம், தம்மம் சர்வதேச விமான நிலையம் ஆகிய இடங்களில் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக அவர்கள் கூறியுள்ளனர். சவுதி அரேபியாவில் உள்ள விமான நிலையங்களுக்கு விமானங்களை இயக்க வேண்டாம் என்றும் விமான நிறுவனங்களுக்கு ஹவுட்டி அமைப்பினர் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேலும் மக்கா மதீனா புனித தலங்களுக்கு உள்ள விமான சேவைகள் மீது தாக்குதல் நடத்தப்பட மாட்டாது என்றும் ஹவுத்தி அமைப்பினர் தெரிவித்துள்ளனர். ISL கால்பந்து போட்டியில் நார்த் ஈஸ்ட் யுனைடெட் அணி இன்று மோகன் பகான் அணியை எதிர்கொள்கிறது. கவுஹாட்டியில் இப்போட்டி 2:30 தொடங்குகிறது. ரஞ்சி கோப்பை கிரிக்கெட் போட்டியின் 2 நாளான இன்று தமிழகத்திற்கு எதிரான ஆட்டத்தில் ராஜஸ்தான் தனது முதல் இன்னிங்ஸில் 363 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. ஜெய்ப்பூரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் தமிழக அணியின் பந்து வீச்சாளர்கள் தீபேஷ் சரவணகுமார் ஆகியோர் தலா 3 விக்கெட்களை வீழ்த்தினர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அமைதி, பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சிக்கு உலக நாடுகளின் ஒருங்கிணைப்பு அவசியம் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். அரசியல் சாசன உரிமைகள் மீறப்படும் பொழுது நீதிமன்றங்கள் தலையிட்டு தீர்வு காண வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் வலியுறுத்தியுள்ளார். நீர்மூழ்கி எதிர்ப்பு கப்பல் INS மங்க்ரோல் இன்று இந்திய கடற்படையுடன் இணைக்கப்பட்டது. ரஷ்யாவிலிருந்து டீசல் இறக்குமதி செய்வதற்கான அமெரிக்காவின் முடிவிற்கு அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். ISL கால்பந்து போட்டியில் நார்த் ஈஸ்ட் யுனைடெட் அணி இன்று மோகன் பகான் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: நேரம் 12:15. ஆகாஷ்வாணி சென்னை மத்தியில் 720 கிலோஹெர்ட்ஸில் ஒலிபரப்பு தொடர்கிறது. வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழ்நாடு, புதுச்சேரி, கடலோர் பகுதி வாழ் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. அலைகளின் வேகம் பற்றிய எச்சரிக்கை. ஆந்திர பிரதேசத்தில்

நெல்லூர் கடலோர பகுதிகளில் அலைகளின் வேகம் வினாடிக்கு 1 முதல் 1.1 மீட்டராக இருக்கக்கூடும். மீண்டும் வானிலை அறிக்கை 2:55. மெலிசை பாடல்கள் கேட்கலாம். முதலில் எஸ் லதா பாடியுள்ள பாடல். உடன் பாடலை பாடியவர் எஸ் மாலதி, இயற்றியவர் ஆ இளங்கோவன், இசை ஷியாம்லா சுவாமி.

0: மெல்லிசை பாடல்கள் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி சென்னை வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகளை நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: பாரத பிரதமர் மக்கள் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று நாம் கேட்க இருக்கும் திட்டம் ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம். ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் தொழில் முனைவோரின் பங்கு மிகவும் முக்கியமானது. குறிப்பாக பெண்கள் மற்றும் சமூகத்தில் பின்தங்கிய பிரிவினரை தொழில் முனைவோராக உருவாக்குவதன் மூலம் வேலைவாய்ப்பையும் பொருளாதார

0: முன்னேற்றத்தையும் அதிகரிக்க முடியும். இந்த நோக்கத்துடன் மத்திய அரசு அறிமுகப்படுத்திய திட்டங்களில் ஒன்றுதான் ஸ்டாண்டப் இந்தியா திட்டம். ஸ்டாண்டப் இந்தியா திட்டம் 2016 ஏப்ரல் மாதம் 5 தொடங்கப்பட்டது. பட்டியலின மற்றும் பழங்குடியின சமூகங்களைச் சேர்ந்தவர்களும் பெண்களும் புதிய தொழில் முயற்சிகளை தொடங்குவதற்கு வங்கிக் கடன் வசதியை கிடைக்கச் செய்வதே இத்திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். இந்த திட்டத்தின் கீழ் தகுதியான பயனாளிகளுக்கு சுமார் 10 லட்சம் ரூபாய் முதல் 1 கோடி ரூபாய் வரை வங்கிக் கடன் வழங்கும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்த கடன் உற்பத்தி, சேவை அல்லது வர்த்தக துறைகளில் புதிய தொழில் தொடங்குவதற்கு பயன்படுத்தப்படலாம். இந்த திட்டத்தின் முக்கிய அம்சம் என்னவென்றால், ஒவ்வொரு வங்கி கிளையும் குறைந்தபட்சம் 1 பெண் தொழில் முனைவோருக்கும் 1 பட்டியலின அல்லது பழங்குடியின தொழில் முனைவோருக்கும் புதிய தொழில் தொடங்க கடன் வழங்குவதை ஊக்குவிப்பதாகும். உதாரணமாக, 1 பெண் புதிய உணவுப் பொருள் தயாரிப்பு நிறுவனம் தொடங்க விரும்புகிறார் என்று வைத்துக் கொள்வோம். தொழில் தொடங்குவதற்கு தேவையான முதலீடு இல்லாத நிலையில் தகுதி மற்றும் வங்கியின் விதிமுறைகளுக்கு உட்பட்டு ஸ்டாண்டப் இந்தியா திட்டத்தின் மூலம் கடன் பெறுவதற்கான வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம். இதன் மூலம் தொழில் தொடங்குவதற்கான ஆரம்ப நிதி தடையை ஓரளவு குறைக்க முடியும். இத்திட்டத்தின் மூலம் கடன் பெறுவதுடன் தொழில் தொடங்குவதற்கான வழிகாட்டுதல் மற்றும் வங்கிக் கடன் பெறும் நடைமுறைகள் தொடர்பான உதவிகளும் வழங்கப்படுகின்றன. தொழில் முனைவோர் தங்களது தொழில் திட்டம், முதலீட்டு தேவை மற்றும் திருப்பிச் செலுத்தும் திறன் போன்றவற்றை கருத்தில் கொண்டு வங்கியை அணுக வேண்டும். ஒரு தொழிலை தொடங்குவது மட்டுமல்லாமல் அதை வெற்றிகரமாக நடத்துவதற்கு திட்டமிடல், சந்தை மற்றும் புரிதல், நிதி மேலாண்மை மற்றும் வாடிக்கையாளர் தேவைகளை அறிதல் ஆகியவையும் அவசியம். எனவே கடன் பெறுவதற்கு முன்பு தொழில் திட்டத்தை தெளிவாக தயாரித்துக் கொள்வது முக்கியமானது. பெண்கள் மற்றும் பட்டியலின பழங்குடியின சமூகங்களைச் சேர்ந்தவர்களின் தொழில் முனைவு திறனை வளர்ப்பதன் மூலம் அவர்கள் தங்களுக்கான வருமான
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இணைந்திருக்கிறோம் நேர்களே.

0: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?
1: ஓ ரெண்டு ரெண்டு இரண்டு நாலு, காது கொடுத்து கேளு, மனப்பாடம் பண்ணு.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: செய்யப்பட்ட மின்னஞ்சல் அல்லது மொபைல் எண் அல்லது மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும். ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தால் அடையாள அட்டை மற்றும் முகவரியோட சமீபத்திய ஆதாரத்தை காட்டுங்க. உங்க அக்கௌண்ட்டை செயல்ல வச்சிருப்பதன் மூலம் பேங்கிங் சேவைகளை அனுபவியுங்க. கேவைசி அப்டேட் செய்ய உங்களுக்கு அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
2: ஆர்பிஐ சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: இனி கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக.
5: Waters. The commissioning ceremony was presided over by Vice Admiral Sanjay Vatsayan, Flag Officer Commanding in Chief of the Western Naval Command. Addressing the gathering, Vice Admiral Vatsayan said the ship with more than 80% indigenous content demonstrates India's engineering capabilities, technological progress and national resolve. Highlighting the Navy's expansion, he said that 10 ships have been commissioned this year, with another 8 expected to be commissioned soon. Vice President C.P. Radhakrishnan has said in the interconnected world, international cooperation is not merely a diplomatic choice, but it is a strategic necessity for peace, security and prosperity of the world. Addressing the

0: 66th National Defence College course in New Delhi. Mr. Radhakrishnan highlighted that Vasudev Kutumbakam is not just a slogan for India. He added that India emerges as one of the first countries to offer help whenever any disaster or tragedy occurs in any other nation. Chief Justice of India, Justice Suryakant, has said the doors of the Supreme Court are open to everyone and any petition from any common citizen or member of an elected body is welcome. He said every Indian citizen has the right to approach the court and the court will hear their concerns and grant whatever relief is due under the law. Responding to the India Bloc's demand for a meeting, Justice Suryakant said he had received a letter yesterday requesting an appointment and had replied last night explaining why he was unable to meet them. Justice Suryakant said that courts must intervene when constitutional rights are violated. Addressing the 33rd Foundation Day of NHRC in New Delhi, Justice Suryakant said the Constitution has made expansive promises to every citizen, including of dignity, equality, liberty and justice.
1: Our Constitution has made expansive promises to every citizen, including of dignity, equality, liberty and justice. If the Constitution is the promise, the Commission is one of its keepers. It listens to those who cannot easily speak and it can act on its own without waiting to be asked. Human rights commissions must investigate complaints, identify systemic failures and ensure that concerns which may otherwise remain invisible receive institutional attention.
0: Union Minister for Environment, Forest and Climate Change Bhupendra Yadav has emphasized the vision of Viksit Bharat at 2047, which must integrate economic development with ecological security. Addressing the participants of the mid-career training of the Indian Forest Service in New Delhi today, he acknowledged IFS officers' contribution to safeguarding India's forests, wildlife and ecological heritage. The minister highlighted India's progress in wildlife conservation, increase in forest and tree cover, carbon sequestration, wetland conservation and landscape restoration through citizen engagement initiatives. Saudi Arabia's King Khalid International Airport in Riyadh was targeted by another attack yesterday, with the General Authority of Civil Aviation reporting that injuries and damage assessments were underway. The latest incident comes just a day after Saturday's attack on the airport, one of the deadliest in Saudi Arabia in almost a decade. Earlier, the Saudi-led coalition had said air defences had intercepted and destroyed a cruise missile near King Khalid International Airport. The India Meteorological Department has forecast thunderstorm accompanied by lightning and gusty winds over Delhi, Haryana, Chandigarh, Punjab and Chhattisgarh till tomorrow. Benchmark domestic equity indices were trading over 0.5% lower in afternoon session today. The Sensex shed 506 points to 71,967, while the Nifty dropped 128 points to 22,393 when reports last came in. On the sectoral front, PSU banks, telecommunication and FMCG were dragging the most. And with that, we end this news bulletin.
2: நேரம் ஒரு மணி பத்து நிமிடம்.
3: ஆகாஷ்வாணி என்னுயிர் தோழி. இன்றைய நிகழ்ச்சியில் சமையல் கலை நிபுணர் கிருஷ்ணகுமாரி ஜெயக்குமார் அவர்களுடனான நேர்முகத்தை கேட்கலாம். உடன் உரையாடுபவர் கே வித்யாவதி.
4: பாரம்பரிய அரிசி வகைகளை சமைக்கும் போது அதில் இருக்கக்கூடிய ஒரு சவால் அப்படின்னு பார்த்தோம்னா, சமைக்கிறதுக்கு அந்த அரிசி வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கும். அது மட்டும் இல்லாமல் அதோடைய சுவை சில பேருக்கு ஆரம்பத்தில் பிடிக்காமையும் போயிடும். வீட்டில் இருக்கிற எல்லாரும் சாப்பிட்ற மாதிரி சுவையாகவும் அதே நேரத்தில் சட்டுன்னு சமைச்சு முடிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய டிஃபன் ஐட்டம்ஸ் எப்படி மேடம் பண்ணுறது?
5: நீங்கள் டிஃபன் வெரைட்டிஸ் ஃபுல்லாக பண்ணுங்க, எல்லாமே பண்ணலாம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் மாப்பிள்ளை சாம்பார் இட்லி தான். ஸோ அதனால் நீங்கள் அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு சமைக்கிறது ஈஸி. இது எல்லாமே ஊற வைக்கணும், ப்ளஸ் இதை சமைக்கிறதுக்கு டைம் எடுக்கும் இந்த அரிசி வகைகள். அது தவிர என்ன ஆகும்னா, நீங்கள் வந்து ஒரு குழம்போ ரசமோ ஊற்றுறீங்க அப்படின்னா அது ரொம்ப அதோட மிக்ஸ் ஆகாது.
4: ஆமாம்,
5: இது தனியாக அது தனியாக இருக்கும். கிராமங்களில் சொல்லுவாங்க உறவு சேரலைன்னு சொல்லுவாங்க, அதை சிரிப்பாக இருக்கும். அப்போல்லாம் நான் எனக்கு விட்டப்போ நான் முதல் வேலை கேட்டப்போ அது என்ன உறவு

தெரியல. அப்ப சொல்லுவோம் ஒன்னோட ஒண்ணு ஒட்டல, தனித்தனியா இருக்குன்ற. இப்ப இந்த பாரம்பரிய அரிசிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா காரக்குழம்பு, புளி சேர்த்த குழம்பு வகைகள், நான்வெஜ் சாப்பிட்றவங்க இந்த மீன் குழம்பு, கருவாட்டுக்கெல்லாம் ரொம்பவே நல்லா சூட் ஆகும் இதுக்கு. பட் வெஜிடேரியன் சமையல் அதோட கொஞ்சம் இதுவாகாது. அதுக்காக நான் என்ன பண்ணுவேன்னா, எங்கள் வீட்டில் எந்த அரிசியாக இருக்கட்டும் ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருவேன். எடுத்துட்டு அப்புறமா நல்லா கழுவி காய வச்சு எடுத்து மிக்சியில் போட்டு கொஞ்சம் பவுடர் ஃபார்மில் வச்சுக்குவேன். அதாவது ஒன்றும் பாதியமாக உடச்சிக்குவேன், ரவா மாதிரி ரவா பதத்துக்கு உடச்சி வச்சுக்குவேன். நீங்கள் அந்த ரவா பதத்துக்கு உடச்சதில் நான் சொன்ன மாதிரி அந்த நோம்பு கஞ்சி பண்ணலாம், பொங்கல் பண்ணலாம், கிச்சடி பண்ணலாம், எல்லா காய்கறியும் போட்டு அதை மாதிரி சாம்பார் சாதம் பண்ணலாம். அப்போ அது வந்து வேகிறதுக்கு டைமும் கம்மி, உங்களுக்கு வந்து வெரைட்டியும் அதில் செய்ய முடியும். நீங்கள் முழுசாக இருந்தால் தான் வேக டைம் எடுக்கும். இப்போ ரவையாக உடச்சிட்டிங்க அப்படின்னா எல்லாமே நீங்கள் செய்யலாம் அதில், ரொம்ப ஈஸி. குக்கரில் வைக்கிறதும் ஈஸி, வேலைக்கு போகிறவங்களுக்கும் ஈஸி. ஒரு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாங்கன்னா ஒரு நைட் ஆஃபீஸ்லேருந்து வந்த உடனே கூட ஒரு டக்குன்னு ஒரு 4-5 காய் என்ன தோணுதோ அதை நறுக்கி போட்டு ஒரு கிச்சடி மாதிரி பண்ணிடலாம். ஒன் பாட் மீலுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஒன் பாட் மீலாக ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம்.

0: இப்ப நான் புதுசா இப்பதான் சமையலே கத்துக்க ஆரம்பிக்கிறேன், நான் கிச்சனுக்குள்ள போறேன், ஆனா எனக்கு ஹெல்த்தியா சமைக்கணும், இந்த பாரம்பரிய அரிசி வகைகளை சமைக்கணும் நினைக்கிறேன் அப்படின்னா, நார்மல் ரைஸ்னா நமக்கு தெரியும் ஒரு மூணு விசில்ல வெந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க குக்கர்ல வைக்கும் போது. ஆனா இந்த பாரம்பரிய அரிசி வைக்கும் போது நம்ம எத்தனை விசில் விடுற மாதிரி?
1: பாரம்பரிய அரிசியில நீங்க முழுசா வைக்கிறதா இருந்தா ரொம்ப டைம் எடுக்கும். சில அரிசிலாம் வந்து 7-8 விசிலாவது வரும். நான் சொன்ன மாதிரி இந்த ரவா பதத்துக்கு உடச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸி. இப்போ ஒரு பொங்கல் கிச்சடிலாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 விசிலுக்குள்ளே போதும், சரியாக இருக்கும். 3 விசில் வந்துட்டு நீங்கள் ப்ரெஷர் அடங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெடி ஆயிரும். சாம்பார் சாதம் ஆகட்டும், இல்லை ஒரு கிச்சடி வெரைட்டி ஆகட்டும், இல்லை ஒரு பொங்கல், அதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக நீங்கள் செஞ்சிடலாம். ஒரு கஞ்சி மாதிரி வேணும்னா நீங்கள் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஓரார்லஸ் எல்லாமே 1:3 தான் வாட்டர் ரேஷியோ. பொதுவாக நான் ஃபாலோ பண்ணுறது ஃபுல்லாகவே அதுதான். சில வீடுகளில் வந்து பெரியவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பசிச்சு வேணுன்ற போது நீங்கள் அளவை கொஞ்சம் கூட்டிக்கலாம். இல்லை எங்களுக்கு இந்த 3 தண்ணியை விட கொஞ்சம் குறைச்சி வைக்கணும்னா வைக்கலாம் கூட, நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் வரைக்கும் குறைக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு ஒரு 3 டம்ளர் வைக்கிறது பெட்டர். ஏன்னா இந்த சிறுதானியம் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வறட்சியில் வளர்றது. நீங்கள் சமைக்கும் போது சமைச்சு முடித்தோடனே நல்லாயிருக்கும். நேரம் ஆக ஆக பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி ஃபுல்லாக அதை இழுத்துரும். நிறைய பேர் இதை கேட்ட கேள்வி, ஆகும்போது கட்டி ஆயிடுது மேடம் அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் புதுசாக சமைக்கணுன்றதுனால நான் சொல்கிறேன், அதனால் நீங்கள் வந்து தாராளமாக 3 தண்ணி வச்சுக்கலாம். சமைச்சு முடித்த உடனே பொதுவாக வந்து நம்ம சமைச்ச பாத்திரத்தை விட்டு மாற்ற மாட்டோம், அதுலேயே இருக்கட்டும், சூடு கொஞ்சம் நேரம் இருக்கும். ஆனால் சிறுதானியங்களை கண்டிப்பாக அந்த சமைச்ச பாத்திரத்தில் வைக்காதீங்க.
0: ஏன் மேடம்?
1: அது இறுகிரும். உடனே வந்து நீங்கள் அடுத்த பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. ஒரு ஹாட் பேக்கில் போட்டு வச்சிங்கன்னா நீங்கள் காலையில் வச்சது நீங்கள் நைட்டு வர்ற வரைக்கும் அப்படியே உதிரியாக இருக்கும்.
0: ஆக்சுவலாக வீட்டில் பொங்கலுக்கு இந்த விஷயத்த அம்மா பண்ணுவாங்க. பொங்கல் வச்சோன்னா குக்கரில் வந்து அப்படியே விட்டால் இறுகிடும்.
1: ஹாட் பாக்ஸில் அதே கான்செப்ட் தான் இருக்கும். அப்போ வந்து அது இறுகிரும். ஏன்னா இதோட தன்மை அது, அது நேரம் ஆக ஆக இழுக்கும், அந்த ஈரத்தை வந்து நிறைய எடுத்துக்கும். அதுக்கு அந்த ஈரத்தை எடுக்கும்ன்றதுனால தான் அதை ஊற வைக்க சொல்கிறதே. அப்போ நீங்கள் ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா நீங்கள் சமைச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அது அப்படியே இருக்கும். இப்போ நீங்கள் ஊறவே வைக்காமல் சமைக்கும் போது சமைச்ச உடனே நல்லாயிருக்கும், கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா அது அப்படியே இறுகி போயிடும். அதுக்காக தான் அந்த ஊற வைக்கும் போது அது கொஞ்சம் தண்ணியை இழுத்துக்கும் தன்னுக்குள்ளே, அதனால அது கொஞ்சம் சரியாக இருக்கும். அதனால் 4 மணி நேரம் தாராளமாக கண்டிப்பாக வேணும், 8 மணி நேரம் ஆனாலும் தப்பு கிடையாது. நான் ஏன் நைட்டு ஊற வைங்கன்னு சொன்னேன்னா நீங்கள் எல்லோரும் கேட்பீங்க, 4 மணி நேரம் தானே மேடம் சொன்னீங்க நைட்டு ஓவர் நைட், தப்பு இல்லைன்னு சொல்கிறேன் நான். 6-8 மணி நேரம் வரைக்கும் தாராளமாக ஊறலாம், தப்பே கிடையாது.
0: இப்போ எனக்கு அடுத்த கேள்வி தோணுது மேம், நம்ம வீட்டில் வந்து அரிசியை அம்மாவில் என்ன சொல்லுவாங்கன்னா, நல்லா அரிசியை களைஞ்சிட்டு நல்ல தண்ணியில் ஊற வச்சுட்டு அதிலே வேகம் போடுங்க அப்படின்பாங்க. சிறுதானியத்துக்கும் பாரம்பரிய அரிசிக்கும் இதே முறை தானா, இல்லை கழுவி ஊற்றணுமா?
1: இல்லை பாரம்பரிய அரிசிக்கு இதே முறை தான். அந்த சிறுதானியத்தில் வந்து எனக்கு ஒரு சிலர் இதில் கருத்து வேறுபாடுகள் இருக்குது தான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அதுக்கு வந்து சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த சிறுதானியத்தில் வந்து ஒரு சின்ன ஒரு கெடுதல் பண்ணக்கூடிய ஒரு இது இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஊற வச்சு தண்ணியை நீங்கள் கொட்டலைன்னா அதுலேயே இருக்கும்னு சொல்லுவாங்க. சிலர் வந்து இல்லை, நம்ம நல்லா கழுவிட்டு பண்ணும்போதே அது போயிடும், அதனால் அதில் சமைக்கிறதுல தப்பு இல்லைன்ற ரெண்டு கருத்து வேறுபாடுகள் இருக்குது. நான் வந்து ஊற வச்ச தண்ணியில் தான் சமைக்கிறேன். நான் இது வரைக்கும் நான் ஆரம்ப நாள்லேருந்து கொட்டினது கிடையாது.
0: இந்த சோளம் கம்பு இந்த மாதிரி தானிய வகைகள் சமைக்கும் போது அதில் அந்த மூக்கு இருக்கும், அதை வந்து எடுத்துடணும், இல்லைன்னா அந்த அரிசியில் ஊற போட்டு களைஞ்சி எடுத்தாதான் அது வந்து நல்லது அப்படின்னு சொல்லுவாங்களே, அது நிஜமா?
1: இல்லை சோளம் கம்பெல்லாம் வந்து தானியம் வாங்கி அதை பயிர் எடுக்கும்போதே அதை உரலில் போட்டு குத்துவாங்க, குத்திட்டு புடைக்கும் போது அந்த மூக்கெல்லாம் போயிடும் உங்களுக்கு. ஒரு சில கம்பு வெரைட்டியில் இருக்கும், சோளத்துலலாம் ரொம்ப பார்க்க முடியாது. நீங்கள் கம்பில் தெரியும், நாட்டுக்கம்பு இந்த கம்புன்னு ரெண்டு வெரைட்டி கம்பில் கொஞ்சம் தெரியும் லேசாக. ஆனால் அதனால் ஒன்றும் பெரிய கெடு

0: விடுதல்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் வந்து 2008 கிட்டத்தட்ட 18 வருஷமாக சாப்பிட்றேன் சிறுதானியங்கள். அது நான் பெருசாக எனக்கு பெரிய பாதிப்பு வந்ததில்லை. அது வந்து ரொம்ப அந்த குத்தி பண்ணும்போது உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இது நீங்கள் கேட்டதுனால நான் சொல்கிறேன். ஆரம்ப காலத்தில் எனக்கு வந்து சிறுதானியங்களாம் எப்படி இருக்குனே தெரியாது. அப்போ நான் கேட்கும்போது ஒரு கிராமத்தில் ஒருத்த பாட்டி என்ன சொன்னாங்கன்னா, நீ வந்து தோல் எடுத்ததான்னு கேட்டுட்டு கடையில் வாங்குன்னு சொன்னாங்க. நானும் போய் தேடி பிடிச்சி ஒரு கடையில் கேட்டேன். அவர்கிட்ட திணை தான் வாங்கினேன். அவர்கிட்ட வந்து திணைன்னு சொன்னேன், அவருக்கு முதல்ல புரியல. அப்புறம் அந்த பேர்டுக்கு போடுவாங்களேம்மா அதுவான்னு கேட்டார். ஆமான்னு சொன்னேன், அதுதான் கொடுத்துட்டார். நான் கேட்டேன், இது தோல் எடுத்ததா எடுத்ததான்னு கேட்டேன். அவர் ஆமான்னு சொல்லிட்டார். எனக்கு அது எடுத்ததா எடுக்கலான்னு எனக்கு தெரியல. வீட்டில் வந்து பொங்கல் வைக்கிறேன் ஃபஸ்ட்டு டைம். வாசனை கமகமான வந்துச்சு பொங்கல். நான் என் பொண்ணம்மா என்னம்மா வாசனையே இவ்வளோ நல்லா இருக்குது பொங்கல் வாசனை, நல்லா நெய்யெல்லாம் போட்டு நல்லா ரெண்டு பேரும் ஆசையாக திறக்கிறோம். அவர் தோல் எடுக்காததை எனக்கு கொடுத்துருந்துருக்கிறார். அப்படி அந்த தோல் ஃபுல்லாக கலண்டு மேலே நிற்கிது குக்கரில். எனக்கு அப்போ அளவும் தெரியல, எப்போ வைக்கிற மாதிரி வச்சுட்டேன். குக்கரில் வந்து எப்போவுமே இவ்வளோ இருக்கும்னா அன்றைக்கி மேலே வரைக்கும் இருக்குது. நான் ஒரு டம்ளர் தானே போட்டோம், இவ்வளோ வந்துருச்சு. பார்த்தா அந்த தோல் ரெண்டு பேருக்கும் கொட்டவும் மனசு வரலைனா அப்போ விலை வேற அவ்வளோ ஜாஸ்தி. இது என்ன பண்ணுறது, இவ்வளோ நல்லா செஞ்சுட்டோமே இப்படி தோலாம். அப்புறம் எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிற அம்மாட்ட கூப்பிட்டு கேட்டேன். அவங்க கிராமத்துக்காரங்க, அவங்க நீ தோலாடா வாங்கிட்டு வந்து சமைச்சிருக்க, அவன் சொன்னாலாம் நீ அப்படியே வாங்கிட்டு இருக்க, ஏன்ட்டையாவது கேட்டிருக்க. எனக்கு என்னமா தெரியும், அவர் சொன்னார் நான் சமைச்சு. இப்போ இது எப்படி சாப்பிடுதுன்னா அப்புறம் அவங்க தான் சொன்னாங்க, கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா அலசி வடிகட்டி எடு அப்படின்னு சொல்லிட்டு, பழைய காலத்தில் அரிசி அரிக்கிறதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி உட்காந்து அரிசி அரிசி அரிசி அந்த தோலெல்லாம் எடுத்துட்டு முக்காவாசி வந்துச்சு. கொஞ்சம் அதில் தான் இருந்தது. பார்த்தோம் ரெண்டு பேரும் அதையே சாப்பிட்டுட்டோம். கடவுள் புண்ணியத்தில் ஒன்றும் செய்யலைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த பிரச்சனையெல்லாம் இல்லை. இப்போ எல்லா இடத்தையுமே நல்ல தோல் எடுத்து தான் வருது. அதனால் தைரியமாக நீங்கள் வாங்கலாம். நீங்கள் இந்த கேட்டதுனால சொல்கிற அந்த மூக்கு கேட்டதுனால சிறுதானியத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன அந்த பாசிட்டிவ் மில்லட், அந்த வரகு திணை சாமை, அதுலேயும் வந்து பாயில்டு அன்பாயில்டுன்னு இருக்குது.
1: நம்ம பச்சரிசி
0: பச்சரிசி புழுங்கல் அரிசின்னு சொல்கிற மாதிரி அதுலேயும் இருக்குது. அந்த டவுட் வந்து நிறைய பேருக்கு வரும். ஏன்னா இந்த பச்சரிசின்னு சொல்கிறது அகெயின் நம்ம சொல்கிற மாதிரி நல்லா பாலிஷ் பண்ணி வெள்ளை வெள்ளையன்னு சிறுதானியத்தையும் வெள்ளையாக கொடுக்குறாங்க. அரிசி வெள்ளையாக சாப்பிடக்கூடாதுன்னு அவன் சிறுதான் திரும்ப போய் சிறுதானியத்தையும் வெள்ளையாக்கி சாப்பிட்டா என்ன சத்து இருக்கும், ஒன்றுமே இருக்காது. அதனால் அன்பாலிஷ்டு வாங்குங்க. அன்பாலிஷ்டு வாங்கினா நல்லா கழுவணும். நம்ம அரிசி வந்து 2 வாட்டி கழுவுனா போதும், இதெல்லாம் ஒரு 5-6 வாட்டியாவது நீங்கள் கழுவணும். அப்போ அந்த கலர் வந்து அப்படியே மாறிக்கிட்டே வரும். அந்த கருப்பாக ப்ரௌனாக வர்றது நல்ல ஒரு பேல் லைட்டு ப்ரௌன் கலருக்கு வர வரைக்கும் ஒரு 5-6 வாட்டி நல்லா கழுவுங்க. தண்ணி கஷ்டம் இருக்கிறவங்க இந்த தண்ணியை கொட்டாதீங்க, அப்படியே உங்கள் செடிக்கு ஊற்றிக்கோங்க. அந்த மாதிரி எதுக்காவது யூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் பாருங்கள். ஏன்னா அடுத்த கேள்வி வரும், தண்ணி கஷ்டம் இருக்கிறவங்க என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. அதனால் அந்த தானியம் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 5-6 வாட்டி நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நல்ல தண்ணியில் ஊற வச்சுட்டு அப்புறமா நீங்கள் சமைக்க. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். அன்பாலிஷ்டு தான் வாங்குங்க, பாலிஷ்டு ரொம்ப வாங்காதீங்க.
1: இப்போது நிறைய பேர் கடையில் போய் வாங்கும்போது நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பாலிஷ்ட் அன்பாலிஷ்ட், ஆர்கானிக் மில்லட்ஸ், நான் ஆர்கானிக் மில்லட்ஸ்னு நிறைய வெரைட்டியை சொல்கிறாங்களே, இதில் புதுசாக வாங்குறவங்க எப்படி கண்டுபிடிச்சி வாங்குறது?
0: பொதுவாக மில்லட்டை பொறுத்தளவு நான் ஆர்கானிக்ன்ற பேச்சே கிடையாது. மில்லட் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ஆர்கானிக் தான். ஏன்னா அதுக்கு எந்த பூச்சி மருந்தும் நீங்கள் அடிக்கிறது இல்லை, எந்த உரமும் அதுக்கு ரொம்ப போட போகிறதில்ல, வெறும் இயற்கை உரம் தான் அதுக்கு. இந்த மாதிரி யூரியா அதெல்லாம் எதுவுமே அதுக்கு தேவையில்லை. அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே மில்லட் வந்து ஆர்கானிக் தான். அதனால் நீங்கள் தைரியமாக வாங்கலாம்.

0: எனக்கு வந்து ஸ்வீட் சாப்பிடணும் சிறுதானியத்தில் அப்படின்னா அது வந்து பாசிபிளா?
1: கண்டிப்பாக பாசிபிள். இன்னும் எப்படி கேட்டுட்டீங்க, சிறுதானியத்தில் எஸ்பெஷலி திணையும் வெள்ளமும் அப்படி ஒரு காம்பினேஷன். வெள்ளம் சேர்த்து என்ன பண்ணுறதா இருந்தாலும் திணையில் செஞ்சு பாருங்கள், அதோட டேஸ்ட்டு டபுள் மடங்காக இருக்கும். திணை பாயாசம், திணை சக்கரை பொங்கல், திணை உருண்டை. திணையில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோலிக் ஆசிட் நிறையா, ப்ரோட்டீன் நிறைய, இன்ஸ்டன்ட் எனர்ஜி வந்து திணையில் தான். நீங்கள் வந்து இன்ஸ்டன்ட் மால்ட் குடித்தா சத்துன்னு சொல்கிறீங்கல்ல, நான் ஒரு எக்ஸாம்பிளுமே சொல்கிறேன். குறிப்பாக வந்து திணை வந்து நம்மளுடைய தமிழர் உணவில் இலக்கியத்துலேயுமே நிறைய,
0: குறிஞ்சியில் சொல்வாங்களே
1: குறிஞ்சிக்கே திணை தான். குறிஞ்சி நிலம் வந்து மலையும் மலை சார்ந்த இடமும் தான். அடுத்து திணை வந்து பார்த்திங்கன்னா முருகனுக்கு ரொம்ப உகந்த பிரசாதம். அப்போ நீங்கள் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி பாருங்கள், மலை மேலே முருகன் இருப்பார், நீங்கள் கீழேருந்து மேலே ஏறி போவீங்க, சாமியை பார்த்துருவீங்க, சாமி கும்பிட்டோன்னே பிரசாதம் கொடுப்பாங்க, திணை கொடுப்பாங்க. நீங்கள் ஏறி போனும் போது டயர்டாக இருக்குமா இருக்காதா?
0: இருக்கும்.
1: அந்த திணை சாப்பிட்டோன்னே உங்களுக்கு எனர்ஜி வந்துடும், நீ கீழே இறங்கி வரும்போது டயர்டாகவே இருக்க மாட்டீங்க. ஸோ அப்போ எப்படி வந்து நம்மளுடைய உணவு பக்தி வாழ்வியல் எல்லாம் ஒன்றோட ஒன்று பின்னி பிணைஞ்சிருக்குன்னு பாருங்கள்.
0: ரொம்ப அருமையான பாயிண்ட்ஸில் இருக்கீங்க மேம்.
1: எல்லாருமே கேட்பாங்க இன்ஸ்டன்ட் எனர்ஜி எனக்கு வேணும், இந்த மால்ட்டெல்லாம் சொல்லுங்கள், திணையை கொடுங்கன்னு சொல்லுவேன் நான். திணை மாவை ரெடி பண்ணி நீங்கள் வறுத்து வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு டயர்டாக இருக்கும்போது அந்த திணை மாவு எடுத்து ஒரு கப்பில் போட்டு அது கூட கொஞ்சம் வெல்லத்தை கொஞ்சோண்டு பாலை மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்பூன் வச்சு சாப்பிடுங்க. உருண்டை கூட பிடிக்க வேண்டாம் நீங்கள். இல்லையா எனக்கு பாலும் வேண்டாம்னா அந்த நாட்டு சர்க்கரையோ வெள்ளம் பொடிச்சதோ இந்த திணை மாவு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அப்படியே சாப்பிட்டுப்பார். இல்லை டைம் இருக்குதா, கொஞ்சம் நல்ல திணையை நெய்யில் வருங்க, அது கூட முந்திரி திராட்சை பொடியாக கட் பண்ண தேங்காய் வறுத்து எல்லாம் போட்டு ஒரு கிண்ணத்தில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள். இப்படி ஒரு கையில் வச்சுக்கிட்டு ஒரு கையில் வச்சு புக்கு படிக்கிது காஃபி சொல்லுவாங்கள்ல, இது சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு.
0: நேர்களே, நம்ம கிருஷ்ணகுமாரி அம்மா சொல்லியிருக்காங்க இந்த ரெசிபியை கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணிட்டு எங்களுக்கு நீங்கள் மெயில் பண்ணணும்.
1: கண்டிப்பாக பண்ணுவாங்க. நீங்கள் முதல்ல வீட்டில் எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள் முதல்ல.
0: கண்டிப்பாக மேம், நீங்கள் சொல்ல சொல்ல எனக்கு இப்போவே கிளம்பி போய் சாப்பிட்டு பார்க்கலான்னு தோணுது.
1: யோசிச்சு பாருங்கள், முருகன் கோவிலில் ஃபுல்லாக திணை தான் இருக்கும், குறிஞ்சி நிலத்துக்குரியது. இன்றைக்கி வந்து மலை மேலே ஏறுறதுக்கு நம்மளுக்கு காரெல்லாம் இருக்குது, அப்போல்லாம் காரும் கிடையாது ஒன்றும் கிடையாது. அந்த மக்கள் ஏறி ஏறி இறங்கும் போது அவங்க அப்படி எப்படி எனர்ஜெட்டிக்காக இருந்தாங்கன்னா இந்த உணவு தான் காரணம்.
0: பாருங்கள், இந்த உணவு சாப்பிட்டு தான் அவங்க காலே கார் மாதிரி வேகமாக போயிருக்குன்னு சொல்கிறீங்க.
1: கண்டிப்பாக. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அயன் சப்ளிமெண்ட்டு, நீ இதை கொடு அதை கொடு அப்படின்லாம் சொல்கிறோம். கம்பில் வந்து அயன் அவ்வளோ. தானியத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சாப்பாட்டில் ஃபஸ்ட்டு ஏதாவது மாதுளம்பழத்தில் அயன் நிறைய, முருங்கைக்கீரையில் அயன் நிறைய. முருங்கைக்கீரையை இன்றைக்கி சூப்பர் ஃபுட்டாக உலகம் அக்செப்ட் பண்ணவுனே தான் நம்ம மக்கள் வந்து முருங்கைக்கீரையை நிறைய எடுத்துக்கிறாங்க. எல்லா வீட்டு வாசலையும் முருங்கை மரம் இருக்கும், அது பாட்டுக்கு என்ன சொல்கிறது கேப்பாரத்து போய் கிடக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதுக்கு அவ்வளோ டிமாண்டு,
0: அதையே பவுடர் பண்ணி கேப்சூலாக சாப்பிட்றோம்.
1: ஆ, சாப்பிட்றோம். அதுக்கு நீங்கள் வந்து கம்பு சேர்க்கலாம். கம்பு வந்து அவ்வளோ அயன் ரிச், குறிப்பாக இந்த குழந்தைங்க இந்த வளர்கிற பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா ஹீமோக்ளோபின் பயங்கர

0: சர்க்கரை கம்மியாக இருக்கும். அவங்களுக்கு நீங்கள் கம்பு தாராளமாக அவங்க உணவில் சேர்த்திங்கன்னா அது வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும் அவங்களுக்கு. அடுத்து கால்சியம் ரிச், ஏன்னா இந்த சிறுதானியத்தில் கால்சியம் வந்து ரொம்ப நிறையா இருக்கிறதுனா அதுதான். இப்போ குறிப்பாக ஒரு 40 வயசுக்கு மேலே பெண்களுக்கு வந்து கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அந்த மெனோபாஸ் ஸ்டேஜில் கால்சியம் டவுன் ஆகும். அப்போ அவங்களுக்கு வந்து அந்த ஆஸ்டியோபரோசிஸ்னு அந்த எலும்பு சிதைவு டக்குன்னு கீழே விழுந்தா எலும்பு முறியறதுக்கெலாம் நிறைய வாய்ப்புகள் உண்டு. அப்போ கால்சியம் வந்து எடுக்க சொல்லுவாங்க. நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம், பாலில் தான் கால்சியம் அப்படின்னு, கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஏன்னா பால் வந்து நிறைய பேருக்கு ஒவ்வாமை,
1: சில பேருக்கு பிடிக்காமையும் இருக்கும்,
0: பிடிக்காமல் இருக்கும், நிறைய பேருக்கு அது ஒவ்வாமையாக இருக்கும். இன்றைக்கி வந்து பால் பார்த்திங்கன்னா அதுலேயுமே நிறைய கண்டாமினேஷன்னு சொல்லக்கூடிய நிறைய கலப்படம். நீங்கள் எல்லாரும் நேரடியாக பார்க்குறவங்கனால தெரியும் உங்களுக்கு. அதுக்கு நீங்கள் பேசாமல் கேழ்வரகு சாப்பிட்லாம். கேழ்வரகில் வந்து அவ்வளோ கால்சியம் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக அவங்க உணவில் வாரத்துக்கு ஒரு நாளோ ரெண்டு நாளோ கேழ்வரகில் ஏதாவது ஒன்று ஒரு வேளை எடுத்துக்கிற மாதிரி பாருங்கள். கேழ்வரகு உருண்டை இல்லை கேழ்வரகு அடை, நான் சொன்ன மாதிரி கேழ்வரகு புட்டு, இடியாப்பம், இல்லை ஒரு இட்லி தோசை மாவு அரைச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு தாராளமாக நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். நம்ம வந்து சிறுதானியம் வந்து நிறைய எத்தனை நாள் அரைச்சி வைக்கலாம் இட்லி தோசை, முடிஞ்ச அளவு ஒரு 3-4 வேளை சாப்பிட்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. ஏன்னா எந்த ஒரு சிறுதானியமே 3 தொடர்ந்து சாப்பிட்ணும். நீங்கள் ஒரு நாள் இன்றைக்கு ஒன்று நாளைக்கு ஒன்று நாளை கழிச்சு ஒன்றுன்னு சாப்பிடாதீங்க. அப்போ உங்களுக்கு வந்து அதனுடைய முழு பலனும் நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ இப்போ இன்றைக்கி ஒரு கேழ்வரகு எடுக்கிறீங்க அப்படின்னா இன்றைக்கி கேழ்வரகு இட்லி, நாளைக்கு கேழ்வரகு தோசை, அடுத்த நாள் கேழ்வரகு புட்டோ இல்லை கேழ்வரகு அடையோ அப்படி மாற்றி நீங்கள் சாப்பிடுங்க. ஒரு 3 தொடர்ந்து ஒரு மில்லட்டை எடுக்கும்போது அதனுடைய முழு சத்தம் உங்கள் பாடி வந்து அப்சார்ப் பண்ணிக்கும்.
1: அப்படியா மேம்?
0: ஆமாம்,
1: இந்த விருந்து மருந்து சொல்கிறாங்க
0: அதே தான். நான் சொல்ல வந்த நீங்கள் சொல்லிட்டீங்க, எந்த ஒரு உணவுமே ஒரு 3 தொடர்ந்து சாப்பிட்ணும். இப்போ உங்களுக்கு ஒரு வந்து ஒரு ஒவ்வாமை தெரியுது, ஆனால் அது வந்து ரொம்ப பெருசாக இல்லை. சில ஒவ்வாமைகள் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்ட உடனே டிராஸ்டிக்காக போயிடும், அதாவது நம்மளால் எதுவே பண்ண முடியாது. அப்படி இருந்துச்சுன்னா உடனடியாக நம்ம நிறுத்திடும். இப்போ ஒரு சில உணவுகள் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டோடனே நம்மளுக்கு ஒரு சின்ன அரிப்போ இல்லை அந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ நம்ம அன்றைக்கி என்னனால அதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்படி அந்த மாதிரி ஒரு சின்ன அரிப்பு இல்லை ஒரு சின்ன தோலில் தடிப்பு அப்படி ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் 2 சாப்பிட்டு பாருங்கள். அப்போ அன்றைக்கி சாப்பிட்டதெல்லாம் கண்டிப்பாக நோட் பண்ணி வைங்க. இப்போ இன்றைக்கி ஒரு சிறுதானியம் எடுக்கிறீங்க, அதனால இப்படி ஆயிருக்கு அப்படின்னு நீங்கள் சஸ்பெக்ட் பண்ணீங்க, ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஒரு 2 விட்டுட்டு திரும்ப எடுத்து பாருங்கள். திரும்பவும் அதே மாதிரி வந்துச்சுன்னா அப்போ நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கலாம், ஸோ இதுதான் எனக்கு ஒத்துக்கலை அப்படின்ட்டு. அப்படி இல்லாமல் நீங்களாம் முடிவு பண்ணாதீங்க. நான் சொல்கிறது சின்ன அலர்ஜிக்கு. சில அலர்ஜிலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே மூச்சு திணறல் மாதிரிலாம் வரும். அப்படிலாம் வந்துச்சுன்னா உடனடியாக நீங்கள் நிறுத்தணும், உடனே டாக்டரை போய் பார்க்கணும். குறிப்பாக எனக்கு தெரிஞ்சு எந்த சிறுதானியமும் அந்த அளவுக்கு ஆனதில்லை, இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதும் இல்லை பார்த்ததும் இல்லை. தோல் அரிப்பு அதெல்லாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அப்புறம் வயிறுக்கு ஒத்துக்காமல் டயரியா போகிறது அது நான் கேள்விப்பட்டிருக்கேன். மற்றபடி மேஜர் அலர்ஜி நான் கேள்விப்பட்டதில்லை. அது வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு மனுஷனோட உடம்பும் ஒவ்வொரு மாதிரி ரியாக்ட் பண்ணும். இன்றைக்கி நம்மளுக்கு ஒத்துக்கும், நாளைக்கு ஒத்துக்காமல் போகும், அதெல்லாம் இருக்குது. அதனால் உடனடியாகவே நம்ம எந்த முடிவுமே பண்ண முடியாது. குறிப்பாக வந்து நான் இந்த அலர்ஜின்னு சொன்னதுனால சொல்லிடுறேன், இந்த சிறுதானியத்தில் தோல் அலர்ஜி இருக்கிறவங்க, தோல் சம்பந்தமான நோய்கள், தோல் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு மருந்து எடுக்கிறவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து கம்பு, சோளம், வரகு இது 3 அவாய்ட் பண்ணணும். இது 3 வந்து அந்த தோல் வியாதிகளை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை உள்ளது இந்த 3 சிறுதானியமும். இல்லை இவ்வளோ நல்லது இருந்தால் கூட இந்த ஒரு சின்ன பாயிண்ட் உண்டு,

0: இப்போ கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்கள் அவங்க வந்து சிறுதானியங்களை எடுத்துக்கலாமா, இல்லை அவங்களுக்கு ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா?
1: பொதுவாக ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னு நான் சொல்ல மாட்டேன். இப்போ பழகின பிள்ளைங்கன்னா தாராளமாக எடுத்துக்கலாம். நீங்கள் சிறுதானியம் சாப்பிட்டு பழகி இருக்கிறீங்க, ஒரு 2-3 வருஷமோ இல்லை 1 வருஷமாக நான் சாப்பிட்றேன், அதனால் உங்களோட ப்ரெக்னன்சி டயத்தில் அது ஒன்றும் பெருசாக இது பண்ணாது. இல்லை ப்ரெக்னன்சி டயத்தில் தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு தான் பண்ணணும். ஏன்னா ப்ரெக்னன்சி டயத்தில் நம்மளுக்கு நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்கும். அப்போ நம்ம பாடி வந்து எப்படி ரியாக்ட் பண்ணணும் நம்மளுக்கு தெரியாது. அதுக்கு பதிலாக வந்து நான் சொன்ன மாதிரி பிரச்சனைகளே வராதுன்னா கஞ்சியாக எடுக்கும்போது ரொம்ப பிரச்சனை வராது. சிறுதானியத்தை அது மாதிரி இட்லி தோசையாக எடுக்கும்போது ரொம்ப பிரச்சனைகள் வராது. அப்படி ப்ரெக்னெண்ட்டாக இருக்க பிள்ளைங்க அதை எடுத்து பார்க்கலாம், காலையிலேயே மத்தியானமும் தான். அந்த 2 நேரத்துக்குள்ளே நீங்கள் ஏதாவது 1 நேரம்

0: பாருங்க, ஒரு நாள் சாப்பிடுங்க, உங்களுக்கு ரொம்ப அன்ஈஸியா இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க பிரெக்னன்சி டயத்துல அவாய்ட் பண்ணலாம்.
1: ரொம்ப எல்டர்லியா இருக்காங்கல்ல வயசானவங்களுக்கு, ஒரு 70களுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு வந்து ஜீரண சக்தி ரொம்ப குறைவா தான் இருக்கும். அவங்க வந்து சிறுதானியத்தை எப்படி எடுத்துக்கிறது?
0: அவங்க சிறுதானியத்தை நான் சொன்ன மாதிரி கஞ்சி தான் அவங்களுக்கு பெஸ்ட். அவங்களுக்கு வாயில பல்லெல்லாமே குறைஞ்சிருக்கும், அப்போ அவங்களால அந்த சவைக்கக்கூடிய தன்மையும் குறைஞ்சிருக்கும் போது அவங்களுக்கு ரொம்ப எளிதாக கொடுக்கக்கூடியது கஞ்சி தான். நீங்கள் ஒரே மாதிரி கஞ்சி போர் அடிக்கும்ன்றதுனால தான் நான் எங்கள் அம்மாவுக்கு கொடுத்தேன். எப்படி கொடுப்பேன்னா, ஒரு நாள் வெறும் சிறுதானியம் ஏதாவது ஒன்று மட்டும் அதில் இருக்கும், ஒரு நாள் வந்து அதோட கொஞ்சம் பாசிப்பருப்பு வறுத்து சேர்ப்பேன், அப்போ அது கொஞ்சம் டேஸ்ட் டிஃபர் ஆகும். அப்புறம் ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த காய்கறிகள் பொடிய கேரட்டு பீன்ஸ் எல்லாம் நறுக்கி எல்லாமே ஒன்றா குக்கரில் வேக வைக்கும்போது நல்லா மேஷ் ஆயிரும். அவங்களுக்கு அந்த பல்லில் கூட இது பண்ணணும்னு அவசியம் இல்லை, அப்படியே இது பண்ணுவாங்க. அப்போ ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து பட்டை சோம்பு அதெல்லாம் போட்டு கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லாக கொடுப்பேன். அப்போ அது வந்து பிடிக்கும், அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு நாள் வெறும் பால் கொடுப்பேன் கொஞ்சம், இல்லை ஒரு நாள் தேங்காய் பால் கொஞ்சம் ஊற்றி கொடுப்பேன், அந்த மாதிரி.
2: இதுவரை சமையல் கலை நிபுணர் கிருஷ்ணகுமாரி ஜெயக்குமார் அவர்களுடனான நேர்முகத்தை கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் கே வித்யாவதி. சிறுதானியத்தின் முக்கியத்துவம் குறித்த இந்த நேர்காணலின் நிறைவு பகுதியை நாளைய எண்ணுயிர் தோழி நிகழ்ச்சியில் கேட்கலாம்.
3: இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க எங்க கிட்ட சொல்லுங்க. AIR சென்னை w@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ, அல்லது நிகழ்ச்சி இயக்குனர் ஆகாஷ்வாணி சென்னை காமராஜர் சாலை சென்னை 604 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவும் எழுதி அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.
4: தொகுப்பில் உதவி எம் விஜயகாந்த், அமைப்பு டாக்டர் கே வித்யாவதி,
1: படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
5: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் கால்நடை வளர்ப்பும் எல்நினோ தாக்கமும் தொடர் நிகழ்ச்சியில்,
6: இந்த எல்நினோ என்கின்ற பருவகால சூழல் மாற்றத்தினால் கால்நடைகளுக்கு பெரும் தாக்கம் ஏற்படும் வாய்ப்பு உள்ளது. ஒரு 10:30 சாயந்தரம் 3 வரைக்கும் கால்நடைகள் மரத்தடி நிழல்கள்ல கட்டி வச்சுட்டு ஒரு 10-11 மணிக்கு மேல கொஞ்சம் தண்ணியை ஊற்றி குளிப்பாட்டி விட்டீங்கன்னா நல்லது. குடிக்கிறதுக்கு நிறைய நல்ல தண்ணி கொடுத்துட்டுங்க.
5: எல்நினோ சார்ந்த காலநிலை மாற்ற நிகழ்வுகளின் தாக்கத்தை குறைக்க கால்நடை வளர்க்கும் விவசாயிகள் கடைபிடிக்க வேண்டிய உத்திகள் குறித்து சென்னை தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குனர் முனைவர் பா செல்வராஜ் அவர்கள் வழங்கும் கருத்துக்கள், தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் இடம்பெறும். கேட்டு பயன்

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். நாட்டின் அனைத்து துறைகளின் சுயசார்பில் அரசு தனி கவனம் செலுத்தி வருவதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த பாரத இலக்கை எட்ட பொருளாதார வளர்ச்சி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஒருங்கிணைப்பின் தேவையை மத்திய வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை உறுப்பினர்களாக திருமதி மரகதம் குமரவேலும் திருமதி சத்யபாமாவும் இன்று பதவியேற்றனர். தமிழ்நாட்டில் அதிகரிக்கும் அரிசி பருப்பு விலையை கட்டுப்படுத்த மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி கோரியுள்ளது. ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாத சுவாமி திருக்கோவில் ஸ்ரீ ரங்கநாச்சியார் நவராத்திரி உற்சவம் இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் அனைத்து துறைகளிலும் நவீன தொழில்நுட்பங்களை முன்னெடுத்து செல்லும் அதே வேளையில் சுயசார்பிலும் அரசு தனி கவனம் செலுத்தி வருவதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். புதுடெல்லியில் இந்திய ராணுவம் மற்றும் உணவுக் கழகத்துடனான புரிந்துணர்வு ஒப்பந்த நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அமைச்சர், ஆயுதங்கள் தொடங்கி தொழில்நுட்பம், ஆடை, பாதுகாப்பு உபகரணங்கள், பயிற்சிகள் அனைத்திலும் நவீனத்துவம்

0: நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதை எடுத்துரைத்தார். நம் பாதுகாப்பு படைகளுக்கு தேவையான பெருமளவு உபகரணங்கள் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். நல்ல உணவு, முறையான உபகரணங்கள், தரமான பயிற்சி, போதுமான வசதிகள் போன்றவை நம் படைவீரர்களுக்கு வழங்கப்படுவதால் உத்வேகத்துடனும் ஊக்கத்துடனும் செயலாற்ற அது வழிகோலுவதாக எடுத்துரைத்தார். உலகளாவிய தொடர்புகளின் மத்தியில் அமைதி, பாதுகாப்பு, வளத்தை நிலைநாட்ட சர்வதேச ஒத்துழைப்பு மிகவும் அவசியம் என்று குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். புதுடெல்லி தேசிய பாதுகாப்பு கல்லூரி நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர், உலகளாவிய ஒருங்கிணைப்பின் பலன்களை அங்கீகரித்து அவற்றை ஒட்டுமொத்த செயல்திட்டமாக வடிவமைப்பதன் அவசியத்தை சுட்டிக்காட்டினார். காலநிலை மாற்ற சவால்கள், தீவிரவாத அச்சுறுத்தல் போன்றவற்றிற்கு ஒருங்கிணைந்த நடவடிக்கைகள் தேவை என்பதையும் அவர் எடுத்துரைத்தார். உலக நாடுகளில் இயற்கை பேரிடர் ஏற்படும் போதெல்லாம் உடனடியாக உதவி செய்ய விரையும் முதல் நாடாக இந்தியா திகழ்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். பிற நாடுகள் நம்மீது ஆதிக்கம் செலுத்தாமல் இருப்பதை உறுதி செய்வதற்காகவே நம் தேசம் வலிமை மிகு தேசமாக உருவெடுக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். வளர்ச்சியடைந்த பாரதம் இலக்கை எட்ட பொருளாதார வளர்ச்சியும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் ஒருங்கிணைய வேண்டியதன் அவசியத்தை மத்திய சுற்றுச்சூழல் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். புதுடெல்லியில் இந்திய வனப்பணி அதிகாரிகள் பயிற்சி நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர், இந்திய வனப்பணியாளர்கள் நாட்டின் காடுகளையும் உயிரினங்களையும் சுற்றுச்சூழல் வளத்தையும் பாதுகாக்க அர்ப்பணிப்புடன் செயலாற்ற அறிவுறுத்தினார். மனித விலங்கு மோதல்கள், காட்டுத்தீ, காலநிலை மாற்றம், வன பாதுகாப்பில் சீரற்ற தன்மை போன்ற சவால்களுக்கு அறிவியல் தொழில்நுட்ப அணுகுமுறையும் சமூக பங்களிப்பும் அவசியம் என்று அவர் எடுத்துரைத்தார். வன உயிரின பாதுகாப்பில் இந்தியாவின் முன்னேற்றம் வனப்பரப்பை அதிகரித்தல், கரியமில வாயு வெளியேற்றத்தை தடுத்தல், நிலங்களை மீட்டெடுத்தல் போன்ற பணிகள் குடிமக்களின் பங்களிப்போடு மேற்கொள்ளப்படுவதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். வன பாதுகாப்பில் பாரம்பரிய நடைமுறைகளையும் தாண்டி புதிய நிலைப்பாடுகளுடன் செயலாற்றி நீடித்த வளர்ச்சிக்கு பங்காற்ற வனப்பணியாளர்களை அவர் கேட்டுக்கொண்டார். தேசிய மனித உரிமை ஆணையத்தின் செயலி அறிமுகம் செய்யப்பட்டிருப்பதால் குடிமக்கள் புகார்களை அளித்து அதன் மீதான நடவடிக்கைகளை பார்வையிடலாம் என்று தலைமை நீதிபதி சூரியகாந்த் கூறியுள்ளார். புதுடெல்லியில் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் 33வது நிறுவன நாளையொட்டி இன்று உரையாற்றிய அவர், அரசியல் சாசன மீறுதல்களின் போது நீதிமன்றங்கள் தலையிட்டு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தினார். சமத்துவம், சுதந்திரம், நீதி, மாண்பு, மரியாதை போன்றவற்றை ஒவ்வொரு குடிமகனுக்கும் அரசியல் சாசனம் உறுதி செய்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். புகார் தொடர்பான மனுக்கள் மீது ஆணையம் விசாரணை மேற்கொள்வதுடன் பணிகள் செயலாக்கத்தில் தோல்விகள் ஏற்படும் போது தலையிடுவதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார். மனித உரிமைகள் என்பது மனித மாண்புடன் தொடர்புடையது என்று எடுத்துரைத்த அவர், சுகாதாரம், உணவு, தங்குமிடம், வாழ்வாதாரம், தூய்மையான சுற்றுச்சூழல் போன்றவை அனைவருக்கும் உரியது என்றார். மனித உரிமைகள் ஆணையம் மனித உரிமைகளின் பாதுகாப்பை வலுப்படுத்தி நீதியை முன்னெடுத்து சென்று பொறுப்புத்தன்மையையும் மரியாதையும் நிலைநாட்ட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். மருத்துவ நிறுவனங்களில் பெறப்படும் சேவை வசதிகளுக்கான கட்டண விகிதங்களை அட்டவணைப்படுத்த அனைத்து மாநிலங்களையும் யூனியன் பிரதேசங்களையும் மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக நோயாளிகள் சிகிச்சை குறித்து தெளிவான முடிவெடுக்கவும் கட்டணம் தொடர்பான சர்ச்சைகளை தவிர்க்கவும் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. மருத்துவ சிகிச்சை கட்டணங்களில் வெளிப்படைத்தன்மையின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தியுள்ள மத்திய அரசு, மருத்துவம் மற்றும் ஆயுஷ் விசாக்களில் இந்தியா வரும் வெளிநாட்டு நோயாளிகளுக்கான தொகுப்பு கட்டணங்களையும் வெளிப்படையாக காட்சிப்படுத்த மாநில அரசுகளை கேட்டுக்கொண்டுள்ளது.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது வாழ்க்கையை நிறைவு செய்த நிலையில் வளர்ச்சியடைந்த பாரத பாதை என்ற பிரதமரின் தொலைநோக்கு பயணத்தின் மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தின் ஒரு பகுதியாக சர்வதேச யோகா தினம் குறித்த செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வேண்டுகோளுக்கேற்ப ஜூன் 21 சர்வதேச யோகா தினமாக ஐநா சபை அறிவித்த நிலையில் 2015 முதல் இத்தினம் சர்வதேச யோகா தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனால் யோகக்கலைக்கு உலகளவில் அங்கீகாரம் கிடைத்ததுடன் உடல் நலம், மனநலம், சமச்சீர் உணவு போன்ற விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தியுள்ளது. ஆயுஷ் அமைச்சகம் பல்வேறு அமைப்புகளுடன் இணைந்து விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளுடன் நாடு முழுவதும் யோகா பயிற்சி திட்டங்களை முன்னெடுத்து சென்றது. யோகா கலை மற்றும் தியானத்தின் மையமாக ரிஷிகேஷ் உருவெடுத்துள்ள நிலையில் அதன் ஆன்மீக கலாச்சாரம் இமயமலையையும் கங்கையையும் உள்ளடக்கிய அதன் சுற்றுச்சூழல் வெளிநாட்டினரையும் உள்நாட்டினரையும் பெருமளவில் ஈர்த்தது. ஆரோக்கியமான சமச்சீரான வாழ்க்கையை உறுதி செய்யும் யோகக்கலைக்கு உலகளாவிய அங்கீகாரத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி ஏற்படுத்தியுள்ள நிலையில் யோகக்கலை

0: குறித்த சிறப்புகள் சர்வதேச நாடுகளில் பரவி வருவது குறிப்பிடத்தக்கது. உலகளாவிய யோகக்கலை குறித்து திருச்சியை சேர்ந்த யோகா ஆசிரியர் திரு பே விஜயகுமார் தெரிவிக்கையில்,
1: யோகா மனம் மற்றும் உடல், எண்ணம், செயல் ஆகியவற்றின் ஒற்றுமையை உள்ளடக்கியது. இது நமது ஆரோக்கியத்திற்கும் நல்வாழ்விற்கும் மதிப்புமிக்க ஒரு முழுமையான அணுகுமுறையாகும். யோகா என்பது வெறும் உடற்பயிற்சி மட்டுமல்ல, அது உங்களுடனும் உலகத்துடனும் இயற்கையுடனும் ஒன்றிணைந்த உணர்வை கண்டறியும் ஒரு வழியாகும்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற தாவேக உறுப்பினர்கள் திருமதி மரகதம் குமரவேலும் திருமதி சத்யபாமாவும் சட்டப்பேரவை உறுப்பினர்களாக இன்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். சென்னை தலைமைச் செயலகத்தில் பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் முன்னிலையில் இருவரும் பதவியேற்றனர். இதனைத் தொடர்ந்து இருவரும் முதலமைச்சரை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். தமிழ்நாட்டில் அதிகரிக்கும் அரிசி பருப்பு விலையை கட்டுப்படுத்த அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தினார்.

0: திருமதி மரகதம் குமரவேலும் திருமதி சத்யபாமாவும் சட்டப்பேரவை உறுப்பினர்களாக இன்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். சென்னை தலைமைச் செயலகத்தில் பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் முன்னிலையில் இருவரும் பதவியேற்றனர். இதனைத் தொடர்ந்து இருவரும் முதலமைச்சரை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். தமிழ்நாட்டில் அதிகரிக்கும் அரிசி பருப்பு விலையை கட்டுப்படுத்த அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் இன்று அவர் வெளியிட்ட அறிக்கையில் கடந்த ஜூலை மாதம் தொடங்கி தற்போது வரை 3 மாதங்களில் அரிசி விலை படிப்படியாக அதிகரித்து கிலோவிற்கு 27 ரூபாய் வரை உயர்ந்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். பருப்பு வகைகளின் விலையும் ஏற்றம் கண்டுள்ளதால் ஏழை நடுத்தர குடும்பங்கள் பாதிக்கப்பட்டதாக அவர் குறை கூறினார். தமிழ்நாட்டில் கூட்டுறவு நிறுவனங்கள் மூலம் 180,000 கோடி கடன் வழங்கும் இலக்கை அடைய வாரந்தோறும் சிறப்பு கடன் முகாம்கள் நடைபெறும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. செவ்வாய்க்கிழமைகளில் சிங்கப்பெண்கள் மற்றும் வீட்டு வசதி கடன்கள் முகாமும் வெள்ளிக்கிழமைகளில் இதர முன்னுரிமை கடன்கள் முகாமும் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டத்தில் 100,000 அதிகமான வீடுகளில் சூரிய மின் தகடுகள் பொருத்தும் திட்டத்தை நடைமுறைப்படுத்த பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி லீலா அலெக்ஸ் கூறியுள்ளார்.
1: இப்போ வெள்ளூர் மாதிரி வெயிலுக்கு பேர் போன ஒரு மாவட்டத்துல 2800 மட்டும் இல்லாம அதிகமான வீடுகள் இந்த பயணம் வந்து எடுத்து போய் செல்லணும். நம்ம அதுக்கு எல்லாரோட ஒத்துழைப்பு தாங்க. இன்னைக்கு வந்திருக்க வெண்டாஸ் கிட்ட உங்களோட குவெரிஸ் என்னவோ டவுட்ஸ் என்னவோ அதெல்லாமே கேட்டு அறிஞ்சு உங்களோட வீட்டுக்கு வந்து இந்த மின் இணைப்பு கண்டிப்பா வந்து பெற்றுக்கொள்ளுங்க.
0: தூத்துக்குடி மாவட்டத்தில் பரவலாக மழை பெய்து வருவதால் உப்பு உற்பத்தி முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: தூத்துக்குடி மாவட்டம் முழுவதுமே நேற்று முதல் ஆங்காங்கே பரவலாக மழை பெய்து வருகிறது. நேற்று நள்ளிரவு முதல் தூத்துக்குடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் அவ்வப்போது மழை விட்டுவிட்டு பெய்து வருகிறது. இந்த தொடர் மழையின் காரணமாக தூத்துக்குடி மாவட்டத்தின் பிரதான தொழில்களில் ஒன்றான உப்பு உற்பத்தி தொழில் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த மழையின் காரணமாக சாலைகளில் மழைநீர் தேங்கியுள்ளது. உப்பளங்களில் இந்த மழைநீர் தேங்கியுள்ளதால் விறுவிறுப்பாக நடைபெற்று வந்த இந்த உப்பு உற்பத்தி பணி பாதிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக உப்பளங்களில் வேலை பார்க்கும் ஆயிரக்கணக்கான உப்பள தொழிலாளர்கள் வேலையை இழந்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர்
0: திருப்பத்தூர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் நலனுக்கு சிறப்பாக சேவையாற்ற தனிநபர் மற்றும் நிறுவனங்கள் மாநில அரசின் விருது பெற வரும் 22ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு நல்லசிவன் கூறியுள்ளார். ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் சுவாமி திருக்கோவில் ஸ்ரீ ரங்கநாச்சியார் நவராத்திரி உற்சவம் இன்று தொடங்குகிறது. தாயார் மூலஸ்தானத்திலிருந்து மாலை 6:30 மணிக்கு புறப்பாடு கண்டருளி கொலு மண்டபத்தில் எழுந்தருள்கிறார். முக்கிய நிகழ்வான தாயார் திருவடி சேவை வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும். மயா ஓபன் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் இந்தியாவின் சுமித் நாகல் போர்ச்சுகலின் ஹென்ரிக் ரோச்சாவை இன்று எதிர்கொள்கிறார். இந்த போட்டி போர்ச்சுகலில் நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் அனைத்து துறைகளின் சுயசார்பில் அரசு தனி கவனம் செலுத்தி வருவதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த பாரத இலக்கை எட்ட பொருளாதார வளர்ச்சி சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் ஒருங்கிணைப்பின் தேவையை மத்திய வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை உறுப்பினர்களாக திருமதி மரகதம் குமரவேலும் திருமதி சத்யபாமாவும் இன்று பதவியேற்றனர். தமிழ்நாட்டில் அதிகரிக்கும் அரிசி பருப்பு விலையை கட்டுப்படுத்த மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி கோரியுள்ளது. ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் சுவாமி திருக்கோவில் ஸ்ரீ ரங்கநாச்சியார் நவராத்திரி உற்சவம் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் பாரதியார் பாடல்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 12 மணி, நேரம் 2:15. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்டு ரசிக்கலாம் மதுரத்தென்றல். மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில் மீண்டும் கிளி பாடல்கள் துவங்குகிறது. நேர்களே, கண்ணெதிரே தோன்றினால் திரைப்படத்திலிருந்து சின்ன சின்ன கிளி பறந்து வருது உங்களுக்காக.

நேரம் 2:21. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இணைந்திருக்கிறோம். இது மதுரத்தன்றல். மது பாலகிருஷ்ணன் சுஜாதா குரல்ல பரமசிவம் திரைப்படத்திலிருந்து ஒரு கிளி காதலில் பாட வருது.

வாழ காற்று தேவை. சுத்தமான காற்றுக்கு மரங்கள் தேவை. இன்று ஒரு மரம் நட்டால் நாளை ஒரு தலைமுறை நிம்மதியாக சுவாசிக்கும். மரங்களை வளர்ப்போம், அடுத்த தலைமுறையை காப்போம்.

மதிய அலைவரிசை 1269 கிலோ ஹெட்ஸில் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். இது மதுரை தென்றல். மதுரை தென்றல் நிகழ்ச்சி தரும் அடுத்த கிளி பாடல் கேடி பில்லா கில்லடி ரங்கா திரைப்படத்திலிருந்து கொஞ்சம் கிளி கொஞ்சம் வருது.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3

0: விளம்பரம் கொடுக்கிறேன்.
1: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
2: நேரம் 2:32. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெர்ட்ஸில் கேட்டுட்ருக்கோம் மதுர தென்றல். மதுர தென்றலில் இதுவரைக்கும் பார்க்காத கிளி பஞ்சவர்ண கிளி பறந்து வருது கருடன் திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இதுவரை கேட்டு ரசித்தோம் மதுரத்தன்றல் நிகழ்ச்சியில் வந்த பாடல்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். சுந்தரி, நன்றி நேர்களே. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: மீண்டும் திரைப்பட பாடல்களை மாலை 5:30 கேட்டு ரசிக்கலாம். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் 2:40 ஆகாஷ்வாணி. ஹிந்தி பாடம் கற்பிப்பவர் டாக்டர் வி. சௌமியா நாராயணன் அவர்கள். மாணவர் ஹீரல் ஷா.
1: நமஸ்தே ஜி.
2: நமஸ்தே ஹீரல். இன்று நாம் தூத் ஃபேக்ஸ் ரபடி ஃபேக்ஸ் என்ற புத்தகத்திலிருந்து யஹா சிர் ஜுகாவோ என்ற கதையின் தொடர்ச்சியை பார்க்கலாம். அதற்கு முன் கடந்த வாரம் நடந்த கதையின் சுருக்கத்தை பார்க்கலாம். எனது சித்தப்பா ஹர்பால் சிங் கான்பூரில் 30 வருடங்களாக இருந்து வந்தார். அவர் கான்பூரை விட்டுவிட்டு தன்னுடைய சொந்த கிராமத்திற்கு வந்து விவசாயத்தை மேற்கொண்டார். ஆனாலும் அவருக்கு கான்பூரிலேயே இருக்க வேண்டும் என்ற ஆசை. அப்பொழுது கான்பூரில் நடந்த ஒரு விஷயத்தை எனக்கு சொன்னார். என்னவென்றால், ரமாவதி என்கின்ற ஒரு சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட ஒரு சிறுமி. அவர் எப்படி இந்த சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டார் என்பதை எனக்கு கதையாக சொன்னார். அவரது வீட்டிற்கு முன்பு இங்கே தலையை வணங்கவும் என்று எழுதியிருந்தது. இதிலிருந்து அவர் என்ன தெரிந்து கொண்டார் என்றால், இவர் ரமாவதி சுதந்திர போராட்ட தியாகி என்பதை தெரிந்து கொண்டார். 1940 சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவர் இந்த ரமாவதி. அப்பொழுது தனது உயிரை தியாகம் செய்தார். அக்காலத்தில் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை. அவள் நாட்டுக்காக தன் உயிரை தியாகம் செய்ததை விளம்பரப்படுத்திக் கொள்ளவும் இல்லை. அந்த வீட்டில் எழுதியிருந்த இங்கே தலை வணங்குங்கள் என்கின்ற சொற்றொடர் மழை நீரால் அழிந்து போய்விட்டது. மங்களான எழுத்துக்களாகவே தெரிந்தன. அக்காலத்தில் ரமாவதி சுதந்திர போராட்டத்தில் விடியற் காலையிலேயே தேசிய கொடியை ஏந்தி கொண்டு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களுடன் ஜண்டா ஊஞ்சா ரஹே ஹமாரா என்ற பாடலை பாடிக்கொண்டு ஊர்வலம் செல்வார். அப்பொழுது நேதாஜியுடன் செல்வதால் ஆங்கிலேயர்களின் அடிக்கும் ஆளாவார்கள். பிறகு சித்தப்பா என்னை கான்பூருக்கு அழைத்து செல்ல திட்டமிட்டார். ஆனாலும் அவருக்கு

0: ஜுரம் ஏற்பட்டு இறந்து விட்டார். அதனால் எனக்கு கான்பூர் செல்ல வேண்டிய அவசியமே ஏற்படவில்லை. இருந்தாலும் ரமாவதியை பற்றி நிறைய சொல்லியிருக்கின்றார். ரமாவதியின் வீட்டில் மொத்தம் 3 பேர் இருந்தனர். ரமாவதி, அவளை விட 10 வயது பெரியவனான அண்ணன் ஆசுதோஷ் மற்றும் அவரது வயதான தாயார். ரமாவதியின் அண்ணன் ஆசுதோஷ் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டதால் அவனுக்கு வேலை போய்விட்டது. அவனுக்கு வேலை போய்விட்டதே என்கின்ற வருத்தம் யாருக்கும் ஏற்படவில்லை. மாறாக அவனது அம்மா அதை பெருமையாக நினைத்தாள். ஏனென்றால் நாட்டுக்கு சேவை செய்வது மிக பெருமையான விஷயம் அல்லவா? இது மட்டுமல்லாது அண்ணனுக்கு நிகராக தங்கை ரமாவதியும் சுதந்திர போராட்டத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டாள். ஆசுதோஷின் நண்பர்கள் அங்கு வந்து சுதந்திர போராட்டத்திற்கான ஏற்பாடுகளை பற்றி பேசிக் கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு ரமாவதி உதவி செய்வாள். ஒரு சமயம் கையெறி குண்டுகளை கூட எடுத்து செல்ல அவள் திட்டமிட்டாள். ரமாவதி பள்ளிக்கு செல்வாள். வீட்டிற்கு வந்து பள்ளியில் கொடுத்த வீட்டு பாடம் முதலானவற்றை செய்வாள். போராட்டக்காரர்களுக்கு தேநீர் தயாரித்து சாப்பாடும் சமைத்து போடுவாள். ஒரு சமயம் அந்த போராட்டக்காரர்கள் ஒரு ஆங்கிலேயனை கையெறி குண்டால் வீழ்த்த முடிவு செய்தனர். இந்த பணியில் ரமாவதி எப்படி ஈடுபட்டாள், அதன் பிறகு அவள் என்ன செய்தாள், என்ன விளைவு ஏற்பட்டது என்பதை நாம் இன்றைய பாடத்தின் தொடர்ச்சியில் பார்ப்போம். ஹீரல், தொடர்ந்து பாடத்தை படி.
1: ஹத்கோலா தூசரி ஜகஹ சே லானா தா.
0: கையெறி குண்டு வேறொரு இடத்திலிருந்து கொண்டு வர வேண்டும்.
1: ரமாவதி சுப்சாப் சிட்டி லேக்கர் கை ஔர் ஏக் கிராந்திகாரி கே கர் சே சப்ஜி கே தேலே மே ஹத்கோலா ரக்கர் லாயி.
0: ரமாவதி அமைதியாக கடிதத்தை எடுத்து சென்றாள். ஒரு போராட்டக்காரனின் வீட்டிலிருந்து காய்கறி பையில் கையெறி குண்டை வைத்துக் கொண்டு எடுத்து வந்தாள்.
1: இசி பிரகார் ஏக் பார் உஸ்கே கர் மே கிராந்திகாரியோ கி பேட்டக் சல் ரஹி தி.
0: இதை போலவே ஒரு முறை அவளது வீட்டில் போராட்டக்காரர்களின் கூட்டம் நடந்து கொண்டிருந்தது.
1: ராத் கே 12 பஜே கா சமய தா.
0: இரவு வேளை 12 மணி ஆயிற்று.
1: வோ பேட்டக் மே கிட்கி பர் நிகரானி கே லியே பேட்டி தி கி புலீஸ் ஆயே தோ பதா தே.
0: அவள் கூட்டத்தின் ஜன்னல் அருகில் காவல் காத்து போலீஸ் வந்தால் சொல்வதற்காக எச்சரிக்கை செய்ய அமர்ந்திருந்தாள். கிடுக்கி என்றால் ஜன்னல்.
1: தபி சுப்கே சே போலீஸ் ஆ கை.
0: அப்பொழுது போலீஸ் வந்தார்.
1: வ தீரே சே கை ஔர் கிராந்திகாரியோ சே ஃபுஸ்ஃபுஸாகர் போலி.
0: அப்பொழுது ரமாவதி மெதுவாக போராட்டக்காரர்களிடம் ரகசியமாக சொன்னாள்.
1: போலீஸ் ஆ கை பீச்சே கே தர்வாஜே சே ஆப் லோக் பாக் ஜாயே.
0: போலீஸ் வந்துள்ளது, வீட்டின் பின்கதவு வழியாக நீங்கள் எல்லோரும் ஓடிவிடுங்கள் என்று சொன்னாள்.
1: சபி லோக் சலே கயே.
0: எல்லோரும் போய்விட்டனர்.
1: உதர் போலீஸ் நே தர்வாஜா கட்கட்டாயா.
0: அங்கு போலீஸ் கதவை தட்டினார்.
1: ரமாவதி கி மானே ஆகர் தர்வாஜா கோலா.
0: ரமாவதியின் தாயார் அங்கு வந்து கதவை திறந்தார்.
1: தும்ஹாரே கர் மே கிராந்திகாரி ஹே.
0: உனது வீட்டில் போராட்டக்காரன் இருக்கின்றான்.
1: ஹம் கர் கி தலாஷி லேங்கே புலீஸ் கே ஆத்மி போலே.
0: நான் வீட்டை சோதனையிட வேண்டும் என்று போலீஸ்காரர் சொன்னால். தலாஷி லேனா என்றால் சோதனையிடுதல் என்பது பொருள்.
1: நஹி ஹுசூர் யஹா கோய் கிராந்திகாரி நஹி ஹே. ரமாவதி கி மானே கஹா.
0: இல்லை ஐயா, இங்கு எந்த ஒரு போராட்டக்காரனும் இல்லவே இல்லை என்று ரமாவதியின் தாயார் சொன்னாள்.
1: தும்ஹாரா பேட்டா அசுதோஷ் கஹா ஹே புலீஸ் கே லோகோ நே ஃபிர் பூச்சா.
0: உனது மகன் ஆசுதோஷ் எங்கே என்று போலீஸ்காரர் மீண்டும் கேட்டார்.
1: வோ அப்னி நானி கே யஹா கயா ஹே.
0: அவன் அவனது பாட்டி வீட்டிற்கு சென்றுள்ளான்.
1: அச்சா அப்னே கர் கி தலாஷி தோ.
0: நான் உனது வீட்டை சோதனையிட வேண்டும்.
1: புலீஸ் நே கர் கே சாரோ கம்ரே தேகே.
0: போலீஸ்காரர் அந்த வீட்டின் 4 அறைகளையும் சோதனையிட்டார்.
1: ஏக் கம்ரே மே ரமாவதி ரஜாய் ஓடே லேட்டி தி.
0: ஒரு அறையில் ரமாவதி போர்வையை போர்த்தி கொண்டிருந்தாள்.
1: வோ மூ கோல்கர் ஏக் ஆக் சே சப் குச் தேக் ரஹி தி.
0: அவள் முகத்தை திறந்து ஒரு கண்ணால் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தாள்.
1: ஜப் புலீஸ் சலி கை தோ வோ கடி ஹுய் ஔர் மா சே போலி தாதா அப்னே சாத்தியோ கே சாத் கஹா கயே ஹே.
0: எப்பொழுது போலீஸ்காரர் போய்விட்டாரோ அப்பொழுதே ரமாவதி எழுந்து கொண்டாள். அம்மாவிடம் சென்று அண்ணன் தனது நண்பர்களுடன் எங்கு சென்றுள்ளான் என்று கேட்டாள்.
1: அப்னே கிசி சாத்தி கே யஹா ஹோங்கே.
0: அதற்கு அவனது நண்பர்களுடன் இருப்பான் என்றால் அவளது அம்மா.
1: அப் ரமாவதி படாய் கோ ஜித்னா சமய தேதி உத்னா ஹி தேஷ் கா பி காம் கர்த்தி.
0: இப்பொழுது ரமாவதி படிப்பதற்கு எவ்வளவு காலம் ஒதுக்குகிறாளோ அவ்வளவு காலம் நாட்டுக்காகவும் பணியாற்றுகிறாள்.
1: ஏக் பார் ஸ்கூல் சே ஆதே சமய ரஸ்தே மே புலீஸ் நே உசே ரோகா ஏ லட்கி கியா தேரே கர் கிராந்திகாரி ஆதே ஹே.
0: ஒரு முறை பள்ளியில் இருந்து வரும் வழியில் ஒரு போலீஸ்காரர் ரமாவதியை நிறுத்தி, ஹே பண்ணே, உனது வீட்டில் போராட்டக்காரர்களால் வருகிறார்களா என்ன என்று கேட்டார்.
1: கிராந்திகாரி கிராந்திகாரி கோன் ஹோதே பையா ரமாவதி போலி.
0: போராட்டக்காரனா, போராட்டக்காரன்னா யார் அண்ணே என்றால் ரமாவதி.
1: புலீஸ் வாலே நே டாட்டா போலி பந்தி ஹே.
0: போலீஸ்காரர் மிரட்டினார். ரொம்ப சாமர்த்தியமா.
1: ஏக் புலீஸ் வாலா பலா தா.
0: ஒரு போலீஸ்காரர் நல்லவர் இருந்தார்.
1: போலா சோடியே பச்சி ஹே. ஃபிர் உஸ்னே கஹா ஹமே லட்கியோ கோ பரேஷான் நஹி கர்னா சாஹியே.

0: அவர், விடுங்களையா, இவள் ஒரு சிறுமி, நாம் சிறுமிகளுக்கு தொல்லை கொடுக்க கூடாது என்றார்.
1: ரமாவதி ने घर आकर सारा किस्सा मां को बताया.
0: ரமாவதி வீட்டிற்கு வந்து நடந்த அனைத்தையும் தன்னுடைய தாயாரிடம் தெரிவித்தாள்.
1: पर एक बार रमावती पुलिस के चक्कर में पड़ ही गई.
0: ஆனாலும் ஒருமுறை ரமாவதி போலீஸ்காரர்களின் வலையில் விழுந்தாள்.
1: हुआ यह कि उसके भाई ने कुछ हथगोले भूसे में छिपाकर रख दिए थे.
0: அது எப்படி என்றால், அவளது அண்ணன் சில கையெறி குண்டுகளை வைக்கோலில் ஒளித்து வைத்து கொடுத்து அனுப்பினான். பூசா என்றால் வைக்கோல்.
1: ஷாம் கா சமய தா,
0: சாயங்கால வேலை.
1: தபி புலீஸ் ஆ கயி,
0: அப்பொழுது போலீஸ்காரர் வந்தார்.
1: மா நே கஹா அப் க்யா கியா ஜாய,
0: இப்பொழுது என்ன செய்வது என்று அவரது அம்மா கேட்டாள்.
1: யதி புலீஸ் நே காய கே பூசே கா போரா கோல் தியா தோ கஜப் ஹுய் ஜாயேகா.
0: ஒருவேளை போலீஸ்காரர் பசுவுக்கான வைக்கோல் போரை பார்த்து பிரித்து திறந்து பார்த்தார் என்றால் வம்பாகி விடுமே என்றாள்.
1: पुलिस हम दोनों को पकड़ लेगी, उसी बोरे में हथगोले है.
0: போலீஸ்காரர் நம் இருவரையும் பிடித்து கொண்டு விடுவார், அந்த வைக்கோல் போரில் கையெறி குண்டுகள் இருக்கின்றனவே என்றால் அம்மா.
1: மா मैं गाय को भूसा डालने के बहाने दलिया में नीचे हथगोले रख दूंगी और ऊपर भूसा.
0: அம்மா, நான் பசுவுக்கு வைக்கோல் போடுற சாக்கு போக்கில் அந்த கூடைக்கு அடியில் கையெறி குண்டுகளை வைத்துவிட்டு அதன் மீது வைக்கோலை பரப்பி வைக்கிறேன் என்றால்,
1: இஸ் தர ஹத்கோலே சிப்பாக்கர் லே ஜாங்கி ஒரு காய்கி நாத் மே பூசே சே டக்கர் ரக் துங்கி.
0: இப்படியாக கையெறி குண்டுகளை ஒளித்து மறைத்து எடுத்துச் செல்வேன். மாட்டுக்கு தீவனம் வைக்கும் கூடையில் வைக்கோலை போற்றி வைத்து விடுவேன் என்றால் ரமாவதி. நாந்து என்றால் மாட்டுக்கு தீவனம் வைக்கும் ஒரு கூடை, பூசே என்றால் வைக்கோல்.
1: एक बार रमावती पहले भी ऐसे ही हथगोले भूसे में छिपाकर ले गई थी और नाद में भूसे के नीचे दबा दिए थे.
0: இதற்கு முன்பேயே ஒரு முறை ரமாவதி இப்படியாகவே கையெறி குண்டுகளை வைக்கோலில் மறைத்து ஒளித்து எடுத்துச் சென்றாள். மாட்டின் தீவன கூடையில் வைக்கோல் கீழே திணித்து வைத்தாள்.
1: ரமாவதி பூசே கி தல்யா லேகர் கர் கே பாஹர் நிக்லி.
0: ரமாவதி வைக்கோல் கூடையை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு வெளியே வந்தாள்.
1: ஏ லட்கி தல்யா மே க்யா ஹே, ஏக் புலீஸ் வாலா போலா.
0: ஏ பொண்ணே, கூடையில் என்ன இருக்கு என்று ஒரு போலீஸ்காரர் கேட்டார்.
1: भैया इसमें भूसा है, गया को डालने जा रही हूँ.
0: अने இது வைக்கோல், மாட்டுக்கு போட எடுத்து கொண்டு போகின்றேன் என்றால் ரமாவதி.
1: अच्छा जा.
0: அப்படியா, சரி போ என்றார் போலீஸ்காரர்.
1: ரமாவதி அபி தோ ஹி கதம் படி தி கி தூசரா புலீஸ் வாலா போலா ருகோ.
0: இப்படி ரமாவதி சொல்லிவிட்டு இரண்டு அடி முன்னே சென்றதும் மற்றொரு போலீஸ்காரர் நில் என்று கூறினார்.
1: அப்னி டலியா முஜே தோ,
0: உனது கூடையை என்னிடம் கொடு என்றார் போலீஸ்.
1: புலீஸ் வாலே நே டலியா லேகர் ஜேசே ஹி பூசே மே ஹாத் டாலா உசே கிசி கடி சீஸ் கா அனுபவ் ஹுவா.
0: போலீஸ்காரர் கூடையை எடுத்து அதிலுள்ள வைக்கோலில் கையை நுழைத்ததும் அவரது கையில் ஒரு கெட்டியான பொருள் தென்பட்டது.
1: ஓ தோ யே ஹே ஹத் கோலே, புலீஸ் வாலா வியங்கிய சே ஹஸ்கர் போலா.
0: ஓ, இவை கையெறி குண்டுகளாயிற்றே என்று நையாண்டித்தனத்துடன் சிரித்து கொண்டு சொன்னார்.
1: தீன் ஹத் கோலே ஹே உஸ்னே பஹார் நிகாலே,
0: மூன்று வெடிகுண்டுகள் இருந்தன, அவைகளை வெளியே எடுத்தார்.
1: பூசே கி டலியா வஹி பட்டக் தி,
0: வைக்கோல் கூடையை அங்கேயே போட்டுவிட்டார் அந்த போலீஸ்காரர்.
1: உஸ்கி மா தர்வாசே பர் ஹி கடி தி,
0: ரமாவதியின் தாயார் கதவின் அருகில் நின்று கொண்டிருந்தாள்.
1: புலீஸ் வாலா ரமாவதி கி மா சே போலா, ஆப்கி லட்கி கோ கிரஃப்தார் கியா ஜாதா ஹே, வோ ஹத்கோலே லேகர் ஜா ரஹி தி.
0: போலீஸ்காரர் ரமாவதியின் தாயாரிடம், உங்களது பெண்ணை கைது செய்கிறோம், ஏனெனில் அவள் கையெறி குண்டுகளை எடுத்துக்கொண்டு சென்றாள் என்றார்.
1: புலீஸ் வாலா ரமாவதி கோ பக்கட்கர் தானே லே கய,
0: போலீஸ்காரர் ரமாவதியை பிடித்து கொண்டு காவல் நிலையத்துக்கு கொண்டு சென்றனர். தானா என்றால் காவல் நிலையம்.
1: உன் பர் கேஸ் சலா,
0: அவர் மீது வழக்கு நடந்தது.
1: தானே பர் உஸ்ஸே பஹுத் சி பாத்தே பூச்சி கயி, उसे चाटे भी मारे गए पर उसने क्रांतिकारियों के बारे में कुछ नहीं बताया.
0: அந்த போலீஸ்காரர்கள் ரமாவதியின் கன்னத்தில் அடித்து அரைந்தார்கள். ஆனாலும் ரமாவதி போராட்டக்காரர்களை பற்றி எதுவும் சொல்லவில்லை.
1: தானேதார் ने उसे रुपया देने का भी लालच दिया.
0: போலீஸ்காரர் உனக்கு பைசா கூட தருகிறோம் என்று ஆசை காட்டினார்கள்.
1: पर रमावती चुप रही.
0: ஆனாலும் ரமாவதி அமைதியாகவே இருந்தார்.
1: अंत में उसे जेल में डाल दिया गया.
0: இறுதியில் அவளை சிறையில் தள்ளி அடைத்தார்கள்.
1: जेल से आने के बाद फिर वो पढ़ाई में लग गई.
0: சிறையில் இருந்து வந்த பிறகு மீண்டும் ரமாவதி படிப்பில் கவனம் செலுத்தினார்.
1: लेकिन उसने राजनीति का काम नहीं छोड़ा.
0: ஆனாலும் அந்த ரமாவதி சுதந்திர போராட்டம் சார்ந்த பணியை விடவில்லை.
1: लोग बताते थे कि एक बार रमावती एक जुलूस के आगे चल रही थी.
0: மக்கள் சொன்னார்கள் என்னவென்றால், ஒருமுறை ரமாவதி ஊர்வலம் ஒன்றில் முன் வரிசையில் சென்று கொண்டிருந்தாள் என்று.
1: வஹ ஜோர் ஜோர் சே அங்கிரேஜோ கே கிலாஃப் நாரே லகா ரஹி தி.
0: அந்த ஊர்

0: குளத்தில் அவள் ஆங்கிலேயருக்கு எதிராக உரக்க கோஷமிட்டாள்.
1: தபி போலீஸ் வாலோனே பீட் பர் லாட்டி சலா தி.
0: அப்பொழுது போலீஸ்காரர்கள் ஊர்வலம் சென்ற கூட்டத்தின் மீது தடியடி செய்தனர்.
1: பக்தாட் மச் கய்,
0: கலவரம் ஏற்பட்டது.
1: லேக்கின் ரமாவதி போலீஸ் கி லாட்டியோ சே இத்னி காயல் ஹோ கய் கி வோ ஃபிர் நா உட் பாய்.
0: ஆனால் ரமாவதி போலீஸ்காரர்களின் தடியடியால் காயமடைந்து எழுந்து நிற்க கூட முடியாதவளாய் ஆனாள். காயல் என்றால் காயம்.
1: உஸ்னே தம் தோட் தியா,
0: அவள் உயிரையே விட்டுவிட்டாள்.
1: ரமாவதி கே பாய் ஔர் மா கே பாரே மே கிசி கோ குச் பதா நஹி சலா.
0: ரமாவதியின் அண்ணன் மற்றும் அவரது தாயார் இவர்களை பற்றி எந்த விஷயமும் யாருக்கும் தெரியவில்லை.
1: சாச்சா கோ ரமாவதி கி இத்னி ஹி கானி சுன்னே கோ மிலி தி ஜோ உன்னோனே முஜே பதாயி.
0: எனது சித்தப்பாவுக்கு ரமாவதியை பற்றிய கதையை எவ்வளவு கேட்டாரோ அவ்வளவே அவரும் எனக்கு சொன்னார்.
1: அப் சாச்சா தோ இஸ் துன்யா மே ஹே நஹி,
0: இப்பொழுதோ எனது சித்தப்பாவும் இவ்வுலகில் இல்லை.
1: நஹி தோ மே உன்கே சாத் கான்பூர் ஜாதா ஔர் உஸ் கர் கோ தேக்தா.
0: அவர் இருந்திருந்தால் நானும் அவருடன் கான்பூர் சென்றிருப்பேன். கான்பூர் சென்று

0: உன்னொன்னே முஜெ பத்தாயி.
1: எனது சித்தப்பாவுக்கு ரமாவதியை பற்றிய கதையை எவ்வளவு கேட்டாரோ அவ்வளவே அவரும் எனக்கு சொன்னார்.
0: அப் சாச்சா தோ இஸ் துன்யா மே ஹே நஹி.
1: இப்பொழுதோ எனது சித்தப்பாவும் இவ்வுலகில் இல்லை.
0: நஹி தோ மே உன்கே சாத் கான்பூர் ஜாதா ஔர் உஸ் கர் கோ தேக்தா.
1: அவர் இருந்திருந்தால் நானும் அவருடன் கான்பூர் சென்றிருப்பேன். கான்பூர் சென்று அந்த வீட்டையும் பார்த்திருப்பேன்.
0: ஜிஸ் பர் கிசினே லிக் தியா தா யஹா சிர் ஜுகாவ் யோ ரமாவதி கா கர் ஹே மே உஸ் கர் கே சாம்னே சிர் ஜுகாதா.
1: அந்த வீட்டில்தான் யாரோ ஒருவர் இப்படியாக எழுதியிருந்தார். அது என்னவென்றால், இங்கு தலையை வணங்கவும், இது ரமாவதியின் வீடு என்று. நான் அந்த வீட்டின் எதிரில் தலை வணங்கி இருப்பேன்.
0: அப் தோ ஐசா குச் பி சம்பவ் நஹி ஹே.
1: இதற்கெல்லாம் ஒரு வாய்ப்பும் இல்லவே இல்லாமல் போயிற்று.
0: பர் ரமாவதி கி கஹானி திமாக் மே பேட்டி ஹே.
1: ஆனாலும் ரமாவதியின் கதை என் நினைவிலேயே இருக்கிறது.
0: ரமாவதி கித்னி பஹாதுர் லட்கி தி ஜிஸ்னே தேஷ் கி ஆசாதி கி லடாய் மே பாக் லியா ஔர் அப்னே பிராண் தே தியே.
1: ரமாவதி எவ்வளவு வீரமான பெண். அவள் நாட்டின் சுதந்திரத்திற்கான போராட்டத்தில் கலந்து கொண்டு தன்னுடைய உயிரை தியாகம் செய்தாள். சரி ஹீரல், இத்துடன் இன்றைய பாடம் முடிவடைகிறது. நாம் அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம்.
0: தன்யவாத் ஜி.
2: ஹிந்தி பாடம் கேட்டோம். கற்பித்தார் டாக்டர் வி சௌமியா நாராயணன் அவர்கள். மாணவர் ஹீரல் ஷா. 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போவில் 3-2. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் மூட்டு தசை மற்றும் இணைப்பு தசை மருத்துவர் டாக்டர் எஸ் ஷாம் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். திங்கள் முதல் வெள்ளி வரை 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போவில் 3-2 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் மருத்துவர்களின் ஆலோசனைகளை கேட்டு பயன்பெறலாம். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். திருநெல்வேலி மாவட்டம் நம்பியாறு அணை 4 சென்டிமீட்டர், கன்னியாகுமரி மாவட்டம் மாம்பழத்துறை ஆறு, அணைக்கிடங்கு, கோழிப்போர் விளை ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர். திருநெல்வேலி மாவட்டம் களக்காடு, ஊத்து, ராமநாதபுரம், குருந்தன்கோடு, பூதபாண்டி, நாகப்பட்டினம், செங்கோட்டை, ராதாபுரம், கன்னிமார், வேளாங்கண்ணி, முள்ளங்கினா விளை, அடையாமடை, கொடுமுடியாறு அணை, ராதாபுரம், பாலமோர், சேரன்மாதேவி, திருச்செந்தூர் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. நாலுமுக்கு, வாலிநோக்கம், நாங்குநேரி, குலசேகரப்பட்டினம், இரண்யில், இளையான்குடி, அடவிநயினார் அணை, வெம்பாக்கோட்டை, கருப்பாநதி அணை, சிவகிரி, பெருஞ்சாணி அணை, முக்கூடல் அணை, புத்தன் அணை, சிவகங்கை, நாகர்கோவில், குண்டார் அணை, தக்கலை, காக்காச்சி ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. தமிழ்நாட்டின் பல இடங்களில் அதிகள வெப்பநிலை 2-4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் இயல்பையொட்டியே இருந்தது. மிக அதிகளவு வெப்பநிலையான 37.6 டிகிரி செல்சியஸ் ஈரோடில் பதிவானது. மிக குறைந்தளவு வெப்பநிலையான 22.7 டிகிரி செல்சியஸ் தருமபுரியில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்தளவு வெப்பநிலை 9.8 டிகிரி செல்சியஸ். அதிகளவு வெப்பநிலை கோயம்புத்தூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1-4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்களவு அதிகரித்து காணப்பட்டது. ஈரோடு, கன்னியாகுமரி, மதுரை, திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1-4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்களை இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தஞ்சாவூர், சென்னை, கோயம்புத்தூர், தருமபுரி, கரூர், மதுரை, சேலம், திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6-3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாக இருந்தது. திருநெல்வேலி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 1.6-3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. குறைந்தளவு வெப்பநிலை நாகப்பட்டினம் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1-4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்களவு குறைந்திருந்தது. சென்னை, கன்னியாகுமரி, மதுரை, ராமநாதபுரம், வேலூர் மாவட்டங்களிலும் காரைக்காலிலும் ஓரிரு இடங்களில் 1.6-3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 1.6-3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. மற்ற இடங்களில் குறைந்தளவு வெப்பநிலை 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றியது. நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு,

0: திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, விருதுநகர், ராமநாதபுரம், தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் மிதமான மழைப்பொழிவு இடிமின்னலுடன் இருக்கும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்பு உண்டு. நாளை தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் காரைக்காலிலும் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். நாளை மறுநாள் 14 தேதியன்று சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி, தேனி, விருதுநகர், கோயம்புத்தூர், திருப்பூர், நீலகிரி, ஈரோடு, சேலம், கரூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், திண்டுக்கல், மதுரை, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் மிதமான மழைப்பொழிவு இடிமின்னலுடன் இருக்கும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்பு உண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகளவு வெப்பநிலை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. நாளை மாலையிலோ இரவிலோ லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மிதமான மழைப்பொழிவு இடிமின்னலுடன் இருக்கும். வெப்பநிலை அதிகளவு 20 டிகிரி செல்சியஸ் ஆகும், குறைந்த அளவு 11 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகளவு வெப்பநிலை 34.6 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 26.2 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு.
1: நேரம் 3 மணி. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெர்ட்ஸில் நமது பகல் ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் 5:27 மணிக்கு மாலை ஒளிபரப்பில் சந்திக்கலாம். நன்றி நேர்களே.

0: இனிய மாலை வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி மதுரை மதிய அலைவரிசை 1269 கிலோ ஹெட்ஸில் எமது மாலை நேர ஒலிபரப்புகள் இனிதே துவங்குகிறது. அதில் கேட்கலாம் நாளொரு குரல், குரல் எண் 414.
1: கற்றிலும் கேட்க அகுதொருவர்க்கு ஒர்க்கத்தில் ஊற்றான் துணை.
2: ஒருவன் கற்கவில்லை என்றாலும் கற்றவர் சொல்வதையாவது கேட்க வேண்டும். அப்படி கேட்பது அவன் தளர தளர புத்துணர்ச்சி தந்து காக்கும். குறள் எண் 414 அதிகாரம் கேள்வி.
1: கற்றிலன் ஆயினும் கேட்க அகுதொருவர்க்கு ஒர்க்கத்தில் ஊற்றான் துணை.
2: ஒருவன் கற்கவில்லை என்றாலும் கற்றவர் சொல்வதையாவது கேட்க வேண்டும். அப்படி கேட்பது அவன் தளர தளர புத்துணர்ச்சி தந்து காக்கும். குறள் எண் 414 அதிகாரம் கேள்வி.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: இனிய மாலை வணக்கம் நேயர்களே. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் நேயர்கள் மாலை நேரத்தின் இனிமையில் கேட்கவிருப்பது மனமருடன் தென்றலாக மதுரை தென்றல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சி தரும் முதல் பாடலாக கேட்கலாம் பிரியமானவளை திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1669 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை. நிகழ்ச்சியும் நேரமாய் இன்று மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெய்லி அஞ்சலாக கேட்கலாம். 6:10 ஒருபட பாடல்கள். இன்றைய ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சியில் தித்திக்குதே திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக, 6:40 மதுரை தென்றல் திரை இசை பாடல்கள் கேட்டு மகிழலாம். அதனைத் தொடர்ந்து 6:55 சேவை செய்திகள், 7:00 மதுரை தென்றல், 7:10 மதுரை மாவட்ட செய்திகள், எழுதியவர் எஸ் ரகுராஜா. 7:15 தமிழ் செய்திகள், 7:25 பண்ணை செய்தி, 7:30 மண்ணும் மணியும் கத்திரி சாகுபடி குறித்து திண்டுக்கல் மாவட்டம், பட்டணம்பட்டியைச் சேர்ந்த லட்சுமணன் அவர்களுடன் நேர்முகம், நிறைவு பகுதி மற்றும் அதனைத் தொடர்ந்து வேளாண் தகவல்கள், வேளாண் பழமொழி சிந்தனை, விடைபெறுமன் ஆகியன இடம்பெறும். இரவு 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக, 8:05 மதுரை தென்றல், 8:30 அச்சாணி. இன்றைய அச்சாணி நிகழ்ச்சியில் கோலப்பொடி தயாரிக்கும் ஈடுபட்டிருக்கும் ஆர் மகாலட்சுமி அவர்கள் பங்கு பெறும் நேர்முகத்தின் நிறைவு பகுதி. உடன் உரையாடுகிறார் கேள்வி எழும்புகன் அவர்கள். 8:45 மதுரை தென்றல், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெய்லி அஞ்சலாக, 9:15 செய்தி சொலர். இன்றிரவு 9:30 இசை பேருரை. இரவு 10:30 நட்சத்திர கீதங்கள். இன்றைய நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சியில் நடிகர் ஜெமினி கணேசன் அவர்களின் திரைப்பட பாடல்கள் கேட்டுக்கொள்ளலாம். 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 நமது ஒளிபரப்பு இணைந்து நிறைவு பெறும். ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1669 கிலோஹெர்ட்ஸில் இதுவரை நீங்கள் கேட்டது இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை. நிகழ்ச்சியும் நேரமாய்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: காலைல 5:30 அலாரம் வச்சிருக்கேன், என்ன எழுப்பி விட்டுறியா?
5: எதுக்குப்பா, படிக்க போறியா?
4: இல்லக்கா, நான் நாளையில இருந்து எக்ஸசைஸ் பண்ணலாம் இருக்கேன், அதனால அதோட ஸ்டார்டிங்கா காலையில இருந்து வாக்கிங் போலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு.
5: என்ன சார், ஃபிட்டாக ட்ரை பண்றீங்களா? யார் சொன்னாங்க?
4: ஆமாக்கா, ரேடியோல கேட்டேன், நிறைய ஆரோக்கியம் பத்தி பேசினாங்க, உடல்நலம் பத்தி பேசினாங்க, அதெல்லாம் ரொம்ப கரெக்டா இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. சோ நாளையில இருந்து எக்ஸசைஸ் பண்ணி ஃபிட்டாயிரலாம்னு ஒரு முடிவுல இருக்கேன்க்கா.
6: ஓவரா ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கீங்க.
7: ரிஸ்க் எடுக்கறதுல எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி.
5: சரி சரி, ஃபிட் ஆகிறது மட்டும் இல்ல, ஆரோக்கியமான உணவையும் சாப்பிடு, அதுதான் இன்னும் உனக்கு ஃபிட் ஆக ஹெல்ப் பண்ணும்.
4: சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ வந்து என் கூட ஜாயின் பண்ணிக்க வேண்டியதானே.
7: கடைசி வரைக்கும் வேலை வெட்டிக்கு போகாமே நாம வாழ்ந்து காட்டணும்.
0: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
8: This is Akashwani. The news read by Anuja Kumar. Chief Justice of India, Justice Suryakant, has said that the doors of the Supreme Court are open to everyone, and any petition from any common citizen

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் ஒரு பட பாடல்கள். இன்றைய ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியில் தித்திக்குதே திரைப்படத்திலிருந்து பாடல்கள் ஒவ்வொன்றாக கேட்டு மகிழலாம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நிறைவு பெறுகிறது ஒரு பட பாடல்கள். இன்றைய ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியில் தித்திக்குதே திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்டோம். இன்னும் சில நூல்களில் தொடர்வது மாநில செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமலா. தலைப்புச் செய்திகள். விளையாட்டுத்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங்.

0: கூறியுள்ளார். மருத்துவமனைகளில் சிகிச்சைக்கான கட்டணங்கள் வெளிப்படையாக இடம்பெறுவதை மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. சமூக நீதிக்கான அறக்கட்டளையை அத்துறைக்கான அமைச்சர் திரு வன்னியரசு இன்று சென்னையில் தொடங்கி வைத்தார். வடகிழக்கு பருவமழை அடுத்த 2-3 தினங்களுக்குள் தொடங்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சைனா மணிமுத்து உட்பட 5 பேர் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். விளையாட்டுத் துறையின் வளர்ச்சிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ஜப்பானில் நடைபெற்ற ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் வென்ற முப்படையைச் சேர்ந்தவர்களுக்கு இன்று புதுதில்லியில் நடைபெற்ற பாராட்டு நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர் பேசினார். கடின உழைப்பு மற்றும் விடாமுயற்சி பதக்கங்களை பெற்றுத்தந்ததாக அவர் குறிப்பிட்டார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் முப்படையைச் சேர்ந்தவர்கள் 6 தங்கம், 11 வெள்ளி, 10 வெண்கல பதக்கங்களை வென்றதை அவர் சுட்டிக்காட்டினார். ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வெல்ல வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டு தீவிர பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்றும் பதக்கம் வென்றவர்களை பாதுகாப்புத்துறை அமைச்சர் கேட்டுக் கொண்டார். மருத்துவமனைகளில் சிகிச்சைக்கான கட்டணங்கள் வெளிப்படையாக இடம்பெறுவதை மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக மத்திய சுகாதாரத்துறை செயலர் திருமதி புண்யா சலீலா ஸ்ரீவத்சவா மாநில அரசுகளின் தலைமைச் செயலர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார். சுகாதார சேவைக்கான கட்டணங்களில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யும் வகையில் இந்த நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு அவர் அறிவுறுத்தியுள்ளார். இதேபோல் மருத்துவ சிகிச்சைக்காக வெளிநாடுகளிலிருந்து வருபவர்களின் கட்டணங்களும் வெளிப்படையாக அறிவிக்கப்படுவதை மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் திருமதி புண்யா சலீலா ஸ்ரீவத்சவா அந்த கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். எய்ட்ஸ் பாதிப்பு இல்லாத மாநிலத்தை உருவாக்க அனைவரும் ஒருங்கிணைந்து பாடுபட வேண்டும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று சென்னையில் எய்ட்ஸ் தொடர்பான தேசிய விழிப்புணர்வு பிரச்சாரத்தின் நிறைவு விழாவில் பங்கேற்று அவர் பேசினார். மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்ட விழிப்புணர்வு பிரச்சாரம் காரணமாக எய்ட்ஸ் பாதிப்பு குறைந்துள்ளதாகவும் அவர் கூறினார். HIV தொற்றால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு வழங்கப்படும் நிதியுதவி உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்தார். நெசவாளர்களின் ஊதிய உயர்வு தொடர்பாக இந்த வாரத்திற்குள் அறிவிப்பு வெளியாகும் என்று கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். இன்று ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: இலவச வேட்டி சேலை வந்து பணிகள் வெகு விரைவாக நடந்துட்டு இருக்குது. எல்லா பக்கமும் உற்பத்திக்கு தேவையான மூலப்பொருட்கள்லாம் கொடுத்தாச்சு. நெசவாளர்கள் எல்லாமே வந்து அவங்களுடைய பணிகளை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. துறை அதிகாரிகளோட எல்லா ஆலோசனையும் பண்ணி இந்த வாரம் அவங்களுக்கு கூலி உயர்வு தொடர்பான அறிவிப்பு வெளியே வரும். ஈரோடு மாநகராட்சி பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஓடைகளை தூர் வருவது சம்பந்தமாக, அதே போல சாக்கடை பிரச்சனை, குடிநீர் பிரச்சனை, மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை எல்லாம் ஆய்வு பண்ணி அந்தந்த துறை அதிகாரிகளுக்கு என்னென்ன செய்யணுங்கிறத அவங்களுக்கு வரும் மழைக்காலத்தில் வந்து ஈரோடு மாநகராட்சியில் எந்தவித மக்களுக்கு இடையூறு இல்லாத வகையில் என்னென்ன செய்யணுமோ அதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம்.
0: சமூக மேம்பாட்டிற்காக துணை நிற்கும் நிறுவனங்களும் தனிநபர்களும் சமூக நீதி அறக்கட்டளை மூலம் பங்களிக்க முன்வர வேண்டும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு வன்னியரசு கேட்டுக் கொண்டார். இன்று சென்னையில் சமூக நீதி அறக்கட்டளையை தொடங்கி வைத்து அவர் பேசினார். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினரின் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்காக தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக திரு வன்னியரசு தெரிவித்தார். தமிழகத்தில் மின்வெட்டே இல்லை என்று மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறி வந்த நிலையில் இன்று தலைமைச் செயலகத்திலேயே மின்வெட்டு ஏற்பட்டுள்ளதாக அஇஅதிமுக கூறியுள்ளது. சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அஇஅதிமுக தலைமைச் செயலகத்தில் ஏற்பட்ட மின்வெட்டு தொடர்பான காணொலியையும் பகிர்ந்துள்ளது. இதற்கு மின்துறை அமைச்சர் பதில் சொல்வாரா என்றும் அஇஅதிமுக வினவியுள்ளது. தமிழகம் முழுவதிலும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ள மின்வெட்டு இன்று தலைமைச் செயலகத்தையும் எட்டியுள்ளதாகவும் இது கவலை அளிப்பதாக உள்ளது என்றும் பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தலைமைச் செயலகத்தில் ஏற்பட்ட மின்வெட்டு காரணமாக அமைச்சர்களின் அறைகளும் இருளில் மூழ்கிய காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியானதை சுட்டிக்காட்டியுள்ளார். மின் தேவைக்கும் மின்சாரம் கிடைப்பதற்கும் இடையேயான இடைவெளிதான் மின்வெட்டுக்கு காரணம் என்று அவர் தெரிவித்துள்ளார். இப்பிரச்சினைக்கு போர்க்கால அடிப்படையில் தீர்வு காண தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இதற்கிடையே தலைமைச் செயலகத்தின் ஒரு சில பகுதியில் மட்டுமே மின் விநியோகத்தில் தற்காலிக தடை ஏற்பட்டதாக மின்வாரியம் கூறியுள்ளது. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த மின் தடை ஏற்பட்டதாகவும் இது உடனடியாக சரி செய்யப்பட்டு மின் விநியோகம் சீரமைக்கப்பட்டதாகவும் மின்வாரியத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி பிரதமர் திரு நரேந்திர மோடியின்

0: சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
1: அரிசி விலை உயர்வை கட்டுப்படுத்த தாவேக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரிசி விலை கிலோவுக்கு 20 முதல் 27 ரூபாய் வரை உயர்ந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஏழை மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரிசி விலை தொடர்பான பட்டியலையும் திமுக அந்த அறிக்கையில் பகிர்ந்துள்ளது. அரசு பள்ளி ஆசிரியர்கள் மீது கூடுதல் பணிச்சுமையை தாவேக அரசு ஏற்றக்கூடாது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காலை மற்றும் மதிய உணவு திட்டத்தை கண்காணிக்க பள்ளியில் உள்ள ஒரு ஆசிரியரை நியமிக்க வேண்டும் என்ற தாவேக அரசின் உத்தரவு ஏற்புடையது அல்ல என்று குறிப்பிட்டுள்ளார். செயல்முறை சிக்கல்கள் குறித்து ஆய்வுகளை மேற்கொள்ளாமல் காலை உணவு திட்டத்தை விரிவாக்கம் செய்த முதலமைச்சர் திரு விஜய், ஏற்கனவே பணியில் உள்ள ஆசிரியர்கள் மீது கூடுதல் பணிச்சுமையை ஏற்படுத்தக்கூடாது என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். அரசு பள்ளிகளில் உள்ள காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். மருத்துவ பணியாளர்களின் கோரிக்கையை தாவேக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று தேமுதிக பொதுச்செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு மற்றும் பணி பாதுகாப்பு உள்ளிட்ட கோரிக்கைகளை அவர்கள் வலியுறுத்தி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இக்கோரிக்கைகள் நீண்டகாலமாக தீர்க்கப்படாமல் இருப்பது வேதனை அளிப்பதாக உள்ளது என்றும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். வடகிழக்கு பருவமழை அடுத்த 2-3 தினங்களுக்குள் தொடங்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை படிப்படியாக விலகி வருவதாக வானிலை ஆய்வு மையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வங்கக்கடலில் நாளை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மாவட்ட செய்திகள். மதுரை மாவட்டம் முக்கம்பட்டியில் உள்ள அலங்கார மீன் வளர்ப்பு பண்ணைகளில் மத்திய மீன்வளத்துறை செயலர் டாக்டர் அபிலாஷ் லிக்கி இன்று ஆய்வு செய்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் மீது உடனுக்குடன் தீர்வு காண நடவடிக்கை எடுக்குமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு ஆட்சியர் திருமதி பத்மஜா அறிவுறுத்தியுள்ளார். அரியலூரில் பிரதமரின் இல்லந்தோறும் சூரியசக்தி மின்திட்டம் குறித்த விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த நட்சத்திர ஆமைகளை மீட்ட வனத்துறை அதிகாரிகள் இது தொடர்பாக ஒருவரை கைது செய்துள்ளனர். விளையாட்டுச் செய்திகள். உலக ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சைனா மணிமுத்து 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். எகிப்தின் கெய்ரோவில் இன்று தொடங்கிய இப்போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 15-3, 15-3 என்ற செட்கணக்கில் உகாண்டாவின் கிளாரி நமிரம்பேவை வென்றார். இதர முதல் சுற்று ஆட்டங்களில் வெற்றி பெற்று நிஷல் சந்த், தேவ் ரூபாரெலியா, தன்வி பற்றி, பாருல் சௌத்ரி ஆகியோரும் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உலக ஸ்கேட் விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவின் அனிருந்தன் வினோத் மற்றும் ருத்வா பிரகாஷ் கால் இறுதிக்கு முன்னேறியுள்ளனர். பராகுவேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் ஜூனியர் பிரிவில் இவர்கள் கால் இறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். விளையாட்டுத் துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். மருத்துவமனைகளில் சிகிச்சைக்கான கட்டணங்கள் வெளிப்படையாக இடம்பெறுவதை மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. சமூக நீதிக்கான அறக்கட்டளையை அத்துறைக்கான அமைச்சர் திரு வன்னியரசு இன்று சென்னையில் தொடங்கி வைத்தார். வடகிழக்கு பருவமழை அடுத்த 2-3 தினங்களுக்குள் தொடங்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சைனா மணிமுத்து உட்பட 5 பேர் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி அறிக்கை

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1669 கிளர்ச்சியில் நிறைவு பெறுகிறது மதுரத்தின்றால். இனி கேட்கலாம் சேவை செய்திகள்.

சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

சற்று விருதுநகர் மாவட்ட மாணவர்கள் கல்வி கடன் பெறுவது தொடர்பான தகவல்கள், வழிகாட்டுதல்கள் மற்றும் விண்ணப்ப நடைமுறைகள் குறித்து அறிந்து கொள்ள விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 4வது தளத்தில் இயங்கி வரும் கல்வி உதவி மைய கட்டுப்பாட்டு அறையை நேரிலோ அல்லது தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு அறிந்து கொள்ளலாம். தொலைபேசி வாயிலாக அறிந்து கொள்ள வேண்டிய எண்கள் 99 76 90 38 73. மீண்டும் ஒரு முறை 99 76 90 38 73 என்ற எண்ணிலும், 96 98 81 06 99 என்ற எண்ணிலும், 75 98 51 01 14 என்ற எண்ணிலும், 95 66 38 90 92 ஆகிய எண்களை தொடர்பு கொள்ளலாம். மேலும் அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள், மெட்ரிக் பள்ளிகள், சிபிஎஸ்இ பள்ளிகள் என அனைத்து வகை பள்ளி மாணவர்களுக்கும் பொருந்தும். உயர்கல்வி சேர்க்கையை பெற்றுள்ள மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் இவ்வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு, மேலும் கல்விக் கடன் தொடர்பான விவரங்களை பெற்று பயன்பெறலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவிக்கிறார்.

0: வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் டீச்சர் அம்மா.
0: உங்க பேரை நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
1: அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கேன் டீச்சர்.
0: ஏன் காலேஜுக்கு போடலையா அவங்க?
1: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
0: அப்படிலாம் சொல்லாதீங்க பாட்டி. கல்வின்றது அல்ல அல்ல குறையாத ஒரு செல்வம். காசு பணம் இதெல்லாம் மத்தவங்களுக்கு இப்ப நீங்க கொடுக்கறீங்க அப்படின்னா கொடுக்க கொடுக்க குறைஞ்சு போயிடும். ஆனா படிப்புன்றது சொல்லி கொடுக்க கொடுக்க வளரக்கூடியது. மம்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைய நீக்கக்கூடிய மருந்து தான் கல்வின்ற ஒண்ணு பாட்டி.
2: படிப்பில் சூரன் என்று பேரை வாங்கு.
1: அடியாத்தி இம்புடு சொல்றியலே, நாளைக்கே என் பேரை காலேஜ்ல சேர்த்து போறேன்.
0: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
1: எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி.
2: போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

நேரமாலை 7 மணியாக போற இந்த நேரத்துல சூப்பரா கேட்கலாம் மதுரத்தென்றல் நிகழ்ச்சி. மதுரத்தென்றல் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக கேட்கலாம் 24 திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்தே இருங்கள் ஆகாஷ்வாணி மதுரை வானொலியோடு.

நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்ததும் மதுர தென்றல் நிகழ்ச்சி. தொடர்ந்து 7:10 விளம்பரம் காத்திருக்கிறது. மாவட்ட செய்திகள் சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.

0: வழங்குபவர் எஸ் ரகுராஜா அவர்கள்.
1: மதுரை மாவட்ட நிர்வாகம், மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம் மற்றும் தமிழ்நாடு மாநில ஊரக நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் சார்பில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் மதுரையில் நடைபெற்றது. இம்முகாமில் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை அமைச்சர் CTR நிர்மல்குமார் வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். இம்முகாமில் 82 மாற்றுத்திறனாளி வேலை நாடுனர்கள் உட்பட 4,261 வேலை நாடுனர்கள் கலந்து கொண்டனர். 180 மேற்பட்ட வேலை அளிக்கும் நிறுவனங்களும் 8 திறன் பயிற்சி அளிக்கும் நிறுவனங்களும் கலந்து கொண்டு 31 மாற்றுத்திறனாளி வேலை நாடுனர்கள் உட்பட 764 வேலை நாடுனர்கள் தேர்வு செய்தனர். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் திரு CTR நிர்மல்குமார், கடந்த 8 முதல் 10 ஆண்டுகளாக அரசு துறைகளில் வேலை வாய்ப்புகள் குறைவாக இருந்த நிலையை மாற்றி தமிழ்நாடு முதலமைச்சர் பொறுப்பேற்ற பிறகு அரசு துறையில் காலியாக உள்ள பணியிடங்கள் TNPSC மற்றும் இதர தேர்வு முறைகள் மூலம் விரைவாக நிரப்பப்பட்டு வருகின்றன என்றார். குறிப்பாக மின்சாரத்துறையில் கடந்த ஆட்சி காலங்களில் குறைந்த எண்ணிக்கையிலான நபர்களே பணியமர்த்தப்பட்ட நிலையில் தற்போது ஒரே ஆண்டில் 10,000 பேரை தேர்வு செய்து பணியமர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு அதற்கான பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளது.

0: என்றும் அவர் கூறினார். மதுரை மாவட்ட நிர்வாகம் மற்றும் அரசு ராஜாஜி மருத்துவமனை இரத்த மையம் சார்பில் தேசிய தன்னார்வ இரத்த தானதாரர்கள் தினத்தை முன்னிட்டு உறுதிமொழி ஏற்பு மற்றும் பாராட்டு விழா நடைபெற்றது. மதுரை அரசு மருத்துவக் கல்லூரி வெள்ளி விழா கலையரங்கில் மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு நிசாந்த் கிருஷ்ணா தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் இரத்த தான முகாம் ஏற்பாட்டாளர்கள், ஆதரவு நிறுவனங்கள், தானதாரர்கள் மற்றும் அரிய வகை இரத்த குழு தானதாரர்கள் என சுமார் 160 குருதி கொடையாளர்களுக்கு மதுரை மாவட்ட ஆட்சியர் கேடய மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். முன்னதாக மதுரை மருத்துவக் கல்லூரியின் மருத்துவ துணை அறிவியல் பிரிவு, மருந்தியல் கல்லூரி, செவிலியர் கல்லூரி மற்றும் செவிலியர் பள்ளி ஆகிய பிரிவுகளுக்கான இரத்த கொடையாளர்கள் மன்ற கிளையையும் ஆட்சியர் துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர், எண்ணற்ற உயிர்களை காக்கும் ஆற்றல் கொண்ட இரத்த தானம் என்பது மிகவும் எளிய, பாதுகாப்பான மற்றும் மனிதநேயத்தின் மிக உயர்ந்த சேவையாகும் என்றார். மேலும் தேவையான நேரத்தில் தகுந்த இடத்தில் பாதுகாப்பான இரத்தம் நோயாளிகளுக்கு கிடைப்பதை உறுதி செய்து உயிர்களை காக்க பொதுமக்கள், குறிப்பாக இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் தொடர்ச்சியாக இரத்த தானம் செய்ய முன்வர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். மதுரை மண்டலத்தில் விரிவுபடுத்தப்பட்ட வெற்றி பயணம் திட்டம் தொடங்கப்பட்டுள்ள நிலையில் 705 பேருந்துகளில் மகளிருக்கு கட்டணமில்லா பயணச் சலுகை வழங்கப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் விரிவாக்கத்தின் கீழ் தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழக மதுரை மண்டலத்தின் மூலம் மாநகரம் மற்றும் நகர்ப்பகுதிகளில் இயங்கும் 460 சாதாரண கட்டணமில்லா நகர் பேருந்துகள், 64 எக்ஸ்பிரஸ் பேருந்துகள், 196 டீலக்ஸ் பேருந்துகள் என மொத்தம் 665 நகர பேருந்துகளும் மேலும் 40 புறநகர் பேருந்துகளும் சேர்த்து மொத்தம் 705 பேருந்துகள் மகளிருக்காக இயக்கப்படுகின்றன என அரசு போக்குவரத்துக் கழக மதுரை மண்டல நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மதுரை திருப்பரங்குன்றம் வட்டார வளர்ச்சி அலுவலக கூட்டரங்கில் திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதி துறை சார்ந்த வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. எரிசக்தி மற்றும் சட்டத்துறை அமைச்சர் திரு CTR நிர்மல்குமார் தலைமையில் திருப்பரங்குன்றம் வட்டார வளர்ச்சி அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் தமிழ்நாடு மாநில ஊரக நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் சார்பில் சமுதாய முதலீட்டு நிதியாக தலா ரூபாய் 50,000 பெறுவதற்கான காசோலையை 2 மகளிர் சுய உதவிக் குழுவினருக்கு அமைச்சர் வழங்கினார். மேலும் நுண்ணுயிர் பாசன திட்டம், மலை தூவான், தேசிய உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பு இயக்க திட்டம், தேசிய உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பு இயக்க திட்டம், முதலமைச்சரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம் என்பன உள்ளிட்ட அரசின் பல்வேறு திட்டங்களின் கீழ் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் அமைச்சர் வழங்கினார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் திரு CTR நிர்மல்குமார், அனைத்து துறைகளின் கீழ் செயல்படுத்தப்பட வேண்டிய புதிய திட்டங்கள் தொடர்பான முன்மொழிவுகள் இருப்பின் அவற்றை உடனடியாக தனது கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்றார். அவ்வாறு பெறப்படும் முன்மொழிவுகளை அரசின் கவனத்திற்கு விரைவாக எடுத்துச் சென்று உரிய நலத்திட்டங்களை செயல்படுத்த தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்தார். மதுரை அரசு மருத்துவக் கல்லூரி புற்றுநோய் அறுவை சிகிச்சை சுரை சார்பில் மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு பயிலரங்கம் மதுரையில் நடைபெற்றது. மதுரை அரசு மருத்துவக் கல்லூரி கலையரங்கத்தில் நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு பயிலரங்கை மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் நிசாந்த் கிருஷ்ணா துவக்கி வைத்து விழிப்புணர்வு கையேட்டினை வெளியிட்டார். முன்னதாக மார்பக புற்றுநோயிலிருந்து முழுமையாக குணமடைந்த பெண்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன. தொடர்ந்து பேசிய அவர்கள், புற்றுநோயை கண்டு அஞ்சாமல் உரிய சிகிச்சையை உரிய நேரத்தில் பெற்றால் நோயிலிருந்து முழுமையாக விடுபட்டு நலமுடன் வாழ முடியும் என தங்களது நம்பிக்கையை அனுபவம் பகிர்ந்து கொண்டனர். ஒரு நாள் நடைபெற்ற இந்த பயிலரங்கத்தில் மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பணிபுரியும் தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். நிகழ்ச்சியில் பேசிய ஆட்சியர், புற்றுநோயின் ஆரம்ப அறிகுறிகளை அறிந்து கொள்ளுதல், உரிய மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்ளுதல் மற்றும் தொடக்க நிலையிலேயே முறையான சிகிச்சை பெறுதல் ஆகியவை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே இந்த விழிப்புணர்வு பயிலரங்கின் முதன்மையான நோக்கமாகும் என்றும் அவர் தெரிவித்தார்.
1: மதுரை மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் எஸ் ரகுராஜா அவர்கள். தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். இங்கிலாந்துடனான வர்த்தக ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது என இந்தியா முடிவு செய்துள்ளது. தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக காங்கிரஸ் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். பட்டாசு வெடிப்பதற்கு முழுமையாக தடை விதிக்க இயலாது என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு அமெரிக்காவின் ராபர்ட் ஹால் மற்றும் மிக்கேல் வுட்ஃபோர்டுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய ஓபன் தடகள சாம்பியன் போட்டியில் தமிழகத்தின் ஹர்ஷிதா வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். இங்கிலாந்து உடனான வர்த்தக ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது என இந்தியா முடிவு செய்துள்ளதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நடைபெற்ற இந்தியா இங்கிலாந்து பொருளாதார வர்த்தக குழு கூட்டத்தில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தக ஒப்பந்தம் முழுமையாக பயன்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை திரு பியூஷ் கோயல் வலியுறுத்தினாா்.

0: விளையாட்டுத்துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். அகமதாபாத்தில் பிரிக்ஸ் பாரம்பரிய விளையாட்டு நிகழ்ச்சிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார். பிரிக்ஸ் நாடுகளின் பாரம்பரிய விளையாட்டுகள் இதில் காட்சிப்படுத்தப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்தியாவின் பாரம்பரிய விளையாட்டுகளும் இதில் இடம்பெறுவதாக திரு மன்சுக் மாண்டவியா கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதில் வடகிழக்கு மாநிலங்கள் முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். மிசோரமில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வடகிழக்கு வங்கியாளர்கள் மாநாடு நாளை நடைபெற உள்ளதை சுட்டிக்காட்டினார். இம்மாநாடு வடகிழக்கு மாநிலங்களுக்கான புதிய வாய்ப்புகளை உருவாக்கி தரும் என்று அவர் தெரிவித்தார். மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சியில் தனி கவனம் செலுத்தி வருவதாகவும் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறினார். பட்டாசு வெடிப்பதற்கு தடை விதிப்பதற்கு பதிலாக அதனால் ஏற்படும் சுற்றுச்சூழல் பாதிப்பு குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே நன்மை பயக்கும் என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. இதுதொடர்பான மனுவை விசாரணை செய்த தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு, மத உணர்வுகளை புண்படுத்தும் வகையில் எந்த உத்தரவையும் பிறப்பிக்க விரும்பவில்லை என்று தெரிவித்தது. இருப்பினும் பொதுமக்கள் தாங்களாகவே முன்வந்து சுற்றுச்சூழலை பாதுகாக்க ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். இவ்வழக்கின் விசாரணை வரும் வியாழக்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மனித உரிமைகள் ஆணையம் மக்களின் கண்ணியம் மற்றும் உரிமையை பாதுகாக்க வேண்டும் என்று தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர் திரு ராமசுப்பிரமணியன் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் நிறுவன தின நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர் பேசினார். தற்போதைய சூழலுக்கு ஏற்றவாறு மனித உரிமைகள் ஆணையம் செயல்பட வேண்டியதன் அவசியத்தையும் திரு ராமசுப்பிரமணியன் வலியுறுத்தினார். தில்லியில் போராட்டங்கள் நடத்துவதற்கான இடமாக ஜந்தர் மந்தர் அறிவிக்கப்பட்டதை காவல்துறை விலக்கிக் கொண்டுள்ளது. உள்துறை அமைச்சகத்தின் பரிந்துரையை ஏற்று இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தில்லி காவல்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பொது இடங்களை கண்டறிவதற்காக உள்துறை அமைச்சகத்தால் அமைக்கப்பட்ட குழு 3 புதிய இடங்களை பரிந்துரைத்துள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி ராம்லீலா மைதானம், புராரி மைதானம், கிழக்கு தில்லியில் உள்ள சிபிடி மைதானம் ஆகியவை போராட்டங்களுக்கான புதிய இடமாக கண்டறியப்பட்டுள்ளன. இதற்கான அறிவிக்கை விரைவில் வெளியிடப்படும் என்றும் தில்லி காவல்துறை தெரிவித்துள்ளது. விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டுவரும் நாடாக இந்தியா தொடர்ந்து திகழ்வதாக சர்வதேச எஃகு சங்கம் கூறியுள்ளது. இது தொடர்பாக அச்சங்கம் வெளியிட்டுள்ள மதிப்பீட்டு அறிக்கையில் இந்தியாவின் எஃகு வர்த்தகம் வெகுவாக அதிகரித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு அமெரிக்காவின் ராபர்ட் ஹால் மற்றும் மிக்கேல் வுட்ஃபோர்டுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. நுண்ணிய பொருளாதார அடிப்படையில் பொருளாதார நிலைத்தன்மைக்கான ஆய்வுக்காக இந்த விருது அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள். மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில், அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. நீடித்த வளர்ச்சி மற்றும் சமூக மேம்பாட்டை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளன. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது நேரடி அந்நிய முதலீட்டிற்கான கொள்கை.
1: இந்தியாவின் நேரடி அந்நிய முதலீட்டுக் கொள்கை கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக பெரிய அளவில் சீர்திருத்தங்களை கண்டு வருகிறது. பாதுகாப்பு, தொலைத்தொடர்பு, காப்பீடு, விண்வெளி போன்ற முக்கிய துறைகளில் நேரடி அந்நிய முதலீட்டிற்கான நெறிமுறைகள் தளர்த்தப்பட்டுள்ளன. பாதுகாப்பு துறையில் நேரடி அந்நிய முதலீட்டிற்கான உச்சவரம்பு 74% உயர்த்தப்பட்டுள்ளது. தொலைத்தொடர்பு, விண்வெளி மற்றும் காப்பீட்டுத் துறையில் இது 100% அளவிற்கு உயர்த்தப்பட்டது. 2014 தொடங்கி 2025

0: ஐந்தாம் ஆண்டு வரை 748 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவிற்கு நேரடி அந்நிய முதலீடுகள் பெறப்பட்டன. முதலீடு செய்யும் நாடுகளின் எண்ணிக்கையும் 89லிருந்து 118ஆக அதிகரித்தது. பிரதமர் திரு நரேந்திர மோடி அண்மையில் புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட நாடுகள் இந்தியாவில் முதலீடு செய்து வருவதை சுட்டிக்காட்டி பேசினார். நேரடி அந்நிய முதலீட்டிற்கான நெறிமுறைகளில் சீர்திருத்தங்கள் மேற்கொண்டது பெரிய அளவில் பயன் தந்துள்ளதாக முதன்மை பொருளாதார ஆலோசகர் திரு அனந்த நாராயணன் கூறினார். மத்திய அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் காரணமாக முதலீட்டிற்கு உகந்த நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது.
1: தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக காங்கிரஸ் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தல் தோல்விக்கு காங்கிரஸ் தேர்தல் ஆணையத்தின் மீது பழி சுமத்துவதாக குறை கூறினார். தொலைநோக்கு பார்வையற்ற தலைமை காரணமாகத்தான் காங்கிரஸ் தோல்வியை சந்தித்து வருவதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சியில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளுக்கு அக்கறை இல்லை என்று மத்திய அமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி மக்கள் நலனுக்காக எவ்வித போராட்டங்களையும் நடத்தவில்லை என்று குறை கூறினார். ஜனநாயகத்தில் போராடுவதற்கு உரிமை உள்ளது என்ற போதிலும் தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து எதிர்க்கட்சிகள் போராட்டத்தில் ஈடுபடுவது தவறானது என்று திரு ராம்தாஸ் அத்வாலே தெரிவித்தார். அரசியல் சாசன அமைப்புகளுக்கு எதிராக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக மகாராஷ்டிர முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸ் கூறியுள்ளார். இன்று மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டு இதுபோன்ற குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக கூறினார். உச்சநீதிமன்றம், தேர்தல் ஆணையம், ரிசர்வ் வங்கி போன்ற அமைப்புகளின் தன்னிச்சையான அதிகாரத்தை குலைக்கும் வகையில் எதிர்க்கட்சிகளின் செயல்பாடுகள் உள்ளதாக திரு தேவேந்திர பட்னவிஸ் தெரிவித்தார். பாதுகாப்பு படை வீரர்களின் நலனுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி கூடுதல் முக்கியத்துவம் அளித்து வருவதாக உத்தராகண்ட் முதலமைச்சர் திரு புஷ்கர் சிங் தாமி கூறியுள்ளார். ஹரித்வாரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் பாதுகாப்பு படை வீரர்களின் நலனுக்காக நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டார். தீவிரவாத தாக்குதலுக்கு ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை மூலம் உரிய பதிலடி கொடுக்கப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார். பாதுகாப்பு தளவாடங்களை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்ய ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாகவும் திரு புஷ்கர் சிங் தாமி கூறினார். தேசிய ஓபன் தடகள சாம்பியன் போட்டியில் தமிழகத்தின் ஹர்ஷிதா வெள்ளிப்பதக்கம் வென்றார். புதுதில்லியில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 400 மீட்டர் தடை ஓட்டத்தில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் தமிழகம் 2 தங்கம், 4 வெள்ளி, 7 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தை பிடித்தது. உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பாருல் சௌத்ரி 3வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். எகிப்தின் கைரோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 19 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் அவர் 15-7, 15-7 என்ற சிற்கணக்கில் பிரேசிலின் லாரா ரொவிசோவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இங்கிலாந்து உடனான வர்த்தக ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது என இந்தியா முடிவு செய்துள்ளது. தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக காங்கிரஸ் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். பட்டாசு வெடிப்பதற்கு முழுமையாக தடை விதிக்க இயலாது என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு அமெரிக்காவின் ராபர்ட் ஹால் மற்றும் மிக்கேல் வுட்ஃபோர்டுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய ஓபன் தடகள சாம்பியன் போட்டியில் தமிழகத்தின் ஹர்ஷிதா வெள்ளிப்பதக்கம் வென்றார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:25. இனி தொடர்வது
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இனி கேட்கலாம் பண்ணை செய்தி. நாட்டு மாட்டு சாணத்தில் இருந்து மதிப்பு கூட்டுதல் தொழிலில் ஈடுபட்டு வரும் விவசாயி கணேசன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.
3: ரெண்டாவது வந்து அலங்கார பொருட்கள். அலங்கார பொருட்கள்னா ஹேங்கிங் ஆர்ட் ஒர்க், அதாவது வந்து தோரண மாலைகள் மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கும். ஒரு இடத்துல நீங்க இந்த சாண்டிலியர் விளக்கு பார்த்துருப்பீங்க, அதே மாதிரி பெரிய மாடல்ல வந்து தோரணமா வந்து ரவுண்டு கலர் நீங்க மேல சென்டர் ஆஃப் த ஹாலில் மாட்டி விட்டீங்களாக்கும் அது சென்டரா சுத்திக்கிட்டே இருக்கும், பாக்குறதுக்கு ஒரு அழகா இருக்கும். இதுல வந்து எந்த விதமான கலரும் கிடையாது, செயற்கையான எந்த பொருட்களும் கிடையாது,
4: பச்சை கலர் மட்டும்
3: எதுவுமே கிடையாது. சாணம் என்ன நிறத்துல இருக்கோ அந்த சாணத்தோட நிறத்தை மட்டும் தான் இருக்கும். சாணத்துக்குன்னு ஒரு நிறம் இருக்கு.

0: பச்சையும் இல்லாத ஒரு மஞ்சளும் இல்லாத ஒரு
1: அந்த நேரத்துல இருக்கும். இது அதிகமா அது சாணம் எது மாடு எது சாப்பிடுதோ அந்த கலர்ல அது அதிகமா ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்ப பசும் தீவனங்கள் அதிகமா லைட்டா பச்சை கலர்ல இருக்கும், ரொம்ப பச்சைகள் தெரியாது, சாணத்தோட கலர்ல இருக்கும், அந்த கலர்ல இருக்கும். அதை எந்த கலரும் பண்றது இல்லை நாங்க, அது கூட எந்த செயற்கையான பொருட்களும் சேர்க்கறதில்ல, அந்த மாதிரி பொருட்கள். ரெண்டாவது வந்து அந்த தோரணங்கள், அலங்கார தோரணங்கள் பண்றோம்.
0: அப்ப அந்த தோரணங்கள் தொங்க விடும் போது அதுக்கு என்ன,
1: அதுக்கு நூல் யூஸ் பண்ணும், நார்மலா காட்டன் நூல். அதுல வந்து நம்ம போடுகிற அந்த எல்லா தோரண மாலைகள் அதுல இருக்கிற பாசிகள் அதுல மாட்டி அசம்பிள் பண்ணிடுவோம். மொத்தம் அசம்பிள் பண்ணி நீங்க ஹேங்கிங் பண்ணிட்டு அது ரொட்டேட்டா பாக்குறதுக்கு அழகாக சுத்திக்கிட்டே இருக்கும். அது நீங்க எங்கேயும் பாத்துருக்க முடியாது, இது வரைக்கும் எங்கேயுமே கிடையாது. இப்பதான் நம்ம பதுசா பண்ணி இப்ப எல்லா இடத்துலயும் அதை இன்ட்ரோஸ் பண்ணிட்டு
0: இருக்கோம். இதை நீங்க எந்த மாதிரியான பதிவு பண்ணிருக்கீங்க, வெளியில எப்படி கொண்டு வர்றீங்க?
1: இது வந்து எப்படின்னா நிறைய இந்த மாதிரி வந்த இதனால எல்லா மீடியாவிலையும் வந்திருக்கு. இது தர சவுத் சைனா மார்னிங் போஸ்ட் அப்படின்ற சைனா பத்திரிக்கை வந்து நம்ம வீட்டில் வந்து மதுரையிலே வந்து வீட்டிலிருந்து ஒரு பேட்டி எடுத்து அது சவுத் சைனா மார்னிங் போஸ்ட்னு அது ப்ராட்காஸ்ட் அங்கே வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு, அந்த பேப்பர் இருக்கு.
0: நம்ம வேளாண் துறை சார்ந்து வந்து பார்த்துருக்காங்க,
1: வேளாண் துறை சார்ந்தும் வந்திருக்காங்க. வேளாண் துறை சார்ந்து அவங்களுடைய லோகோ உருவாக்கியிருக்கேன். அது மாதிரி தமிழ்நாடு மதுரையில் இருக்க அக்ரிகல்ச்சர் காலேஜில் மேப்பிப்னு ஒரு அமைப்பு இருக்கு, அவங்க லோகோ உருவாக்கி ஒரு 5 வருஷமா அங்கே இருக்கு. லோகோவும் இதில் உருவாக்க முடியும், நபார்டோட லோகோ உருவாக்கியிருக்கேன். 5 வருஷமா அங்கே மேபிபோர்ட் ஆஃபீஸில் யார் வேணாலும் போய் பார்க்கலாம், காலில் தான் இருக்குது. 5 வருஷமா அங்கே தான் இருக்குது. மேபிபோர்ட் லோகோ இருக்குது, அந்த நபார்டோட லோகோ இருக்குது, அது தவிர அங்கே ஒரு தொழுவம்ன்ற அமைப்பு இருக்குது, அவங்களோட லோகோ இருக்குது. எல்லா லோகோவும் பண்ணி இதெல்லாம் 4-5 வருஷம் ஆயிடுச்சு. 4-5 வருஷம் அதோட தன்மையும் அப்படி தான் இருக்குது. ஏன்னா அது ஏசி ரூமுக்குள்ளே வச்சிருக்காங்க, ப்ளஸ் ஹாலில் வச்சிருக்காங்க. இது டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ்னாலே ஒன்றுமே ஆகலை, அதோட கலரும் சேஞ்ச் ஆகலை, கிளைமேட்டிக்கல் கண்டிஷனாலும் சேஞ்ச் ஆகலை. அதுவே அது ஒரு ப்ரூஃப் தான். இந்த மாதிரி ஒரு பொருட்களை உருவாக்க முடியும்.
0: இப்போது சாணத்தோட நீங்கள் எதுவுமே சேர்க்கறது,
1: எதுவுமே சேர்க்கறதில்ல, அதை இதோட யூனிக்னஸ்ஸாக அதான்.
0: அப்போ நீங்கள் ஒரு படைப்பாளியாகவும் இருக்கீங்க, அது ஒரு கலைஞனாகவும் இருக்கீங்க. ஏன்னா அந்த எந்த அச்சுமே இல்லாமல் நீங்கள் பண்ணுறீங்க. அப்போ உங்கள் கைகளில் மட்டுமே அதை வந்து உருவாக்கி அந்த இதை
1: கைகளில் மட்டும்தான் உருவாக்க உங்களுக்கு கற்பனை திறன். இதை யார் வேணால் பெரியது சயின்ஸ் ராக்கெட் சயின்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு அந்த ஆர்வமும் ப்ளஸ் அந்த சாணத்தோட இயல்பை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களாக்கும் இதை யாருமே பண்ணக்கூடிய தொழில் தான். ஏன்னா வந்து சில பேர் சாணத்தை கையில் தொடுறதுக்கே பயப்படுறாங்க அந்த மாதிரி சமயத்தில். ஏன்னா இன்றைக்கி அவங்க மாற்றிட்டு அவங்கள சப்பு இல்லை, இன்றைக்கி சமுதாயம் அந்த மாதிரி மாட்டு சாணத்தை மாற்றிட்டாங்க. மாடை தப்பாக வளர்த்து பாலுக்காக மட்டுமே வளர்த்து மாற்றிட்டாங்க. அந்த கான்செப்ட்லேருந்து மாறணும். மாடு வந்து பாலுக்காக மட்டும் இல்லை. அப்போ மாட்டிலேருந்து கிடைக்கிற 5 பொருட்கள் பஞ்சகவியங்கள்னு சொல்கிறது நம்ம பன்னெடுங்காலமாக பயன்படுத்திட்டு வந்த மருத்துவ பொருள், அது அந்த பொருளை வந்து எல்லாத்துக்குமே யூஸுக்கு வரணும் அப்படின்றனால தான் இந்த மாதிரி இதில் இறக்கியிருக்கோம்.
2: இதுவரை நாட்டு மாட்டு சாணத்தில் இருந்து மதிப்பு கூட்டுதல் தொழிலில் ஈடுபட்டு வரும் விவசாயி கணேசன் அவர்களின் நேர்முகம் கேட்டோம். இத்துடன் நிறைவடைகிறது பண்ணை செய்தி.

0: நேரம் 7:30. இனி தொடர்வது
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மண்ணும் மணியும் சோழ

0: இன்றைய மனு மணியம் நிகழ்ச்சியில் கத்திரிக்காய் சாகுபடி குறித்து திண்டுக்கல் மாவட்டம் பட்டினம்பட்டியைச் சேர்ந்த லக்ஷ்மணன் அவர்களின் நேர்முகத்தின் நிறைவு பகுதி கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் சத்யா அவர்கள்.
1: செடியை வாங்குறீங்க, எத்தனை நாள் செடியை வாங்குறீங்க, நாற்று நடுவீங்க, எத்தனை நாள்ல வந்து கத்திரியை வந்து நீங்க எடுத்துக்கிறீங்க?
2: கத்திரி கரெக்டா 80 நாள் சென்றாத்தான் நம்ம இஷ்டத்துக்கு எவ்வளவு காய் வருமோ வரும். இப்ப 50 நாள்ல விடுங்க நம்மனாக்க, இங்க ஒரு செடி காய் இருக்கு, அங்க ஒரு செடி காய் இருக்கு, அப்படி நீங்க தெரியணும்.
1: சரி, பூச்சி தாக்காமல் இருக்கிறதுக்கு ஆரம்பத்திலே மருந்து அடிக்கணும் சொல்றீங்க, அது எப்படி நீங்க மருந்து அடிக்கிறீங்க அதை சொல்லுங்க கொஞ்சம்.
2: மருந்து கடையிலவே கேப்பான், மாதிரி இத்தனை வச்ச செடி டைத்தை சொல்லணும் கரெக்டா, இல்லன்னா எவேட்டான மருந்தை கொடுத்துருவாங்க. இத்தனை நாள் வச்சு பார்த்தா வச்சிருக்கேன், அங்கங்க கொசு வறக்குது, அசினி இருக்குது இல்ல, அது பறக்குது, பூ குருத்து பூச்சி விழுகுது அப்படின்னு கேட்டோம்னாக்க அதுக்குள்ள அவங்க மருந்து

0: அதை வச்சு கரெக்டாக என்ன பண்ணுவாங்க, காலையில அடிக்கிறது. பனி தண்ணி இருக்கும்போது அடிச்சாக்க எல்லா குழையிலும் அந்த மருந்து சாருமா, அதனால காலையில அடிக்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி காலையில
1: இப்ப மருந்து அடிக்கிற முறைங்கிறது எப்படியா, நீங்க எதை வச்சு அடிக்கிறீங்க? இந்த பூவாளி போட்டு அடிப்பீங்களா இல்ல ஸ்ப்ரே வச்சு அடிப்பீங்களா, எந்த மாதிரி தண்ணி மருந்து எல்லாம்?
0: இப்ப பெரிய பம்பு இருக்குது, மாமரத்துக்கு மருந்து அடிக்கிறது, அதை வச்சுதான் அடிக்கிறது.
1: அதை வச்சு அடிச்சிருக்கீங்க. சரிங்க, இப்ப சந்தைப்படுத்தல வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வருமானம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டே இருக்கீங்க. இது வந்து 3 மாசத்துக்கு அப்புறம் தான் மறுபடியும் கிடைக்குமா இல்ல தொடர்ந்து நம்ம இது கத்திரி சாகுபடி பண்ணிட்டே இருக்கலாமா? மழை வெயில் காலத்திலயும் பண்ணலாமா? நம்ம
0: இந்த காய் 2 மாதம் பிடிக்கணும், 2 மாதம் பிடிக்கணும்னா ஆகா இது உயிர மாதிரி இருக்குது, அப்படியே அடுத்து ஒரு 50 சென்ட் உழுது அதுல வச்சிடலாம்.
1: கத்திரிக்காய் வச்சு,
0: கத்திரிக்காய் வச்சு, ஏன்னு கேட்டா அது நல்ல வருமானம், ஒழுங்கா பாதுகாத்தோம்னா நல்ல வருமானம். வெள்ள வைக்கணும், 500 ரூபா வித்தாலும் நல்ல விலை. 5-5 2500 ரூபால பிள்ளைய படிக்கிற செலவு, குடும்ப செலவு, கிராமத்துல இருக்கீங்க, அதனால குடும்ப செலவு வாட்டில ஓடும்ல, 500 ரூபாய்க்கும் கீழே வித்தாத்தே சிரமமா இருக்கும்.
1: ஐயா, நீங்க வந்து குறிப்பிட்ட ரகம் தான் விக்கிறீங்களா இல்ல மத்த ரகங்களையும் நீங்க வந்து நடவு செய்யலாம்ல, ஏன் செய்யல நீங்க?
0: அதாவது சரி, நாங்க எப்போதும் வாங்குற சிம்மரம் கத்திரிக்காய் தான் வைக்கிறோம், வேற செடி நாங்க வைக்கல.
1: நாட்டு கத்திரிக்காய் எல்லாம் வைக்கல நீங்க?
0: வைக்கல நாட்டு கத்திரிக்காய்.
1: ஏன், அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்?
0: நாட்டு கத்திரிக்கண்டே கிடைக்குது இல்ல,
1: அதனால நீங்க வைக்கல.
0: கதை வாங்குற பையன் கேட்டோம்னாக்கா, நாட்டு கத்திரி ஒழுங்க ஒரு 2 வைக்காலுக்கு வச்சு பாக்கிறேன். நாட்டு கத்திரி சந்தைக்கு போட்டோம்னா நாட்டு கத்திரி யாரு வாங்குறா இல்ல, சிம்மரம் கத்திரி தானே வாங்குறாரு, அதனால இந்த எனக்கு கண்டு விக்குது. எனக்கு 10 பாத்து விக்கலனாக்க எனக்கு நஷ்டங்க. ஒரு ஆளுக்கு நான் சம்பளம் 300 ரூபா ஒரு நாளைக்கு கொடுக்கறேன், 300 ரூபா கொடுத்தாக்க 100 அட்டை தான் அதுல பதிவு பண்றாங்க,
1: தெரியாம இருந்தாங்க
0: தெரிஞ்சுக்கிட்டு கண்டுக்கலாம். அதாவது பூச்சி கழியறது 5 சிப்பம் பிடுங்கினா ஒரு மாங்காய் செடியும் கழியணும், கூட கழிஞ்சுனாக்கா நம்மளுக்கு நஷ்டம். அதாவது பூச்சின்னு கழியாம இந்த கோணமக்காய் இந்த வக்கரக்காய் அது மாதிரி கழியணும், பூச்சின்னு அதிகமா கழிஞ்சுனாக்க நஷ்டம், அப்பவே மருந்து அடிச்சிடணும்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை வானொலியின் மனம் மணியும் நிகழ்ச்சி. ஒரு பாடலுக்கு பின் நிகழ்ச்சி தொடரும்.

0: அதுக்குள்ள மருந்து கொடுப்பாங்க.
1: அப்ப உங்க நாட்களை சொல்லி நீங்க மருந்து வாங்குறீங்க?
0: மருந்து வாங்குறேன், அவங்களும் கொடுப்பாங்க. சரி, காய் கலர் எல்லாம் போகுது அப்படின்னாக்க பொட்டாசியம் காம்பிளேஷன் வாங்கிட்டு அடிக்க சொல்லுவாரு. அப்ப பொட்டாசியம் போட்டோம்னா கலர் காய் நல்லா வரும், நல்லா பல பலன் இருக்கு. பல பலனா அங்க மார்க்கெட்லயும் எடுவிடும். அந்த மாதிரி வைக்கணும்.
1: அப்ப வந்து எந்த நேரத்துல என்ன மருந்து தெளிக்கணும், என்ன நோய் செடியில இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே
0: அம்மா தெரிஞ்சுக்கிட்டேதான் பாக்கணும். கத்திரி வச்சுட்டு அம்மா வாட்டில போய் தெரிஞ்சோம்னா அது பூச்சி பெஞ்சிட்டு போயிரும்.
1: அதை ஃபாலோ பண்ணிருந்தாலே நல்ல ஒரு சாகுபடி செய்யலாம். சொல்லுங்க, கத்திரிக்காய்க்கு அடி உரமா என்ன உரம் பயன்படுத்துறீங்க?
0: அடி உரமா அம்மா மாட்டுச்சானா ஆட்டுச்சானா அதுல அள்ளி தூவி விடுறது. தோது இருந்தாக்க கொலையும் வெட்டி நறுக்கி போட்டு கொலை போட்ட மட்டும் நல்லா பிஞ்சு வளது. சரி கேட்டா இப்ப கொலையா இருக்க வைக்க ஆளு வர்றா இல்ல, அதனால கொலையும் நல்லா போட்டு நடும்போதே கொலை போட்டு நட்டுறணும். நடும்போதே அடுத்து கத்திரி வச்சோம்னா நல்லா பிஞ்சு குடிக்க நல்லா பூ வரும். அது அடி உரம் இல்ல.
1: மேல் உரம் வந்து எப்ப கொடுக்கலாம், என்னென்ன உரங்கள் கொடுக்கலாம்?
0: அதாவது மொத்த கொடுக்கும்போது வேற உரத்தை கொடுக்கணும். ரெட்டையான காம்பிளேஷன் லேசா தூவணும். அதாவது சின்ன செடிக்கு எப்படி தூவுறமோ அதனால கொஞ்சம் கொஞ்சமா தூவிக்கிட்டு போகணும். அப்புறம் பூ வச்சிருச்சுனாக்க இப்படி அள்ளி நல்லா எரியணும் எரியணும். ரெண்டாவது ஒருத்தர் என்ன பண்றாங்க, ட்ரம்ம வச்சுக்கிட்டு மருந்தை கலக்கிட்டு ஓடுற தண்ணி அப்படி ஊத்திக்கிட்டே வர்றாங்க. அது நல்லா இருக்கு.
1: இந்த மாதிரி செஞ்சோம்னா மேலூர் வந்து இந்த மாதிரி கொடுத்தா
0: நல்லா இருக்கு.
1: இப்ப வந்து அளவான உரம் குடுக்கறோம், சரி. இப்ப நம்ம அதிகம் நல்லா வளரணும்னு சொல்லி சில பேர் வந்து நல்லா அதிகமாவே கொடுப்பாங்க. அதிகம் உரம் கொடுத்தோம்னா கத்திரிக்காய்க்கு என்னென்ன பாதிப்புகள் எல்லாம் வரும்?
0: அதிகமான உரம் கொடுத்து இந்தமனாக்க குழப்பரம் கொட்டி போகும். அதுக்குள்ள அளவானதை கொடுக்கணும்.
1: மழை காலங்களா பனிக்காலங்களா ஏத்தது அளவா இருக்கணும்.

0: கசிவு இருக்குன்னு சொல்லிட்டே இருந்தீங்க. இப்ப வந்து வறட்சி காலங்கள் கோடை காலத்தில் நீங்க வந்து கத்திரிக்காய் சாகுபடி செய்யும் போது அது நீர் மேலாண்மை எப்படி இருக்கணும் அதுக்கு?
1: அதாவது நம்ம வறட்சி காலத்துல நல்லா தண்ணி விடணுமா, எப்படி முதல்ல பாத்தி பாத்தியா பாய்ச்சுவோம், பாத்திய பருத்தி ஒன்னா எடுத்து விட்டு அப்படியே தம்பாச்சால பாய விடுற மாதிரி பாய்வணும். தண்ணி இருந்த மட்டும் நல்லா இருக்கும், கத்திரிக்காய் மட்டும் வேற விவசாயத்தையும் பிரச்சனை இல்லை. இப்ப கரும்பு பண்றேன், வெண்டி இது பண்றேன், அதுக்கெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை. கத்திரிக்காய் மட்டும் பாசம் பிடிக்கிற மாதிரி வாக்கியா கிடக்கணும்,
0: கிடந்துகிட்டே இருக்கணும்,
1: கிடந்துகிட்டே இருக்கணும்.
0: இப்ப மழை காலங்கள்ல வயல்ல நிறைய நீர் தேங்கி இருக்கும், அப்படி தேங்காம இருக்கணும். ஏன்னா ரொம்ப தேங்கி இருந்தோம்னா கத்திரிக்காய் வந்து சீக்கிரமே அழுகிரும். அதுக்கு நீங்க என்ன மாதிரி முறையை நீங்க பின்பற்றணும்?
1: தண்ணி ரொம்ப தேங்குச்சுனாக்க அப்படியே கொடு கொடுத்து போயும் சரி, அதுக்கு என்ன பண்ணனு, ஒரு ஒரு வாக்கியா பாத்தி வாத்தியா இருக்கும், அந்த பாத்திய அரை அடி நறுக்குன்னு அங்க எந்த பக்கம் தண்ணி போய் இறங்குதோ அந்த பக்கம் கொண்டு போயிருந்தேன். அந்த வாக்கிய அப்படியே கொண்டு போய் அதுல இருந்து எல்லாத்தையும் தடுத்து வெளியில தண்ணி போற மாதிரி வாக்கியா எடுத்து விட்டோம்னாக்க இந்த புடை ஊரம் நல்லா காஞ்சவும் தண்ணி நிக்காது, காஞ்ச மட்டும் நல்லா வரும் அந்த சமயம். அப்படித்தான்.
0: அதனால வடிகால் முறை வந்து சிறந்ததுன்னு
1: சொல்றேன், கண்டிப்பா சிறந்தது அது.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை வானொலியின் மனம் மணியும் நிகழ்ச்சி. ஒரு பாடலுக்கு பின் நிகழ்ச்சி தொடரும்.

0: தொடர்வது மதுரை வானொலியின் மண்ணும் மணியும் நிகழ்ச்சி.
1: வேரழுதல் நோயை எப்படி கட்டுப்படுத்தலாம்? மற்றதெல்லாம் நீங்க வந்து சொல்லிட்டீங்க, ஓரளவு செடி எப்படி பார்க்க நோய் தடுப்பு மருந்து தூவணும்னு சொன்னீங்க. இப்ப வேரழுகல் நோயின்னு வந்துருதுல இருக்குல்ல, அது நோய் வரும்போது எப்படி அதை கட்டுப்படுத்த?

0: பாக்குறது?
1: வேற அழுகிற நோய்க்கு தான் கண்டிப்பா அதை பாக்கணும். அது வேப்ப முன்னாக்கு தான் வைக்கணும். ஆனா மருந்துகள்லயே ஒரு மருந்து கொடுக்கற தூர் தூர் ஊத்த சொல்லி அதான் ஃபர்ஸ்ட்ல வேப்ப முன்னாக்கு தூர்ல வச்சிருக்கணும்.
0: அதுக்குதான் சொல்றீங்க?
1: அதுக்குத்தான் நான் சொல்றேன். இந்த வேற அழுகிற அந்த வேற வேப்ப முன்னாக்கு எத்தனையோ டூப்ளிகேட் இருக்குது,
0: சரி,
1: அந்த ஓட்டையோட சேர்த்து அரைச்சு வச்சிருப்பாங்க, அதை வாங்கப்படாது. எண்ணெய் ஆட்டி வருதுல வேப்ப முன்னாக்கு, அது கிலோ 85 ரூபா 90 ரூபா 60 ரூபா அப்படி இருக்குது. அதை வாங்கி வச்ச மனத்தே அந்த தூர்ல வேற அழுகு அவ்வளவு வராது. கண்டிப்பா அது என்னை பொறுத்தவரை அது வருது இல்லம்மா,
0: வரல. ஒரு ஏக்கருக்கு எத்தனை நாற்றுகளை வந்து நம்ம வந்து நடவு செய்யலாம்?
1: ஒரு ஏக்கருக்கு எப்படி பார்த்தாலும் 5,500 கண்டு வருமா
0: ஒரு ஏக்கருக்கு.
1: ஏன்னு கேட்டா அந்த கண்டு வைக்கிற முறைய சொல்லவா?
0: சொல்லுங்க.
1: அது எப்படின்னாக்க ஒரு கண்டு 2 அடிக்கு ஒரு கண்டு வைக்கிற மாதிரி ஒரு புடைய நெட்ல எண்ணிக்கிறது. அதுல என்னம்னா எத்தனை ஓட இருக்குது, கரெக்டா 2 அடிக்கு ஒரு கண்டு வைக்கணும்.
0: 2 அடிக்கு வைக்கணும்.
1: ஆமா, பாத்தி போடுறது 2 அடிக்கு ஒரு பாத்தி போடணும்.
0: சரி சரி. நாற்று நடவு செய்த பிறகு?
1: நாற்று நடும்போதே நான் சொல்றீங்க, அப்படியே வைக்க வேறு வைக்கும் போது வேற மடக்கி வச்சிடப்படாது. 2 விரல வச்சு நேரம் அமுக்கணும். அமுக்கிட்டாக்க அது வைக்கும்போது நம்ம பாக்கும்போது மக்கான பாக்கும்போது அந்த ஒழுங்கா வேறு இறங்காம இருக்கு, இப்படி சாஞ்சி போய் கிடக்கு. இப்ப பாத்தோம்னாக்க வேற மடக்கி வச்சிருப்பாரு, அந்த மாதிரி வைக்கப்படாது. 2 விரல வச்சுட்டு நேரம் கீழே அமுக்கணும்.
0: ஒரே மாதிரி
1: அமுக்கணும். இல்லனாக்க வேற அமுக்கிச்சனாக்கா சேத்து பழைக்காது.
0: ஓ சரி சரி சரி. கத்திரிக்காயில வந்து பூவா உதிர்ந்துகிட்டே இருக்கும்ல, அது என்ன காரணமா இருக்கும் அதுக்கு?
1: அதாவது தண்ணி பற்றாக்குறையா இருந்தாக உதிரும், நல்லா தண்ணி விட்டோம்னா உதிராது.
0: ஐயா, கத்திரி செடி பொறுத்தவரை தண்ணி வந்து தினைக்கு விடணுமா? அது ஒரு நேரங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அது எந்த மாதிரி நேரங்களே விடணும்?
1: ஆமா, சாயங்காலம் தண்ணி விடணும். தண்ணி விட்டு இன்னைக்கு நாளைக்கும் பார்த்தோம்னாக்க ஆஹா காஞ்சி போயிருக்குதே அப்படின்னு மறுபடியும் மக்கள் சாயந்தரம் விடணும். வெயில் நேரம் மட்டும் எந்த இதுக்குமே சாயங்காலம் தான் தண்ணி விடணும்.
0: காய் அறுவடை செய்யும் போது காய்க்கு சேதம் இல்லாம இருக்கணும்னா அது எந்த மாதிரி நீங்க அறுவடை செய்யறீங்க?
1: காயை புடுங்குறோம். பிடுங்கிறது வேற பெட்டி கட்டி சேர்த்துலாம் இருக்கு, அதுக்கு ஒரு மாங்காய் செட்டி அதில் பிடுங்குவோம். பிடுங்கிட்டு அங்க கீழே பிளாஸ்டிக் சாக்கரை விரிச்சு மேல மஞ்சள் சாக்கு விரிச்சிடணும். என்ன மஞ்சள் சாக்கு விரிச்சிருந்தேன், ஏன்னு கேட்டா அது காயை தரத்துக்கு தந்து பிரிக்கிறதுக்கு.
0: பிரிக்கிறது
1: பெரிய காய் இருக்கு, இங்கிட்டு இந்த வக்கர காய் இருக்கு, அது பிரிக்கிறதுக்காக மஞ்சள் சாக்கு தான் போடணும். அவன் பிளாஸ்டிக் சாக்கை விட்டோம் இப்படி இழுக்கும் போது அதுல கீரல்கள் தெரியும். அதுல மஞ்சள் சாக்கை போட்டு அதுல தரத்துக்கு தந்து பிரிச்சு அப்புறம் சாக்கு மூட்டை போடணும். அதாவது நம்ம பிடுங்கும் போது எல்லாம் சேர்த்து மாத்து மொத்தம் பிடிங்காந்து மாங்காய் செடியில பிடிங்கி கொட்டி பைய மெதுவா கொட்டணும். தார் பை விரிச்சிருக்கோம்ல, அது மெதுவா கொட்டணும். கொட்டிட்டு அதுக்கு பிற்பாடு தரமா பிரிக்கணும். கத்திரிக்காய் எப்படி தேர்ந்தாலும் பூச்சி இல்லாம இருக்காதுமா?
0: அது அந்த பூச்சி கத்திரிக்காய் தான் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதாவது சொல்லுவாங்க என்னதான் இருந்தாலும் பூச்சி வந்து உரம் தான் போடுறீங்க, இருந்தாலும் காய வந்து பூச்சி இருந்துச்சுன்னா காய் வந்து நல்லது. ஏன்னா பூச்சி வந்து நல்ல காயை தான் வந்து கொடையும் சொல்லுவாங்க. அதனால பூச்சி உள்ள கத்திரிக்காய் வந்து நல்லதுன்னு சொல்லுவா, கேள்விப்பட்டிருக்கேன். அது எப்படியா?
1: ஆனா நாங்கெல்லாம் காயை ஏத்தி விட்டு பூச்சி காயை தான் இருப்போம்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை வானொலியின் மனம் மணியும் நிகழ்ச்சி. ஒரு பாடலுக்கு பின் நிகழ்ச்சி தொடரும்.

0: தொடர்வது மதுரை வாணொலியின் மண்ணும் மணியும் நிகழ்ச்சி.
1: இப்ப சந்தையில விலை குறைஞ்சிச்சுன்னா உங்க என்ன செய்வீங்க நீங்க? இப்ப சந்தையில விலை குறைஞ்சிச்சு, கஷ்டப்படு பண்றீங்க செய்யறீங்க, செலவு குறையும் போது அப்ப எப்படி இருக்கும் உங்களுக்கு? இப்ப
2: குறையும் போது நாங்க என்ன பண்றது? போட்டு வரல, நாங்க என்ன பண்ண முடியும்? நாங்க மார்க்கெட்டா வச்சிருக்கேன், நாங்க போடுறதுக்கு சில்லறை விற்கிறதுக்கு 1000 ரூபாய்க்கு போடாக 500 ரூபாய் கேட்டாலும் நான் கொடுத்துதான் போறேன்.
1: அந்த மாதிரி
2: ஆகிப்போம்.
1: ஏன்னா ஒண்ணும் பண்ண முடியாது,
2: நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது. 5 சிப்பத்தை நாங்க என்ன பண்ணுவோம்?
1: இப்ப நேரடியா விக்கிறீங்க போய், அப்ப கூடுது. இப்ப சந்தைக்கு போய் குடுக்கறதுனாலதான் உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட விலை நிர்ணயம் பண்றாங்க செய்யறாங்க. இப்ப நேரடியா விற்பனை மூலம் உங்களுக்கு கூடுதல் வருமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்கா?
2: அது வாய்ப்பு இருக்குது. என்னன்னு கேட்டாக்க, எங்க பக்கம் எங்க ஏரியாவில் கிலோ சிப்ப கணக்கு, சிப்பத்துக்கு 37 கிலோ இருக்கு. 37 கிலோ 500 ரூபாய்க்கு அவங்க எடுப்பாங்க. 500 ரூபாய்க்கு எடுத்து அவங்க போய் 40 ரூபா 45 ரூபா வருவாங்க. அப்ப 35 கிலோவுக்கு 45 ரூபா 40 ரூபான்னு போட்டாக்கா அவங்களுக்கு எவ்வளவு? அவங்களுக்கு அதிகமான லாபம் அவங்களுக்கு கிடைக்குது. டாரெக்டா விற்க, நம்ம டாரெக்டா போய் நம்ம விற்பனை பண்ணோம்னா இடம் வேணும், எல்லா இதுவும் வேணும். மார்க்கெட்ல இடம் கிடைக்குமா கிடைக்காது இல்ல, அவங்க பிடிச்சு போட்டவ வாட்டில எடுத்துக்கிட்டு நம்ம போய் போட்டு வர்றது.
1: உற்பத்தி செலவுங்கிறது எப்படி நீங்க வந்து நீங்களாவே சொல்லி கொடுக்கறதா இல்ல நீங்க எப்படி மதிப்பு இருக்கும்?
2: கொண்டு போய் 100 சிப்பம் ஒரு மார்க்கெட்டுக்கு வருது. தனித்தனியா எங்க ஏரியாவில தனித்தனியா மார்க்கெட் வச்சிருக்காங்க. அப்ப அவங்க போது அவங்க என்ன பண்ணுவாங்க, காய இப்ப 6 லட்சுமணியின் காய் அப்படின்னு அதுல எழுதி சிட்டை வச்சிருக்கு. அதை கீழே இழுத்து போட்டு நேரம் ஒரு அருவ அறுத்து விட்டுறாங்க. அறுத்து விட்டு காயை வந்து விடுவாங்க. வந்து விட்டு காய் நல்லா தரமான காய் கேளுங்க அப்படிம்பாங்க. ஒரு ஆளுக்கு 500 ரூபாய் கேட்பாரு, ஒரு ஆளு 600 ரூபாய் கேட்பாரு, அப்புறம் 50 ரூபாய் கேட்பாரு, 550, 600, 700 இப்படி விலை ஏறிக்கிட்டு
1: அவங்க பண்றது செய்யறது.
2: அவங்க செய்யறதே நம்ம காய வச்சுட்டு பேச மாதிரி இருக்கணும். நம்ம ஊட இன்னும் பேசப்படாது. அப்ப போது இப்ப லட்சுமணி காய் 750 ரூபாடா அப்படின்னாக்க 750 ரூபாய் எழுதிருவாங்க. அதை 750ல அவங்க 100க்கு 10 ரூபா
1: பிடிச்சுக்கிறாங்க,
2: அவங்க கமிஷன் பிடிச்சுக்கிறாங்க. 1000 ரூபாய்க்கு போச்சுனாக்க அப்ப அவங்க 100 ரூபாய் பிடிச்சிட்டு 900 தான் கொடுப்பாங்க.
1: கத்திரிக்காய் சாகுபடியில லாபத்தை அதிகரிக்கிறோம்னா என்னென்ன வழிமுறைகள் வந்து நான் பின்பற்றலாம்?
2: கத்திரி செடி வைக்கும் போது நல்லா கரெக்டா உரம் தர வச்சு வச்சு உரங்கும் அதுக்குள்ள எவ்வளவு முத விவசாயம் பண்ணிக்கும் போது இந்த சரையில அவ்வளவா உரம் இல்ல, அதனால இந்த வருஷம் நல்லா உரத்தை போட்டு வைக்கமாடான்னு சொல்லி வச்சோம்னாக்க வச்சு செடி வரும்போதே தெரியும். அப்படிங்கும் போது அந்த செடி வந்துகிட்டு இருக்கும் போது நல்லா படர்ந்து வரும்போது நல்லா காய்க்கிறது நல்லா தெரியும். அப்படி இருந்தாக்க நல்லா உரத்தை போட்டு விட்டு வச்சுட்டு வரும்போது நல்லா ஒரு செடிக்கு ஒரு பிடுங்கு 1/2 கிலோ 1 கிலோ காய்க்குமா, நல்லா பெரிய செடி வரும்போது 2 கிலோ கூட காய்க்கும், சிம்மர மொல்லா காய்க்குமா,
1: நல்லா காய்க்கும். நீங்க இதை தவிர வேற எதுவுமே நீங்க நடவு பண்ணல? அந்த குறிப்பிட்ட ரகங்கள் நிறையவே இருந்தாலும் ஒரு ரகம் மட்டும் தான் நீங்க வந்து நடவு
2: செஞ்சீங்க. ஆமா, எங்க மண்ணுக்கு அதுதான் நல்லா இருக்கு, அதுதான் செய்யறோம்.
1: வேற மாத்தி போட்டு ட்ரை பண்ணல நீங்க?
2: ட்ரை பண்ணல.
1: அப்ப எந்த நேரத்துல எந்த மருந்து தெளிக்கணும், என்ன நோய் செடியில இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே நல்ல ஒரு விளைச்சல் நம்ம கிடைக்கும், நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம், எளிதா வந்து ஒரு லாபம் கிடைக்கும் சொல்றீங்க. கத்திரி சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்கன்னு
2: கேக்குறேன். கத்திரி வைக்கிறவங்களுக்கு யாரு கத்திரி வச்சாலும் சரி, விவசாயம் பண்ணும்போது நல்லா கத்திரிக்கு நல்லா அடி உரம் கொடுக்கும். மாட்டுச்சானா அதுல வச்சு அவ்வளோ ஓட்டிக்கிட்டு பாறை போட்டு வச்சு வச்சா அடிக்கடி பேர் பூச்சி விழுகுதா, குருத்து பூச்சி விழுகுதா, களை வெட்டணுமா அப்படின்னு பார்த்து செஞ்சோம்னா நல்ல வருமானம் கிடைக்கும். கத்திரிக்காய் வச்சு விட்டோமா அந்தமாதிரி களை மண்டிச்சுனாக்க அந்த கத்திரி செடியவே அரளடிச்சு களையை மீற விடப்படாது.
1: இப்போ களையை கட்டுப்படுத்திக்கிட்டே
2: இருக்கணும்.
0: இதுவரை கத்திரிக்காய் சாகுபடி

குறித்து திண்டுக்கல் மாவட்டம் பட்டினம்பட்டியைச் சேர்ந்த லக்ஷ்மணன் அவர்களின் நேர்முகத்தின் நிறைவு பகுதி கேட்டோம். உடன் உரையாடினார் சத்யா அவர்கள். இனி தொடர்வது வேளாண் தகவல். தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் வேளாண் அறிவியல் மையம் வழங்கும் ஒரு முக்கியமான ஆரோக்கிய தகவல், முட்டை ஊட்டச்சத்து மிகுந்த உணவு. இதில் கிடைக்கும் நன்மைகளை பற்றி தெரிந்து கொள்வோம். நம் உடலுக்கு தேவையான முக்கியமான புரதச்சத்தை அள்ளித்தருகிறது. மூளை வளர்ச்சிக்கு தேவையான கோலின் சத்து நிறைந்துள்ளதால் மூளை மற்றும் நரம்பு செயல்பாட்டை சீராக்கும் தன்மையுடையது. விட்டமின்கள்,

இருக்க உதவியாக இருக்கிறது. விட்டமின் டி மற்றும் கால்சிய சத்துக்கள் எலும்புகளை நன்றாக பலப்படுத்த உதவியாக இருக்கிறது. நாள்தோறும் வேலைகளை செய்ய தேவையான ஆற்றலையும் செயல்திறனையும் அள்ளி வழங்கும் முட்டையை உன்று ஆரோக்கியமான குடும்பத்தை உருவாக்குவோம். இதுவரை வேளாண் தகவல் கேட்டோம். இனி தொடர்வது இன்றைய வேளாண் பழமொழி சிந்தனை. அந்தி ஈசல் பூத்தால் அடைமலைக்கு அச்சாரம். அந்தி ஈசல் பூத்தால் அடைமலைக்கு அச்சாரம். விடை பெறும் முன், 1 லிட்டர் தண்ணீரில் மெக்னீசியம் சல்பேட் 20 கிராம், 10 கிராம் யூரியா சேர்த்து 15 நாட்கள் இடைவெளியில் பருத்தி இலைகளில் பருத்தி இலையின் வழியாக தெளிக்க வேண்டும். இதனால் பருத்தி மெக்னீசிய பற்றாக்குறை நீங்கும். இத்துடன் நிறைவு பெறுகிறது மண்ணும் மணியும் நிகழ்ச்சி. நன்றி நேயர்களே.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
4: தொடர்வது இரவு 8 மணிக்கான செய்தி அறிக்கை. சென்னை அஞ்சலாக கேட்கலாம் இன்னும் சில நொடிகளில்.

பிரதமர் சுமித்ரா ரத்னம், இங்கிலாந்துடனான வர்த்தக ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது என இந்தியா முடிவு செய்துள்ளதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நடைபெற்ற இந்தியா இங்கிலாந்து பொருளாதார வர்த்தக குழு கூட்டத்தில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தக ஒப்பந்தம் முழுமையாக பயன்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை திரு பியூஷ் கோயல் வலியுறுத்தினார். மருத்துவமனைகளில் சிகிச்சைக்கான கட்டணங்கள் வெளிப்படையாக இடம்பெறுவதை மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக மத்திய சுகாதாரத்துறை செயலர் திருமதி புண்ணியா சலீலா ஸ்ரீவத்சவா மாநில அரசுகளின் தலைமைச் செயலர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார். சுகாதார சேவைக்கான கட்டணங்களில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யும் வகையில் இந்த நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு அவர் அறிவுறுத்தியுள்ளார். இதேபோல் மருத்துவ சிகிச்சைக்காக வெளிநாடுகளிலிருந்து வருபவர்களின் கட்டணங்களும் வெளிப்படையாக அறிவிக்கப்படுவதை மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் திருமதி புண்ணியா சலீலா ஸ்ரீவத்சவா அந்த கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். எய்ட்ஸ் பாதிப்பு இல்லாத மாநிலத்தை உருவாக்க அனைவரும் ஒருங்கிணைந்து பாடுபட வேண்டும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று சென்னையில் எய்ட்ஸ் தொடர்பான தேசிய விழிப்புணர்வு பிரச்சாரத்தின் நிறைவு விழாவில் பங்கேற்று அவர் பேசினார். மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்ட விழிப்புணர்வு பிரச்சாரம் காரணமாக எய்ட்ஸ் பாதிப்பு குறைந்துள்ளதாகவும் அவர் கூறினார். HIV தொற்றால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு வழங்கப்படும் நிதியுதவி உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்தார். தமிழகத்தில் மின்வெட்டே இல்லை என்று மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறி வந்த நிலையில் இன்று தலைமைச் செயலகத்திலேயே மின்வெட்டு ஏற்பட்டுள்ளதாக அஇஅதிமுக கூறியுள்ளது. சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அஇஅதிமுக தலைமைச் செயலகத்தில் ஏற்பட்ட மின்வெட்டு தொடர்பான காணொலியையும் பகிர்ந்துள்ளது. இதற்கு மின்துறை அமைச்சர் பதில் சொல்வாரா என்றும் அஇஅதிமுக வினவியுள்ளது. தமிழகம் முழுவதிலும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ள மின்வெட்டு இன்று தலைமைச் செயலக

சதவீதத்தையும் எட்டியுள்ளதாகவும் இது கவலை அளிப்பதாக உள்ளது என்றும் பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இத்தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தலைமைச் செயலகத்தில் ஏற்பட்ட மின்வெட்டு காரணமாக அமைச்சர்களின் அறைகளும் இருளில் மூழ்கிய காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியானதை சுட்டிக்காட்டியுள்ளார். மின் தேவைக்கும் மின்சாரம் கிடைப்பதற்கும் இடையேயான இடைவெளிதான் மின்வெட்டுக்கு காரணம் என்று அவர் தெரிவித்துள்ளார். இப்பிரச்சினைக்கு போர்க்கால அடிப்படையில் தீர்வு காண தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இதற்கிடையே தலைமைச் செயலகத்தின் ஒரு சில பகுதிகளில் மட்டுமே மின் விநியோகத்தில் தற்காலிக தடை ஏற்பட்டதாக மின்வாரியம் கூறியுள்ளது. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த மின் தடை ஏற்பட்டதாகவும் இது உடனடியாக சரி செய்யப்பட்டு மின் விநியோகம் சீரமைக்கப்பட்டதாகவும் மின்வாரியத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அரிசி விலை உயர்வை கட்டுப்படுத்த தவேக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. இதுதொடர்பாக அக்கட்சி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரிசி விலை கிலோவுக்கு 20 முதல் 27 ரூபாய் வரை உயர்ந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஏழை மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரிசி விலை தொடர்பான பட்டியலையும் திமுக அந்த அறிக்கையில் பகிர்ந்துள்ளது. அரசு பள்ளி ஆசிரியர்கள் மீது கூடுதல் பணிச்சுமையை தவேக அரசு ஏற்றக்கூடாது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் காலை மற்றும் மதிய உணவு திட்டத்தை கண்காணிக்க பள்ளியில் உள்ள ஒரு ஆசிரியரை நியமிக்க வேண்டும் என்ற தவேக அரசின் உத்தரவு ஏற்புடையது அல்ல என்று குறிப்பிட்டுள்ளார். செயல்முறை சிக்கல்கள் குறித்து ஆய்வுகளை மேற்கொள்ளாமல் காலை உணவு திட்டத்தை விரிவாக்கம் செய்த முதலமைச்சர் திரு விஜய் ஏற்கனவே பணியில் உள்ள ஆசிரியர்கள் மீது கூடுதல் பணிச்சுமையை ஏற்படுத்தக்கூடாது என்று கேட்டுக் கொண்டுள்ளார். அரசு பள்ளிகளில் உள்ள காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப தவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். வடகிழக்கு பருவமழை அடுத்த 2-3 தினங்களுக்குள் தொடங்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை படிப்படியாக விலகி வருவதாக வானிலை ஆய்வு மையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வங்கக்கடலில் நாளை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேசிய ஓபன் தடகள சாம்பியன் போட்டியில் தமிழகத்தின் ஹர்ஷிதா வெள்ளிப்பதக்கம் வென்றார். புதுதில்லியில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 400 மீட்டர் தடை ஓட்டத்தில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் தமிழகம் 2 தங்கம், 4 வெள்ளி, 7 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தை பிடித்தது. உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பாருல் சௌத்ரி 3வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். எகிப்தின் கைரோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 19 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் அவர் 15-7, 15-7 என்ற செட் கணக்கில் பிரேசிலின் லாரா ரொபிசோவை வென்றார். உலக ஸ்கேட் விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவின் அனிருதன் வினோத் மற்றும் ருத்வா பிரகாஷ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். பராகுவேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் ஜூனியர் பிரிவில் இவர்கள் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இன் கேட்கலாம் மதுரத்தென்றல். மதுரத்தென்றல் நிகழ்ச்சிகள் திரையிசை பாடல்கள் ஒவ்வொன்றாய் கேட்டு மகிழுங்கள்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலை இயக்குனர், ஆல் இண்டிய ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452-25-30-410.
4: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். நிறைவு பெறுகிறது மதுரை தென்றல். நேரம் 8:30.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் அச்சாணி. இன்றைய நமது நிகழ்ச்சியில் கோலப்பொடி தயாரிக்கும் தொழிலில் ஈடுபட்டு வரும் ஆர் மகாலட்சுமி அவர்கள் பங்கு பெற்ற நேர்முகத்தின் சென்ற வார தொடர்ச்சியினை கேட்கலாம்.
1: வணக்கம் நேயர்களே, இந்த உலகம் சுழல்வது எதனால் அப்படின்னா, கண்டிப்பா உழைக்கும் தொழிலாளர்களுடைய கரங்களால் தான் இந்த உலகமே சுழலுது அப்படின்னு சொல்லலாம். அப்படி சிறப்பு வாய்ந்த உழைப்பாளிகளின் குரல்களை கேட்கும் இந்த சிறந்த நிகழ்ச்சி தான் அச்சாணி. இன்றைய நமது அச்சாணி நிகழ்ச்சியில ஒரு சிறப்பு விருந்தினர், ஒரு பெண் தொழில் முனைவோர் நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காங்க. அவங்க யாரு, அவங்க என்ன தொழில் பண்றாங்க, அவங்களோட அனுபவங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அம்மா வணக்கம்.
2: வணக்கம் சார்,
1: ரொம்ப சந்தோஷம். உங்களை பற்றிய அறிமுகம் எங்கள் நேயர்களுக்கு, உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கம்மா.
2: என் பேர் மகாலட்சுமி, நான் வந்து மதுரை சிம்மக்கல்ல இருந்து வர்றேன். கலர் கோலப்படி தயார் பண்றத உங்களுக்கு விரிவா சொல்ல வந்திருக்கேன்.
1: ரொம்ப சந்தோஷம். அதாவது பெண்களுக்கு உகந்த ஒரு பொருள் தயாரிக்கிறீங்கம்மா.
2: ஆமா.
1: கலர் கோலப்படி தயாரிக்கிற தொழில் எப்ப இருந்து நீங்க வந்து செய்றீங்க?
2: எனக்கு வந்து 10 வயசுல இருந்து நான் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார்.
1: தொழில் எப்படி போயிட்டு இருக்கு பிசினஸ் எல்லாம்?
2: இப்ப எங்களுக்கு இப்ப வருஷம் நல்ல கூடிக்கிட்டு தான் இருக்கு. ஒழிஞ்சு இது குறையறதுக்கு வாய்ப்பு கிடையாது. முதல் வந்து நாங்க மதுரையில மட்டும்தான் தயார் பண்ணோம். இப்ப எங்களுடைய தொழில் வந்து எல்லா ஊர்லயுமே தயாராகுது.
1: சரி, இப்ப இந்த கலர் கோலப்படி தயாரிக்கக்கூடிய பிசினஸ்ல முன்பணமா வந்து முழு அமௌண்ட்டையும் கொடுத்துறாங்களா, இல்ல வந்து சரக்கு நீ அனுப்பின பிறகு அமௌண்ட் கொடுப்பாங்களா? அந்த அனுபவத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
2: இப்ப வந்து நாங்க சரக்கு போறவங்க வந்து வர்றாங்க, ஒரு கஸ்டமர் வந்தாங்கன்னா ஒரு 25,000 சரக்கு வேணும்னு சொல்றவங்க, வெளியூருக்காரங்க தெரியாத வந்தாங்க, முழுசா கட்டிட்டு எங்களுக்கு போட்டு விட்டுருங்க அப்படின்னு. இப்ப கஸ்டமர் எங்கிட்ட வாங்கிக்கிட்டே இருக்காங்க பாத்தீங்க.

0: அவங்களுக்கு வந்து நாங்கள் அனுப்பிச்சு விட்டுட்டே இருப்போம், அவங்க வந்து எங்களுக்கு பணம் போட்டுருவாங்க. அதே மாதிரி அந்த மாதிரி வாங்கிட்டு போறவங்க ஒரு சிலர் வந்து வாங்கிட்டு போய் டக்குன்னு அப்படியே நிப்பாட்டிடுவாங்க. ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு போய் நிப்பாட்டிட்டாங்கன்னா அவங்க திருப்பி என்ன செஞ்சிருவாங்க, வரமாட்டாங்க. அடுத்து அவங்க சூழ்நிலை எப்படினு தெரியாது, ஆனால் வரமாட்டாங்க. நாங்களும் கேட்டு பார்ப்போம், வரமாட்டாங்க. அது வந்து எங்களுக்கு ஒரு ஏமாற்ற மாதிரி ஆகி போயிரும். நாங்கள் ரவும் பகல்மா ஒரு வாரம் உழைச்சு அவங்களுக்கு நாங்கள் கொடுத்த மாதிரி ஆகி போயிரும். அந்த மாதிரி எங்களுக்கு மறக்க முடியாதுன்னா ரெண்டு மூணு பேர் அந்த மாதிரி செஞ்சிருக்காங்க. வாங்கிட்டு நான் போய் அனுப்பிச்சு விடுறேன் அப்படின்னு பாதிகாசை கொடுத்துட்டு பாதிகாசை கொண்டுட்டு போவாங்க. இப்போ ஒரு கஸ்டமர்லாம் எங்கிட்ட வாங்கிட்டு போய் திரும்பி வரவே இல்லை. ஒரு 20 சிப்பை ஏற்றிட்டு போனவங்க திரும்பி வரவே இல்லை. அவங்க நாங்களும் ஃபோன் போட்டு பார்த்து இப்போ தர அப்புறம் தர்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃபோனே எடுக்க மாட்டாங்க. நாங்கள் அந்த மாதிரி தெரியாதவங்களுக்கு வந்து அனுப்ப மாட்டோம். எங்களுக்கு தெரியாதவங்களாக இருந்தால் நீங்கள் ஃபுல் அமௌண்ட்டை கட்டிடுங்க, அனுப்பிச்சி விட்டுறோம் சரக்கு அப்படின்னு தான் சொல்லுவோம். ரொம்ப பழகப்பட்டவங்க கஸ்டமரு நம்பிக்கையானவங்களுக்கு மட்டும் நாங்கள் அனுப்பிச்சி விட்டுட்டு அப்புறம் பணம் வாங்கிக்கிறோம்.
1: சரிங்கம்மா, இப்போ உங்கள் தொழிலில் பார்த்தோம்னா ஒரு குடும்ப தொழிலா மயன் மருமக எல்லாருமே சேர்ந்து பார்க்கறாரு சொல்றீங்களே, முழுமையாக வந்து இதே தொழில் தான் பண்ணுறாங்க?
0: அவங்க வந்து வெளியில வேலைக்கு போறாங்க, வேலைக்கு போயிட்டு வந்து இந்த தொழில வந்து எங்களுக்கு துளை பண்ணுவாங்க.
1: அதாவது இது வந்து கூடுதல் தொழிலா பண்றாங்க,
0: கூடுதல் தொழிலா வந்து இது வந்து இந்த சீசன் டைம் அப்படிங்கறதுக்காண்டி அவங்க எல்லாரும் வந்து ஒத்துழை பண்ணுவாங்க. பையன் வந்து ஸ்கூல் சவாரி எடுக்கிறான், இன்னொரு பையன் கொரியர்ல சவாரி பண்றான், எங்க மருமக ஆபீஸ்ல வேலை பார்க்குது. அது வேலையை முடிச்சுட்டு வந்து எங்களுக்கு வேலை பார்த்து தரும். எங்க பையன்களும் வேலையை முடிச்சுட்டு வந்து அவங்க தயார் பண்ணி தருவாங்க, அதை தேசி தருவாங்க, நாங்க பேக்கிங் பண்ணுவோம். அது வந்து எக்ஸ்ட்ரா வேலை பார்க்கற மாதிரி கடின உழைப்புங்களை எங்களுக்கு வந்து அந்த ஒரு 2 மாசத்துக்கு தயார் பண்ணி இதை அழிச்சாதான் நீ அடுத்து கார்த்திகை மார்கழிங்கல நிறைய மூவ்மெண்ட் ஆகும். ஒரு நாளைக்கு 10 கஸ்டமர் வரையில அப்ப அந்த 10 கஸ்டமருக்கும் கொஞ்சம் கொஞ்ச நாள் நாங்க தயார் பண்ணி அனுப்பணுங்கல, அப்ப வந்து நம்ம பசங்க எல்லாம் ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. அவர் வேலைக்கு போயிட்டு வந்து அவரும் ஒத்தாசை பண்ணுவாரு, கொத்தனார் வேலை பாக்குறாரு.
1: இப்ப கோலப்பொடி தயாரிக்க தொழில் சீசன் இல்லாத டைம் எந்தெந்த காலகட்டங்கள்?
0: 10 மாசம் சீசன் இல்லாத டைம்,
1: 10 மாசம் சீசன் இருக்காது, 2 மாசம் தான் உச்ச
0: மாசத்தினுடைய உழைப்ப நாங்க 2 மாசம் செய்யணும்.
1: சரிங்கம்மா, இப்ப இந்த கோலப்பொடி தயாரிக்கிற தொழிலோட எதிர்காலம் எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க?
0: இப்போ வந்து எங்களுக்கு வந்து செல்லுல யூடியூப்ல வந்து எங்களை பேட்டி எடுத்து அவங்க பாதி எங்களை டெவலப் பண்ணி விட்டாங்க.
1: எப்ப பேட்டி எடுத்தாங்க?
0: எனக்கு எடுத்து ஒரு 5 வருஷம் இருக்கும். 5 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க பார்த்ததுல வந்து எனக்கு வந்து ஆன்லைன்ல இருந்து எனக்கு நிறைய சேல்ஸ் ஆகுது. இதை பார்த்துட்டு நிறைய பேர் வெளியூர் பெண்கள்லாம் வந்து எப்படி தயார் பண்றது என்னன்னு என்ன கேட்பாங்க. அவங்களுக்கும் நான் விளக்கங்கள் கொடுப்பேன், இந்த மாதிரி நாங்கள் தயார் பண்றோம், சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா இது நம்மளோட அழிஞ்சு போயிடக்கூடாது இந்த தொழில், இதை அடுத்தடுத்து மூவ்மெண்ட் ஆகணுங்கிற காண்டி எல்லாத்துக்குமே இதை நாங்கள் கற்றுக் கொடுத்துருக்கேன்.
1: நல்லதுமா.

இப்ப நிகழ்ச்சியோட ஒரு முக்கியமான ஒரு கேள்வி உங்கள்கிட்ட. உங்களை மாதிரி அதாவது சுயமா ஒரு தொழில் செய்து முன்னேறணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெண்களுக்கு நீ என்ன சொல்ல

0: பொருளாதாரம் வேணா நான் தரேன், தயார் பண்ணுங்க.
1: நன்றி, வணக்கம்மா. இந்த நிகழ்ச்சியை பேச வாய்ப்பு கொடுத்த மதுரை ஆகாசவாணிக்கும் நன்றி. என்னுடைய பேச்சை கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்களுக்கும் நன்றி.
2: நன்றிமா.

இதுவரை அச்சாணி நிகழ்ச்சியில் கோலப்பொடி தயாரிக்கும் தொழிலில் ஈடுபட்டு வரும் ஆர் மகாலட்சுமி அவர்கள் பங்கு பெற்ற நேர்முகத்தின் நிறைவு பகுதி கேட்டீர்கள். உடன் உரையாடினார் கே வேல்முருகன். இத்துடன் இன்றைய அச்சாணி நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெறுகிறது. நன்றி நேர்களே.

சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

0: அக்கா காலைல 5:30 அலாரம் வச்சிருக்கேன், என்ன எழுப்பி விட்டுறியா?
1: எதுக்குப்பா, படிக்க போறியா?
0: இல்லக்கா, நான் நாளையில இருந்து எக்ஸசைஸ் பண்ணலான் இருக்கேன், அதனால அதோட ஸ்டார்டிங்கா காலையில இருந்து வாக்கிங் போலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு.
1: என்ன சார், ஃபிட்டாக ட்ரை பண்றீங்களா? யார் சொன்னாங்க?
0: ஆமாக்கா, ரேடியோல கேட்டேன், நிறைய ஆரோக்கியம் பத்தி பேசினாங்க, உடல்நலம் பத்தி பேசினாங்க, அதெல்லாம் ரொம்ப கரெக்டா இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ நாளையில இருந்து எக்ஸசைஸ் பண்ணி ஃபிட்டாயிரலான்னு ஒரு முடிவுல இருக்கேன்க்கா.
2: ஓவரா ரிஸ்க் எடுத்துட்டு
3: இருக்கீங்க. எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி.
1: சரி சரி, ஃபிட் ஆகிறது மட்டும் இல்ல, ஆரோக்கியமான உணவையும் சாப்பிடு, அதுதான் இன்னும் உனக்கு ஃபிட் ஆக ஹெல்ப் பண்ணும்.
0: சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ வந்து என் கூட ஜாயின் பண்ணிக்க
3: வேண்டியதானே. கடைசி வரைக்கும் வேலை வெட்டிக்கு போகாமே நாம வாழ்ந்து காட்டணும், இதுதான் நம்ம லட்சியம்.
1: நானும் நீயும் சேர்ந்துதான் நாளையில இருந்து ஆரம்பிக்கிறோம். ஓகே
0: ஓகே.
4: பொதுநலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை.
5: நேயர்கள் இதுவரை கேட்டது மதுரை தின்றல் நிகழ்ச்சி. தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெலியஞ்சலாக கேட்கலாம் இன்னும் சில நொடிகளில்.

0: Economics has been awarded to American economists Robert E. Hall and Michael Woodford for developing macroeconomic models that help policymakers stabilize economies during booms and recessions. The Royal Swedish Academy of Sciences said their work has strengthened the theoretical basis for fiscal and monetary policies and improved governments' and central banks' ability to respond to economic fluctuations. Benchmark domestic equity indices ended in negative zone today. Sensex declined 548 points to close at 71,925. Nifty dropped 157 points to settle at 22,363. The India Meteorological Department IMD forecast thunderstorm accompanied by lightning and gusty winds over Delhi, Haryana, Chandigarh, Punjab and Chhattisgarh till tomorrow. Similar weather conditions are expected over Tamil Nadu, Puducherry, Karaikal, Andhra Pradesh, Keralam and Mahe during the next 2 days. And now, before we end the bulletin, the headlines once again. India reaffirms commitment to deepening economic cooperation with UK. Targets doubling bilateral trade by 2030. Centre urges states and union territories to ensure prominent display of rate lists by clinical establishments. Government to set up high-level committee to address sugarcane farmers' grievances in Maharashtra and Karnataka. Jantar Mantar in New Delhi no longer a protest site. Delhi police designates 3 new venues. American economist Robert E. Hall and Michael Woodford to get this year's Nobel Prize in Economics. And IMD forecasts a thunderstorm accompanied by lightning and gusty winds over Delhi, Haryana, Punjab and Chhattisgarh till tomorrow. For details of these stories and more, log on to our website www.newsonair.gov.in and News on AIR app. That's all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்தி சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியின் 12 ஆண்டு சாதனைகள், அதனால் மக்களுக்கு பகிரப்பட்ட முக்கியமான தகவல்கள் குறித்து தன்னுடைய கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் அவர்கள். வணக்கம் சார்.
4: வணக்கம் மேடம்.
3: பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி 12 ஆண்டுகளை கடந்து ஒலிபரப்பாயிட்டு இருக்கு. இதன் வாயிலா நிறைய விஷயங்கள் மக்களை சென்றடைஞ்சிருக்கு.
5: ஒரு நாட்டின் பிரதமர் நாட்டு மக்கள் கிட்ட பேசணுங்கிறதுக்கான ஒரு ப்ரோக்ராம், அந்த ப்ரோக்ராம் வாயிலாக சொல்லப்பட்ட கருத்துக்கள், இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க சார்?
4: இதுக்கு மிக முக்கியமான ஒரு வரவேற்கத்தக்க ஒரு நிகழ்ச்சி. ஒவ்வொரு அரசியல் தலைவருமே தங்களுக்கான ஒரு கருத்துக்களை, அதாவது சொந்த கருத்து, அதே சமயத்தில் ஒரு அரசாங்கத்தினுடைய கருத்து, அவருடைய கொள்கைகள், அவருடைய பார்வை, அவருடைய திட்டங்கள், எதிர்காலம், இதை எல்லாவற்றையும் பேசுவதற்கான ஒரு வாய்ப்பை வந்து இந்த மாதிரியான ஒரு தொடர்பு வாயிலாக செய்வது என்பது ஒரு வழக்கம். இதுக்கு முன்னாடி இதே மாதிரி உலக தலைவர்கள் யாரெல்லாம் இது மாதிரி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூஸ்வெல்ட் அவர் வந்து ஃபயர்சைடு சாட்ஸ் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான இந்த மாதிரி ஒரு உரையை வந்து அவர் தொடர்ச்சியாக வழங்கி வந்திருக்கிறார். அதே மாதிரி பின்னாடி பிபிசியில் பார்த்தீங்கன்னா வின்ஸ்டன் சர்ச்சில் அவர்கள் வந்து இதே மாதிரியான ஒரு உரைகளை வந்து அவர் வழங்கியிருக்கிறார். நீண்ட காலம் இதே மாதிரி நம்ம சொல்கிற மாதிரி ஒரு 12 ஆண்டுகள் அது மாதிரிலாம் அந்த காலகட்டத்திலேயே அவர்கள் உரை நிகழ்த்தியிருக்கிறார்கள். நமது பிரதமர் அவர்கள் இந்த 12 ஆண்டுகளில் பல்வேறு செய்திகளை மக்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பதற்காக இந்த உரையை வந்து அவர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை அன்று வெளியான இந்த ஒரு அரை மணி நேர உரை என்பது எப்படி இருந்திருக்கு அப்படின்னு நீங்கள் தோராயமாக பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு வாரத்திலையும் குறைஞ்சபட்சம் 6-8 விஷயங்களை வந்து அவர் எடுத்துக்கொள்கிறார். அந்த 6-8 விஷயங்களுக்குள்ள அரசியல் கிடையாது, அல்லது அரசியல் ரீதியாக வந்த விமர்சனங்களுக்கு பதில் கிடையாது. இது வந்து கம்ப்ளீட்டாக சோஷியல் அண்ட் எக்கனாமிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்ட்ஸ், இந்த ஒரு தேசியத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பல்வேறு அம்சங்களை எடுத்து பேசுவது மட்டும்தான் பிரதமர் அவர்களுடைய ஒரே நோக்கமாக இதில் இருந்தது. இது அரசியல் கலப்பில்லாத முழுசான ஒரு உரையாக இருந்திருக்கு. இந்த 12 ஆண்டுகள் என்பது மிக நீண்ட காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பொருளாதார ஏற்றம் இருந்திருக்குது, தளர்வு இருந்திருக்கிறது, அதே மாதிரி மிக முக்கியமான கொரோனா போன்ற மிக குறியமான நோய் தொற்று இருந்திருக்கிறது, பொருளாதார பிரச்சனைகள் இருந்திருக்கின்றன, சமூக ரீதியான பிரச்சனைகள் இருந்திருக்கின்றன. இவை அத்தனைக்குமே இவருடைய உரையின் வாயிலாக நீங்கள் வந்து பல்வேறு சமயங்களில் பதில் கொடுத்திருக்கிறார். ஒன்று. இரண்டாவது, அதே சமயத்தில் நாட்டு மக்களுக்கு எதை சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டுமோ,

0: எவற்றுக்கெல்லாம் அவர்களை தயார்படுத்த வேண்டுமோ, எவற்றையெல்லாம் அவர்கள் வந்து மிக முக்கியமாக கவனிக்க வேண்டும், தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டுமோ, அவற்றையெல்லாம் பிரதமர் மோடி அவர்கள் தொடர்ச்சியாக 138 உரைகளில் வந்து வழங்கியிருக்கிறார். இந்த உரைகளை பற்றிய மிக விரிவான ஆய்வுகள் வந்து இந்தியாவில் பல இடங்களில் நடைபெற்று இருக்கின்றன. பல்வேறு விஷயங்கள் வந்து அதில் வந்து குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நாம என்ன நம்ம புரிந்து கொள்ளணும்னா, கன்சிஸ்டண்டா ஒரு வேலையை வந்து பிரதமர் அவர்கள் செய்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக மக்களோடு பேசுவது, மக்களிடம் மக்களோடு மக்களை பற்றி மக்களிடம் இருக்கக்கூடிய செய்திகளை எடுத்துக்கொண்டு அவர்களுக்கான ஒரு கருத்தை ஒரு தலைவராக முன்னின்று பேசுவது. முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நாட்டினுடைய தலைவர் என்ன செய்திகளில் அரசாங்கம் என்ன விதமான கருத்துக்களை வைத்திருக்கிறது, அவர் என்ன விதமான கருத்துக்களை வைத்திருக்கிறார், அவர் எந்த திசையில் இந்த நாட்டை அழைத்து செல்ல போகிறார் என்பதை பற்றி எல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த உரைகளை குறிப்பாக நாம் கவனித்து பார்க்க வேண்டும். இந்த உரைகளில் அவர் மேற்கொண்ட பல்வேறு முயற்சிகள், அரசாங்கம் மேற்கொண்ட பல்வேறு முயற்சிகள், அரசாங்கம் என்ன எதிர்பார்க்கிறது மக்களிடம் இருந்து என்பதை பற்றிய ஒரு குறிப்புகள், இவை எல்லாம் இந்த உரைகளில் இருந்து இடம்பெற்றிருக்கின்றன. ஒன்று. இரண்டாவது மிக முக்கியமான ஒரு செய்தி, நாம் வந்து இதில் அவர் பயன்படுத்தின ஒரு குரல் தொனி, அது வந்து ரொம்ப முக்கியம். அரசியல் மேடைகளில் பார்க்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்களின் மன் கி பாத் பேச்சுகளில் நாம் பார்க்கவே இல்லை. இங்கே ஒரு சக மனிதராக, ஒரு குடும்பத்தின் தலைவராக, அல்லது ஒரு சமுதாயத்திலிருந்து இருக்கக்கூடிய ஒரு பெரியவராக எப்படி பேசுவாரோ, கிராமத்து தலைவராகன்னு வச்சுப்போமே, அப்படி பேசக்கூடிய அந்த அணுக்கமான துணி தான் மொத்த 138 உரைகளிலும் நாம் பார்க்க முடிகிறது.
1: எடுத்தவுடனே எனதருமை நாட்டு மக்களின் சொல்ற அந்த வார்த்தையை நீங்க குறிப்பிடுறீங்கன்னு.
0: ஆமா, அதே சமயத்துல திருப்பியும் பாயோன் பகனோ அந்த மாதிரிலாம் வந்து பேச ஆரம்பிக்கும் போது இயல்பாகவே நானும் நீங்களும் பேசுகிறோம், நான் உங்களிடம் வந்து என்னுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறேன், உங்களிடமிருந்தான் இந்த விவரங்களை நான் பெற்றுக்கொண்டேன், அதனால் நீங்கள் இப்படி எல்லாம் இருக்க வேண்டும், தேர்வுக்கு இப்படி தயாராக வேண்டும் மாணவர்களுக்கு சொல்கிறார். கொரோனா காலகட்டத்தில் வந்தபோது அதற்கு வேறு விதமான ஆலோசனைகள் வழங்கினார். இப்போ பொருளாதார ரீதியாக நடைபெற வேண்டிய முன்னேற்றங்களை பற்றி பேசும்போது அதை பற்றி இருக்கக்கூடிய விஷயங்களை சொன்னார். ஆத்ம நிர்பர் பாரத் விஷயங்களை பற்றி பேசும்போது, நம்ம சுய தொழில், தனிப்பட்ட அளவில் நம்முடைய ஒரு உள்நாட்டு உற்பத்தி இவற்றை பற்றி பேசும்போது, எந்த ஒரு துறை சம்பந்தமான விஷயங்களை எடுத்துக்கொண்டு பேசினாலும் அதில் ஒரு நெருக்கமான துணி, ஒரு அணுக்கமான துணி, சக மனிதர் நம்மோடு உட்கார்ந்து பேசுவது போன்ற ஒரு துணியை அவர் உருவாக்கி இருக்கிறார். இந்த துணி தான் அவரை பற்றி நம்மிடம் ஏற்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பிம்பம். அதாவது இந்த உள்ளடக்கம் என்பது ஒரு தனி செய்தி, அதை வந்து நாம் தனியாக அணுக வேண்டும். ஆனால் அவர் மேற்கொண்டிருந்த குரல் என்பது, அந்த துணி என்பது மிக மகத்தான ஒரு விஷயம். இந்தியா போன்ற வளரும் நாடுகளில் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எடுத்து, நாம் அதில் இருக்கக்கூடிய சாதனைகளையும் அதில் செய்யப்பட வேண்டிய விஷயங்களையும் எடுத்து பேசும்போது, இந்த நெருக்கமான அணுக்கமான நண்பன் போல, மூத்த குடும்ப உறுப்பினர் போல பேச வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அந்த துணியை அவர்கள் மிகச்சிறப்பாக எடுத்துக்கொண்டிருக்கிறார். இது வந்து மிக முக்கியமான ஒரு அம்சமாக நான் பார்க்கிறேன். மூன்றாவது அம்சம், எப்படி வந்து இதை நாடெங்கும் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் ஈர்க்கக்கூடிய விதமாக மாற்றுவது. பெரும்பாலும் முன்னாடி இருந்த ரூஸ்வெல்ட்டையோ, அவர்கள் நாம் சர்ச்சில் அவர்களோ எடுத்திருந்தால், அவர்களுக்கு இருந்த செய்திகள் என்பவை ஒன்றுதான். அப்போ நீங்க போர்க்காலம் இல்லது பொருளாதார சிரமம், இந்த காலகட்டத்தை எதிர்கொள்வதற்கானதை மட்டும்தான் அவர்களால் அன்றைக்கு பேச வேண்டிய சூழ்நிலை. இன்றைக்கு பரந்துபட்ட மாநிலங்கள், ஏராளமான வேற வேற விதமான சிக்கல்கள், அல்லது வேற வேற விதமான சாதனைகள், வேற வேற விதமான புதிய இஷ்யூஸ்க்கு முகம் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. இதிலும் ஏராளமான ஒரு பன்மைத்தன்மைன்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அது இருக்கக்கூடிய சூழ்நிலை. இதில் அத்தனை மாநிலங்களையும் உள்ளடக்கி அனைவருக்கும் போய் சேர வேண்டிய செய்திகளை தேடி தேடி அவர்கள் வந்து ஒவ்வொரு மாதமும் இந்த மன் கி பாத்தை வழங்கியிருக்கிறார். அப்போ இது வந்து எப்படி நாம வரலாற்றில் இன்னைக்கு பின்னாடி பார்க்கும்போது, அதுதான் நான் குறிப்பாக இன்றிலிருந்து ஒரு 50 ஆண்டுகள் கழித்து, அல்லது இன்றிலிருந்து ஒரு 100 ஆண்டுகள் கழித்து, இந்த ஆவணங்கள் நிச்சயமாக என்றைக்கா இருந்தாலும் பதிவாக தான் இருக்க போகிறது. அது எழுத்து வடிவத்திலும் இருக்கும், குரல் வடிவத்திலும் இருக்கும், எப்படி வேணா இருக்கும். ஆனால் அந்த வடிவங்கள் என்ன சொல்ல போகிறது என்றால், இந்த 12 ஆண்டுகள் அல்லது இன்னும் எத்தனை ஆண்டுகள் வந்து அவர் தொடர்ச்சியாக பேசுவார் என்பது பொறுத்து, அந்த ஆண்டுகளினுடைய ஒரு கைரேகையாக, அந்த ஆண்டுகளினுடைய அடிப்படை ஆவணமாக இந்த உரைகள் இருக்கும். எப்படி ஜவஹர்லால் நேரு வந்து அவர்களுடைய மகளுக்கு எழுதிய கடிதங்களை நாம் வந்து இன்னைக்கும் நாம் குறிப்பிட்டு பாராட்டுகிறோமோ, அது வந்து எப்படி ஒரு வரலாற்று பொக்கிஷமாக நேரு அவர்களுடைய கடிதங்கள் இருந்தனவோ, அந்த மாதிரி ஒரு வரலாற்றினுடைய ஆவணங்களாக, அன்றைக்கு அது கடிதங்களாக இருந்தன, எழுத்து வடிவத்தில் இருந்தன, இன்றைக்கு இது ஒளி வடிவத்தில் இருக்கிறது. இந்த ஒளி வடிவத்திலிருந்து இது எழுத்து வடிவத்திற்கு மாறும். ஆனால் இந்த ஒளி வடிவத்தில் இவை சேமிக்கப்பட்டிருக்கும் பொழுது, இவை நிச்சயமாக ஒரு காலத்தினுடைய ஆவணமாக, ஒரு காலத்தினுடைய மிக முக்கியமான முன்னேற்றங்கள் என்னவோ, அதுவும் குறிப்பாக இந்தியா சார்ந்து ஏற்பட்டிருக்கக்கூடிய முன்னேற்றங்கள் தத்துவங்கள் என்னவோ அவை பற்றி நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆவணங்களாக இவை

0: வருங்காலத்தில் எதிர்கால சந்ததியினருக்கு நிச்சயமாக கிடைக்கப் போகிறது. அந்த வகையில் இந்த ஒரு 12 ஆண்டு கால இந்த 138 உரை என்பது மிகச்சிறந்த ஒரு வரலாற்று பொக்கிஷத்தை பிரதமர் அவர்கள் ஒவ்வொரு மாதமும் உருவாக்கி தந்து கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன்.
1: நிச்சயமா சார், இந்த 138 அத்தியாயம் வந்து என்ன மாதிரியான விஷயங்களை உருவாக்குச்சு அப்படின்றத நீங்க வந்து சொல்றதுல இருந்து புரிஞ்சுக்க முடியுது. இன்னைக்கு தகவல் தொழில்நுட்பமும் சரி, டிஜிட்டல் கட்டமைப்பும் சரி, ரொம்ப வளர்ந்து இருக்கக்கூடிய இந்த சூழல்ல பிரதமர் நாட்டு மக்கள் கிட்ட பேசுறதுக்கான ஊடகமா வானொலியே ஏன் தேர்ந்தெடுத்தாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா கடைக்கோடி பாமரனுக்கும் போய் சேர்ந்திருக்கக்கூடிய ஊடகமா இது இருக்கு அப்படிங்கறதுனாலயா, எதனாலன்னு நீங்க நினைக்கிறீங்க?
0: மிக எளிமையான ஒரு விஷயம் என்னென்னா, இன்னைக்கும் இந்தியாவில் வந்து பல்வேறு பகுதிகளில் இன்னும் வந்து இதர ஊடகங்கள் இன்னும் போய் சேராத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஒன்று, இரண்டு, இதை வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு குரல் என்பது, நீங்கள் வந்து காட்சி குரல் இவற்றுக்கும் மிக முக்கியமான வேறுபாட்டை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். காட்சி பல சமயங்களில் உங்களுக்கு போதுமான ஒரு நெருக்கத்தை அணுக்கத்தை தராமல் போகக்கூடும். ஆனால் ஒலி என்பது, குறிப்பாக வானொலி, அதுவும் வந்து நீங்கள் பேச்சு என்பது ஒரு மிகுந்த ஒரு நெருக்கத்தை, அதாவது ஒரு மனசுக்கு பிடித்தமான ஒரு விஷயத்தை. ஏன் நாம் இன்றைக்கி நம்ம பாடல்களை வந்து தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம், அந்த பாடல்கள் ஏற்படுத்தக்கூடிய உணர்வுகளோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அந்த ஒலி தான். அந்த ஒலி வந்து நம்முடைய மனதிற்குள் ஆழமாக போய் பதிந்துவிடும். அப்போது இயல்பாகவே பிரதமர் அவர்கள் இதை உணர்ந்து கொண்டுதான் இந்த ஊடகத்தை தேர்வு செய்திருக்கிறார், குறிப்பாக வானொலியை தேர்வு செய்திருக்கிறார், குரலை தேர்வு செய்திருக்கிறார். அந்த குரலின் வாயிலாக தான் என்ன விதமான ஏற்ற இறக்கத்தோடு எந்த செய்தியை, நிச்சயமாக நீங்கள் ஒரு விஷயத்தை இதில் கவனித்திருக்க வேண்டும், அவருடைய உரை தயாரிப்பு என்பது ஒன்றாக இருக்கும், பின்னர் அந்த உரையை எப்படி வாசிக்க வேண்டும், எப்படி மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதை பற்றியும் அவர் நிச்சயமாக ஒரு கவனத்தோடு தான் இதில் ஈடுபட்டிருக்க வேண்டும். அப்போ எந்த இடத்தில் ஒரு அழுத்தத்தை கொடுக்க வேண்டும், எந்த இடத்தில் ஒரு இடைவெளியை கொடுக்க வேண்டும், பாஸ் கொடுக்க வேண்டும், என்ன இடத்துல வந்து அழுத்தி சொல்ல வேண்டும், வலியுறுத்தி சொல்ல வேண்டும், எந்த இடத்தில் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், உணர்வுகளை எப்படி கடத்த வேண்டும் என்பது நிச்சயமாக இந்த வானொலி வாயிலாக பிரதமர் அவர்கள் கண்டிப்பாக செய்திருக்கிறார். அப்போ இயல்பாகவே அழகான ஒரு வடிவத்தை அவர் வந்து தேர்வு செய்தது என்பதே இந்த வடிவத்தினுள்ள இருக்கக்கூடிய உள்ளார்ந்த ஒரு தன்மை ஒன்று இருக்கிறது. இது நெருக்கத்தை உருவாக்குவது, மனதிற்குள் போய் பதிவது, ஞாபகத்தில் நிற்பது. மிக முக்கியமாக அவர் சொன்ன பல வரிகளை பல பேர் நிச்சயமாக ஞாபகம் வைத்துக் கொள்வதற்கான ஒரு வரிகளாக இவை வந்து மாறிவிடுகின்றன. அப்போ இவை எல்லாவற்றையும் நாம் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த குரல் வடிவம்தான் மக்களிடம் போய் சேரும், அவர்கள் மனத்தில் தங்க முடியும், அவர்களிடம் ஒரு ஆழ்ந்த தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் என்பதைத்தான் பிரதமர் மோடி அவர்கள் புரிந்து கொண்டு இந்த ஊடகத்தை தேர்வு செய்திருப்பதாக நான் கருதுகிறேன்.
1: நிச்சயமா சார், இப்போ இந்த நிகழ்ச்சியோட முக்கிய அம்சங்கள்லாம் நீங்க பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன சார்?
0: இதுல வந்து ரொம்ப முக்கியமான அம்சங்கள் த்ரூ அவுட் இந்த ஒரு 138 உரைகளில் பார்த்தீங்கன்னா, ஒரு மாசத்துக்கு கிட்டத்தட்ட 6-8 சப்ஜெக்ட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, என்னென்ன விஷயங்கள் அதிகமாக பேசியிருக்கிறார், எதை வந்து அதிகமாக தொற்றுக்கிறார் அப்படிங்கிறது தான் முக்கியமானது. குறிப்பாக அவர் அதிகமாக தொற்றுக்கக்கூடிய கல்வி, அதே சமயத்தில் பெண்களுடைய வளர்ச்சி, பெண் கல்வியை வந்து மிக முக்கியப்படுத்தியிருக்கிறார், பெண்களுடைய ஆரோக்கியத்தை முக்கியப்படுத்தியிருக்கிறார். அதே சமயத்தில் நம்முடைய நாட்டினுடைய பண்பாடு, நம்ம நாட்டினுடைய கூட கலைகள், இதில் இருக்கக்கூடிய முன்னேற்றங்கள், இவற்றை வந்து பெருமைப்படுத்தியிருக்கிறார். அதே சமயத்தில் நம்முடைய இந்தியாவினுடைய ஒரு வரலாற்று ரீதியாக நமக்கு இருக்கக்கூடிய உன்னதமான ஒரு இடத்தை, நம்முடைய நோக்கத்தை கொண்டு வந்திருக்கிறார், வெளியே கொண்டு வந்திருக்கிறார். இதெல்லாம் ஒரு பகுதி. இன்னொரு பகுதி, குறிப்பாக இளைஞர்கள், அவர்களைத்தான் அவர் வந்து மையப்படுத்தி பேசுகிறார். அவர்கள் தங்களை எவ்வாறு தயார் செய்து கொள்ள வேண்டும், குறிப்பாக இன்னொரு பகுதி பார்த்தீங்கன்னா மாணவர்கள், அந்த இளைஞர்களுடைய ஒரு பகுதியாக மாணவர்கள், மாணவர்களுடைய தேர்வுக்காக அவர்கள் தங்களை எப்படி தயார்படுத்திக் கொள்ள வேண்டும், எதிர்காலத்திற்காக எப்படி தயார்படுத்திக் கொள்ள வேண்டும், என்னென்ன விஷயங்களை கவனிக்க வேண்டும், எப்படி வந்து தங்களை வந்து தேர்வுக்கு மட்டுமல்லாமல் வாழ்க்கைக்கும் எப்படி தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் மொத்தமாக இளைஞர்கள் என்று பார்க்கும்போது அவர்கள் தங்களுடைய வேலைவாய்ப்பை எப்படி உருவாக்கிக் கொள்வதற்கு, எப்படி தங்களை ஸ்கில் பண்ணிக்கணும், இருக்கக்கூடிய வாய்ப்புகளை எப்படி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், இதன் மூலமாக எப்படி வந்து நாட்டிற்கு நீங்கள் பங்களிப்பு செய்ய முடியும். மிக முக்கியமாக நாம் நம்முடைய நாட்டுக்காக என்ன வகையான பங்களிப்பை செய்வதன் வாயிலாக இந்த நாட்டை முன்னேற்ற முடியும், இந்த நாட்டினுடைய ஒரு பொருளாதாரத்தையும் இங்கிருக்கக்கூடிய கலைகளையும் அல்லது இதர அம்சங்களையும் எப்படி வளப்படுத்த முடியும் என்பதை மீண்டும் மீண்டும் மீண்டும் பல்வேறு விஷயங்கள் வாயிலாக, பல்வேறு செய்திகளின் வாயிலாக பிரதமர் அவர்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தியிருக்கிறார். இதெல்லாம் வந்து மிக முக்கியமான ஒரு குளோபலாக இதை எல்லாத்தையும் நாம் எடுத்து படிச்சு பார்க்கும்போது புரிஞ்சுக்கலாம். இன்னொரு வகையிலையும் நம்ம இதை பார்க்கணும், ரீஜன் வைஸ் எப்படி முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென்னக பகுதிகளுக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறார். குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய கலாச்சார சின்னங்கள் தான் அவரை வந்து மிகுந்த ஒரு ஈடுபாட்டுக்கு வந்து கொண்டு வந்திருக்கின்றன. இன்னொன்று வடகிழக்கு மாநிலங்கள். ஸோ எட்டு மாநிலங்களையும் உள்ளடக்கி நீங்கள் அஷ்டலக்ஷ்மி என்ற பெயர். ஸோ அதில் வந்து இருக்கக்கூடிய முன்னேற்றங்களை வந்து அதில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த மக்களுடைய பண்பாடு, அந்த மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய கலைகள், அதே சமயத்தில் அந்த ஊர்களில் செய்யப்படக்கூடிய முன்னேற்றம்

0: சம்பவங்கள் இவை அனைத்தையும் அவர் வந்து தொடர்ச்சியாக தொட்டிருக்கிறார். அப்போது பகுதி ரீதியாக பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பகுதி, தனிப்பட்ட மாநிலங்கள் என்று பார்த்தீங்கன்னா தமிழகம் தான் அதிகமாக இடம்பெற்றிருக்கக்கூடியது. இதில் வந்து அவர் மீண்டும் மீண்டும் மீண்டும் நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் போய் சொன்னாலும் அவர் தமிழகத்தை தொடாமல் இருந்ததில்லை, திருக்குறளை தொடாமல் இருந்ததில்லை. இங்கே இருக்கக்கூடிய
1: சுற்றுலா தலங்களை பற்றியும் சொல்லியிருக்கிறாரு,
0: தமிழகத்தை பற்றி அவ்வளவு சொல்லியிருக்கிறாரு. தொடர்ச்சியாக இங்கே இருந்து அவருக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள், இங்கே இருந்து சொல்லப்பட வேண்டிய விஷயங்கள், உலக அளவில் இவற்றை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற ஒரு முனைப்பின் காரணமாக, இந்திய அளவில் அதை வந்து அத்தனை பேருக்கும் கவனப்படுத்த வேண்டும் என்ற ஒரு முக்கியத்துவத்தின் காரணமாகவும், இயல்பாகவே அவரிடம் ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்னவென்றால், தமிழகம் வளமான ஒரு பகுதியாக இருக்கிறது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய கலை பண்பாடு, கல்வெட்டியல் அல்லது கோவில் அல்லது இருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய சிற்பங்கள், இங்கே இருக்கக்கூடிய தொல்லியல் அம்சங்கள் எல்லாமே அவருக்கு வந்து மிக மிக வளமான ஒரு அம்சங்களாக தெரிகின்றன. அதை பற்றி மீண்டும் மீண்டும் மீண்டும் வந்து பல்வேறு சமயங்களில் அவர் வந்து அதிகமாகவே பேசியிருக்கிறார். நாம் அந்த வகையில் பெருமையாக சொல்ல வேண்டும் என்றால், மன் கி பாத்தில் அதிகமாக இடம்பெற்றவர்கள் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் தான், தமிழகம் தான் என்பதில் உறுதியாக நாம் சொல்லலாம்.
1: தமிழகத்திற்கும் தமிழ் மொழிக்கும் தன்னுடைய மன் கி பாத் நிகழ்ச்சியில பிரதமர் தொடர்ந்து முக்கியத்துவம் கொடுத்துட்டு வராரு. இன்னும் நிறைய விஷயங்களை தொடர்ந்து பேசலாம். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகத்தை வரும் புதன்கிழமை கேட்கலாம்.

0: நேரம் 9:30. ஆகாஷ்வாணி ராமனே ராகம் இசைப்பேருரை கேட்கலாம். நிகழ்த்துபவர் கல்யாணபுரம் ஆர் வேதராகவன் அவர்கள். டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின். சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம்.
1: ஸ்ரீமான் வேங்கடநாதார்ய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரியவர்யோமே சந்நிதத்தாம் சதா கிருதே வேதாந்த லக்ஷ்மண முனேந்திர கிருபாத்த போதம் தத்பாத யுக்ம சரசீருக பிருங்கராஜம் திரையந்த யுக்ம கிருத பூரி பரிசனமந்தம் ஸ்ரீரங்க லக்ஷ்மண முனிம் சரணம் பிரபத்யே ஸ்ரீமத் வேதாந்த ராமானுஜ முனி கருணாலப்த வேதாந்த யுக்மம் ஸ்ரீமத் ஸ்ரீவாசயோகீஸ்வர குருபதியோரற்பித சுவாத்மபாரம் ஸ்ரீமத் ஸ்ரீரங்கநாதா குய முனிகபயா பிராப்த மோக்ஷா சமந்தம் ஸ்ரீமத் வேதாந்த ராமானுஜ முனிவ பரம் சம்சயேந்தே ஜெயேந்திரம் ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீம் உபாஸ்மகே கல்யாணி கமலே காந்தே கல்யாண புறநாயிகே காருண்ய கல்பலதிகே பத்மாவதி நமோஸ்துதே பக்தாபீட்ட பிரதாதாரம் ஜெகன் மங்கள விக்கிரகம் ஸ்ரீ கல்யாண புராதீசம் சீனிவாசமம்பே புத்திர் பலம் யசோதைரியம் நிர்பயத்துவம் மரோகதா அஜாட்யம் வாக்படுத்வஞ்ச அனுமஸ்மரணாத் பவேத். கோதண்ட மண்டித கராது கமலாயதாக்ஷாத் மார்த்த

रामात् परं किमपि तत्त्वमहं न जाने नैव जाने वंशे विभूषितकरात् नवनीरतापात् पीताम्बरात् अरुणबिम्बपरादरोक्षात् पूर्णेन्दुसुन्दरमुखात् अरविन्दनेत्रात् कृष्णात् परं किमपि तत्त्वमहं न जाने ये ये வேதானாம் சாமவேதோஸ்மி என்கின்றார் கீதையிலே கண்ணம். அந்த வேதத்திலிருந்து வந்ததான சங்கீதம் வேதங்களில் காண கிடைக்காத சங்கீதத்தில் நாம் பார்க்கின்றோம். பரம்பொருள் ஸ்ரீமன் நாராயணன் இந்த உலகை உஜ்ஜீவிக்க வேண்டி ராமகிருஷ்ணாதி அவதாரங்களை செய்கின்றான். தன் சங்கல்ப மாத்திரத்திலேயே இருந்த இடத்திலிருந்து

என்ற வைகுண்டத்திலிருந்து துஷ்ட நிகிரக சிட்ட பரிபாலனம் செய்ய முடியும். ஆனால் இந்த அவதாரம் எதற்குனாக்க, ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள் நம்முடன் கூடி எளிமையுடன் பழகி நமக்கு அனுகிரகம் செய்வதற்காகத்தான் இந்த அவதாரங்கள். எல்லையில்லாத சௌலபியாதி குணங்களால் ஈடுபட்ட மகனீர்கள் எப்பொழுதும் ராமனையும் கிருஷ்ணனையும் சேர்ந்தே அனுபவிக்கின்றனர். எப்படின்னு பார்க்குறீங்களா? முதல்ல இருந்து வடக்கிலிருந்து வருவோம்.

கண்ணன் கறவைகள் பின் சென்று கானம் செய்யுன்றோம் அறிவுந்தமில்லாத ஆய்குல துந்தினை பிறவி பிறந்தினை புண்ணியம் யாவுடோ வந்திருக்கின்றான். ராமன் என்ன பண்ணுறான், ஏழை ஏதலன் கீழ்மகன் என்றாது வேடன் பட்சி குரங்கு அரக்கர் என்று அனைவருக்கும் அனுகிரகம் செய்கின்றான். எளிமைக்கு எடுத்துக்காட்டு யாருனாக்கு கிருஷ்ணன் தான் இல்லையா. கண்ணனாக அவதரித்த போது கட்டினம் மேய்க்கினும் மேய்க்கப்பட்டான், காருவாய் சாதியும் ஆகப்பட்டான், பட்டி உடலிலே ஆட்புண்டாம், பாவிகோள் உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளும் என்று ஆண்டாள் வயிறு பிடிக்கின்றார். இடக்கை வழக்கை அறியாத கோபியர்கள் கோபாலனுடன் கலந்து பழகி குறவை கூத்து ஆடி அவர்களாக அகிந்தான். கறவைகள் பின் சென்று காணம் செய்ய துன்போம் என்று அப்புறம் உரலிலே கட்டுப்படுகின்றான். உபனிஷதத்தே உலூக்கலே நிபத்தம் என்று கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்று அப்புறம் என்ன பண்ணுறான், விதுரன் வீட்டில் கூழ் குடிக்கிறான். மகாராஜாக்கள்லாம் எங்கள் வீட்டு வந்து சாப்பிடணும்னு இலையை போட்டு பரிமாறிச்சு வச்சுருக்குச்சே, ஆனால் கீழ்மகன் என்று சொல்லக்கூடிய விதுரன் வீட்டில் போய் கூழ் குடிக்கின்றான். அப்புறம் என்ன பண்ணுறான், காட்டில் போய் விளையாடிட்டு வரைச்சே ரொம்ப டயர்டாகிடுது அவனுக்கு. உடனே ஒரு வீட்டு ஒரு கோபி வீட்டு வாசலுக்கு வந்த உடனே உடனே உள்ளுக்குள்ளே அவன் கோபிகள் உள்ளுக்குள்ளே மாட்டு கொட்டியில் வேலை செஞ்சுட்டுருக்கா. அந்த வைக்கலெல்லாம் அள்ளி போட்டுவிட்டு சாணியெல்லாம் அள்ளி போட்டுவிட்டு தூக்கி போட்டுவிட்டு தன்னுடைய மேலாக்களை தொடச்சுட்டுருக்கா. அப்படி இருக்கக்கூடிய அந்த வீட்டு வாசலில் போய் கிருஷ்ணன் போய் நின்று, அக்கா அக்கா எனக்கு ரொம்ப தூக்கம் வருதுங்கிறான். தூக்கம் வருதுன்னு ஒன்று, கிருஷ்ணா உனக்கு தூக்கம் வருதாடா வாடா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான், அந்த கொட்டிலில் இருக்கக்கூடிய வைக்கலாம் கீழே போட்டு பரப்பிட்டு தன் மேலாக்கில் இருக்கக்கூடிய அந்த சாணி துணியை அந்த மேலே போட்டு கிருஷ்ணா படுத்துக்கோங்கிறான். சாணி துணியில் போய் கிருஷ்ணன் படுக்கிறானா, அதை விட எளிமை பார்க்க முடியுமா, பார்க்க முடியாது. நம்ம கோயிலுக்கு போகிறோம், கோயிலுக்கு போய் நமஸ்காரம் பண்ணிச்சு கூழ கீழே ஏதாவது அசிங்கமாக இருந்தால் உடனே செல்யூட் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கும். அதை மாதிரி இஷ்டமான அதை தவிர இஷ்டமான பசுக்களை இனிதி மறியூட்டி விட்டுக்கொண்டு விளையாட விருந்தாவனத்தை கண்டோமே என்று சின்ன சின்ன குட்டிகளுக்கெல்லாம் குட்டி கண்ணு குட்டிகளுக்கெல்லாம் குடிக்கிறதுக்கு தெரியல. ஒரு வாரமாக கழிநீர் பானை நாரிண்டு கிடக்கிறது. அந்த கழிநீர் பானை தலையை விட்டு விட்டு அவன் வந்து ஒரு ரிகர்சல் காமிக்கிறான் குடிக்கிறதுக்காக. அதை தவிர எல்லாத்தையும் விட குருக்ஷேத்திரத்தில் தேரோட்டுறானே, தேரோட்டச்சே என்ன நடக்கிறதுனாக்க அர்ஜுன் நின்று தேர் ஓட்டுவான் மேலே பார்த்துட்டு, கீழே வந்து கிருஷ்ணன் வந்து தேர் ஓட்டுவான் மேலே அர்ஜுன் யுத்தம் பண்ணிட்டு இருப்பான். அப்போ வலது பக்கம் போகணும் இடது பக்கம் போகணுனாக்க சைகை வந்து காமிக்க முடியாது. உடனே என்ன பண்ணுவான், வலது பக்கம் போகணுனாக்க வலது பக்கத்து இடுப்பில் வந்து உதவிடுவான், வலது பக்கம் போகணும் கிருஷ்ணன். அதே மாதிரி இடது பக்கம் போனால் இடது பக்கம் இடுப்புற உதைக்கணும். இப்படியெல்லாம் வந்து பகவான் வந்து எளிமையை தன்னுடைய எளிமையை எப்படியும் காமிக்கிறான் பாருங்க. அதே மாதிரி ஸ்ரீமன் நாராயணன் ராமனாக அவதாரம் செய்து தரவுமொரு வைதேகி பிதியலுற்று தளர் வீதி சடாவி வைகுந்த தேத்தி வனமரு கவிரசல் காதல் கொண்டு வாலியை கொண்டு இலங்கை நகரி கோமார் சற்ற கடலவோ என்று திருமஞ்சனம் பண்ணுறார். திருப்பாளர் என்ன பண்ணுவார், அங்கேருந்து ஒருவர் வந்து ஸ்ரீரங்க நாதத்தோட பாடமாட்டேன்னு சொல்லி உட்கார்ந்துருப்பார். ஆனால் அரங்கரிடமே ஈடுபட்டவர். அவர் என்ன பண்ணார், உந்த உள்ளத்தலா என்ற பாசுரத்தில் அன்று நேர்ந்த நிசாசரர் கவர்ந்த வெண்கனை காகுத்தன் என்று ராமனையும் அப்புறம் கொண்டல் வண்ணனை கோலனாய் வெண்ணை உண்டவாயில் என் உள்ளன் கவர்ந்தானே என்று கிட்டனி பாடுறார். தொண்டரடி படிவார் பார்க்கும். அவர் வந்து ரங்கநாதத்தோட பாக்கி யார்ட்டையும் போகவே மாட்டார், எந்த தெய்வத்தையும் பாடமாட்டார். ஆனால் கிட்டனே ராமனை விட முடியாது அவரால். அவர் என்ன சொல்கிறார், புரையரைமாக நின்ற பாசுரத்திலே தலையறுப்பு முன்று சாகேன் சத்தியம் கேள்வி நையா சிலையினால் இலங்கை சற்ற தேவனே தேவனா என்று ராமனையும் மற்றும் ஓர் தெய்வம் உண்டே என்ற சுவாசுரத்திலே அவனல்லால் தெய்வமில்லை கட்டினம் வைத்து இந்த கழிலை பணிமின்னிலே என்று கண்ணனை போற்றுகின்றார். இப்படி இருக்கக்கூடிய பகவானே ராமனையும் கிருஷ்ணனையும் வந்து வேதாந்த தேசியை கொண்டாடுற வேதாந்த தேசிய தயாசதகத்தை சொல்லிட்டு நிஷாதானாம் நேதா கபிகள் அப்பதி காபி சபரி குச்சேல குப்ஜாச்சா விஜய் மாலிகிருதி என்று

ராமனையும் கிருஷ்ணனையும் சேர்ந்த மாதிரி கொண்டாடுறார். தமிழ் பிரபந்தன் என்ன பண்ணுறார், அவர் தேசிக பிரபந்தன் அருமையான பிரபந்தத்திலே ராமனையும் கிருஷ்ணனையும் சேர்ந்து கொண்டாடுறார். உத்தமம் அமர்த்தலம் அமைத்ததோர் எழுத்தனை உயர்த்த கணையால் அத்திரவரக்க முடி பத்தும் ஒரு கொத்தன உதிர்த்த திரலோன். இது ராமாவதாரம். மத்துரு மிகுத்ததையில் மொய்த்தவனை வைத்ததுடன் அத்தரிடமாம் அத்தரகிரி பத்தரவீர தொத்தரவகுணி அத்தீரிய என்று கிருஷ்ணனை கொண்டாடுறார். புரந்தரதாசன் என்ன பண்ணுறார், ராமநாம பாயசக்கே கிருஷ்ணநாம சக்கரைங்கிற புரந்தரதாசன். அதே மாதிரி ஒவ்வொரு மகான்களும் ராமனையும் கிருஷ்ணனையும் விட முடியல, விட முடியாமல் கிருஷ்ணனை வந்து சங்கீத ரூபமாக பார்க்குறார். பெரியாழ்வார் அனுபவம் மிகவும் தரிசிக்கலாம். தன்னை தாயாக மாற்றிக்கொண்டு கண்ணனை சாப்பிட கூப்பிடுறா. அப்போ அவன் நடந்து வந்து வரைச்சு அவன் திருவாபரணம் பக்கவாத்தி மாசிய நடக்கிறத கானமாக காதிலே ஒலிக்கிறது. ஓட ஓட கிங்கிணிகள் ஒலிப்ப ஆடி ஆடி அசைந்து வரும் நடையே இசையாக இனிக்கின்றதே. ராமன் என்ன பண்ணுறார், இந்த இரண்டு அவதாரத்திலையும் வந்து ராமனே ராகம் கண்ணனே கானம் என்று நம்ம பார்க்க போகிறோம் பின்னால் சத்குரு தியாகராஜன் மூலமாக. ஆனால் இந்த ரெண்டு அவதாரத்திலும் பலவித ரசங்களை அனுபவிக்கப் போகின்றோம். கருணாரசம், தேசிகன் பேசிச்சே கருணா காக்குஸ்த ஹேலாகலின் என்று விசேஷமாக கொண்டாடுறார். அவன் அவதாரத்தின் போது, ராமனுடைய அவதாரத்தின் போது கோசலி நாடு எப்படி இருந்ததுனாக்கா,

இப்படி விளங்கிய தசரதன் மைந்தனுக்கு வசிட்டர் நாமதேயம் குருச்சக்கரே ஜெகத் பிரபந்தங்களும் என்கின்றார். அந்த ராமருசியிலே ஈடுபட்ட மகனியர்கள் எப்படியெல்லாம் சொல்லி ஆனந்தப்படுறார். முதலிலே திருமங்கேழ்வாற்ற போவோம். மூவரில் முதல்வராய ஒருவனை உலக உண்ட கோவினை குழந்தை மேய குருமணித்திலனை இன்பப்பாவினை பச்சை தேனை பாலினை அன்ன கண்ணலை அமரர் சென்னிப்பூவை இப்படியெல்லாம் கொண்டாடுறார். அடுத்த வந்து யார் பார்க்குறாருனாக்க இந்த ரசானுபவத்தை பத்ராஜர் ராமதாசர் பார்க்குறார்.

அயோத்தியில் கருணாரசம் பிரியத்து கோகுலத்தில் ஆனந்த குதூகர ரசம் பொங்கி வழியிறது. வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினில் எண்ணெய் சுண்ணம் எதிரதி தூவின கண்ணன் முற்றம் கலந்தரராயிற்றே. என்ன பண்ணுவா? ஓடுவார் விழுவார் உகந்து ஆரிப்பார் நாடுவார் நம்பினான் எங்குற்றான் என்பார். பாடுவார்களும் பல்வரே கொட்ட நின்று ஆடுவார்களும் ஆயிற்று ஆய்பாடையே. சீனன் நாராயணனே ராமனாக ஆயுர்பாவசிஞ்சு ரிஷிகள் பார்க்க மாட்டாளா? ஒவ்வொரு கூட்டமாக வந்து கூட்டமாக வந்து கொஞ்சரா கையில் தர்ப்பக்கட்டு தாடி மீசை இதோட கொஞ்சரா. ராமன் டயர்டாக போயிடுறான், டயர்டாக போனால் அவனுக்கு தூக்கம் வருவோம் வராதா? அவனை யார் தாராட்டி பாராட்டுறான்னாக்க குலசேகர் ஆடுவார். மண்ணு புகழ் கோசரதன் மணிவயிறு வாய்த்தவனே தென்னிலங்கை கோன்முடிகள் சிந்து வைத்தா செம்பொன் கண்ணினன் மாமதில் புடைசோர் கணபுரத்தன் கருமணியே என்

திருமலைக்கு போகிறார் சத்குரு தியாகராஜ சுவாமிகள். அங்கே போன உடனே அங்கே பார்க்குறார், கூட்டத்தை பார்க்குறார், பயங்கரமான கூட்டம். உடனே நினைக்கிறார், எம்பெருமானே நீதானே ராமனாக வந்தாய், அந்த பெருமானை பார்த்த உடனே கேட்குறார், உனக்கு 1.5 மணி வெளி ராத்திரி வந்து அர்த்தஜாம பூஜை நடக்கிறது, அதுக்கப்புறம் காலம்பரை வந்து உடனே வந்து சுப்பிரமாதம் 3 மணிக்கு பண்ணிடுறா, ஆனால் அவனுக்கு தூங்க முடியுமா? தூங்க முடியாதே. ஆனால் என்ன பண்ணு, ஒத்தனவே வராத ஒரு இடம் இருக்குது, ஏழை குடிசை இருக்குது, அந்த ஏழை குடிசைக்குள்ளே தியாகராஜன் இருக்கான். இந்த தியாகராஜனுடைய மனசுக்குள்ளே நீ வந்து நிம்மதியாக படுத்து விட்டாக்க உன்னை ஒத்துழை டிஸ்டர்ப் பண்ண மாட்டான், டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கச்சே நீ மட்டும் இஷ்டத்துக்கு தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒரு கீர்த்தனை அவர் கூப்பிடுற ராமனை, படலி கதீர பஞ்ச

இப்ப கோகுலத்துக்கு வருவோம். கோகுலத்தில் கண்ணனை கோபிகைகளில் மாற்றி மாற்றி எடுத்துட்டு கொஞ்சம் விளையாடி அப்பப்பா கண்ணனுக்கு ஒரே டயர்டு. அதனால் என்ன பண்ணுறான், அப்படியே அசந்து போய் படுத்துட்டுருக்கான். இதை பார்க்குறாரு பிரம்மதேவன். பிரம்மதேவன், ஆஹாஹா, அந்த பரம்பொருள் இங்கே வந்து படுத்துக்கிறதுக்கு இடம்பெல்லாம் திண்டாடி கிடக்கிறதே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறார், ஒரு அழகான தொட்டில் கொண்டு வர்றார். சாதாரண தொட்டிலா, மாணிக்கம் கட்டி வைரமிடை கட்டி ஆணிப்பொன்னால் செய்த வண்ண சிறு தொட்டில் பேணி உனக்கு பிரம

எம்பெருமான் ராத்திரி நல்லா தூங்கியாச்சு, ஆனால் காலம்பரம் எழுந்திருக்கலையே. அவன் சாதாரணமானவனா? சுப்பிரபாதம் சொல்லி நான் எழுப்பணும். முதல்ல மூணு பேர் சுப்பிரபாதம் சொல்கிறான், விஸ்வாமித்திரர், விஷ்ணு சித்தர், துளசி பிரித்தர். விஸ்வாமித்திரர் கௌசல்யா சுப்ரஜா ராமா பூர்வா சந்தியா பிரவர்த்ததே. அடுத்தது வந்து விட்டு சித்தர், அப்பம் அம்மம் உண்ட துயிரிழாயே. தொண்டரடி பொடியாழ்வார் என்ன பண்ணுறார், கதிரவன் குணதி ஜெய் சிகரம் வந்தணைந்தான் அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே. ராமனை யாருமே எழுப்பலையா? யார் எழுப்பலையா? தியாகராஜ சுவாமிகளும் தூங்க பண்ணியிருக்கார், அவர் தான் எழுப்பணும். போய்க்கிறார் கிட்ட, மனசுக்குள்ளவே கையை வச்சுக்கிறார். ராமா மணி வந்து சாயந்தரம் அஞ்சாயிரத்து எழுந்துருங்கிறார். அவர் எப்படின்னாக்க, இந்த ஐடி கம்பெனிக்கெல்லாம் போன குழந்தைகள்லாம் ராத்திரி முழுக்க ஒர்க் பண்ணிவிட்டு ரூமில் போய் படுத்துக்கிண்டு டோன்ட் டிஸ்டர்பின்னு எழுதிட்டு போட்டுட்டு உள்ளே படுத்துட்டுருக்கும், அஞ்சு மணிக்கு தான் எழுந்திருக்கும். அதே மாதிரி ராமர் கட்டப்பட்டு உள்ளுக்குள்ளே படுத்துருக்கார், தியாகராஜன் மனசில் கையை வச்சுக்கிறார்.

எழுந்த உடனே சில குழந்தைகள் ஹான்னு கத்தின்னு எழுந்திருக்கும். அப்படி இல்லாமல் ஒரு மலர்ந்த முகத்துடனே எழுந்திருக்கிற, ஏன்னா அவன் கமலக்கண்ணன் இல்லையா, புண்டரீக ஆச்சே. புண்டரீகம் எப்போ வந்து மலரும்னாக்க, காலம்பல சூரியன் உதயமான உடனே அதை பார்த்து தாமரையெல்லாம் மலர். அதை மாதிரி ராமனுடைய கண்கள் மலர்கின்றன. தியாகராஜ சுவாமிகள் அவனுடைய அழகிலே மயங்கிறார். கௌசலி என்ன மயங்கி பார்த்த உடனே எப்படி மயங்குறாரோ, அதே மாதிரி சத்குரு தியாகராஜர் என்ன பண்ணுறார், ராமா ஆஹா ஆஹா என்ன அழகு என்ன அழகு.

நாம இப்ப குருவாயூர் வருவோம். குருவாயூர் கிட்ட தான் இருக்கிறோம். அங்கே கண்ணனுடைய சன்னதிக்கு எதிரே நாராயண பட்டத்தில் உட்கார்ந்துக்கிறார். உட்கார்ந்து அந்த நீலமேகவண்ணன் அழகை ரசிச்சுட்டு பக்தி பெருக்கலே ஆனந்தமாக ஆனந்த பாஷ்மம் கண்களிலே பெருக ஒரு ஆனந்தமான நாராயணத்தில் ஒரு ஸ்லோகத்தை இது பண்ணுறார். ஹிருத்யம் பூர்ணானுகம் பார்ணவ மிருதுலகரி சஞ்சல ப்ரோவிலாசைஹி ஆநீல ஸ்னிக்த பத்மாவளி பலிலதிதம்

అరుణ్యాలోక లీలా శిశిరిత భువనం క్షిభ్యతాంబయ్యనాథే. హే గురువాయూరప్ప కృష్ణ, கிருபா சமுத்திரமான உன் கண்களிலே இமைகள் அசையும் பொழுது கருணை அலை வீசி வழிகின்றது. அந்த அமுதத்துளி ஒன்று மதுரமய கடைக்கன் பார்வையோடு என் மீது விழச் செய்ய வேணும் செய்வாயா கண்ணா அப்படின்னு விசேஷமாக கொண்டாடுறேன். ஆகா, மோகல புண்ணியில் கண்ணனை அப்படி இது பண்ற. உடனே வந்து குழந்தைய பார்க்கிறார். பார்த்த உடனே முகத்தில் பசிக்களை சொட்டுறது. குழந்தைக்கு வந்து பார்க்கடலில் படுத்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீராமனுக்கு பசிக்குமா பசிக்காதா? பசிக்கும். அடாடா ராமா, உனக்கு பசிக்கிறதா? இதோ வந்துட்டேன். சத்குரு தியாகராஜ் என்னென்ன சமர்ப்பிக்கின்றார் ராமனுக்கு? ஹே ரகுகுல திலகா, நான் சமர்ப்பிக்கப் போகும் பால் ஷட்ரச அன்னங்கள் சீதாதேவி கரம்பற்றதை போல் புனிதமானவை. நீ மாத்திரம் தனியாக வர வேண்டாம், நீ உன் சோதரர்கள் சீதாதேவி படை சூழ வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும்

இப்போ கோகுலத்துக்கு வருவோம். எல்லாரும் என்ன மன்னிக்கணும், ஏன்னாக்க இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறவாளே கேட்டுருக்கிறவாளே அயோத்திக்கு கூப்பிட்றேன், உடனே கோகுலத்துக்கு கூப்பிட்றேன். ஆனால் ரெண்டு சவுத் இந்த சவுத் இந்தியாவில் நார்த் இந்தியாவில் தான் இருந்துருக்கு, கவலைப்படாதீங்கோ, பக்கத்து பக்கத்தில் இருக்குது. கோகுலத்தில் என்ன நடக்கின்றது, யசோதை தரணும்னு அவசியமே கிடையாது, தானே போய் எடுத்து சொல்லி சாப்பிட்ருவான். யசோதையாக மாறிய பெரியாழ்வார் என்ன பண்ணுறார், இந்த அனுபவத்தை நம்மளோடு பகிர்ந்துக்கிறார். கும்மாயத்தோடு வெண்ணை விழுங்கி குடத்தை இதை சாய்த்து பருகுகின்றான். கண்ணல் லட்டு சீடை காரலின் உரை உருண்டை கலத்திலிட்டு ஒரு கோபிக்கு என்ன பண்ணுறா, என் அகமென்று நான் வைத்து போந்தேன், உன் மகன் உள்ளே புகுந்து வெண்ணையும் விழுங்கி வெறுங்கலத்தை வைத்து போனான். ஒரே ரிப்போர்ட். ஒரு பக்தர் என்ன பண்ணுறார், இப்படிலாம் சொல்கிறத கேட்டார், திருடன் திருடன் கதிச்சோரம் கிருதச்சோரம் ஹையங்கவியன சோரம் அபிமன் மானச சோரம் என்று எல்லாரும் கண்ணனை திருடன் திருடன் திருடன் சொல்லின்னு இருக்காளே. கிருஷ்ணா இவா இவெல்லாம் கிடக்கிறா, உனக்கு ஆச்சரியமான ஒரு பதார்த்தங்களை வைத்துக்கொண்டு நிறைய பட்சணங்கள் பலகாரங்கள் பழங்கள் எல்லாம் உன்னுடைய திருவடிகளை சமர்ப்பிக்கின்றேன், இதெல்லாம் நீ வந்து இஷ்டப்படி சாப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார்.

கோகுலாஷ்டமியில என்ன பண்றார்? ரெண்டு மாமி உத்தரவுத்தர் பார்த்துடா, உங்க ஆத்திரி எத்தனை பக்ஷம் பண்றீங்க கிருஷ்ணனுக்குன்னு. எங்க ஆத்திரி 24ன்னா இன்னொரு மாமி சொல்றா, எங்க ஆத்திரி 32 டைம் பண்றேன்னா. ஆனா சீராவ நோய்க்கு என்ன பண்றோம்? ஒரு பானகம், நீர்மோர், வடப்பருப்பு, ஒரு வெள்ளி பிஞ்சு இதை வைக்கிறோம். ஆனா என்ன ஆறுதுன்னாக்க, இத்தனை பக்ஷணத்தையும் சாப்பிட்டுவிட்டு, வெண்ணையும் சாப்பிட்டுவிட்டு, தயிரையும் சாப்பிட்டுவிட்டு எல்லாம் பண்ணிட்டு கிட்டன் அங்கங்கே ஓடிட்டு இருக்கான். அவனை பார்த்து ஒன்றும் சொல்லலை. ஆனால் இந்த வடப்பருப்பு பானகம் வெள்ளி பிஞ்சு சாப்பிட்டவனுக்கு போய் அவனை போய் சாப்பாட்டு ராமனுங்கிறான். ஏன்னா ஒரு ஆத்தனை என்ன பண்ணுறா, வேப்பலை கட்டி வேப்பலை கட்டின்னு சொல்லிட்டு இடிச்சுட்டு இருக்கான். என்னன்னாக்கா, நார்த்தலை நார்த்தலை போட்டுட்டு இடிச்சுட்டு கொண்டு வந்து வச்ச உடனே பாக்கி பேரெலாம் கேட்குற வேப்பலை கட்டியாங்கிறான். இடிபடுறதுனா நார்த்தல பேர் வாங்குறது வேப்பல. அயோத்திக்கு வருவோம். இப்ப ராமன் பெரியவனாக மாறி குருகுல வாசம் செய்து யாக சம்ரக்ஷணம் செய்ய விஸ்வாமித்திரோட லக்ஷ்மணன் பின்தொடர அரண்யன் சென்று அப்புறம் மிதிலை சென்று சிவதனுசியை ஒடித்து சீதையை கரம் பிடிக்கின்றான். ஜனகர் என்ன பண்றா, ஒரே ஒரு தடவை தான் கல்யாணம் பண்ணி வச்சார். ஏன்னா ஒரு சீதை தான் இருக்கா. இங்கே தினப்படி வந்து சீதை நவோ நவோ பௌதி ஜாயமானகா என்று இருக்கக்கூடிய பெருமாள் அதுமாதிரி சீதை. நம்ம சத்குரு என்ன பண்ணுறோம், தினப்படி திருவாத்திரி ஒரு உஞ்சவர்த்திக்கு போவார். உஞ்சவர்த்திக்கு போனால் ரெண்டு நாளுக்கு ஒரு தடவை மூட்டை மூட்டை அரிசி கழிச்சிடும், பொருள் எல்லாம் கழிச்சிடும். உடனே அதை வச்சு தானே சாப்பிட்டுருக்க மாட்டார். எல்லாரையும் கூப்பிடுவார், பக்தர்களே வாருங்கள் வாருங்கள், எங்கள் ஆத்து வாசலில் பந்தல் போட்டுட்டு சீதா கல்யாணம் பண்ண போனேன், ரெண்டு நாளைக்கு ஒன்று சீதா கல்யாணம் பண்ண போகிறேன், வாங்கோ அப்படிம்பார்.

இப்ப கோகுலத்துக்கு வருவோம். கோகுலத்தில் என்ன ஆகுதுனாக்க, ஆக்சுவலாக பாலநிலை தான். 12 வயசு ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறார் கிருஷ்ணன், அங்கேயிருந்து கிளம்பிடுறார். கிளம்பி போய் சும்மா இல்லாமல் 16008 கல்யாணம் பண்ணிக்கிறார். ஒரு கல்யாணத்துக்கு கூட யசோதையோ தேவியோ கூப்பிடவே இல்லை. அதனால் வந்து யசோதை ஒரு நாள் கிருஷ்ணனை பார்த்துட்டு கேட்குறா, நீ 16008 கல்யாணம் பண்ணிட்டே ஒன்றுக்கு கூட என்னை கூப்பிடலையே அப்படின்னு சொன்ன உடனே கிருஷ்ணர் சொல்கிறார், கவலைப்படாதே, உனக்காக ஒரு கல்யாணத்தை பண்ணி உன்னை வந்து அதில் எனக்கு தாயாக உன்னை மறுபடியும் அங்கே வரும்படியாக பண்ணி உன்னுடைய காலில் விழுந்து நான் ஆசீர்வாதம் பண்ணிக்கிறேன், மாலையும் கழுத்துவா அப்படின்னு சொல்கிறார். அதுதான் அந்த சீனிவாச கல்யாணம். ஆனால் நாராயண தீர்த்தம் சும்மா இருப்பாரா? உடனே கிருஷ்ணனை கூப்பிடுறார், கிருஷ்ணா இங்கே வாடா, உனக்கு ஒரு கல்யாணம் இல்லை, அஷ்ட மகிழ்ச்சியில் கல்யாணம் பண்ணி வைக்கிறேங்கிறார்.

இவ்வளவு விசேஷமாக நடந்து கல்யாணம் நடந்ததுக்குச்சே பெரியாழ்வார் பார்க்குறார். பெரியாழ்வார் வந்து தன்னுடைய மகளாக இருக்கக்கூடிய ஆண்டாளை வந்து கல்யாணம் பண்ணா விடுவாரா? பெரியாழ்வார்னு ஏண்டா அவருக்கு பேர் வந்ததுனாக்க, சூடி கொடுத்த ஆண்டாளை திருவரங்கனுக்கு கல்யாணம் செஞ்சு கொடுத்தாரோ இல்லையோ. தேசிகன் கோதாஸ்துதியில் அழகாக விவரணம் பண்ணுகிறார்.

ಕೌಲಿ ಸಂಗಂಧ ಸುಭಗಾಂ ಉಪಕೃತ್ಯ ಮಾಲಾ ದೇವೇ ಮಹತ್ತರ ಪದಾನುಗುಣಂ ಪ್ರಸಾದೋ. அவருக்கு வந்து பெரியாழ்வார் என்ற பெயரே வந்ததுனாக்க நிறையா பாசுரங்கள் பாடினதுனால இவரோட பாசுரங்கள் ஆழ்வார்களை பாடியிருக்கா. ஆனால் யாரை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கா, சூடி கொடுத்து சுடற்கொடி பாடி கொடுத்த பைங்கிலியாக இருக்கக்கூடிய அந்த ஆண்டாளை கல்யாணம் பண்ணியிருக்கிறோம் இல்லையோ, ஆண்டாளை முன்னால் நிற்க வைக்கிறா, ரங்கம்மனால் முன்னால் நிற்க வச்சிருக்கா,

அப்புறம் ராமனும் கிருஷ்ணனும் நிறைய வீர செயல்கள் புரிஞ்சிருக்கா, வீரரசத்தை கொஞ்சம் அனுபவிப்போம். ராமனுடைய வீரத்தை பல பல இளங்களிலே நாம் பார்க்கலாம். முதல்ல தாடகை வதம், விராத வதம், கரதூஷண வதம், வாலி வதம். இப்படி ராவணனை ஜெயிக்க அணைகட்டி லங்கை சென்று ராவணின் மந்திரிகளை கொன்று அவன் மூலபலத்தை பஞ்சாக தீயில் செய்து அதை வேதாந்த தேசியின் விசேஷமாக கொண்டாடுறான். அக்ரதச்சரவன சரவண கரண வைலக்ஷ கூடிதாட்ச பகுவிர க்ஷோபலாத்தியக்ஷ பக்ஷ கவாட பாடன படிவ சாட்டோப கோபாவலேத. ராமாயணத்துக்கு பேர் என்னென்னா சரணாகதி சாஸ்திரம் சொல்கிற வழக்கம். ஆனால் ராமனுக்கு வந்து ரெண்டு ஸ்தோத்திரங்கள் வீரரசமான இருக்க ஸ்தோத்திரங்கள் வேதாந்த தேசிகன் சொல்கிறார். ஏன்னா வேதாந்த தேசிகன் அடிக்கடி ஏன் கொண்டு இங்கே மென்ஷன் பண்ணேன்னாக்க, அவருடைய 751வது சம்பத்சரத்தில் நம்ம இருந்துட்டுருக்கோம். அப்பேற்பட்ட மகானுடைய பேரை சொன்னாக்க நமக்கு புண்ணியந்தான். வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழிதரும் புகுதருமான் நின்னரும் தீனி தூசாகும் செப்பேரோ ரொம்பவா என்று ஆண்டால் சொல்லியிருக்காரோ இல்லையோ மகான்கள்.

பெயரை சொன்னால் நமக்கு வந்து மனமும் வந்து புனிதமாகும், மூளையில் இருக்கக்கூடிய அந்த இதுவும் புனிதமாகும். ராமாயணம் சரணாகதி சாஸ்திரம் சொல்லப்பட்டாலும் வீரத்தை பறைசாற்றக்கூடிய ரெண்டு ஸ்தோத்திரங்களை செய்கிறார். மகாவீர வைபவம், பாரமார்த்த ஸ்துதி. பாரமார்த்த ஸ்துதி திருப்பூர் வீரநாகனை பற்றி சொல்கிறார். இது அப்படியே மனுஷனை தேக்கிக்கிறார். வேதாந்தேசிய ஸ்தோத்திரங்களை எப்படி இந்த வேதாந்தேசிய ஸ்தோத்திரங்கள்லாம் சத்குரு தியாகராஜருடைய காலில் வந்துனாக்க, சத்குரு தியாகராஜர் வந்து எங்கூர் கல்யாணபுரத்துக்கு பக்கம் அக்கறையில் வந்து திருவியாத்தில் இருக்கார். அவர் உஞ்சவர்த்தி காலத்திலே சில நாட்கள் வந்து அந்த வீதி வழியாக வந்து இருப்பார். வீதி வழியாக வந்து இருக்கச்சே 4000 திவ்ய பிரபந்தம் விதேசியர்கள் ஸ்தோத்திரங்கள்லாம் சொல்லிட்டு இருப்பான். அப்போ ரகுவீர கத்தி சொல்லிட்டு இருப்பான், ஜெய ஜெய மகாவீர மகாதீர தௌரேயா தேவாசுர சமர சமய சமுதி தனிகள நிர்ஜித நிர்தாரித நிரவதிகமாத்யா தசவதன தமித தெய்வத பரிஷத பிரத்யே தாசரதி பாவா தினகர குல கமல திவாகர திவிஷதிபதி என சகசரண சதுர சதுர்வச கோசுதா குமாரபாவ கஞ்சிகித காரணா கார. இதெல்லாம் கேட்பார். வெத்த குழம்பையும் துவையிலையும் சாட்டு போட்டு ஒல்லியாக இருக்கக்கூடிய உடம்பில் சக்தியே இருக்காது, ஆனால் தெய்வ பல உடம்பத்தில் இருக்குது. யாருக்கு? சத்குரு தியாகராஜருக்கு. அவர் வந்து வீரரசத்தை வந்து தன்னுடைய ஒரு கீர்த்தனை சொல்கிறார். சர சர சமய

இன்னொரு அழகான கீர்த்தனை. வானரங்கள்லாம் அணை கட்டினாலும் கல்லை போட்டு அணை கட்டுறது, கல் வந்து முதக்கிறதோ இல்லையோ, ஒரு அலை கட்டினா அப்படி அப்படி இப்படி அண்ணன் போயிடும். ஆனால் என்ன பண்ணுறார், அங்கே வந்து ஸ்ரீராமன் வந்து தன்னுடைய சரங்களாலே அணை கட்டுறார், ரெண்டு பக்கம் பாடுற மாதிரி போட்டு அணையை கட்டுறார். அதை வந்து தன்னுடைய ஒரு கீர்த்தனத்தில் வந்து சத்குரு தியாகராஜ் சொல்கிறார்,

கிருஷ்ணாவதாரத்துக்கு வருவோம். கிருஷ்ணாவதாரத்தில் பல இடங்களையும் வீரரசம் பார்க்கலாம். சகடாசுரனை ஆரம்பித்து ஒரு ஒரு அசுரனாக கொள்கிறார், ஒவ்வொரு அசுரனாக துவம்சம் பண்ணுறார். ஆனால் பெரியாழ்வாரையும் நாராயணபட்டத்திலையும் கவர்ந்து சபாஷ் போட செய்த ஒரு ஆச்சரியமான ஒரு வீரரசம் என்னன்னாக்க, காளியனுடைய கர்வபங்கம். அதில் வந்து என்ன பண்ணுறார், காளியனை கொல்லலை, அவனுக்கு வந்து மன்னிப்பு வந்து வேறு சமுத்திரத்துக்கு போய் நீ போடா, இங்கே தொந்தரவு பண்ணாதுன்னு அனுப்பிச்சுடுறேன். அதை அப்படியே பெரியாழ்வார் தன்னுடைய ஒரு இதில் சொல்கிறார், காளியன் பொய்கை கலந்திட்ட பாய்ந்து

இப்போ நாராயண பட்டத்திலே அவர் நாட்டிய மாடினேரோலையும் அந்த பழசத்தை வச்சுக்கிண்டு அந்த சொல்ல வச்சுக்கிண்டு நாராயண பட்டத்தில் என்ன பண்ணுறார், நாராயணியத்தில் ஒரு விசேஷமான ரெண்டு ஒரு

அடுத்தது ஹாஸ்யரசம். தண்டகாரணத்திலே ராமனும் சீதையும் ரெண்டு பேரும் தனியாக உட்காக்கக்கூடிய ஒரு நிலைமை. எப்படின்னாக்க, லக்ஷ்மணன் என்ன பண்ணுறான், கொஞ்சம் தூரம் போய் ஜலம் எடுத்து நிறுத்துக்காக போயிட்டான். போயிட்டு வரத்துக்கு ஒரு மணி நேரம் ஆச்சு. உடனே சீதை சொல்கிறா, லக்ஷ்மணன் வரத்துக்கு இன்னும் ஒரு மணி நேரம் ஆகும் போல் இருக்கே, எனக்கு பசி தாங்கலையே, அதனால் வந்து எனக்கு போய் சமைக்கிறதுக்கே என்னால் முடியாது, நான் ராஜகுமாரி, உங்களுக்கு தான் சகல கல்வியும் நீ சகல கலா வல்லவராச்சே, நீங்கள் போய் எனக்கு வந்து ஒரு டிஃபன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன், அதுக்கென்ன ஏதோ போய் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமர் உள்ளுக்குள்ளே போகிறேன். போயிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து அங்கேருந்து வரேன், ஒரு தட்டில் ஒரு பாக்கு தட்டில் வச்சு அங்கே எடுத்துன்னு வந்தாலும் சீத்தட்டை கொண்டா வச்ச உடனே சீத்தை வந்து அது பார்க்குற பார்த்தோன்னு வெளியில் பார்த்தோம் ரொம்ப நல்லாயிருக்கு. பார்த்துட்டு உடனே கொஞ்சம் விண்டு வாயில் போட்டுக்கிச்சே மூஞ்சி இப்படி சுழிக்கிறான். சுழித்த உடனே ராமர் கேட்குறார், மூஞ்சி சுழிக்கிறையே, என்னுடைய காரியம் இல்லை, நான் நல்லா தான் வந்து இந்த சக்கரவர்த்தி சுட்டேன், ஆனால் இந்த அயோக்கிரி அக்னி என்ன பண்ணுறான், கொஞ்சம் அதிகமாக எரிஞ்சு போட்டான்னா அந்த இடம் கருகி போச்சான் அப்படி சொல்கிறார். இப்போ கோகுலத்துக்கு வருவோம். கோகுலத்திலே கண்ணனுடைய குறும்புக்கு ஹாசியத்துக்கும் குறைவே இல்லை. ஒரு நாள் இருக்கணும்னா ஒரு கோபியர் வீட்டுக்கு போய் வெண்ணெய் திட்டத்துக்காக போகிறான். போன உடனே அங்கே என்ன இருக்குதுன்னாக்க, இவன் வரத்துக்கு தெரிய வராங்கிறதுக்காக எல்லா இடத்துலையும் வந்து வெண்ணெய் திருடுறாங்கிறதுக்காக என்ன பண்ணுறான், கோபிகள்லாம் என்ன பண்ணுறான், உசரமான ஒரு உரியில் அந்த வெண்ணெய் தயிர் எல்லாத்தையும் மேலே வச்சு கட்டி விட்டு அதில் ஒரு மணி வேறு தொங்க விட்டுருக்கான். மணி எதுக்கு தொங்க விட்டுருக்கான்னாக்க, கிருஷ்ணன் வந்து வெண்ணெய் கிண்ணை எடுக்க வந்தால் திடீர்னு மணி அடிக்கும், மணி அடித்த உடனே ஓடி வந்து நம்ம பிடிச்சின்னுருவோம், பிடிச்சின்னு வந்து யசோதரிட்ட கொண்டா ஒன்று பையன் திருடுறாம்பான்னு சொல்லலான்ட்டு ரிப்போர்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அது மாதிரி மணி கட்டியிருக்கான். அது என்ன பண்ணுறான், கிருஷ்ணன் என்ன பண்ணுறான், பக்கத்தில் இருக்கிற ஸ்டூல் அது இது எல்லாத்தையும் தூக்கி போட்டு பையன்களை நிற்க வச்சு அது மேலே இது பண்ணுறான். அங்கே போனோட மணி கட்டியிருக்கு. மணி கட்டின உடனே கிருஷ்ணன் சொல்கிறான், மணியே மணியே, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும், எதுக்கு ஒன்று கட்டியிருக்கான்னா கிருஷ்ணன் கேட்குறான் மணிகிட்ட, நீ வந்தாக்க திருடை சேர்ந்து மணி நான் அடிக்கணும், அதனால் வந்து கோபிகளை வந்து பிடிச்சிக்கணுங்கிறதுக்கு கட்டிருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே கிருஷ்ணன் சொல்கிறான், நான் வந்து கொஞ்சம் வெண்ணெய் சாப்பிட போகிறேன், அந்த நேரத்தில் நீ மட்டும் என்னை அடிச்சுட்டு என்னை மாட்டி விட்றாதே அப்படின்னு சொல்லிட்டு மேலே எடுத்து என்ன பண்ணுறான், இந்த மணிட்டு சொன்னால் மணி சரிங்கிறது அடிக்கலைங்கிறது. உடனே என்ன பண்ணால், கிருஷ்ணன் வந்து ஒரு உண்டு வாயில் வெண்ணெய் எடுத்து போட்டின உடனே இந்த மணி கண கண கணக்கு அடிச்சுது. உடனே கிருஷ்ணன் கேட்குறான், என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணி அடிக்க மாட்டேன்னுட்டு இப்போ மணி அடிக்கிறியே அப்படின்னு சொன்னோடனே மணி சொல்கிறது, கிருஷ்ணா நீ ஏன் ரூலை மாத்திரியே, என்னன்னாக்க உனக்கு நைவேத்தியம் பண்ணும்பொழுது என்னுடைய தொழில் என்ன மணி அடிக்கணும் தானேயா, அதனால நான் அடித்தேன்னாக்க, அதனால் மணி அடிக்காமல் இருக்கிறது என்ன பண்ணுறான் கிருஷ்ணன் என்ன பண்ணுறான், கொஞ்சம் வெண்ணெய் எடுத்து இந்த நாக்கு ஆடாமல் இருக்கிறதா சம்திங் உள்ளுக்குள்ளே அமிச்சிடும், அப்போவே ரஞ்சத்தை கொடுக்க ஆரம்பிச்சுட்டார். பீட்டே பீடனி சென்ன பாலகளே திட்டன் சகோபாலகாந்திரஸ்திக்தம் துக்தம் அபகண் அபான் அபகிருத்த ஆச்சாரிய கண்டாரவம். உடனே என்ன பண்றா, சத்தம் கேட்ட உடனே அங்கேருந்து கோபிக்கே வரா, பாதி வாயில போட்டு குழம்பா வச்சுட்டு இருக்கான். குழம்பா வச்சுட்ட உடனே கிருஷ்ணன் வந்து அவன் கோபி வரத்தை பார்த்துட்டு என்ன பண்றான், குழம்பா இருக்கிற கொஞ்சம் வெண்ணையும் தயிரும் பாலும் இருக்கொள்ள குழம்பு, அதை என்ன பண்றான், உடனே கோபிகள் மூஞ்சில் பூன்னு தூப்புறான், தூண்டு உடனே தப்பிச்சு போடுறான், அவன் முகத்தில் உழுந்து தப்பிக்கின்றான்.

ஒன்றா மூஞ்சில் அப்படியே துடைக்காமல் அப்படியே வழியே வழியே வழிஞ்சுட்டுருக்கு. இந்த கோபிக்கு என்ன பண்ணுறா, நேராக யசோதைகிட்ட வரா. யசோதே யசோதே, உன் பையன் என்ன பண்ணான் தெரியுமா? நேராக போய் உரியல் இருக்க வெண்ணையும் தயிரையும் சாட்டான். சாட்டத்தோடு இல்லாமல் அது என்னுடைய மூஞ்சில் அவரை ஊஞ்சுட்டான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்தோடனே வெளில உள்ளுக்குள்ளேருந்து யசோதை அங்கேருந்து வந்த உடனே, ஏண்டி பைத்தியகாரி, சந்தனத்துக்கு யாராக மூஞ்சில் தடவி போராடி அப்படின்னு. இதனுடைய கிருஷ்ணனோட லீலை அந்த அந்த மயிரும் தயிரையும் கோதையும் சந்தனமாக மாற்றிட்டாராம் அவர். அப்புறம் கொஞ்சம் வருத்தரசம் அயோத்தியில் என்ன நிலைமைனாக்க, கைகேயி சொல் கேட்டு ராவன் காட்டுக்கு அனுப்பிவிட்டு தசரதன் புலங்கல் என்று குலசேகர ஆழ்வார் 10 பாசுரங்கள் பண்ணுறார். தசரதன் சொல்கிறார், ராமா உன்னை காட்டுக்கு அனுப்பி பாவினான் வெயிலே அறியாத நீ காட்டில் மழை வெயில் பனி என்று என்ன கட்டப்படுறியோ, காட்டிலே நடக்கும் பொழுது கரடு முரடான கல் ஈட்டி போல முள் காலெல்லாம் எப்படியெல்லாம் குத்தித்தோ, சப்ரபஞ்ச கட்டிலில் படுத்து உறங்கும் நீ மரக்கட்டையும் கல்கட்டியும் கையின் தலையிலே வச்சுக்கொண்டு தூங்கினியோ, மரத்தடியிலே கல்லையும் மண்ணாங்கட்டியும் வைத்துக்கொண்டு எப்படித்தான் தூங்கினியோ, பசி தாகம் உன்னை எப்படியெல்லாம் வாட்டியதோ, இளங்கோவும் சீதையும் எப்பெல்லாம் எப்படியெல்லாம் கட்டப்பட்டோ, நீ தான் கட்டப்பட்டு சரி, இளங்கோவும் சீதையும் கூட வந்தாளே அவளையும் கட்டப்பட்டாளே, அழுது அழுது கண்ணீர் கடையில் முழுகிறான்.

பாவோம். அடுத்து கோகுலத்துக்கு வருவோம். கோகுலத்தில் என்னாச்சுன்னாக்க, யசோதை கண்ணனை கட்டப்பட்டு எழுப்பி பால் கொடுத்து நீராட்டி அழகு செய்து அவன் அழகை விளையாட ஆரம்பித்த உடனே வெண்ணையளைந்த குணுங்கும் விளையாடு புழுதியும் கொண்டு

அழகான நீராட்டம் கூப்பிடுறான். கோபாலர்கள் என்ன பண்ணுறான், வாசலில் வந்து நிற்கிறான். நின்ன உடனே இவன் என்ன பண்ணிட்டான், அழகெல்லாம் பண்ணி மயில் பீலி வச்சு பூவெல்லாம் சுற்றி அவனுக்கு நல்லா அழகான பாத்திரத்தில் தயிர் சாதம் எல்லாம் பிஞ்சு அதில் மாவுடு மாவெல்லாம் போட்டு எல்லாம் பிஞ்சு ரெடி பண்ணி அவனுக்கு ஊட்டணுங்கிறதா உட்காந்துக்கிச்சு. வாசலில் கோபாலர்கள்லாம் வந்து கிருஷ்ணா கிருஷ்ணா நம்ம வந்து மாடி மேய்க்க போக வேண்டாம், வாடா சீக்கிரம் வாடா சீக்கிரம் வாடா கூப்பிட்றா. கூட்ட உடனே கிடுகிடுகிடுன்னு என்ன பண்ணுறான், ஒரு பாத்திரத்தை வந்து அப்படியே கட்டி கிருஷ்ணனுடைய தோளில் மாட்டி விட்டு அனுப்பிச்சி விட்றான். இது எப்படி இருக்குன்னாக்க, இந்த காலத்தில் வந்து ப்ரீகேஜியில் குழந்தைய சேர்த்துடுவான். சேர்த்த உடனே என்ன பண்ணுவான், அவனுக்கு வந்து அடுகு பண்ணி இது பண்ணி காலில் பூட்ஸ் போட்டு இது பண்ணி சாப்பாடெல்லாம் கட்டி இது பண்ணிட்டு இருக்குச்சு. வாசலில் என்ன பண்ணுவான், ஸ்கூல் வேனை வந்து ஒரு தடவை அடிக்க மாட்டான், பத்து தடவை ஹாரன் அடிச்சிடுவான், விடு விடு விடுன்னு அடித்து கொண்டு போய் அங்கே கொண்ட அந்த கூட்டத்தோட கூட்டம் ஏற்றி விட்டு அப்புறம் வந்து வீட்டுக்கு வந்து உட்காந்து அழுவான். இதை மாதிரி இந்த குழந்தை வந்து இதை மாதிரி பண்ணிட்டேனே எப்படின்னாக்க, கிருஷ்ணன் வந்து அந்த காலத்தில் எப்படி கட்டப்பட்டானோ அனைவரும் கட்டப்படுறேன் அப்படிங்க

உனக்கு அழகெல்லாம் பண்ணிவிட்டு ஆனிறை மேய்க்க நீ போதிய அருமருந்தாவதறியாய். கானகமெல்லாம் திரிந்து கரிய திருமேனி வாழ பானையில் பாலை பருகியை பற்றாரெல்லாம் சிரிக்க தேனில் நிறைய பிரானே செண்பகப்பூ சூட்டவாராய் மல்லிகைப்பூ சூட்டவாராய் தமனம் சூட்டவாராய் என்ற பலவிதமான புஷ்பங்களாக சொல்லிவிட்டு இது பண்ணிட்டு நீ என்ன பண்ணுவ, எல்லாம் மயில் பீலெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த வீட்டுக்கு போவ எனக்கு நல்லா இருக்கான்னு கேட்பேன், இந்த வீட்டுக்கு போவே எனக்கு நல்லா இருக்கான்னு இப்படி ஓடி ஓடி விளையாடுவேன். அப்படியெல்லாம் உன்னை காட்டுக்கு அனுப்பிச்சிட்டேனே காட்டுக்கு அனுப்பிச்சிட்டேன்னு வருத்தப்படுறாரு. அடுத்த வந்து பாக்கியரசம். பாக்கியரசத்தை பார்த்தாக்க ராமர் வந்து அழகாக ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்கார். ஒரு சேம்பரில் வந்து கௌசல்யம் தசரதன் உட்கார்ந்துருக்கேன். அப்போ ராமர் அங்கேருந்து வருகிறார். ராமர் வந்த உடனே அதை பார்க்குறார் தசரதன், கௌசலை பார்க்குறார். கௌசல்யை பார்த்துட்டு குழந்தைய தூக்கி கன்னத்தில் கண்ணாடி கன்னத்தை முத்தம் எடுக்கிறார். அதேமாதிரி ராமனை வந்து ஓடி வந்து கட்டிக்கிறார் தசரதன். அப்புறம் கொஞ்ச நாள் கட்டி விட்டு சரி நீ போங்கிறான். உடனே போகிறார். போய் அவருக்கு வந்து பின்னழகை பார்க்குறார், முன்னழகை பார்க்குறார். திருப்பி ராமனை பார்க்கணும்னு ஒரு ஆசை. ராமா வா அப்படின்னு கூப்பிடுறேன். வான்னு கூப்பிட்டா மறுபடியும் ராமன் வரார். மறுபடியும் வந்து சரி போங்கிறார். இப்படி போய் போய் போய் போய் வா போகு வா வா போகு வா ஓடி வருவா. ஓடி வந்து கட்டிப்பா கன்னத்தில் முத்தம் விடுவா. நம்ம பாத்தில் இருக்க பேத்திகளாக நான் என்ன பண்ணுவோம்னாக்க தாத்தா கொஞ்சம் நாழி கொஞ்சம் வாட்டர் வேணும்னு கேட்கும். தாத்தா கேட்கும் உடனே ஒரு டம்ளர் கொண்டு வந்து கொடுப்பா. உடனே வந்து இப்போ தீர்த்தம் போகாது இன்னொரு டம்ளர் கொண்டு வாடி அப்படின்னு கேட்டாக்கா போ தாத்தாக்கும். ஆனால் எங்காவது பேத்திகளாம் இப்படி பண்ணுறது கிடையாது. அது மாதிரியெல்லாம் வந்து இந்த காலத்தில் குழந்தைகள்லாம் வந்து அஃபெக்ஷன்லாம் இருந்திருக்கு. இது அப்படியே வந்து சத்குரு தியாகராஜன் மனசில் வாங்கிக்கிறார். உடனே கீர்த்தனத்தை பண்ணுறார்.

கோகுலத்தில் ஒரு அற்புத காட்சி. கோகுலத்தில் வந்து அற்புத காட்சி. கண்ணனை குளிப்பாட்டுறதுக்கு தன்னுடைய காலில் ரெண்டு காலில் கழுவிகள் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாள், குழந்தைகளை குளிப்பாட்டுறதுக்காக ஒரு உசரமான இடத்துல உட்காந்துப்பா, காலை கிழி நீட்டிப்பான் காலை. அதே மாதிரி யசோதையும் காலை நீட்டிக்கிட்டு கண்ணனை வந்து குப்புற போட்டுக்கிட்டு எண்ணெய் தெரிச்சுட்டு இருக்காராம். முதல்ல தலைக்கு எண்ணெய் தெரிச்சுப்பான், முதுகுக்கு எண்ணெய் தெரிச்சுப்பான், அப்புறம் திருப்பி போட்டு வாயில் எண்ணெய் தெரிச்சுட்டு கழுதுவான். அப்படி குப்புறப்படுத்துன்னு கண்ணன் வந்து என்ன பண்ணுறான், இந்த காலில் போட்டுக்கிச்சு எண்ணெய் வழுக்குமோ இல்லையோ, ஆனால் வழுக்காமல் இருக்கிறதுக்காக கெட்டியாக பிடிச்சிட்டு இருக்கானா யசோத காலை. யசோதா காலை பிடிச்சிக்கிட்டு அம்மா அம்மான்னு கூப்பிட்றானான். இது தேவலோகத்திலேருந்து வந்து தேவாதி தேவர்கள் நாரதர் எல்லாரும் அந்த இருந்து பார்க்குறா. வந்த உடனே ஆஹா, யமகுபேராதிகள் யாருடைய திருவிடிக்காக இயங்குகிறார்களோ அந்த பரம்பொருள் உன்னுடைய திருவிடியை பிடித்து கொண்டு அம்மா அம்மா என்று சொல்கிறார்.

அடுத்து ஆச்சரியரசம், ராமாவதாரத்திலே தெளித்து சத்குரு தியா விஸ்வாமித்திரன் யாக சம்பரக்ஷாரம் சென்று யாகம் முடிந்தவுடனே மிதிலை நோக்கி நடந்தபோது கல்லாயிருந்த அகலிகை மேல் ராமன் செருவிடுபட்டு அவன் மறுபடியும் பெண்ணாகின்றாள். காட்டில வந்து எத்தனையோ ரிஷிகள்லாம் போயின்னு இருக்கா, அவள்லாம் தவசேற்றர்கள் அவள் செருவிடிப்பட்டு ஆச்சா ஆகலை ஆனாக பெண்ணாக மாறிய அதிசயத்தை நினைத்து ஆச்சரியப்படுகிறார். கம்பநாட்டாளுடன் விசேஷமாக கொண்டாடுறது.

ஆயிரம் விதமான ரசங்களையும் நாம் அனுபவித்தாலும், ஏன்னா ராமனே ராகம் கண்ணனே கானம் என்று நம்ம பேச போகிறோம் இல்லையோ, நம்மையே மறந்துடும் சங்கீதத்தை கேட்கச்சேன். முதல்ல தியாகராஜ சுவாமிகள் ராக வடிவமாக இருக்கக்கூடிய ராமனை கொண்டாடுகிறார். முதல்ல அபிப்பிராயத்தை சொல்கிறேன், ஹே ராமா, நீ நாத வடிவானவன், உன் கோதண்டத்திலே ஏழு மணிகள் சப்தஸ்வரம், கோதண்டம் கனரா நச தேசியம் என்னும் உவகை கொண்ட வில்லின் நான் தாளகதிகள் அம்புகள் பலவித சங்கீதங்கள் முழுக்கும் இன்மை தரும். இப்படிப்பட்ட உன் திவ்யமங்கள உங்களும் என் உள்ளத்திலே நீங்காமல் நிற்கின்றது.

0: ధ్యాన శ్లోకం సంపూర్ణం.
1: ఇదివరై ராமனே ராகம் இசை பேருரை கேட்டீர்கள். நிகழ்த்தினார் கல்யாணபுரம் ஆர் வீரராகவன் அவர்கள், டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் நட்சத்திர கீதங்கள். இன்றைய நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சியில் நடிகர் ஜெமினி கணேசன் அவர்களின் பாடல்கள் ஒன்றாய் கேட்டு மகிழலாம். காதல் மன்னன் என்று அன்போடு எல்லாராலும் அழைக்கப்படும் ஜெமினி கணேசன் 1947 திரையுலகில் அறிமுகமாகி 200 மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்து தமிழ் சினிமாவில் அழியாத இடத்தை பிடித்தவர். காதல் கதாபாத்திரங்களின் நாயகனாகவும் பல மொழிகளில் ரசிகர்களின் இதயங்களில் நீங்காத இடம் பிடித்தவர். சாவித்ரி, வைஜெயந்தி மாலா, சரோஜா தேவி போன்ற பல முன்னணி நடிகைகளுடன் இணைந்து நடித்தவர். நடிப்புக்காக 1971 பத்மஸ்ரீ விருது பெற்றார். 2005 மார்ச் 22 அவர் காலமானார். அவர் மறைந்த பின்பும் அவரது நடித்த காதலும் புன்னகையும் இன்னும் நம் நினைவுகளில் வாழ்கின்றன. இதோ நம் காதல் மன்னனின் பாடல்கள் ஒவ்வொன்றாய் கேட்டு மகிழலாம்.
1: பாட்டு பாடவா, பாட்டு பேசவா,

0: பார்த்து பாடவா, பார்த்து பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை. நிகழ்ச்சியின் நேரமாய் நாளை அதிகாலை 5:45 மங்கள இசை நாளொரு குரலின் 414, அதனைத் தொடர்ந்து 6 நிகழ்ச்சியின் நேரம் 6:05 காயல் செய்திகள். 6:10 இணைத்தானம் நிலவகிக்க வழங்குகிறார் முனைவர் சா அனிதா சோபியா மார்கிரேட் அவர்கள். படைப்பு திருச்சி வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை. 6:35 ஒரு சொல் கேளீர் இன்று ஒரு செய்தி. ஒரு சொல் கேளீர் அறிவிப்புகள். இன்று ஒரு செய்தியில் கூட்டுறவு பண்டகசாலை குறித்த தகவல் வழங்குகிறார் சத்திரப்பட்டி கூட்டுறவு பண்டகசாலை கணக்கர் பரமேஸ்வரி அவர்கள். 6:45 மாநில செய்திகள். சென்னை அஞ்சலாக. 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை வழங்குகிறார் பேராசிரியர் ஜி பிரேமா அவர்கள். 7:00 அறிவும் 1000. 7:10 மதுரை தென்றல். 7:15 தமிழ் செய்திகள். 7:25 நலமாய் வாழ. நலமாய் வாழ நிகழ்ச்சியில் காது மூக்கு தொண்டனை பிரச்சனைகள், காது இறைச்சல் குறித்து விளக்கம் அளிக்கிறார் காது மூக்கு தொண்டை சிறப்பு நிபுணர் டாக்டர் ப ராஜசேகர் அவர்கள். பகுதி 3 காலை 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 மரத்தில், 8:00 மரத்தன்றல், 8:15 காய்ச்சி செய்திகள், 8:30 சக்தி உலா, 8:45 மரத்தன்றால், 9:00 அரங்கிசை, 10:00 இணக்கப்படுத்தவளர், 11:00 மதுரத்தன்றல், 12:00 நிகழ்ச்சி நேரம், 12:05 காய்ச்சி செய்திகள், 12:10 இசை மேடை, 12:40 தமிழ் செய்திகள், 12:50 மெல்லிசை, 1:00 நிகழ்ச்சி நேரமும், 1:05 ஆங்கில செய்திகள், 1:10 எண் உயிர் தோழி. ஒன்று 45 மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக இருக்கலாம். 1:55 மெல்லிசை. 2:00 ஆங்கில செய்திகள். 2:15 மரத்தன்றல். 2:40 சமஸ்கிருத நிகழ்ச்சி. தற்காலத்தில் இதிகாசங்கள் அவசியம். 2:55 வானிலை அறிக்கை. 3:00 நமது ஒளிபரப்பு நிறைவு பெற்று மீண்டும் 5:27 மாலை ஒளிபரப்பை துவங்கும். குரல் நமது 414. 5:30 மரத்தினர்கள். 6:00 நிகழ்ச்சி நேரமும், 6:05 காய்ச்சி செய்திகள், 6:10 ஒரு படப்பாளர்கள் ஈர நிலம் நிகழ் திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம். 6:30 மாலை செய்திகள். 6:40 மரத்தினர்கள். 6:50 செய்திகள். 7:00 மரத்தினர்கள். 7:10 மயிலாடுதுறை மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஜி மணிகண்டன் அவர்கள். 7:15 தமிழ் செய்திகள். 7:25 பண்ணை செய்தி. 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. முதலாவதாக மதிப்பூட்டுக்கொட்ட வேளாண் பொருட்கள் மூலம் தொழில் முனைவு வாய்ப்புகள் நேர்முகம் பங்கேற்கிறார் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் என் ஞானம்மாள் அவர்கள். 2வதாக வணிக ரீதியான சாகுபடிக்கு ஏற்ற திராட்சை ரகங்கள் மற்றும் ஒயிட் ரெல்லிஸ் முறையில் திராட்சை சாகுபடி செய்யும் முறை குறித்து கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூர் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் தோட்டக்கலைத்துறை இணை பேராசிரியர் முனைவர் எஸ் வித்யா ஸ்ரீவித்யா அவர்கள் தரும் தகவல்கள். அதைத் தொடர்ந்து மேலிசை மற்றும் மேலாண் செய்திகள். 8:00 செய்தியிற்கு 8:50 மரத்தினால் 8:30 இதுவரை நான் நிகழ்ச்சியில் கருவூர கணக்குத்துறையின் கணக்கராக பணியாற்றி ஓய்வு பெற்ற ஜி கணேசன் அவர்கள் கணேஷ் ஆனந்த் அவர்கள் பங்கு பெறும் நேர்முகத்தின் முதல் பகுதி. 8:40 மரத்தன்றல். 9:00 செய்திகள். 9:00 மரத்தன்றல். 9:30 அறிவியல் நேரம். சூழலின் சூத்திரம் உரை வழங்குகிறார் மதுரை யாதவா கல்லூரி விலங்கியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் மாரியப்பன் அவர்கள். 10:00 நட்சத்திர கீதங்கள். கே.ஆர். விஜயா அவர்கள் நடித்த திரைப்படத்தில் வந்து பாடல்கள் கேட்கலாம். 11:00 நிகழ்ச்சி நேரம். 11:50 நமது ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறும். ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1260

29 கிழக்கத்தில் இதுவரை நீங்கள் கேட்டது நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை நிகழ்ச்சியும் நேரமாய். இன்னும் சில நொடிகளை தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.